0: கூடுதல் தற்காலிக தங்குமிடங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாக அந்த மாநில ஆளுநர் கெவின் நியூசம் தெரிவித்தார். ஆரஞ்ச் கவுண்டி வட்டாரத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தின் வளாகத்தில் ரசாயன தொட்டி அதிவேகமாக வெப்பமடைந்ததால் கசிவு ஏற்பட்டது. ரசாயன தொட்டியில் வெடிப்பு ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. காங்கோ குடியரசு இபோலா கிருமி தொற்றை கையாள திணறுகிறது. நிதி ஆதரவு குறைக்கப்பட்டிருப்பதும் சண்டை நடக்கும் பகுதிகளை சென்றடைவதில் நீடிக்கும் சவாலும் நிலைமையை சிக்கலாக்கியிருப்பதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் உதவிக்குழுக்களும் கூறுகின்றன. கிருமி தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படுவோர் எண்ணிக்கை 860 தாண்டிவிட்டது. கிருமியால் மாண்டதாக சந்தேகிக்கப்படுவோர் எண்ணிக்கை 204 உள்ளது. இவ்வேளையில் இபோலா கிருமியால் ஆப்பிரிக்காவின் பிற நாடுகளுக்கும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிருமி பரவல் காங்கோ குடியரசையும் உகாண்டாவையும் தாண்டி ஆப்பிரிக்காவின் மேலும் பல நாடுகளை பாதிக்கும் அபாயம் இருப்பதாய் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதார அமைப்பு எச்சரித்தது. உகாண்டாவில் மேலும் 3 பேருக்கு இபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டது. வேகமாக பரவும் இபோலா தொற்றை உலக சுகாதார நிறுவனம் அனைத்துலக அவசர நிலையாக அண்மையில் அறிவித்தது. சிங்கப்பூருக்கும் புரூனைக்கும் இடையிலான நீண்டகால நெருங்கிய உறவு குறித்து பேசப்பட்டிருப்பதாக பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். புரூனை சுல்தான் ஹாஜி ஹசனால் போல்கியாவையும் இளவரசர் அப்துல் மதீனையும் சந்தித்ததாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். சிங்கப்பூரும் புரூனையும் சிறப்பான நிலைத்த நட்பை கொண்டுள்ளதாக பிரதமர் வாங் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ஆழமான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது என்றார் அவர். அதனால்தான் வட்டார உலகளாவிய நடப்புகள் குறித்து புரூனை சுல்தானுடன் வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எப்போதும் மதிப்பதாக பிரதமர் வாங் சொன்னார். சிங்கப்பூரில் பாரம்பரிய சீன மருத்துவர்கள் புதிய சான்றிதழ் கட்டமைப்பின் கீழ் அங்கீகாரம் பெறவிருக்கின்றனர். அந்த சான்றிதழ் திட்டம் இவ்வாண்டு அறிமுகமாகும். கூடுதல் நிபுணத்துவம் பெற்ற பாரம்பரிய சீன மருத்துவர்களை அங்கீகரிப்பதன் மூலம் அந்த துறையை முன்னேற்றலாம் என்று சுகாதார அமைச்சு கூறியது. உயர்தர பராமரிப்பை வழங்கும் பாரம்பரிய சீன மருத்துவ சேவை நிபுணர்களும் அந்த திட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறுவர். பாரம்பரிய சீன மருத்துவ நிபுணர்களின் சேவையையும் பங்களிப்பையும் பாராட்ட முதல் முறையாக நடைபெற்ற விருது நிகழ்ச்சியில் அது பற்றி அறிவிக்கப்பட்டது. அந்த துறை தொடர்ந்து அளவிலும் தரத்திலும் வளர்ச்சியடைகிறது. பாரம்பரிய சீன மருத்துவத்துறையை சிங்கப்பூரின் தேசிய சுகாதார பராமரிப்பு கட்டமைப்பில் இணைக்க திட்டமுள்ளது. அதே நிகழ்ச்சியில் சுகாதார மூத்த துணை அமைச்சர் கோபோகுன் கலந்து கொண்டார். பொறுப்பில் இருந்து விலகுவதாக அண்மையில் அறிவித்தது பற்றி அவர் பேசினார். தாம் எங்கும் ஓடவில்லை என்றார் அவர். குடும்பச் சூழல் காரணமாக அடுத்த மாதம் முதல் தேதி பதவி விலகுவதாக அவர் தெரிவித்திருந்தார். தமது முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு அவர் நன்றி கூறினார். டாம்பனிஸ் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தொடர்ந்து சேவையாற்றுவார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூ

0: வணக்கம். இங்கே வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: அடுத்த புதிரங்கமும் வந்தாச்சு. இப்ப சற்று முன்பு நீங்க கேட்ட குரலுக்கு சொந்தக்காரர் யார் யார் யார் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வந்து வாட்ஸ்அப் மூலமாக சொல்லுங்க. நேர்களை 9687889868. இப்ப போக்குவரத்து நிலவரங்களை லைட்டாட்டி பாத்துருவோம். 8:19 ஆக போகுது.
2: 9687 நிலவரம்
1: பிகே இதனை நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடுக்கு பிறகு வரும் பகுதியிலும் லென்டோக்கு பிறகு வரும் பகுதியிலும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. 4 தடத்தை தவிர்த்துடுங்க. சாலை பணிகள் AYE நோக்கி செல்லும் CTE பிரடர் ரோட் எக்ஸிட் பகுதியிலும் துவாசை நோக்கி செல்லும் PIE ஜூரோங் டவுன் ஹால் ரோடுக்கு பிறகு வரும் பகுதியிலும் PIE நோக்கி செல்லும் TPE ஸ்லேட்டா லிங்க் பிறகு வரும் 4-5 தரங்களில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: குடும்பமா சேர்ந்து பாடலான்னு பார்த்தேன். எஸ்பிபி மற்றும் அவருடைய தங்கை எஸ்பி சைலஜா பாடின பாடல் அது. கண்ணே ராதா திரைப்படத்தில இருந்து இளையராஜா சில வைரமுத்தின் வரிகளில் பாடல் ஒளிபரப்பானதுநீர்களே. அதற்கு முன்பாக தென்றல் சுடும் திரைப்படத்தில் இருந்து இதுவும் இளையராஜா இசையமைத்த ஒரு பாடல் தான். வாலியின் வரிகளில் சித்ரா மற்றும் மீண்டும் எஸ்பி சைலஜா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. நல்லா பாடுறாங்களே. The apple doesn't fall far from the tree அப்படிம்பாங்க. குடும்பத்துல அப்படி ஒரு கலை இருக்கிற ஒரு கலை குடும்பத்துல வந்துட்டு எல்லாருமே பெரும்பாலும் நல்லா பாடுவாங்க. என்ன மாதிரி எல்லாம் இருந்துட மாட்டாங்க. சரி வாங்க அடுத்த அங்கத்துக்கு போவோம்.
1: வணக்கம் சுமதி.
0: சொல்லுங்க சுமதி.
1: அவங்க திவ்யா வருத்தப்படாத வாலி பிரசங்கத்துல நடித்தாங்கல்ல அவங்க.
2: திவ்யா
3: ஹாய் காயு காலை வணக்கம.
0: வணக்கம்.
3: ஸ்ரீ திவ்யா அவங்க நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க.
0: அப்ப ஸ்ரீ திவ்யான்னு நினைக்கிறீங்க. இதற்கு முன்பாக இன்னொரு யுகமும் வச்சிருந்தீங்க புஷ்பா நீங்க.
3: காலை வணக்கம். நான் நினைக்கிறேன் ஸ்ரீதேவி அப்படின்ட்டு.
0: ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீ வித்யா இப்படிதான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இது பார்க்கிற பதில் அது இல்ல. மறுபடியும் உங்களுக்காக குரல ஒலிபரப்பு சேர நல்லா உன்னித்து கவனிச்சு கேளுங்க.
4: வணக்கம். இங்க வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: குறிப்பு வேணுமா க்ளூ வேணுமா? இப்ப குடுக்க மாட்டேன். நல்லா யோசிங்க. சரி சரி பாவம் பார்த்து ஒரு க்ளூ குடுக்கறேன். அவங்களுக்கு பிறந்த நாள் நாளை கிடையாது, நாளை கிடையாது, இந்த மாசத்துலயே அவங்க பிறந்த நாள் கொண்டாடல. அவளை சுலபமா குடுத்துருவான்னு நினைச்சீங்களா? யோசிங்க யோசிங்க.
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.

0: வணக்கம். இங்க வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: இப்பதான் நிகழ்ச்சியை பக்கமாக நீங்க வந்திருக்கலாம், அதனாலதான் மீண்டும் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்திருந்தேன். இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். வாகனம் பழுதாகி இருக்கு. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ சிடிஇக்கு பிறகு வரும் பகுதியிலும், இசிபிஏ நோக்கி செல்லும் கேபிஇ பாங்காக் டிரைவுக்கு முன்பாக வரும் பகுதியிலும், போக்குவரத்து நெரிசல் உள்ளன்ஸ் நோக்கி செல்லும் பிகேஇ உள்ளன்ஸ் ரோட் எக்ஸிட் பகுதியில வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: શકીએ, સહિતાલ્યન
1: ઉંગ વિરપ પાડળ હળો ઇડો પેરો.

0: உலகின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரிக்காப்பில்.
1: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு
1: 6333 888 633 888.
3: நம்ம ஒளி படைப்பாளர்கள் படைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்குக்கு உங்களுடைய குழந்தைகளை நீங்க அனுப்ப தவறாதீங்க. நேர்களே, ரொம்ப சீக்கிரமாகவே நீங்க பதிவு செய்தீங்கன்னா குறைந்த கட்டணத்துல, அதாவது ஒரு டிஸ்கவுண்டோட, நீங்க இந்த பட்டறையில, அதாவது உங்க குழந்தைகள் இந்த பட்டறையில கலந்துக்கலாம். இளையராஜாவுடைய இசையில 2 பாடல்கள் நம்ம கேட்டோம். வெற்றி விழா திரைப்படத்தில இருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய அழகான ஒரு துள்ளலான பாடல். அதற்கு முன்பாக அம்மன் கோயில் கிழக்காளி திரைப்படத்தில இருந்து பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பூவை எடுத்து ஒரு மாலை, அந்த பாட்டு நம்ம கேப்டன் ஞாபகம் தான் வருது. இந்த 2 பாடல்களும் சேர்த்து நம்ம 80s பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். நல்ல நல்ல பாடல்கள் கேட்டுக்கிட்டு வரோம். உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அழகாக சுறுசுறுப்பாக தொடங்கி இருக்கோம்னு நம்புறேன். நான் உங்க ஹலோ காயத்ரி, உங்களுக்காக காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இத கேளுங்களேன். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் தெரிவிக்க போறேன். அதற்கு முன்பாக ரொம்ப முக்கியமாக பயணம் செய்துட்டு இருக்கும் நேர்களுக்கு போக்குவரத்து நிலவரம்.
4: 96 போக்குவரத்து நிலவரம்
3: காலை 8:52 ஆகிவிட்டது. வாகனம் பழுதாகி இருக்கு. MCA நோக்கி செல்லும் AYE கிளைமெண்டி ரோடுக்கு பிறகு வரும் 4ம் தடத்தில் சாலை பணிகள். AYE நோக்கி செல்லும் MCE சுரங்கம் ஃபோர்ட் ரோட் நுழைவாயில் பகுதியிலும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE டெம்பனிஸ் ஸ்ட்ரீட் 31 நுழைவாயில் பகுதியிலும், MCE நோக்கி செல்லும் AYE PIE க்கு பிறகு வரும் முதல் தடத்திலும், PIE நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகு வரும் 3ம் தடத்திலும் சாலை பணிகள். பத்திரமாக உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. MCE நோக்கி செல்லும் AYE கிளைமெண்டி ரோடுக்கு பிறகு வரும் பகுதியிலும், SLE நோக்கி செல்லும் TPE CTEக்கு பிறகு வரும் பகுதியிலும்
0: போக்குவரத்து நிலவரம்.

0: நீங்கள் கேட்கலாம்
1: ஒலி 96.8
0: கேட்டாலே பரவசம் 9.

0: gayatri dan Radhakrishnan Naidu bisa anda rekeren. Ninggal kereta kelwiki dan rekeren Trisha Krishnan. Nandri wanakam.
1: Wanakam Radhakrishnan. Nalar kingla hille. Badil adi yille. Adtadah badil சொல்ல முயற்சி செய்திருக்கிறாங்க. ராஷ்மிகா மந்திரா புஷ்பா படம் நடிகை அப்படின்னு வந்து சுகுணா சொல்லிருக்கீங்க. அதே புஷ்பா இல்லையா? ரெண்டு புஷ்பாவா? ஓ, ஒண்ணு சுகுணா, ஒண்ணு ஐயோ நானே குழம்பிட்டேனே. ஒண்ணு வந்துட்டு பட பேரு, ஒண்ணு வந்து நேயரோட பேரு. சுகுணா சொன்னது வந்துட்டு ராஷ்மிகா மந்திரா புஷ்பா படத்துல நடித்த நடிகை அப்படின்னு வந்து அவங்க யூகிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக புஷ்பா சொல்றாங்க அதே பதில. ஓ மை காட், இதனாலதான் நான் குழம்பி இருக்கிறேன். ஹை ஹை ஹே, ஓகே அதுவும் பதில் இல்ல. சூ வந்துட்டு ஆக்ட்ரஸ் தீபாவான்னு கேட்டிருக்கீங்க. ரமேஷ் நியூசிலாந்துல இருந்து செய்தி அனுப்புறீங்களா நீங்க? ரமேஷ்
2: ஹலோ, வணக்கம்.
1: என்னுடைய
2: தெரிவாக நடிகை மும்தாஜன் சொல்லி நான் சொல்லி பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: சரி, ஏன் இவ்வளவு அமைதியா ரகசியமா பேசுறீங்க? மும்தாஜினாலயா அப்படின்னு சொல்லணும் எனக்கு ஆசைதான். புவனா வந்துட்டு யாரு இவங்க? கேரளா. அனிஷ்மா அனில்குமார். யாரு இவங்க? இவங்க நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இல்ல, ஜான்வி கபூர் அப்படின்னு வந்து அமுதா யூகிச்சிருக்கிறாங்க. பிரேம் நுஷ்ரத் பிரௌச்சோ. யாரு? விஜயசாந்தி. யாரு உங்களோட கேர்ள் ஃபிரெண்டா? இல்ல இல்ல, இதெல்லாம் இல்ல. தேவி வந்துட்டு கீர்த்தி ரெட்டி. எல்ஐ கேல நடித்தவங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, ஹரி சரவணன், ரம்யா கிருஷ்ணன். வாவ், ரம்யா கிருஷ்ணன் பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீர்த்தி ஷெட்டின்னு துரை, துரை விஜயம் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் சரியான பதில் என்னவென்றால், முதல்ல குரலை கேளுங்க, அப்பதான் உங்களால ரிலேட் பண்ண முடியும்.
3: வணக்கம், இங்கே வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.

0: ஆம் நேர்களே, அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஐஸ்வர்யா ராய் பச்சன். இந்த ரணகலத்திலேயே ஒரு குதூகலம், ஏன்னா ஒரே ஒரு நேயர் தான் பதில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அவங்க தான் கிருத்திகா சத்யமூர்த்தி. உன்னித்து கவனித்திருக்கிறாங்க அவங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன் ஐஸ்வர்யா ராய் இன்னைக்கு அவங்க தான் பிறந்தநாள் கொண்டாடலையே, ஏன் பிறந்தநாள் கொண்டாடணும்தான் குரல் கொடுக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, இப்ப கேன்ஸ் பிரபலமான நிகழ்ச்சியில அவங்க ரொம்ப அழகாக வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க குழந்தைக்கே வந்து 15 வயது ஆயிருக்கும், ஆனா அந்த நிலைமையிலே ரொம்ப அழகாக ஸ்டைலாக நளினமாக அந்த கேன்ஸ் உடைய இவெண்ட்ல அவங்க வந்திருந்தாங்க. நேற்று அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் சமூக ஊடகங்கள்ல வளம் வந்துகிட்டு இருந்துச்சு. எவ்வளவு அழகு தெரியுமா, வயசானாலும் ஸ்டைலும் அழகும் குறையல அப்படின்னு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்து சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கும் அது நல்லாவே பொருந்தும்.
1: நல்லா இருக்க
0: அப்படின்னு சொல்றீங்களா? சரி, பதில கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துகள், முயற்சி செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றிகள். ஐஸ்வர்யா ராயோடைய பாடல்கள், 2 அழகான பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை தேடி வரும்.
2: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 26.
4: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9-8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். 1, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை, 81 Stars Avenue, மிரிகாப்பில்.
5: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
6: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-333-888.
7: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
8: இது உங்க ஒரே ஒரு ஆரியட்டு
9: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
7: வார இறுதி ஒலியில் உள்ள

0: தொடரும் தினம் ஆர்கேஜினே
1: பாடல கேட்டு லைக்கிறது அப்படின்பாங்கல்ல, அது இதுதான்.
2: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு,
1: கொஞ்சம் போக்குவரத்தை விட்டாச்சு. வாங்க போக்குவரத்து நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். 9:21 ஆக போகுது நேர்களே.
3: ஒலி 9:06 எண்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: சாலை பணிகள் துவாசி நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா ரோடுக்கு பிறகு வரும் முதல் தடத்திலும், துவாசி நோக்கி செல்லும் PIE போகுவான் ரோடுக்கு பிறகு வரும் முதல் தடத்திலும், மேலும் SLE இதனை நோக்கி செல்லும் CTE AYEக்கு பிறகு வரும் முதல் தடத்திலும் போக்குவரத்து நெரிசல். உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் பகுதியில் தடங்கள் ஏற்பட்டிருக்கு. PIE நோக்கி செல்லும் TPE ஸ்லேட்டா லிங்க் பிறகு வரும் 4ம் மற்றும் 5ம் தடங்கள்ல.
4: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் திவ்யா.
5: வணக்கம். We are nurses, servers, we are everything for our animals.
6: நம்மளா நித்யா படிக்கிற டீ கடை.

0: பாட்டு போட்டா என்ன வருது காயோ? ஐயோ பாட்டெல்லாம் சூப்பர் சூப்பர், பாடி பாடி தொண்டையும் காஞ்சி போச்சு காயோ. இந்த ரேடியோ எஃப்எம் பின்னாடி பாடுறது ஒரு பழக்கமா போச்சு எனக்கு. ஐயோ காயோ, நன்றிமா, நன்றிடா.
1: நன்றி சுமதி. என்னோட நிகழ்ச்சியை நீங்க என்ஜாய் பண்றீங்க, இன்னும் பல நேர்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இப்ப அடுத்ததாக மூவா அப்படிங்கிற, இல்ல மூவா அப்படிங்கிற ஒரு பறவை இனம் ரொம்ப நாள் முன்னுக்கு அழிஞ்சு போச்சா, அதை வச்சு என்னமோ செய்யறாங்களா, அதை பத்தி கேப்போமா? மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா நேர்களே, நியூசிலாந்துல 600 வருடங்களுக்கு முன் அழிந்து போன மோவா எனும் பறவையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க ஒரு பயோ சயின்சஸ் நிறுவனம். 3 மீட்டருக்கு மேல உயரமுள்ள இந்த பறவையுடைய எடை வந்துட்டு 200 கிலோகிராமுக்கும் சற்று அதிகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்பொழுது வந்து உலகில உள்ள பறவைகளின் முட்டையை விட பெரிய முட்டைகளை இந்த மோவா பறவை இனம் இட்டதாம். செயற்கை முட்டை ஓட்டையை வந்து உருவாக்கி அதன் மூலம் வெற்றிகரமாக ஒரு குஞ்சை பொறிக்க செய்த இந்த நிறுவனம் அதே முறையை பயன்படுத்தி விரிவாக்கி மோவா பறவையையும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு திடமா நம்புறாங்களாம். கேட்கும் பொழுதே ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல. மறைந்து போன ஒரு இனத்தை மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சயின்டிஸ்ட் ஆகிருக்கலாமோ அப்படின்னு இப்ப தோணுது. பட் டூ லேட், டூ லேட். இந்த நிறுவனத்துடைய நோக்கத்தை குறித்து நிபுணர்கள் பல பேர் வந்துட்டு பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. அது அவங்களுடைய வேலை. அவங்க கேட்ட கேள்விகள் எப்படின்னா பாருங்க, இந்த சாதாரண பறவைகளை மறுபடி ரீதியாக மாற்றி அவற்றை வந்து நம்ம மோவாக்களை போல வடிவமைப்பது அர்த்தம் உள்ளதாக இருக்குமா? அப்படியே நீங்க இதுல வந்து வெற்றி பெற்றாலும் தற்போதைய சூழல்ல இந்த பறவையினால, அதாவது மறுபடியும் உயிர்ப்பிக்க வைத்த இந்த பறவையினால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் காத்திருந்துதான் பதில நம்ம எதிர்பார்க்கணும். ஆனா 600 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஒரு பறவை இனத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து ஒரு முயற்சியில இறங்கினதுக்கே அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுதானே ஆகணும்.

0: உள்ளன்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ உள்ளன்ஸ் ரோட் எக்ஸிட் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுது. பிஐஏ நோக்கி செல்லும் டிபிஇ ஸ்லேட்டா லிங்க் பிறகு வரும் 4 மற்றும் 5 தடங்களில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. சாலை பணிகள் உள்ளன்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ டெரி ஃபார்ம் ரோடுக்கு பிறகு வரும் முதல் தடத்திலும், துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ தோப்பாயோக்கு பிறகு வரும் பகுதியிலும், எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ ஜாலான்காய்க்கு பிறகு வரும் பகுதியிலும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் பார்க்கிஜினை பேருங்கில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
1: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தர நீங்க.
2: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
1: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
1: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
2: பஸ் பயணம்.
1: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
2: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: இன்னைக்கு திருமணத்தையொட்டி ஒரு கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன் இல்லையா. இப்ப பாருங்க, திருமணத்திலே வித்தியாசமாக நடத்திருக்கிறாங்க சீனாவில ஒரு தம்பதியினர். திருமணத்துல மல்யுத்த போட்டி, ஆமா நேர்களே, யாருக்கும் போட்டி அப்படின்னு கேக்குறீங்க. மணமகளுக்கும் மணமகனுக்கும் இடையில போட்டியா, யாரு வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்துட்டு வாழ்நாள் முழுவதும் வீட்டு வேலையே செய்ய வேணாம். வாவ், இந்த போட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் இந்த போட்டி எங்க போனிச்சு. மாப்பிளைக்கும் பெண்ணுக்கும் இடையில நடக்கிற இந்த மல்யுத்த போட்டியை கண்டு மகிழ்ந்திருக்கிறாங்க, ஆரவாரம் செய்திருக்கிறாங்க. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்னு சும்மாவா சொன்னாங்க. இதுல வந்து என்ன கவனிக்க வேண்டும், போட்டியில வெற்றி பெற்றது மணப்பெண். மனைவி வந்து வீட்டு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக மணமகனும் சொல்லி இருக்கிறாரு. வேற வழி என்னைய கேட்டா இங்க பாருங்க, திருமணம் அப்படிங்கறது ஒரு மல்யுத்தத்தோட வாழ்க்கை முழுக்க மல்யுத்தம் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டுதான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம இவங்களை சந்திக்கணும், அவங்களோட குடும்பத்தினரை சந்திக்கணும், இங்க ஒரு அடி விழுந்தா அங்க ஒரு குத்து விழுவோம், இவெல்லாம் நடக்கிற நேரத்துல ஒரு நல்ல நேரம், ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்க போறாங்க கல்யாணம் நடக்கிற நேரத்துல, அங்க போயும் போட்டியா, அதுவும் மல்யுத்த போட்டியா, உடம்பு எவ்வளவுதாங்க தாங்கும், எவ்வளவு அடிச்சாலும் நல்லவேன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு.
1: பெரிய உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்ல வேண்டாம்
0: அப்படின்னு யாரு சொன்னாலும்,
2: எவனா இருந்தாலும் வெட்டுவேன்,
0: போய் வேலைய பாருங்கப்பா, மல்யுத்த போட்டியா, கல்யாணமா.
3: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகி இருக்கு. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டெரி ஃபார்ம் ரோடுக்கு முன்பாக வரும் பகுதியில், PIE நோக்கி செல்லும் TPE ஸ்லேட்டா லிங்க் பிறகு வரும் 4-5 தரங்களில் சாலையில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: மீடியா காப்பின் ஃபிஃபா உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. ஃபிஃபா உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியா காப். ஃபிஃபா உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீ வாட்சில் நீங்கள் ஃபிஃபா உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த

அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். காலை 6 மணிக்கு செய்திகளை பார்த்திருந்தோம், பழைய பாடல்களை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தோம். பேப்பர் படகு, சிறுவன், இவங்களை வைத்து ஒரு தன்முனைப்பு கதையையும் குட்டி கதையையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருந்தேன். 7 மணிக்கு மேல துருக்கியில நடக்கிற ஒரு வித்தியாசமான கல்யாண சடங்கு பற்றி நம்ம ஒரு கேள்வியா நான் கொடுத்திருந்தேன், நீங்களும் வந்து பதில வந்து சிறப்பாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. 8 மணிக்கு மேல யாருதுன்னு நம்ம ஐஸ்வர்யா ராய் பச்சனுடைய குரலையும் ரொம்பவே சிறப்பாக கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரே ஒரு நேயர். ஆனா முயற்சி செய்த உங்கள் அனைவருக்குமே நன்றி, நன்றி, நன்றி. 9 மணிக்கு மேல உலகத்துல நடக்கிற சில வினோதமான விஷயங்கள், மோவும் அறவை வகை மறுபடியும் வருமா அப்படிங்கறது தெரியல. இப்ப சற்று முன்பு கல்யாணத்துல குத்துச்சண்டெல்லாம் வச்சு ஜெய் ஜெய் ஜெய் ஜெய் இப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. உலகம் முழுக்க அப்படி சுற்றி வந்த, ஒரே இடத்துல இருந்தாலும் சுற்றி வந்த அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. அந்த ஃபீலிங் உங்களுக்கும் இருக்கிற நம்பர் நேர்களை மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்போதும் உங்களுக்கு பிடித்ததை மட்டும் செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. நான் உங்க ஹலோ.

ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். இப்பொழுது முதல் தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன். நான் சாந்தி குருசாமி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? குழு குழு குழுன்னு இருக்கீங்களா? சந்தோஷங்க. இந்த 1 எம்ஆர்டில இறங்கி இந்த வெயில்ல இந்த மீடியா காப்க்கு நடந்து வரத்துக்குள்ள நான் பட்ட பாடு வெயில கரைஞ்சு போயிட்டேங்க. அந்த அளவுக்கு சூடா இருக்கு. கடந்த சில நாட்களா நீங்க பாத்தீங்கன்னா இந்த தட்ப வெப்பநிலை அப்படியே வெயிலு மழை, வெயிலு மழை, குளிரு சூடு, குளிரு சூடு அப்படின்னு இன்னொன்று உடலே அப்படியே குழப்பத்துல இருக்கு. இந்த குழப்பத்திலே இருக்கிறதுனால தொண்டை பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நல்லா இருந்துச்சு. இந்த வாரம் பாருங்க அப்படியே இந்த மாதிரி அப்படின்னு போயிடுச்சு. இப்படிதான். அதனால உடலை வந்து நல்லா பாத்துக்குங்க. வீட்டுல பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதை விட முக்கியம். பிள்ளைகளுடைய இந்த உடல் தட்ப வெப்ப நிலைய நல்லா சீரா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வெயில் மழை, வெயில் மழை அப்படின்னு வந்தாலே இந்த பிரச்சனை வந்துடும். திடீர்னு வந்து நமக்கே அறியாம ஜுரம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், அப்புறம் இந்த மாதிரி தொண்டை வலி, இந்த உடல் சூடேறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உஷ்ணம் ஏறுறது நமக்கே தெரியாம ஆயிடும். அதனால வந்து உடலை நல்லா பார்த்துக்குங்க, நல்ல நிறைய தண்ணீர் குடிங்க. பலரும் வந்து இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க, எனக்கு தெரியுமே டி எம் சவுந்தரராஜன் பாடல்கள் தானே அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க. ஆமா, நிச்சயமா டி எம் சவுந்தரராஜன் பாடல்கள் தான் இன்று. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து தான் இப்போ பாடல்களை கேட்டோம். அந்த ஜாம்பவான் மட்டும் இல்ல, போன வாரம் சொல்லிட்டு போயிருந்தேன், இரு ஜாம்பவான்களின் பாடல்களை நாம் வந்து இன்று இணைந்து கேட்க போறோம். ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இல்லையா? ஆமா. ஏன்னா இரண்டு ஜாம்பவான்களுக்கு ஒரே சமயம் நினைவு நாள் வருது. டி எம் சவுந்தரராஜன் உங்களுக்கே தெரியும், அவருக்கு வந்து நாளைய தினம் 25 மே மாதம் அவருக்கு நினைவு நாள் வருது அப்படின்னு. இந்த பாடல் ஆசை முகம் இடம்பெற்ற திரைப்படம் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் வெளிவந்த திரைப்படம். அவருக்கு நாளை மறுநாள் 26 மே மாதம் நினைவு நாள்.

வருது. அதனால் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள், இந்த கலவையில வந்த பாடல்களை தான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நாம கேட்க போறோம். எஸ் எம் சுப்பையா நாயுடுவா யார் அவரு அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் வந்து தென்னிந்திய அதாவது தமிழ் திரை உலகத்தின் ஆக பழம்பெரும் இசையமைப்பாளர்கள்ல ஒருவர். நாம் எல்லோரும் மதிக்கிற MSV மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனே போற்றி மதிக்கிற, மானசீக குருவா போற்றி மதிக்கிற SM சுப்பையா நாயுடுவின் நினைவு நாள் வருது. யார் அவரு அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம், இந்த ஒரு மணி நேரத்துல நாம நிச்சயமா தெரிஞ்சுக்க போறோம். அதனால அவருடைய இசையில TM சவுந்தரராஜன் பல பாடல்கள் பாடியிருக்காரு. MG ராமச்சந்திரன் நம்மளுடைய மக்கள் திலகத்துக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர் இந்த SM சுப்பையா நாயுடு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பாடல்கள், அவரும் TM சவுந்தரராஜனும் இணைந்து பணியாற்றிய பாடல்களை தான் நாம கேட்க இருக்கோம். என்ன மாதிரி பாடல்களா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க தானே போறீங்க. இந்த மாதிரி பாடல்கள் தான்.

வாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தா.

என்பதை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார். சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்த

0: இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் தொகுப்பை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுல தலைவன் திரைப்படத்திலிருந்து இரண்டு பாடல்களை இப்போ நாம கேட்டோம். எல் ஆர் ஈஸ்வரியோடு டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடலும் தனிக்குரல் கீதமா அவர் பாடிய பாடலையும் கேட்டோம்.
1: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. May 23 முதல் June 1 வரை கிஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். May 23 முதல் June 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க கிஷ்டாராக்கு வாங்க.
2: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 4 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
0: May 26 மறைந்த பழம்பெரும் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் நினைவு நாள். எஸ் எம் சுப்பையா நாயுடுவை பத்தி நீங்க பேசலாம், நான் பேசலாம், யாரு வேணாலும் பேசலாங்க. ஆனா நாம் எல்லாரும் இன்று அளவிலையும் போற்றக்கூடிய மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனே எஸ் எம் சுப்பையா நாயுடுவை தன்னுடைய மானசீக குருவா பல இடங்கள்ல பறைசாற்றி இருக்காரு. எனக்கு என்னுடைய முதல் திரைப்பாடல் வாய்ப்பு கொடுத்த அந்த புண்ணியவான் தான் எஸ் எம் சுப்பையா நாயுடு அப்படிங்கறத ஒரு பேட்டியில MS விஸ்வநாதனே பகிர்ந்துக்கிறாரு. அலுவலகத்துல ரொம்ப சாதாரண ஒரு வேலை, ஆபீஸ் பாய் அப்படிங்கிற ஒரு சாதாரண பணியில இருந்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் எஸ் எம் சுப்பையா நாயுடுவை எப்படி சந்திச்சாரு, அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறாரு, கேளுங்களேன்.
3: சேம் உத்தியோகம் தான், ஆபீஸ் பாய், அதே மியூசிக் ஹால் இன்சார்ஜ். அப்பதான் எஸ் எம் சுப்பையனால நான் மீட் பண்ணேன். சோ அவர் கூடவே அவருக்கு ஒத்தாசை பண்ணி சோழங்கள் வாங்கி கொடுக்கறது இப்படியே அவருடைய இருந்துட்டு இருக்கும் போது, இப்ப சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு என்ன ஆயி போச்சு, ஒரு பாடல் ஒண்ணு, அந்த பாடல் வந்து அவரு பாத்திய பதிலா உட்காந்து டியூன் போட்டுட்டு இருந்தாரு. அந்த டியூன் வந்து அவருக்கு சரியா திருப்தி அமையல. ஒரு நாளைக்கு நானும் கோபாலகிருஷ்ணன் பாட்டுல ஒரு பையன், என்னோட சின்னவன், அப்ப எனக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும், ஹார்மோனிய பொட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு நான் முதல்ல இசையமைச்ச ஒரு பாடல், அது வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா

0: மாமே, புது வசந்த மாமே, வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே அப்படிங்கிற பாடலுக்கு முதல் முதல் நான் கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இசையமைச்சேன். நானும் திருப்திக்கு பாடிட்டு இருக்கும்போது ஒன்னுதான் எஸ் எம் சுப்பையநாடு அவர்கள் வந்தார். வந்து சின்ன பசங்க நாங்கள் மிரட்டினார், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒன் டைம் இல்லைக்கு ராத்திரி. அப்போ நான் சொன்னேன், சும்மா நீங்க ட்ரை பண்ணீங்களே அவ்வளோ கொஞ்சம் வாய்த்தியாளா நீங்க வாசிங்களா அப்படின்னாரு. உடனே இது வாட்சி காமிச்சோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பரவாயில்ல, நீங்க நல்லா புத்திசாலி பையனா இருக்க, நீ பரவாயில்ல ஓகே, நீ என்ன பண்ற நாளைக்கு காலையில ஆர்கெஸ்ட்ரா வந்த உடனே இந்த பாட்டை நீ கம்போஸ் பண்ணுன்னு சொல்லாத, நான் கம்போஸ் பண்ணேன்னு சொல்லி எல்லாருக்கும் எழுதி கொடுத்துரு அப்படின்னா அது யார் பாடணும்னாக்க அந்த பாட்டு திருச்சி லோகநாதன் அண்ட் யூஆர் ஜீவர்தன் பாட வேண்டிய பாட்டு அது. அந்த படத்துல வீர அபிமன்யுன்னு படத்துக்கு பேரு. அந்த ரெக்கார்டிங் நடக்க போது ரெக்கார்டிங் கால் ஷீட் போட்டாச்சு, பாடிட்டு இருக்காங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு சாங்னாக்கா. அந்த நேரத்தில் அனுபவிச்ச நான் சுகமும் இன்பமும் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வரல. நான் அவ்வளவு சந்தோஷம், நான் போட்ட டியூன் பட் என்னதுன்னு சொல்லாம ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோட ரொம்ப சரி, அட்லீஸ்ட் இதாவது நம்ம வந்ததுக்கு சாதிச்சோமேங்கிற ஒரு திருப்தியோட இருக்கும்போது
1: போது அப்படின்னு அவர் சொல்றப்போ சிலர் யோசிக்கலாம், ஆஹா எவ்வளவு சாமர்த்தியமா சுப்பையா நாயுடு நடந்துகிட்டாரு, ஒரு புது பையன் வந்து கிடைச்சிட்டான், அவன் ஒரு நல்ல டியூன் போட்டான் அப்படிங்கிறப்போ அவனுடைய டியூனை பயன்படுத்தி அவனோட பெயரை வெளியாக்காம தான் தான் அந்த பாட்டை போட்ட மாதிரி இவ்வளவு சாமர்த்தியமா அவர் அந்த பாட்டை வெளியாக்கிக்கிட்டாருப்பா. புது பையனா அப்போ எம்எஸ்விக்கு தெரியலையே பாவம் அப்படின்னு நாம எல்லாம் நினைக்கலாம் இல்லையா. அங்கத்தான் எஸ் எம் சுப்பையா நாயுடு மற்றவர்களை மாதிரி இல்ல, இதனால தான் அவரு நான் வணங்குற மானசீக குரு அப்படின்னு விளக்குறாரு எம் எஸ் வி. அந்த துணுக்க நான் இப்போ ஒளியேற்ற மாட்டேன், ஒரு சில பாடல்களுக்கு பிறகு ஒளியேற்றுறேன். ஏன்னா எஸ் எம் சுப்பையா நாயுடுவை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணும், ஆனா டி எம் சவுந்தரராஜன் பற்றியும் நாம பேசணும் இல்லையா. அதனால அந்த ஒலித்தனுக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒரு சில பாடல்களுக்கு பிறகு.

0: எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். அதுல ஆசை முகம் திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. அதற்கு முன்பு டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரங்காலத்தில் பயிர். மே 25 மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகர் திரையுலக சகாப்தம் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு நினைவு நாள். அவரை ஒரு பின்னணி பாடகரா தெரியும், குரலால நல்லா நடிப்பாரு அப்படின்னு தெரியும், ஆனா வீட்டுல எப்பேற்பட்ட தந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா யார கேட்கணும், அவருடைய பிள்ளைகளை தானே கேட்க முடியும். அப்படி அவருடைய மகள் ஒரு பேட்டி அளிச்சிருந்தாங்க. அது இணையத்தை உலா வந்தப்போ என் கண்ணுல பட்டுச்சு. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அப்பா உங்களுக்கு வாழ்க்கை விஷயங்கள் என்னென்ன கற்றுக் கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இங்க அவங்க ரொம்ப அழகா ஜாலியா பதில் சொல்றாங்க. கேளுங்களேன்.
1: எங்க அப்பா எப்பவுமே பேராசைப்படக்கூடாது, சிக்கனமா இருக்கணும், ஆடம்பரம், இவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க எல்லாம் நினைச்சு நீங்க அப்படி இருக்கணும்னு நினைக்க கூடாது.
2: அவர் பண்ண விஷயங்கள் அம்மா ரொம்ப கேட்டு ஆசைப்பட்டு அப்பா பண்ணது.
1: எங்க அம்மா எல்லாம் வரிசையா எப்பவும் கூட்டிட்டு போக மாட்டேன், தீபாவளிக்கு மட்டும்தான் கடைக்கு கூட்டிட்டு போவார் அப்பா. அதனால அம்மா எல்லா விசேஷத்துக்கும் சொல்லிட்டு மொத்தமா படம் வாங்கிடுவாங்க. எங்க அப்பா கேட்பாரு, என்ன ஏன் இவ்வளவு வாங்குற, இப்பதான் கூட்டிட்டு போவீங்க, அப்புறம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தானே வரப்போறேன், அதனால எல்லாம் மொத்தமா வாங்கிக்கிறேன். என் பர்த்டேக்கு, உங்க பர்த்டேக்கு, தீபாவளிக்கு, வருஷப்பிறப்புக்கு, அப்புறம் வரிசையா பொங்கலுக்கு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க.
0: பாருங்க, அவர் அவ்வளவு பிஸியா இருந்ததுனாலயோ நம்மள மாதிரி சராசரியா கடை தெருவுக்கெல்லாம் அடிக்கடி குடும்பத்தை கூட்டிட்டு போக முடியாது. அந்த காரணத்துக்காகவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஷாப்பிங் கூட்டிட்டு போவாரு அவரு. அப்போ பாருங்க, அவங்க வீட்டுக்கார அம்மா எவ்வளவு சாமர்த்தியமா வருஷம் ஃபுல்லா எடுக்க வேண்டிய துணி எல்லாம் அப்பவே எடுத்துருவாங்களா. வீட்டுல கொஞ்சம் கண்டிப்பான அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவருடைய மகள். அவர் கொஞ்சம் சிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டா இந்த பிள்ளைங்க எல்லாம் குறும்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. அப்ப சொல்லுவாராம், பத்தியா இதுக்குதான் ஜாலியா உங்ககிட்ட எல்லாம் பேசுறது இல்ல, உடனே ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கப்சுப்னா ஆயிடுவாங்களாம். தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில எவ்வளவு கட்டுப்பாடோட டிசிப்ளினோட அவர் இருந்தாரோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையிலயும் டி எம் சவுந்தரராஜன் வாழ்ந்திருக்காரு. என்ன நான் சொல்றது, சரி. தொடர்ந்து எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் அவர் பாடிய பாடல்களை கேட்கலாமா?

0: இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்களை ஒரு கலவையா ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். அதுல தாயின் மடியில் திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க, அதற்கு முன்பு நாடோடி மன்னன் திரைப்பட பாடலையும் கேட்டீங்க. May 26 மறைந்த பழம்பெரும் இசையமைப்பாளர் திரு எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் நினைவு நாள். என்னுடைய மானசீக குருவா நான் ஏன் திரு எஸ் எம் சுப்பையா நாயுடுவ இப்பவும் நினைச்சுகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பற்றி மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனே விளக்கறத நாம முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. என்னுடைய முதல் திரைப்பட வாய்ப்பை அவர் தான் கொடுத்தாரு. நான் போட்ட ஒரு டியூனை தான் போட்ட ஒரு டியூனா எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொல்லி அந்த பாட்டை பதிவு செஞ்சு அந்த பாட்டையும் வீர அபிமன்யு திரைப்படத்துல வெளியிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன இடத்துல அந்த துணுக்க நான் நிறுத்தி இருந்தேன். ஆஹா, ரொம்ப புத்திசாலிப்பா எஸ் எம் சுப்பையா நாயுடு, புது பையனோட டியூனை வந்து தான் போட்ட டியூனா சொல்லி வெளியாக்கிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ள அதுதான் கிடையாது. இன்னொருத்தருடைய உழைப்ப எப்போதுமே தன்னுடைய உழைப்பா அவர் காமிச்சுக்கிட்டதே கிடையாது அப்படிங்கறதையும் இப்போ விளக்குறாரு மெல்லிசை மன்னர். கேளுங்களேன்,
1: நான் போட்ட டியூன் பட் என்னதுன்னு சொல்லாம ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோட ரொம்ப சரி, அட்லீஸ்ட் இதாவது நம்ம வந்ததுக்கு சாதிச்சோமேங்கிற ஒரு திருப்தியோட இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, அந்த லீஸ் முடிஞ்சு போச்சு, ஜூபிட்டர்காரங்களுக்கு முடிஞ்சு மெட்ராஸுக்கு போறாங்க. ஸோ நான் உள்பட எஸ் எம் சுப்பியானோட மியூசிக் உள்பட டைரக்டர் உள்பட அவ்வளோ பேருக்கு சேர்ந்து 3 மாசம் நோட்டீஸ் ஆல் பிளேயர்ஸ். அங்க பல மினிட்டா யாரும் இருந்தாங்களோ, நான், எஸ் எம் சுப்பியா நாயுடு, கோபாலகிருஷ்ணன், ஜூனஸ் சேட்டு, பரமசிவம், நஞ்சப்பரெட்டியார் என்ன இவங்கெல்லாம் இவங்க கூட இப்போ இருக்காங்க. அதனால சொல்றேன், அவ்வளோ பேருக்கு நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னுடைய பொழப்பு என்ன பாருங்க, எந்த வகையிலும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ தட் அடுத்தது நான் வந்து கோயம்புத்தூர்ல பிளாட்ஃபார்ம்ல போட்டர் வேலைக்கு போகணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன், வேற ஒரு பொழப்பும் தெரியல. அப்போ எஸ் எம் சுப்பையா நாயுடு வந்தார், என்ன தர தரன்னு இழுத்துட்டு போய் முதலாளிகிட்ட விட்டார், இவனை நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, இவனை பத்தி எந்த மாதிரி டயத்துல சொல்லிருக்காரு பாருங்க, அவங்க இப்போ உங்க படங்கள்ல ஹிட்டான பாடல்கள்லாம் நான் போடல, இந்த பையன் போட்ட டியூனு. ஸோ நீங்க இவனை மட்டும் இவனுடைய ஃபியூச்சரை நீங்க கெடுக்காதீங்க. நீங்க மெட்ராஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா சிஆர் சுப்பராம் கூடையாவது சேர்த்து விட்டீங்கன்னா அப்போ சிஆர் சுப்பராம் உங்க படங்கள்ல தொடர்ந்து வேலை செய்யறாருன்னு நினைக்கிறேன். மனோகரா அடுத்த படம் எடுக்க போற படம் சொர்க்கவாசல் இதுக்கெல்லாம் செய்வாரு. அவனை நீங்க கூட்டு போய் அவனை முன்னு கொண்டாங்க. நீங்க கொண்டது பையன் தானே, நீங்க தானே நடிக்க கூட்டு வந்தீங்க. அவன் நடி எங்காவது சங்கீத கச்சேரி அந்த வகையில் இப்படியா போயிருப்பான், இப்படி கூட்டு வந்த பையனை நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவன் போட்டான், சரி வாங்க நான் அவனை கூட்டு போறேன்னு மட்டும் என்ன கூட்டு மறுபடியும் சுப்பராமன் சார் குரூப்ல கொண்டு சேர்த்தாரு.
0: அப்படித்தான் மெதுவா மெதுவா மெதுவா திரை உலகத்துக்குள்ள பிரவேசமானாரு நம்மளுடைய மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி. அதன் பிறகு யாரும் உடைக்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையா அவரு விஸ்வரூபம் எடுத்ததும் இதன் பிறகுதான். அதாவது அந்த காலத்துல எல்லாம் புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தயங்கிக்கிட்டு இருந்த காலம் அது. ஏன்னா ஜாம்பவான்கள், நடிகர் திலகம், மக்கள் திலகம், காதல் மன்னன் இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல புது இசையமைப்பாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அது கண்டிப்பா எஸ் எம் சுப்பையா நாயுடுக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த பையனை இந்த கட்டத்துல இந்த வயசுலயும் இந்த கட்டத்திலயும் ஒரு இசையமைப்பாளரா அறிமுகம் செய்ய நம்ம முயற்சி செய்தோம்னா கண்டிப்பா உதாசீனப்படுத்திடுவாங்க, இதோட முடக்கி வச்சிருவாங்க, பரவாயில்ல கொஞ்ச நாள் நம்ம கடையில அந்த பையனை வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு சுப்பையா நாயுடு. ஆனா இதோட அவருடைய திரைப்பயணம் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த அபாய கட்டத்துக்கு எம்எஸ்வி வந்த பிறகுதான் தர தரன்னு இழுத்துட்டு போய் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு, இந்த பையன் போட்ட டியூன் தான் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லிருக்காட்டி உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி ஒரு ரயில் நிலையத்துல பெட்டி தூக்குற வேலையதான் பாத்திருப்பாரு எம்எஸ்வி. ஒரு சகாப்தத்தையே திரை உலகம் இழந்திருக்கும். அதனால சுப்பையா நாயுடுவுக்கு அவருடைய பாடல்களையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்துக்காகவும் நிச்சயமா நாம நன்றி சொல்லணும் இல்லையா. மேன்மக்கள் மேன்மக்கள் தாங்க. தொடர்ந்து எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்களை கேட்கலாமா?

0: நீ உன் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு ஜேமிக்கு போற தானே?
1: ஆமா, பொருட்களை வாங்க என் நண்பர்களோட போறேன்.
0: ஓ, ஆனா இந்த புது விடுமுறை காலத்துல சுங்கச்சாவடிகள்ல போக்குவரத்து அதிகமா இருக்குமா?
1: நாங்க வான் மோட்டோரிங் இணையதளத்திலயோ ICAவின் பேஸ்புக் பக்கத்திலயோ போக்குவரத்து தகவல்களை சரிபார்த்த பிறகுதான் புறப்படுவோம்.
0: மை ICA செயலி வழி QR குறியீட்டை பெற மறந்துடாத. இது சுங்கச்சாவடியை இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் கடக்க உதவும். வரிசையை தாண்டி செல்லாத.
1: ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. ஹன் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர்.
3: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: நிகழ்ச்சியில கடந்த ஒரு மணி நேரமா மறைந்த பழம்பெரும் இசையமைப்பாளர் SM சுப்பையா நாயுடுவின் இசையில் மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகர் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டோம். ஏன்னா இன்னும் ஓரிரு தினங்கள்ல இருவருக்குமே நினைவு நாள் வருது அப்படிங்கறதுனால. இப்ப TM சவுந்தரராஜனை பற்றி பலரும் பல விஷயங்கள் அறிஞ்சிருப்போம். பல வருஷங்களா அவருடைய பாடல்களை கேட்டுட்டு வரோம். ஆனா SM சுப்பையா நாயுடுவை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால அவருடைய பாடல்களை ஒலியேற்றி முக்கியமா அவரை பற்றி சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான். அதுவும் மெல்லிசை மன்னர் அவரை பற்றி அங்கலாய்க்கிறப்போ எவ்வளவு நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இதனாலதான் அவர் வந்து என்னுடைய மானசீக குரு அப்படின்னு அவர் பேசுறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு, இல்லையா? இன்னும் SM சுப்பையா நாயுடுவை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லணும்னா, அவர் வந்து 1914 கடையநல்லூர்ல பிறந்தவர். அவருடைய குழந்தை பருவம் அவ்வளவு சந்தோஷமான நாட்களா அவருக்கு அமையல. அதனால சின்ன வயசுலயே வீட்டை விட்டு அவர் ஓடி வந்துட்டாருங்க. எங்க ஓடி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சிங்கப்பூருக்கு அவர் ஓடி வந்திருக்காரு. அவருடைய குழந்தை பருவத்திலே சிங்கப்பூருக்கு அவர் ஓடி வந்திருக்காரு. ஆனா இங்க வந்து சந்தோஷமான வாழ்க்கையா தனக்காக அவர் அமைச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட சிங்கப்பூருக்கு அவர் ஓடி வந்திருக்காரு. ஆனா இங்கதான் அவரு சில காலம் வாழ்ந்திருக்காரா அப்படிங்கறது எனக்கு தெரியல. உங்கள யாருக்காவது அந்த தகவல் தெரிஞ்சிருக்குன்னா என்னோட நீங்க அதை பகிர்ந்துக்கலாம். இங்கதான் அவர் இருந்தாரான்னு தெரியல, ஆனா நல்ல வாழ்க்கை எனக்கு நானே அமைச்சுக்கணுங்கிற அந்த தைரியத்துல சிங்கப்பூருக்கு அவர் ஓடி வந்திருக்காரு. ஆனா அதன் பிறகு நாடக குழுக்கள்ல அவர் வேலை பார்த்திருக்காரு. ஜெகநாத ஐயர், நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை இவர்களுடைய நாடக குழுவிலாம் அவர் வேலை பார்த்திருக்காரு. அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு, இயல் இசை நாடகத்துல நாடகத்தை விட எனக்கு இசையிலதான் நாட்டம் அதிகம் அப்படிங்கறது பிறகுதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு ராஜகோபால ஐயங்கார், சுப்பிரமணிய பாகவதர் இவங்க கிட்ட எல்லாம் வந்து முறைப்படி அவரு இசை கத்திருந்திருக்காரு. பிறகுதான் வந்து திரை இசை உலகத்துல மெதுவா மெதுவா மெதுவா அவர் வந்து நுழைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் SM சுப்பையா நாயுடுவின் கதை. பிறகுதான் வந்து அவர் பெரிய ஜாம்பவானா வந்து அதன் பிறகுதான் மெல்லிசை மன்னரின் வாழ்க்கைக்குள்ளே அவர் நுழைஞ்சிருக்காரு. இதெல்லாம் அவரை பற்றின சில தகவல்கள். கடந்த ஒரு மணி நேரமா அவருடைய பாடல்கள் TM சவுந்தரராஜனின் பாடல்களை நாம கேட்டோம். தொகுப்பின் நிறைவு பாடலுக்கும் நாம வந்துட்டோம். சிநேகிதி திரைப்படத்துல SM சுப்பையா நாயுடுவின் இசையில் TM சவுந்தரராஜன் பாரதியோடு பாடிய பாடல் இந்த தொகுப்பின் நிறைவு பாடல். இதன் பிறகு காலை 11 ஹலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்கும் நேரம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678896789689 இந்த பாடல் முடிஞ்சு ஹலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாளி பரவசம். நான் சாந்தி.

0: அந்த பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த பாடலை இப்போ ஒளியேற்றி இருந்தேன். ஆனா ஒளி 968 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளியில் உல்லாசம். உங்களுக்காக காலை 10 மணியிலிருந்து நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி குருசாமி. அதுவும் இப்பொழுது முதல் பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக, உங்களுக்கே தெரியும் ஒளியில் உல்லாசம் இல்லைங்க. ஐயோ, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த பாடல் அந்த கொஞ்ச நேரம் வந்து ட்ராக் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம் வந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும், அதுதான் பிரச்சனை. சரி, இப்போ மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து நான் வரேன். காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி குருசாமி. அதுவும் உங்களுக்கே தெரியும் இப்பொழுதுலேருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ ஒலி பழைய பாடல்கள் தொகுப்பு, அதுல முதல் பாடலை உங்களுக்காக விரும்பி கேட்டிருக்காங்க நேயர் தேவி. அவங்க என்ன விரும்பி கேட்கறாங்க, இதோ கேளுங்க.
1: காலை வணக்கம் சாந்தி, நான் தேவி பேசுகிறேன். இன்று எனக்கு கொடிமலர் படத்துல இருந்து மௌனமே உன் பார்வையால் அந்த பாடலை போட முடியுமா? இந்த பாடலை நான் அனைவருக்கும் விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம் சாந்தி.
0: நிச்சயமா உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து மற்றும் ஒரு நேயரும் இங்க பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்கதான்.
2: காலை வணக்கம் சாந்தி குருசாமி, என் பேர் மனோரஞ்சிதம். எனக்காக இன்னைக்கு அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து முட்டுக்கு முட்டாக சொத்துக்கு சொத்தாக என்ற பாடலை கொஞ்சம் வெளியிடுங்கள். இந்த பாடலை என் சகோதரர்களுக்கும் எனக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருப்பவர் அனைவருக்கும் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமா நிச்சயமா, அருமையான 2 பாடல்களோட இன்றைய ஹலோ ஒலி பழைய பாடல்கள் தொகுப்பு தொடங்குது. இந்த மாதிரி பழைய பாடல்களை நீங்களும் விரும்பி கேட்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678896 8. பழைய நேர்களே புது நேர்களுக்கு வழிவிடுங்க. முக்கியமா குறுந்தகவல்கள் அனுப்பும் போது உங்க பாடல் என்ன பாடல் விரும்பி கேட்கறீங்க, அது என்ன படத்திலிருந்து இடம் பெற்றுச்சு, இந்த மாதிரி தெளிவா உங்களுடைய தகவல்களை கேட்டு அனுப்புங்க. சில நேர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பாடல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு தளத்திலிருந்து ஒரு லிங்கை வந்து நீங்க இணைத்து அனுப்புவீங்க. சில நேரத்தில் அது யூடியூப்ல இருந்து ஒரு லிங்கா இருக்கலாம், டிக்டாக்ல இருந்து ஒரு லிங்கா இருக்கலாம். அது என்ன செய்யும்னா நாங்க வந்து அந்த லிங்குக்கு போய் அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து கண்டுபிடிக்கணும். சில நேரம் எங்களுக்கு அதற்கான நேரமும் இருக்காது, அதனால என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத தெளிவா அந்த நேரமே எங்களுக்கு ஒரே ஒரு குறுந்தகவலா அப்படி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அப்படியே கான்சைஸா, அதே டைட்டா ஷார்ட்டா ஸ்வீட்டா அதே குறுந்தகவல்ல எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். உங்க பெயரும் அதோட இணைச்சிருங்க. சில பேர் வந்து பெயரையும் குறிப்பிட மாட்டீங்க, உங்களுடைய வாட்ஸ்அப்ல அந்த பெயரும் இருக்காது, அதனால யாருக்காக அந்த பாடலை போடுறோம் அப்படின்னு சில நேரம் எங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதனால இந்த தகவல்கள் எல்லாம் போட்டு நீங்க பாடலை தெளிவா விரும்பி கேட்டீங்கன்னா எங்களுக்கும் அது சுலபமா இருக்கும். சரியா, இப்போ இந்த அடுத்த 2 நேயர்களுக்காக தான் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வருது.

0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் ஹலோ ஒலி பழைய பாடல்கள் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெற்று இருக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே, இப்ப நீங்க கேட்ட அந்த பாக பிரிவினை பாடல உங்களுக்காக விரும்பி கேட்டிருந்த நேயர் இந்திரா அந்த பாடல தனது தங்கைகள் ஈஸ்வரி மற்றும் சாந்திக்காக அவங்க விரும்பி கேட்டிருந்தாங்க. இந்திரா, அந்த பாடல் உங்களுக்காக தான் இடம்பெற்றுச்சு. ஹலோ ஒலியின் அடுத்த பாடல விரும்பி கேட்கிறாரு நேயர் பாஸ்கரன்.
1: ஹலோ, வணக்கம் சாந்தி அவர்களே. நான் பாஸ்கரன் ஜோபார் என்று எடுத்திருந்து அளிக்கின்றேன். எனக்கு குடியிருந்த கோயில் படத்தில் இடம்பெற்ற என்ன தெரியுமா என்ற பாடலை என் குடும்பத்தார் பத்மா பானு, மகன் ஈவன் குமார், மகள் பிரிவீனா சாய் மற்றும் எல்லா ஒலி நேயர்களுக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமா பாஸ்கரன், உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து மற்றும் ஒரு நேரம் இங்க பாடல் விரும்பி கேட்கிறாங்க. பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து காவியமா நெஞ்சின் ஓவியமா இந்த பாடலை அவங்க விரும்பி கேட்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் சாந்தி இது, அனைத்து ஒலி நேயர்களுக்காகவும் இந்த பாடலை நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹவுகாங் நேயர் புஷ்பா இந்த பாடலை விரும்பி கேட்கிறாங்க. பாஸ்கரன் மற்றும் புஷ்பா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

அமுதை பொழியலாம் அவன் அருகில் வ

உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி தொகுப்பு மூலமா ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். நேயர் லத்தீப் இங்க அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு. இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து மாதவி பொன்மயிலாள் அந்த பாடல அவர் விரும்பி கேட்கிறாரு. நிச்சயமா லத்தீப், உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் பிரேமா நாயரும் பாடல் விரும்பி கேட்கிறாங்க. பல அத்தை மார்களை இப்போ வரைக்கும் மயக்கி வைத்திருக்கும் ஒரு பாடல் இது, கற்பகம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல பிரேமா தனக்காகவும் தனது சகோதரி சுலேகாவுக்கும் விரும்பி கேட்கிறாங்க. இந்த பாடல அன்பான அனைத்து அத்தைமார்களுக்கும் நானும் சமர்ப்பிக்கிறேன். லத்தீப் மற்றும் பிரேமா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிட்டு இருக்கேன். நேயர் விஜயா இங்க அடுத்த பாடல விரும்பி கேக்குறாங்க.
2: வணக்கம் சாந்தி, நான் விஜயா பேசுறேன். பாட்டு கேட்கணும் போல ஆசையா இருக்கு. காதல் படுத்தும் பாடு அப்படிங்கிற படத்துல வந்து இவளொரு அழகிய பூங்கிட்டு வயசு ஏறும் போது 18 அந்த பாட்டை போடுறீங்களா? நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமா விஜயா, உங்களுடைய விருப்பு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. உங்களையும் தொடர்ந்து நேயர் ஷக்கிலாவும் பாடல் விரும்பி கேக்குறாங்க. அன்பே வா திரைப்படத்தில இருந்து ஆஹா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாடல அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த பாடலும் வருதே, நிச்சயமா வருது. விஜயா மற்றும் ஷக்கிலா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

பாடலை விரும்பி கேட்கிறாரு நேயர் சந்திரன். சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து கே ஜமுனா ராணி பாடிய ஒரு பாடல் அண்ணன் நடை சின்ன இடை. ஆஹா, நல்ல துள்ளலான ஒரு பாடல். சந்திரன் சார், நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக.

0: செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள்
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: மொழியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
3: என் பெயர் குகன். மூன்று வருடம் ஒளி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக் முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒளி 9:00 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலும் கருகாட்டம் கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போல திருமணங்களையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்து கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
4: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9:00 முதல் மாலை 6:00 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாப்பில்.
5: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
6: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
4: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3388-633-888.
7: ஆமாங்க, எவ்வளவு சீக்கிரமா பதிவு செய்யறீங்களோ கட்டணமும் குறைவா இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கும் நல்லது. உங்க பிள்ளைகளுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து விடும் ஒரு பட்டறை தான் இந்த பட்டறை. அதனால சீக்கிரமா பதிவு செய்யுங்க. சரி, ஹலோ ஒலி நிறைவு பாடலுக்கு நாம வந்துட்டோம். பாத்தீங்களா, ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்க பெயரை குறிப்பிடுங்க, பெயரை குறிப்பிடுங்க அப்படின்னு. நிறைவு பாடலாம் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன். ஆனா பாருங்க, இவங்க வந்து பெயரை குறிப்பிடல அப்படிங்கறத வந்து நான் கவனிக்கல. பெயர் வந்து இங்க SS அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு. பெண் நேயர் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஆனா இவங்க பெயர் தான் என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வந்து கலைக்கோயில் திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்ட ஒரு பாடல். அனைத்து ஒலி நேயர்களுக்காகவும் இந்த பாடலை அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. ஹலோ ஒலியின் நிறைவு பாடலா இந்த பாடல் வருது. மற்ற நேயர்களையே மன்னிச்சிருங்க, மீண்டும் அடுத்த ஹலோ ஒலி தொகுப்புக்கு மனம் தளராம மீண்டும் நீங்க முயற்சி செய்யுங்க. சரியா, இந்த பாடல் முடிந்து நண்பகல் 12 செய்தி, அதனையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். எப்படி சந்திக்க போறேன்? வானலைகள்லையும் சந்திப்பேன், டிக்டாக் லைஃப்லயும் சந்திப்பேன். அதனால ஒலியினுடைய டிக்டாக் லைஃப்க்கு மறக்காம செய்திகள் முடிஞ்சு வந்துருங்க. சரியா, இந்த பாடல் முடிந்து செய்தி முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். நான் சாந்தி.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிண்டா சமூகத்தில் பின்தங்கியோரை சென்றடைய அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக செல்கிறது. அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் உதவியையும் அது கொண்டு சேர்க்கிறது. கடந்த 10 ஆண்டாக இந்த டோர் நாக்கிங் நடவடிக்கையை அது நடத்துகிறது. இன்று இதுவரை இல்லாத பெரிய அளவில் அது நடத்தப்படுகிறது. 15 தொகுதிகளில் 1000க்கும் அதிகமான வீடுகளுக்கு சிண்டாவின் ஊழியர்கள், தொண்டூழியர்கள், பிற சமூக அமைப்புகள், நிறுவனங்களைச் சேர்ந்தோர் இன்று உதவிக்கரம் நீட்டுகின்றனர். 400க்கும் அதிகமான தொண்டூழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சிங்கப்பூர் சீனாவுடன் சட்டத்துறையில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த வருகிறது. அதனை முன்னிட்டு சட்ட அமைச்சர் எட்வின் தோங் இன்று சீனாவுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை வரை அவர் பெய்ஜிங், தியன்ஜின், ஷாங்காய், ஷென்சன் ஆகிய நகரங்களுக்கு செல்லவிருக்கிறார். சிங்கப்பூர் அனைத்துலக பஞ்சாயத்து நிலையத்தின் புதிய பெய்ஜிங் அலுவலகத்தின் திறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் தோங் கலந்து கொள்வார். சீனாவில் அந்த நிலையத்தின் 2வது அலுவலகம் அது. முதல் அலுவலகம் ஷாங்காயில் இருக்கிறது. அதன் 10ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் தோங் கலந்து கொள்வார். அமெரிக்க அதிபர் மாளிகைக்கு வெளியில் பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் பொதுமக்களில் ஒருவரும் காயமடைந்தார். அவரது உடல்நிலை குறித்து தகவல் வெளியிடப்படவில்லை. வெள்ளை மாளிகை அருகிலுள்ள பாதுகாப்பு சோதனை சாவடிக்கு வந்த ஒருவர் தம்முடைய பையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி சுடத் தொடங்கியதாக அமெரிக்க ரகசிய சேவை கூறியது. பாதுகாப்பு அதிகாரிகள் பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் காயமடைந்த சந்தேக நபர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் அவர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் நடந்த நேரத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்தார். அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சீனாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்புக்கு கடுமையான விதிமீறல்கள் காரணமாக இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. எத்தகைய விதிமீறல்கள் நேர்ந்தன என்பது குறித்து அதிகாரிகள் கூடுதல் தகவல் வழங்கவில்லை. குறைந்தது 82 பேர் மாண்ட அசம்பாவிதம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. நாட்டின் வடக்கில் உள்ள ஷான்சி மாநிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் பாதிக்கப்பட்ட 120க்கும் அதிகமானோர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். மேலும் இருவரை காணவில்லை. முன்னதாக 90 பேர் மாண்டதாக சீனாவின் அரசாங்க ஊடகமான சிசிடிவி தெரிவித்திருந்தது. மாண்டோர் எண்ணிக்கையை அது பிறகு மாற்றி தகவல் அளித்தது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகில் கட்டுமான தளத்தில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் சுமார் 30 பேர் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தேடல் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. ஏஞ்சலஸ் சிட்டியில் கட்டப்பட்ட 9 மாடி கட்டடம் இடிந்து விழுந்தது. சம்பவ இடத்திலிருந்து 8 பேர் மீட்கப்பட்டனர். மேலும் 11 பேர் பாதுகாப்பாக வெளியேறினர். இடிபாடுகளை அகற்றுவதில் சிரமம் நீடிப்பதால் மீட்புப் பணி சவாலாக இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் மணிலாவில் குடியிருப்பு பேட்டையில் பெரிய அளவில் தீ பற்றிக் கொண்டது. கரையோரத்தில் உள்ள பினாண்டோ வட்டாரத்தில் நேற்று மதியம் 3 மணியளவில் சம்பவம் நேர்ந்தது. அதில் யாரும் காயமடைந்ததாகவோ மாண்டதாகவோ இதுவரை தகவல் இல்லை. விசாரணை தொடர்கிறது. பங்களாதேஷ் கடுமையான தட்டம்மை தொற்றை சமாளிக்க போராடுகிறது. இவ்வாண்டில் இதுவரை குறைந்தது 86 பிள்ளைகள் தட்டம்மையால் மாண்டனர். உயிரிழந்த மேலும் சுமார் 420 பிள்ளைகளுக்கு தட்டமைக்கான அறிகுறிகள் இருந்தன. கடந்த 2 மாதங்களில் 8000 பேருக்கு தட்டமை தொற்றியிருக்கிறது. பங்களாதேஷ் முழுவதும் 60,000க்கும் அதிகமானோருக்கு தட்டமை இருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. 5 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு தட்டமை தொற்றக்கூடிய அபாயம் அதிகம் இருக்கிறது. தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்களுக்கு அது எளிதில் பரவலாம். பங்களாதேஷ் இளம் பிள்ளைகளுக்கு தட்டமை ருபேலா தடுப்பூசி போடும் திட்டங்களை விரிவுபடுத்தியிருக்கிறது. கத்தோலிக்க பொப்லியோ
சுற்றுச்சூழலையும் உடல் நலத்தையும் பாதித்து பெரும் லாபம் ஈட்டும் நிறுவனங்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத நச்சுக் கழிவுகள் கொட்டப்படும் இடமான இத்தாலியின் அச்சேரா பகுதிக்கு சென்றபோது அவர் அது பற்றி கருத்துரைத்தார். நிலம், நீர், காற்று, வாழும் சூழல் போன்றவற்றை மாசுபடுத்தும் செயல்கள் மூலம் அதிகாரத்தையும் செல்வத்தையும் தேடுவதை உலகம் எதிர்க்க வேண்டும் என்று போப் லியோ வலியுறுத்தினார். போப்பை வரவேற்க பெருமளவில் மக்கள் திரண்டனர். சுற்றுச்சூழல் கேட்டால் உயிரிழந்த குடும்ப உறுப்பினர்களின் படங்களை கொண்ட பதாகைகளையும் சிலர் ஏந்தியிருந்தனர். சுற்றுச்சூழல் கேட்டால் பாதிக்கப்பட்டவர்களையும் போப் லியோ நேரில் சந்தித்து பேசினார். ஜொஹூரில் நாளை சிறப்பு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மலேசிய கிண்ண கார்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஜொஹோர் டாருல் டாசிம் அணி குச்சிங் சிட்டி அணியை வெற்றி கண்டதை கொண்டாட அந்த விடுமுறை. 2-0 எனும் கோல் கணக்கில் ஜொஹூர் அணி வென்றது. தொடர்ந்து 4வது முறையாக மலேசிய கிண்ணத்தை அது வென்றுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

96.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களே. வழக்கமா இந்த 1 மணி நேரத்துல 80கள் 90களில் இருந்து நம்ம பாடல்கள் கேட்போம். அப்படித்தான் சுபாஷ் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. மெலடி கிங் அப்படின்னு சும்மாவா அவரை சொல்றாங்க. மெலடி கிங் வித்யாசாகரின் இசையில் அவரே ஸ்வர்ணலதாவோடு பாடிய பாடலை இப்போ நீங்க கேட்டீங்க. இதே மாதிரி 80கள் 90களில் இருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு எங்களோட இணைஞ்சிருங்க. அது மட்டுமல்லாம உங்களுக்காக இந்த 1 மணி நேரத்துல இன்னொரு விஷயமும் வருமே. மைக்ல இருந்து கொஞ்சம் விலகி போய்க்கிறேன். தகவல்கள் அங்கமும் வருன்னு சொல்றேன். வாவ் இருக்கிற தொண்டையை வச்சுட்டு கஷ்டப்பட்டு சொல்றேன். வாவ் தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக இடம்பெறும். 6 புத்தம் புதிய தகவல்கள் இந்த வாரமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. இன்னும் ஒரு விஷயம், உங்களை எல்லாம் எப்படி இப்போ சந்திச்சுட்டு இருக்கேன்? வானொலிகள்லயும், வானொலி மீலிசன் செயலி மூலமா வானொலி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா வானொலி மூலமாவும் உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். டிக்டாக்ல அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்துக்கு வாங்க. அங்க நேரலையா லைஃபா டிக்டாக் லைஃப்ல உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க பாடல்கள் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறப்ப அங்க நாம அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். வாவ் தகவல்கள் சேர்ந்து நம்ம கேட்கலாம், பாடல்களும் சேர்ந்து கேட்கலாம். 80கள் 90களில் இருந்து இப்போ பாடல்களை தொடர்ந்து கேட்கலாமா?

0: குறிச்சி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பு இளையராஜாவின் இசையில் அண்ணனுக்கு ஜெய் திரைப்பட பாடலை கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், சின்னக்குயில், சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். வாவ் தகவல்கள்னா என்னங்க? நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற, அதிசயிக்க வைக்கிற, ஆஹா இது நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு நம்மள சொல்ல வைக்கிற தகவல்கள். ஆனா அதெல்லாம் அப்படியே இழுவியா சொல்லிட்டு போகாம அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போற ஒரு அங்கம் தான் இந்த வாவ் தகவல்கள் அங்கம். அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? சீகல், பறவைங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கடலுக்கு மேல எப்போதும் நீருக்கு மேல பறந்துகிட்டே இருக்குமே ஒரு பறவை, கடற்பறவை அப்படின்னு சிலர் சொல்றாங்க, அதான் சீகல். சரியா, அது ஒரு பக்கம். கூகுளி ஐஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்த பொம்மைகள்லாம் செய்யறப்போ அந்த பொம்மைகளுக்கு வந்து கண்களா ஒட்டுவோமே, அந்த உள்ள இருக்கிற கருப்பு மணி கூட ஆடிக்கிட்டே இருக்கும், பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட கண்கள். கடற்பறவை ஒரு பக்கம், கூகுளி ஐஸ் ஒரு பக்கம், என்ன சம்பந்தம் அப்படிங்கறத இப்ப சொல்றேன். இந்த கடற்பறவைகள் நம்மளுடைய சாப்பாட திருடாம இருக்கிறதுக்கு இந்த கூகுளி கண்களை அந்த மேஜை மேல வச்சா ரொம்ப உதவியா இருக்குமாங்க.
1: ஓஹோ,
0: ஆமா, இந்த தகவலை வெளியிட்டது யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸிட்டர். இதன் பின்னால இருக்கிற அந்த ஐடியா என்னன்னா, இந்த விலங்கினங்களை பற்றினா ஆராய்ச்சி செய்யறப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, அதாவது டைரக்ட் ஐ கான்டாக்ட், அதாவது இந்த கண்ணோட கண்ணு பாக்குறது, கண்ணும் கண்ணும் நோக்கியா நடக்கிறப்போ முக்கால்வாசி விலங்கினங்கள் வந்து அதை ஒரு அச்சுறுத்தலா பாக்குதான், ஒரு த்ரெட்டா பாக்குதான். அதனால அந்த கடற்பறவை வந்து அப்படியே பறந்து வந்து நம்ம சாப்பாடை திருட பாக்குறப்போ அது அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத அது பாத்துச்சுன்னா அந்த சாப்பாடை திருடாம அப்படியே போயிடுமா. அந்த இடத்துல இந்த கூகுளி ஐஸ், இந்த கூகுளி கண்கள் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். இது வந்து கடற்பறவைகளுக்கு மட்டுமில்ல, பொதுவாவே எல்லா விலங்கினங்களுக்கும் இது வேலை செய்யுமா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா,
2: இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
0: விலங்கினங்களுக்கு மட்டும் இல்லங்க, மனிதர்களுக்கு கூட இது வேலை செய்யும். நாம கூட திருட்டுத்தனமா ஏதாவது ஒரு பொருளை அப்படியே யாராவது பக்கத்துல இருக்கிற யாராவது அப்படியே பாக்காத நேரத்துல அப்படியே கை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திரும்பி நம்மள பாக்குறப்போ அந்த கை வந்துருதுல, அதுக்கு காரணம் கூட அந்த கண்ணும் கண்ணும் நோக்கியாதாங்க, அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. தகவல், தென் பசிபிக் நாடான வனுவாத்து, இந்த நாட்டின் பெயரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலனா ஏன் கேள்விப்படணுங்கறத இப்போ நான் சொல்றேன். இந்த வனுவாத்து நாட்டில் பிரத்யேகமான ஒரு விஷயம் இருக்குங்க, கடலுக்கு அடியில் செயல்படுற ஒரு போஸ்ட் ஆபீஸ்.
1: ஓஹோ,
0: ஆமாங்க, அதாவது இந்த தபால் நிலையத்துக்கு போகணும் வரணும்னா ஒருவேளை சப்மரீன்ல போகணுமோ? அது மட்டும் இல்ல, நீருக்கடியில போய் யாருங்க கடிதாசி அனுப்புவாங்க? ஆனா நீங்க எல்லாம் கேக்கலாம், சாந்தி அந்த தபால் நிலையம் திறந்திருக்கா இல்ல அன்னைக்கு மூடிட்டாங்களா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? நீருக்கு மேல ஒரு கொடி அசைஞ்சுகிட்டு இருந்துச்சுன்னா போஸ்ட் ஆபீஸ் திறந்திருக்கு அப்படின்னு அர்த்தங்க. உண்மை தகவல்ங்க, என்ன நம்புங்க. தகவல், ஒரு வருஷத்துல உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் ஒரே ஒரு ஆளு 145 கிலோ மலத்தை உற்பத்தி செய்யறோமாங்க.
1: ஓஹோ,
0: இந்த தகவலை வெளியிட்டது சான்டியாகோல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த தகவலை எப்படித்தான் சேகரிச்சிருப்பாங்க, இந்த ப்ராஜெக்டுக்கு யாரு தலைவரா இருந்திருப்பாங்க, அப்படித்தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதோட சேர்த்து இன்னொரு தகவலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த 145 கிலோ அப்படிங்கறது ஒரு சராசரி பேண்டா கரடியின் எடைய விட கொஞ்சம் கூடையாம். ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதையெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருக்கணும்.

0: இளையராஜாவின் இசையில் சின்ன மாப்பிள்ளை திரைப்பட பாடல கேட்டீங்க. மனு எஸ் ஜானகி அந்த பாடல பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு புது நெல்லு புது நாத்து திரைப்பட பாடல கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அந்த பாடல பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:38 நேரம்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக காயலேபா சாலைக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. MCEA நோக்கி செல்லும் AYE குறிப்பாக துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு பிறகு 3rd தடத்தில் சாலை பணிகள். உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக மண்டாய் சாலைக்கு பிறகு 1st தடத்தில் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: தகவல்கள் அங்கத்துல நாம சந்திக்கிறோம். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட பரிமாறிக்கிட்ட இல்லையா? அடுத்த வாவ் தகவல் என்ன? இந்த பூனை வளர்க்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, இந்த ஆரஞ்சு வகை பூனை வந்து பெரும்பாலும் பெண் பூனை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா த ஜர்னல் கரண்ட் பயாலஜி வெளியிட்ட தகவல் படி ஆரஞ்சு நிற பூனைகள் பெரும்பாலும் ஆண் பூனைகள் தானா? ஆரஞ்சு நிற பூனை வந்து பெண் பூனையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 20% தானாங்க. ஆமா, ஆரஞ்சு நிற பூனைகள் வந்து பெரும்பாலும் ஏன் ஆண் பூனைகளா இருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால தானாங்க. ஆனா இந்த ஆரஞ்சு வகை பூனைகள்லயே கேலிகோ பூனை வகைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பூனை வகை வந்து பெரும்பாலும் இல்லைங்க, கிட்டத்தட்ட எல்லா பூனைகளுமே பெண் பூனைகளா தான் இருக்குமா? இரண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால அந்த 3 நிறங்கள் அதுக்கு இருக்குமா, ட்ரை கலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூனைகள் வந்து 99% பெண் பூனைகள் தானாங்க. பூனை வளர்க்கிறீங்களோ இல்லையோ, இது ஒரு புது தகவல் தானே. அடுத்த வாவ் தகவல், ஆஸ்திரேலியாவில ஒரு பறவை வகை இருக்காங்க. ஆஸ்திரேலிய நேயர்களே எங்க இருக்கீங்க, கண்டிப்பா இந்த பறவை வகையை பற்றி நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இந்த பறவையினுடைய பெயர் ஆஸ்திரேலியன் ஃபயர் ஹாக். இந்த பறவை என்ன செய்யும் தெரியுமாங்க, மரத்து மேல போய் உட்கார்ந்துகிட்டு எங்கெல்லாம் காட்டு தீ பறவை இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சேஃபான பாதுகாப்பான இடத்துல போய் உட்கார்ந்துட்டு, அதாவது மரத்து மேல போய் உட்கார்ந்துகிட்டு அந்த காட்டு தீயிலிருந்து தப்பிக்கிற இறை வகையெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்துட்டு அதையெல்லாம் போய் கொத்தி சாப்பிடுமா? அது மட்டும் இல்லைங்க, அடுத்து வர தகவல் தாங்க அதிர்ச்சியான தகவல். இந்த ஆஸ்திரேலியன் ஃபயர் ஹாக்கே சொந்தமா எரிஞ்சுகிட்டு இருக்கிற மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு போய் தீயே இல்லாத வனப்பகுதியில அந்த எரிஞ்சுகிட்டு இருக்கிற கட்டையை போய் போட்டு தானே காட்டு தீய உருவாக்கி அந்த காட்டு தீயிலிருந்து இறை வகை அதுக்கு கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்குமாங்க. என்னங்க இது, கொடுமையா இருக்கு. ஆமாங்க, வடக்கு ஆஸ்திரேலியால இந்த ஆஸ்திரேலியன் ஃபயர் ஹாக் அப்படிங்கிற பறவை அதிகமா காணப்படுதாம். மனிதர்கள் தான் காட்டு தீய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ பறவைகளும் நாங்களும் சளைச்சவங்க இல்ல அப்படின்னு சொல்லி களத்துல இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே நாம என்னத்தான் செய்யறது? மனிதர்களே கிட்டத்தட்ட 10 விழுக்காட்டு மனிதர்களுக்கு கிரீக் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா? ஃபுட்னா பாதம்ல, கிரீக் ஃபுட் அப்படிங்கறது இருக்காம். இது எப்படின்னா இந்த 2nd கால் விரல் கட்டை விரல விட நீளமா இருக்கிறது.
4: ஓஹோ,
0: ஆமா, இந்த கிரீக் டோ அப்படிங்கறது மார்டன் ஸ்டோ அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுக்கு பின்னால ஒரு மருத்துவ விளக்கமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருடைய கால்லயும் மெட்டாடார்சல் அப்படிங்கிற இந்த எலும்பு வகை இருக்குமா? ஒவ்வொரு கால் விரலுக்கு பின்னால இருக்கிற இந்த மெட்டாடார்சல் எலும்பும் வந்து வேறு வேறு நீளத்துல இருக்குமா? அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டிருக்குமா? அதுல 10 விழுக்காட்டினருக்கு அந்த 2nd விரல் கட்டை விரலை விட நீளமா இருக்குமா? அதுக்கு பாருங்க, மருத்துவ உலகத்துல ஒரு பேரே இருக்கு, கிரீக் ஃபுட். ஆனா நம்மவங்கள கட்டை விரலை விட 2nd விரல் நீட்டா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல? தெரியலையா? அப்போ உங்க அம்மா அப்பா போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒரு தகவலாவது உங்களுக்கு பயனுள்ள தகவலா அமைஞ்சிருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு வாவ் தகவல் அங்கத்துல சந்திக்கலாம்.

0: ராஜாவின் இசையில் சின்னவர் திரைப்பட பாடலை கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், சின்ன கோயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்பட பாடலை கங்கை அமரனின் இசையில கேட்டீங்க.
1: ஹே, நீ உன் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு ஜேபிக்கு போறதானே?
2: ஆமா, பொருட்களை வாங்க என் நண்பர்களோட போறேன்.
1: ஓ, ஆனா இந்த புது விடுமுறை காலத்துல சுங்கச்சாவடிகள்ல போக்குவரத்து அதிகமா இருக்குமா?
2: நாங்க வான் மோட்டோரிங் இணையதளத்திலயோ ஐசிஏவின் பேஸ்புக் பக்கத்திலயோ போக்குவரத்து தகவல்களை சரிபார்த்த பிறகுதான் புறப்படுவோம்.
1: மை ஐசிஏ செயலி வழி QR குறியீட்டை பெற மறந்துடாத. இது சுங்கச்சாவடியை இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் கடக்க உதவும். வரிசையை தாண்டி செல்லாத.
2: ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி.
3: இந்த ஹரிராயா காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. May 23 முதல் June 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். May 23 முதல் June 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
4: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் கிராப், மெக்டானல்ஸ், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு ஷவ் மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால இன்னும் ஒரு பாடலை கேட்டுருவோம். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், சின்ன குயில் சித்ரா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். இந்த பாடல் முடிந்த செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். 1000 ஆண்டுக்கு பிறகு வெளிவந்த பாடல்களோட சேர்ந்து கருத்து கண்ணமா கதை கேளு அங்கத்துல ஊருக்கு உபதேசம் செய்யற மாதிரி, எனக்கும் சேர்த்து உபதேசம் செஞ்சுக்கிற மாதிரி கதை கேளு அங்கத்துல ஒரு குட்டி கதையோட கருத்து கண்ணமா வருவேன். அதனால அதையும் எதிர்பார்த்து காத்திருக்க. டிக்டாக் லைவ் வாயிலாவும் என்னோடு சேர்ந்து இவ்வளவு நேரம் பாடல்களும் கேட்டு வாவ் தகவல்கள் அங்கத்துல இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. செய்திகள் முடிஞ்சு வானொலிகள்ல உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் பிற்பகல் 2 மணி வரைக்கும். சரியா, இந்த பாடல் முடிஞ்சு செய்திகள் முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன். இது 1968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வடமை போலின்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தமிழிசை.

கேட்டது மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் தொடர்கின்றது வடக்கம் தமிழடியில் பக்திப்பாமலைகள். பக்திப்பாமலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் ருதியாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியிலே தொடர்கின்றது பக்தி பாமலர்கள் வரிசையில் எனி கிறிஸ்தவ கீதமாக கே ஜி யேசுதாஸ் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கே ஜி ஜேசுதாஸ் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடரும் இஸ்லாமிய கீதமாக ஜெயினுல்லா புதின் ஃபாய்சி குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் இதை தொடர்கின்றது. டி எல் மகாராஜன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கே ஜி ஜேசுதாஸ் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக இ எம் ஹானிஃபா குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள், பக்தி பாமலைகள் வரிசையில் இனி டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அண்ணன் ஆலயத்திற்கு ஒலிப்பளையில் இருந்து அசா அஜித் குழுவினர் பாடியது.

கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினரது ஒளிப்படையில் இருந்து அல்கா அஜித் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியிலே. இதை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பாரதி குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக பாரதி குழுவினர் பாடியது தொடர்கின்றது. டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகளின் நிறைவாக கிருஷ்ண காணமாக பிரபாகரன் குழுவினர் பாடிய

பிரபாகரன் குழுவினர் பாடியது கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

அன்பர்கள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

தொடர்போடு எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anvinkural.com anbinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்தியசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, இன்று தூய ஆவியார் பெருவிழா ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாளுக்குரிய திருப்பாடல் 104. ஆண்டவரே, உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்க

0: பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற புலவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள ஜூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேசக் கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்துப் போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா ஜூதேயா கப்பதோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சிரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் ஜூதரும் ஜூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 104.

இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 3-7 மற்றும் 12-13 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் எனச் சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன், தூயாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 19-23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. ஜூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
1: அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தூயாவியின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நீண்ட மாதங்களுக்கு பிறகு கனமழை பெய்தது. ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பி ஆறுகள் வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது வழி தவறி ஒரு முதலை மட்டும் ஏரியில் புகுந்தது. மற்ற முதலைகள் கடலில் சென்று சேர்ந்தன. அதன் பிறகு பல ஆண்டுகளாக மழையே இல்லை. தனிமையில் தவித்த அந்த முதலை, எனது இனமெல்லாம் கடலில் சென்று சேர்ந்துவிட்டன, நான் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டேன் என்று தனது சோகத்தை ஆமையிடம் சொன்னது. அதற்கு ஆமை, நம்பிக்கையோடு இரு, இன்னும் சில மாதங்களுக்குள் மழை வரும். ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். அப்போது தண்ணீரும் வழியும். மதகு அருகே தங்கிக்கொள். அதிக மழையால் ஏரி உடைந்து கொண்டு பெருக்கெடுக்கும் போது நீ ஆற்றோடு சேர்ந்து கடலில் சேர்ந்து விடலாம் என்றது. அதே போல மழையும் வந்தது. முதலையும் தப்பி ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கடலில் சேர்ந்தது. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் பாடம், இறை சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் வழி தவறும் போதும், தனிமைப்படுத்தப்படும் போதும், இறை உறவிலிருந்து பிரியும் போதும், மீண்டும் அவனை இறைவனோடு இணைக்கும் இணைப்பு பாலமாக வழிகாட்டு மாறாக தூயாவியானவர் செயல்படுகிறார் என்பதாகும். இறைவனின் ஆவியே அவரது படைப்பாற்றல். தொடக்கத்தில் நீரின் மீது அவர் அசைவாடியதால் தான் விண்ணும் மண்ணும் படைக்கப்பட்டன. அந்த ஆவி பெந்தகோஸ்தி நாளில் இயேசுவின் சீடர்கள் மீது இறங்கியதால் தான் திருச்சபை என்னும் பேர் இயக்கம் உதயமானது. தூயாவியை பெற்றவர்கள் இஸ்ராயல் சமூகத்தில் தலைவர்களாகவும் இறை வாக்கியர்களாகவும் செயல்பட்டனர். தூயாவியின் வருகையால் தான் கன்னிமரியாள் இயேசுவை கருத்தரித்தாள். இயேசு திருமுழுக்கின் வழியாக தூயாவியை பெற்ற பிறகுதான் தனது இறையரசு பணியை தொடங்கினார். விண்ணகம் சென்ற கிறிஸ்து தூயாவியை தமது முதற்கொடையாக தம் சீடர்கள் மீது பொழிந்தார். பேதுரு நிகழ்த்திய அருளுரையை கேட்டவர்களில் 3000 பேர் மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கு பெறுகின்றனர். அதனால் தான் தூயாவியின் பெருவிழா திருச்சபையின் பிறப்பு விழாவாக அமைகிறது. அந்த ஆவியானவர் நம்மை அகநிலையிலும் புறநிலையிலும் இயக்கி வருகிறார். அகவாழ்வில் நம்முள் குடியிருந்து நம்மை அவரது ஆலயமாக்கி புனிதப்படுத்துகிறார். புறநிலையில் நம்மை இயேசுவுக்கு சாட்சிகளாக விளங்க செய்கின்றார். கோழியை அறுத்து பாருங்கள், வாத்தை அறுத்து பாருங்கள், அங்கே கசப்பான பித்தப்பை இருக்கும். ஆனால் 1000 புறாக்களை அறுத்து பார்த்தாலும் ஒன்றில் கூட அந்த கசப்பான பித்தப்பையை கண்டுபிடிக்க இயலாது. பிச்சு என்பது கசப்பை, வைராக்கியத்தை, மன்னிக்க முடியாத மனநிலையை குறிக்கும். ஆனால் தூயாவியின் மனநிலையானது கசப்பிலும் இனிமையை தேடுவது, வைராக்கியத்திலும் விட்டு கொடுக்கும் மனநிலையை உருவாக்குகிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுக்கு அவை மன்னிக்கப்பெறும். தூயாவியின் கொடைகளையும் வரங்களையும் பெற்ற ஒவ்வொருவரும் மன்னிக்கும் மனநிலையோடு ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். தூயாவி காட்டும் நெறியில் நடந்து மன்னிப்பை நமதாக்கி வீண் பெருமையை தேடாமல் மற்றவர்களுக்கு எரிச்சல் மூட்டாமல் பொறாமைப்படாமல் வாழ்ந்து மண்டுலகின் இறுதி எல்லை வரை இறைவனின் சாட்சிகளாக வாழ தூயாவியின் துணையை நமதாக்கிக் கொள்வோம். தூயாவி நம்மில் செயல்பட நம் இதய கதவுகளை எப்போதும் திறந்தே வைத்திருப்போம். எனக்கு உறுதியூட்டும் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று தூய பவுல் கூறுகிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஆதி கிறிஸ்தவர்கள் உள்ளம் புத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த தாக்கம் நம்மிலும் செயல்பட வேண்டும். பழைய வாழ்வை விட்டுவிட்டு புதிய மக்களாக வாழ தூயாவியின் வழியாக இறைவனின் குரலுக்கு செவிமடுப்போம். புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் இறைவன் வழங்க தயாராக இருந்தாலும் அதை திறந்த இதயத்தோடு பெற்றுக்கொள்ள செயல்படுத்த முன் வருகிறோமா என்று சிந்திப்போம்.
0: அமைதியின் ஊற்றும் உறைவிடமான இறைவா, உமது திருப்பெயர் என்றும் வாழ்த்து பெறுவதாக. உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் உமது பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இனத்தால், இடத்தால், நிறத்தால், குணத்தால், மதத்தால், மொழியால், தொழிலால் அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறுபாடுகளை மறந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு உலக மேன்மைக்காக உழைக்கும் வரந்தாரும். நாடுகளிடையே பகை உணர்வுகள் மறைய உலகிலே சமாதானம் நிலவ அருள் தாரும். அன்பான இறைவா, எமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் செலவிடும் நேரத்திற்கு தக்க கைமாறு நல்கி அருளும். எமது இனிய இதயங்களின் குடும்ப தலைவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம். தெய்வமே, உழைக்கும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும். குடும்ப தலைவிகளையும் ஆசீர்வதியும். மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை அவர்கள் செய்ய உடலிலும் உள்ளத்திலும் அவர்களுக்கு நலன் தாரும். அவர்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் வளரச் செய்தரலும். தெய்வமே, வேலையில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அவர்களின் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிறுவனங்களுக்கு தூண்டுதல் தாரும். சீதன கொடுமையினாலோ பகை உணர்வினாலோ தடைப்பட்டிருக்கும் திருமண ஏற்பாடுகள் தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு காண செய்தரலும். குழந்தை பாக்கியமில்லாதோரின் குறைகளை களைந்து அவர்கள் மக்கள் பேறு அடைந்து தங்கள் சந்ததியால் உம்மை வாழ்த்தி வணங்க செய்தரலும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் பிரிக்கும் சக்திகள் அகன்று போகவும் அருள் தாரும் இறைவா. கைவிடப்பட்டதாக உணரும் முதியவர்களுக்கு பிறர் ஒன்றுகோலாக இருந்து ஆதரவு அளிக்க அருள் புரியும். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கும். தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதமாக குணம் கொடுத்திடும். தெய்வமே, எல்லாவற்றையும் உம் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.

நிலைய கலைக நேரம் 8:36. இதுவரை நேரம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மறையாசிரியர் சில்வெஸ்டர் தம்பிராஜா அவர்களுக்கும் அவர் தன் குழாமினருக்கும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது அனைவருக்கும் நலமான வளமான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ்வழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது இன்றைய ராசி பலன்.

இன்றைய ராசிகளில் முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். சகோதரர்கள் உங்களுடன் ஆலோசனை கேட்டு வருவார்கள். சிலருக்கு அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். இன்று மாலையில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சிலருக்கு புதிய ஆடை ஆவணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலும் விற்பனை அதிகரிக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படும் நாளாக அமைந்திருக்கின்றது. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமைந்திருக்கின்றது. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஒரு சிலருக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். மாலையில் குடும்பத்துடன் உறவினர் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வருவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவார். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாட்கள் நல்லபடியாகவே ஒத்துழைப்பார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து மிதுனராசி என்பவர்களே, மிதுனராசி என்பவர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். உறவினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் சூழ்நிலை காணப்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சுவச்செலவாக இருக்கும் என்பது ஆறுதல் தரும் விடயமாக இருக்கின்றது. சிலருக்கு தாய் மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாகவே இருப்பீர்கள். சிலருக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் நாளாக இருக்கின்றது. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு நவீன டிசைன் ஆடை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்கள் தேவை அறிந்து நண்பர்கள் செய்யும் உதவி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். உங்கள் யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விடயத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள். தொடர்ந்து துளாராசி அன்பர்களே, துளாராசி அன்பர்கள் இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படவும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு தாய்வழி உறவுகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் விவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. சிலர் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள்.

தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் நாளாக அமைந்திருக்கின்றது. தேவையான பணம் கிடைக்கும். தாய் வழி உறவினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் இன்று உங்களுக்கு ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் மறையும். மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்து மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள் குடும்பம் அல்லது வேலை தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுப்பதை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். மற்றவர்களிடம் பேசும்போது நிதானம் அவசியம். வெளியில் செல்லும்போது கைப்பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது காரியங்களில் அனுகூலம் உண்டாகினால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உங்கள் அம்மாவிடம் கேட்ட உதவி கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சலம் ஏற்படக்கூடும். சிலருக்கு திடீர் பயணங்கள், அதனால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்திலும் விற்பனை லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். இறுதியாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களது பலாபலன்களை பார்க்கின்ற போது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தினர் உங்கள் யோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள். பிள்ளைகளின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். உறவினர் வீடு விசேஷத்தில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்திலும் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாட்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு.

பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்களை பார்த்தோம். நிலைய கலியகனிதம் 8:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் தொடர்ந்து வாழ்க்கை வருவது

0: பிறந்த நாள்
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
0: இன்று பிறந்த நாள்,
1: இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமுடன் வாழ கலையின் சார்பாக வாழ்த்திக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: எங்கள் வதனா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி. இன்று பிறந்த நாளுக்கான நாங்கள் டிஆர்டி நேரான திருமதி ராயினி அல்போன்ஸ் தனது பிறந்த
1: நாளைக்கு
2: அவருக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அவர் என்றென்றும் நலமாக சந்தோஷமாக இருக்க வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். இன்று டிஆர்டி தமிழொலியின் அன்புறவு ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
3: வணக்கம் ஏதி.
1: வணக்கம். வணக்கம்.
3: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாகவே இருக்கின்றோம். உங்களை நாய் அம்மா வாழ்த்தி விடுங்கள்.
3: நன்றி. நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜினி அல்போன்ஸுக்கு எங்க குடும்ப சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் எந்தெந்த உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன்.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் ரஜினி நாகேந்திரம். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: ஓம். நாங்கள் நலமாக இருக்கிறோம். அப்படியே நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவரை வேண்டிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் ஏது. நான் யோகஸ்ரீ உணராஜா கதைக்கிறேன்.
1: நீங்கள் ஜோகேஸ்வரி அம்மா? ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
5: நாங்கள் சுகமா இருக்கிறோம். உங்களை சுகத்தை கூட நாய் கேட்டு விட்டா அப்ப நீங்க சுகமா இருக்கிறீங்கள். இந்த பிறந்தநாள் கொண்டாடும் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே நாங்களும் நிறைவாக என்றும் வாழ்க வாழ்க என்று இதே நிறைந்தனல் வாழ்த்துக்களால் வாழ்த்து கொண்டு வந்து விட வருகின்றேன். நன்றி வணக்கம் கேது.
1: இணைந்து சிறப்பித்த வாழ்த்து கூறி சிறப்பித்த உங்களுக்கு மோது நன்றி இல்லம்மா. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்க, வாழ்த்தி விடுங்கள்.
6: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அல்போன்ஸ் அவர்களுக்கு சகலேசனம் பெற்று சகல சகோதரம் பெற்று கடவன் புள்ளோட உற்றவர்கள் கலந்து என்றும் என்றென்றும் திருக்க சுமங்கரியாக இன்றி முருகனோட பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்க வாழ்க்கவினை
1: என்றும்
7: பல்லாண்டு காலம் நோனொடி இல்லாம நல்ல ஒரு இல்லத்தரசியாக தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்துடன் வாழ்க வாழ்க வந்து என் குடும்பம் வாழ்த்திக் கொண்டு அடுத்தது இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவர்க்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: இனிய காலை வணக்கத்துடன் மனோரி சுப்பிரமணியம்.
1: வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
8: நலமாக இருக்கின்றோம். இணைப்புக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் உடல் உடல் நலம் பெற்று நலமாகவும் வளமாகவும் வாழ வாழ்த்திக்கொண்டு உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இன்று தனது பிறந்த நாளை குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ராஜினி அல்போன்ஸ். அவர் எல்லா வளங்களுடனும் வாழ வாழ்த்திக்கொண்டு மற்றும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று வாழ வாழ்த்திக்கொண்டு அவர்கள் எல்லோருக்குமாக நான் தரும் பாடலும்

இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் ஜெர்மனியில் இருக்கும் எங்கள் அன்பு நேயர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவரை போல் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் மீண்டும் கலியன் சார்பாக நாங்களும் வாழ்த்தி கொண்டு இணைந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்று செல்வது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

இலிய கலைகளிடம் 8 மணி 56 நிமிடங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய்முரளியூடாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியாவுக்கு கடிதம் அனுப்புவதற்கு தமிழரசு கட்சி தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் நீடித்த போரின் இறுதி அத்தியாயத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடலம் குறித்த அறிவுறுத்தல்களை நானே ராணுவத்துக்கு வழங்கினேன். இருந்த போதிலும் என்ன என்பதை தற்போது வரையில் நான் வெளியில் யாருக்கும் கூறியதில்லை, எதிர்காலத்திலும் கூறப்போவதில்லை. ஏனென்றால் அவ்வாறு அடையாளம் காண்பித்தால் நினைவிடங்களை அமைப்பதற்கு முற்படலாம் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். முடிந்தால் பசில் ராஜபக்சாவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சவால் விடுத்திருக்கிறார். கடந்த கால ஆட்சியாளர்கள் தொன்கணக்கில் போதைப் பொருட்களை நாட்டுக்குள் இறக்குமதி செய்து விநியோகித்ததன் காரணமாக நாடு பாரிய சமூக மற்றும் பொருளாதார சீரழிவை எதிர்கொண்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் இலங்கை அரசியலமைப்பு பேரவை உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அபுபக்கர் ஆதம்பாவா குறிப்பிட்டிருக்கிறார். சிறுவர்களின் உரிமைகள் நாட்டின் அரசியலமைப்பின் கீழ் அடிப்படை உரிமைகளாக மாற்றியமைக்கப்பட்டு அவை அனைத்தையும் விட முதன்மையாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வல்வெடித்துறை நகரசபை தவிசாளருமான எம் கே சிவாஜிலிங்கத்தை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்துள்ளார்கள். இலங்கை ரூபாவுக்கு எதிராக அமெரிக்க டாலரின் பெறுமதி எதிர்வரும் வாரங்களில் மேலும் சரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயகா தெரிவித்திருக்கிறார். குடும்ப தகராறு காரணமாக நபர் ஒருவரை தடிகளால் தாக்கி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன்கள் உட்பட 5 பேருக்கு காலி தலப்பீட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. ரஸ்நாயக்கபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருவிக்குளம் தரளாவத்த உபவீதியில் இடம்பெற்ற வீதிபத்தில் ஒருவர் உயிரிழந்து போனார். அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்மடுவ பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டிய பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தற்போது நிலவும் கடும் காற்று காரணமாக கடலில் திசை மாறி வந்து நெடுந்தீவு கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக கடத்தொழிலாளர் ஒருவரை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடத்தொழிலாளர்களால் அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிக அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 மாவட்டங்களில் 6,907 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் செல்வ சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்துக்கான இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை பயணம் நேற்று ஆரம்பமாகியிருக்கிறது. இந்திய செய்திகளில் மேற்கு வங்கத்தில் ஃபோல்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்று முடிந்த மறு தேர்தலுக்கான வாக்குகளை எண்ணும் பணி இன்று தொடங்கியுள்ளது. எதிர்கால போர்கள் இணையம் மற்றும் பல்முனை தாக்குதலாக இருக்கும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி அனுல் சௌகான் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பணத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை விசாரிக்க தமிழக காங்கிரஸில் 5 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை கட்சி தலைமை அறிவித்துள்ளது. 60 நாளில் மேலிடத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து ஆளும் தமிழக வெற்றி கழக அரசு மீது எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து பாரதிய ஜனதா அரசு மக்களின் வருவாயை தவணை முறையில் கொள்ளையடித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார்.
அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முதல் முறையாக இந்திய பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தனது இந்திய பயணத்தின் முதல் கட்டமாக மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவுக்கு நேற்று சென்றார். கம்போடியா சைபர் அடிமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்போடியாவில் சைபர் அடிமை வேலை செய்த திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அண்மையில் அங்கிருந்து தப்பி வந்து தமிழக சைபர் குற்றப்பிரிவில் புகார் செய்தார். அதன் பேரில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். திருப்பத்தூர் இளைஞர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தமிழக இளைஞர்களை ஏமாற்றி கம்போடியாவுக்கு அழைத்து சென்ற சைபர் அடிமையாக்கம் மதுரையைச் சேர்ந்த மதன் வடிவேல் என்பவரை சைபர் குற்றப்பிரிவினர் கடந்த 10ஆம் தேதி கைது செய்திருக்கிறார்கள். தென்னிந்தியாவின் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய இரண்டு மாநிலங்களில் நிலவிய கடும் வெப்ப அலை காரணமாக குறைந்தது 37 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகளும் உள்ளூர் ஊடகங்களும் நேற்று தெரிவித்திருந்தது. டெல்லி NCR பகுதியில் நிலவிவரும் கடும் வெப்ப அலை காரணமாக பறவைகள் மற்றும் தெருவிலங்குகளும் கடுமையாக பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,730 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் இபோலா கிருமியால் ஆப்பிரிக்காவின் பிற நாடுகளுக்கு ஆபத்திருப்பதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் மாளிகைக்கு வெளியில் பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்த நபர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் பொதுமக்களில் ஒருவரும் காயமடைந்தார். இந்த ஆண்டு மட்டும் அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு அருகே நேர்ந்த 4வது பாதுகாப்பு அத்துமுறல் இதுவாகும். டொனாக்ஸ் பகுதியில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனிய படைகளுடன் இணைந்து பணியாற்றிய பிரிட்டிஷ் தன்னார்வ போராளியொருவர் உயிரிழந்திருப்பதாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சீனாவின் விண்வெளி பயணத்தில் முதல் முறை ஹாங்காங் வீரர் ஒருவர் செல்ல இருக்கிறார். சீனாவின் செனகு 23 விண்வெளி பயணம் இன்று தொடங்குகிறது. உலக வரைபடத்தில் அமெரிக்க தேசிய கொடியால் போட்டப்பட்ட ஈரான் நாட்டின் படத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். தாய்வானில் 100,000+ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தாய்வானிய அரசாங்கம் தற்காப்பு செலவை அதிகரிப்பதற்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. மேற்கு கரையில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேலை மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. டிரம்ப் அரசின் புதிய கிரீன் கார்ட் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜனநாயக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்த தொடங்கியிருக்கிறார்கள். பங்களாதேசில் பொன்னிற முடிகொண்ட அல்பினோ ரக எருமை எதிர்பாராமல் பிரபலம் அடைந்துவிட்டது. தனகர் டாக்காவில் உள்ள ஒரு பண்ணையில் அந்த எருமை வளர்க்கப்படுகிறது. சுமார் 700 கிலோகிராம் எடையுள்ள அந்த எருமை டொனால்ட் டிரம்ப் என்று அழைக்கப்படுகிறது. எருமையை பார்க்கும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நினைவுக்கு வருவதாக இணையவாசிகள் பலரும் தெரிவிக்கிறார்கள். உருகுவேயில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கருணை கொலை செய்யப்பட்டுள்ளார். அது அந்த நாட்டின் முதல் கருணை கொலையாகும். கடந்த அக்டோபர் மாதம் உருகுவே கருணை கொலையை அதிகாரப்பூர்வமாக்கியிருந்தது. கட்டி பசிபிக் விமானம் ஒன்று நடுவானில் ஆட்டம் கண்டதால் 10 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். பயணியை தவறான விமானத்தில் ஏற்றிச் சென்றதற்காக டைகர் ஏர் தாய்வான் நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாமில் ஒரு சிறுமி கூரை பிளந்ததால் தொலைபேசி கடைக்குள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிலிப்பைன் தலைநகர் மணிலா அருகில் கட்டுமான தளத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் சுமார் 30 முதல் 40 பேர் வரை சிக்கியிருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிவரும் தீவிர போர் பதட்டங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பை பதிவு செய்த நிலையில் இயற்கை எரிவாயின் விலை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அமெரிக்காவின் பிரபல பணக்காரர் எலோன் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட வரலாற்றிலே மிக சக்தி வாய்ந்த ஸ்டார்ஷிப் விண்கலம் தனது சோதனை பயணத்தின் இறுதிப் பகுதியில் இந்திய பெருங்கடலில் விழுந்து வெடித்து சிதையுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் லக்னோ சூப்பர் ஜெயண்டர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அசத்தல் வெற்றி பெற்றிருக்கிறது. பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. U23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலங்களை வென்றிருக்கிறது. மெக்சிகோவின் நட்பு முறை காற்பந்து ஆட்டத்தின் போது அதன் விளையாட்டு அரங்கின் ஒரு பகுதியை மூட பிஃபா என்ற அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்காக கொங்கோ குடியரசின் தேசிய கால்பந்து அணி அமெரிக்கா செல்லும் முன் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவி வருவதால் அமெரிக்கா அந்த முடிவை எடுத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.64 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.10 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.72 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.30 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.98 ரூபாய், ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.60 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.21 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.26 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Relaque Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நிலைய கல்கி நேரம் 9:09. நீங்கள் கேட்டுக்கொண்டு டி தமிழொலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: en es Jewelry Adravil. Cale Puntenrel. இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதல் நமது கனிவான ஞாயிறு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். குணமண்ணா இணைந்திருக்கின்றீர்கள் கனடாவில் இருந்து. வணக்கம்.
1: வணக்கம். கேது, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் கேது.
0: நலத்துடன் என்ன பாடல் என்று சொல்லிவிட்டு முதலில்
1: படிக்காதவன் படம் ஊரா தெரிஞ்ச

0: படிப்பித்து அந்த பாடசாலையின் ஒழுக்கம் உள்ள மாணவராக எடுத்து அவர்கள் அந்த
1: பாடசாலைக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்ன
0: ஏற்படுத்தி கொடுக்க ஆசிரியர்கள் முழு மூச்சாக செய்வார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் படித்த மாஜனா என்றால் இப்ப எல்லா பாடசாலையிலும் ஃபேமஸ். இப்ப நான் ஒரு நல்ல ஒரு பாடசாலை இந்த பேரு எப்பவுமே எல்லோரும் பாடசாலைகளை சொல்வார்கள். அப்போ அந்த பாடசாலைகளின் பெயரை எடுப்பதற்கு ஆசிரியர்கள் தான் முழு மூச்சாக மாணவர்களை ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த இதை செய்வார்கள். மற்றது பெற்றோரும் அந்த தன்னை பிள்ளைகளை வளர்க்கும் போது நல்ல பிள்ளையாக மற்றவர்கள் ஊரவர்கள் போற்றும்படி கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொல்லி மிகவும் சிறு வயதிலிருந்து அவர்களும் வளர்ப்பார்கள். மற்றது அந்த அரசியல் தமிழன் சுதந்திரமாகவும் தலைநிமிர்ந்தும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப காலத்திலிருந்து செல்வநாயகம் ஐயாவிலிருந்து அமிர்தலிங்கம் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி அவர்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். தமிழர்கள் சுயநிர்ணயமுடன் சுதந்திரமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று. ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலையில் எங்களை அரசாங்கம் புறந்தள்ளி விட்டதால இளையவர்கள் தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டி வந்தது. அவர்கள் கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இறுதியில் மிகவும் அது மௌனிக்கப்பட்டது. இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் வர வேண்டும் என்று ஒரு நாள் நல்ல நிலைக்கு கௌரவமாக வாழ வேண்டும் என்று இப்பவும் பின்புறத்தில் இருந்து பலர் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நல்லபடி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். கௌரவம் என்பது முக்கியம் என்று
1: சொல்லிக்கொண்டு
0: நண்பர்கள் வந்து ஒரு தன் நண்பனை மிகவும் கௌரவமா பார்ப்பான். தன் நண்பன் பழகிக்கொண்டிருக்கும் போது அவன் கௌரவமா இருக்க வேண்டும், நல்லவனா இருக்க வேண்டும், என்ன பிள்ளை வந்தாலும் வேண்டாம். ஆனால் இப்ப உள்ள நிலைமையை பார்க்கும் போது நண்பர்கள் எல்லாம் மிகவும் கௌரவ குறைவோடான் இருப்பது போல எங்களை கண்ணுக்கு தெரியுது. அவர்கள் நல்லவர்களாகவும் நாடு போற்றவும் இருக்க வேண்டும். ஆனால் இன்று ஒருவர் ஒருவரை குற்றம் சொல்லி கொண்டு இன்று ஒரு கௌரவம் கெட்ட நிலையில இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் கௌரவமாக வாழ வேண்டும் எல்லோரும். ஆனால் அந்த கௌரவம் கெட்டு கொண்டு போறது ஒரு மன வருத்தத்தையும் தருகிறது என்று சொல்லிக்கொண்டு நான் கேட்ட பாடலை ஒலிபரப்புமாறு மற்ற நேயர்களும் நிறைய சொல்றதுக்கு காத்திருப்பார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடவிருந்தேன் கேது. நன்றி, வணக்கம்.
1: இணைந்து உண்மையா எந்தெந்த இடத்திலிருந்து நாங்கள் கௌரவமா வாழ வேண்டும் என்பதை பெற்றுக்கொண்டோம் என்பதையும் கௌரவ மற்றவர்களையும் நடத்த வேண்டும் என்பதையும் மிக ஆணித்தனமாகவே சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: படிக்காதவன் திரையில் இடம்பெற்ற பாடலை விரும்பி கேட்டிருந்தார். கனடாவிலிருந்து எங்கள் குணமன்னா அவருக்கும் உது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: கியாத்தி, தாய்மண் உறவுகள் அனைவருக்கும் புலம்பேர் தம் கியாத்தி உறவுகள் அனைவருக்கும் அன்புடன் யாழ் செல்வா. வணக்கம். கேதான கொஞ்சம் தடுமாறது காலையில.
0: ஒன்று தடுமாற்றவில்லை செல்வா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: என்ன
0: பாடல்?
1: பாடல் என்ன? கௌரவம் திரைப்படத்தில் கண்ணா
0: கண்ணா நீயும் நானுமா,
1: அந்த பாட்டு பாத்துக்கிறீங்களா? என்ன என்ன அந்த பாட்டு பார்த்தாலே கௌரவத்தை பத்தி அப்படியே சொல்லுங்க. அந்த படமே கௌரவம்
0: தான்.
1: அந்த படம் பார்த்தாலே உண்மையில கௌரவம்டா என்ன, குடும்ப வாழ்க்கையில எப்படி நேர்மையா உண்மையா வாழணும்ன்றதுக்கு அந்த படம் எடுத்துக்காட்டு.
0: ஒவ்வொருவரும் எல்லா இடத்திலும் இந்த கௌரவம் என்பது மிக மிக மிக அவசியமா இருக்கின்றது. ஒரு கௌரவமா வாழ்வதற்குத்தான் எல்லோரும் கஷ்டப்படுகின்றார்கள்.
1: கௌரவம்ண்ட என்ன கேதானக்க? பொதுவா கௌரவம்
0: ஒரு மதிப்பு, ஒரு உயர்ந்த பண்பு.
1: மதிப்பை விட கௌரவம் பாக்க ஒரு ஒரு பண்பத்தான் நான்
0: பண்பு,
1: அதை விட பணிவு. பண்பும் பணிவும் பதவி பெறும் போது உயரும் போது எம்ஜிஆரே சொல்லிக்கிற பணிவு பெற வேண்டும் தோழான் சொல்லி பாடிக்கிறார். ஆனா இப்ப உலகத்துல எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் அவன் மெர்சிடஸ் ஓடுனா நானும் கடன்பட்டு மெர்சிடஸ் ஓடணும். கௌரவம் அது கௌரவம் இல்ல,
0: அது கௌரவம் இல்ல. உண்மையில உண்மையான கௌரவம் என்றால் இந்த கல்வியால எல்லாம் பெறும், எல்லாம் படிப்பால வார கௌரவங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் இந்த பொதுச்சேவையில எல்லாம் எத்தனை பேர் கௌரவிக்கப்படுகிறார்கள்? என்ன
1: எங்கே தான் நீங்க மகஜன காலேஜ் மாணவன் போலோட அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமா, எப்னன் காலேஜும் மகஜன காலேஜும் வந்து பைனலுக்கு ஃபுட்பாலுக்கு வந்தா
0: போர்
1: ரெண்டாயிரம் சாந்திர தடியோட நாங்க நிப்போம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு போன. அப்ப அதெல்லாம் ஒரு கௌரவம் என்ன? அது ஒரு அதான் கௌரவம், அது விளையாட்டுல ஒரு கௌரவம். அது கௌரவம் சொன்னா இந்த காலத்துல என்ன போறீங்க, பணம் இருந்தா கௌரவம் என்னதான் செய்தோம்னால நீங்க அதை வச்சுக்கொண்டு கௌரவத்தை வாங்கிட்டு போயிட்டான்.
0: இல்ல இல்ல, அது அந்த கௌரவங்கள் நிலைக்காது. என்ன
1: கொஞ்ச நாள் வாங்கிட்டு
0: போகலாம்.
1: இப்ப பாருங்க, பணத்தை வச்சு விஜய் கௌரவத்தை
0: வாங்கிட்டேன்.
1: இனி மக்களுக்கு என்ன சேவை செய்ய போறாரு, அஞ்சு வருஷத்துல என்ன சாதிக்க போறாருன்றதுதான் அவர்கிட்ட கௌரவத்தை பற்றி பாக்கலாம். நல்ல விஷயம் வந்து கௌரவம் வந்து கௌரவம் என்ன என்ன பாருங்க, மனுஷன் உண்மையா நேர்மையாவும் மற்றவனுக்கு தீங்கு செய்யாமலும் தன்னுடைய உலகத்துல தந்த காலம் நிக்கும்.
0: ஆனால் கௌரவமா வாழணும் என்று நினைத்தார் என்று சொன்னால் உலகத்துல பல நல்ல செயல்களை செய்வார். என்ன
1: எங்க அம்மா உண்மையில அந்த கதைகளையும் வாழ்ந்தேன்னு சொன்னா என்னதான் ஆரம்பத்துல ஒரு கதைக்கு ஒரு பக்கத்து உள்ள மாமியோட ஒரு தூள் மூடி கடன்
0: பண்ணிட்டான்.
1: அது இப்ப கொடுத்து முடிப்பேன்னா ஐயாவை கிண்டி கொண்டி இப்ப இது குடுக்கறது வேண்டியாச்சு குடுக்கணும். அப்ப அதெல்லாம் ஒரு கௌரவ பிரச்சனை. ஒரு மூணு தூள் கடன் பண்ணாலும் சொந்த காலம் அப்படித்தான் அந்த காலத்துல எங்கட மூதாதையர்கள் எங்களது ஆயிரம் தேர்கள் வாழ்ந்தார்கள்.
0: இல்ல நாங்களுடைய அப்படித்தான் வாங்கியிருக்கிறோம்.
1: அந்த காலத்துல நாங்கள் பணமும் வேலையும் அவசரத்துக்கு ஓடி போய் சொந்த காட்ட வேண்டதானே அவர்களும் எங்கள்ட்ட வேண்டுவார்கள். அப்ப அதெல்லாம் ஒரு கௌரவ பிரச்சனை. சும்மா இலவசமா குடுக்கறோம் இல்ல, வேணாலும் அதை திருப்பி கொடுக்கணும். அன்பா குடுக்கறது வேற அப்படி. ஆனா இந்த காலத்துல கொடுத்த காசு திருப்பி வாங்கல,
0: இலவசத்தை கொண்டதே இந்த புலம்பெயர் நாங்கள் தானே.
1: நாங்கள் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்பா, ஆனா நாங்கெல்லாம் செய்த புள்ள அங்க மக்கள் வந்து தொழில்துறை உள்ளவனும் இருக்கிறான், தொழில்துறை இல்ல. ஆனா எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க, பிஸியா இருக்கிறவங்க. ஆனா இப்படி பணம் உருளுது. ஆனா இங்க எங்கட கையில மாசம் முடிய வந்தோடனே ரெண்டாம் நாள் ஓடிடுது. நாங்களும் கஷ்டப்படுறோம். ஆனா இதுக்கு காரணம் புலம்பெற்ற மக்கள் எங்கட மக்களுக்கு தலம் சேர்த்துக்கிறார்கள். ஆனா எதிர்காலத்துல அந்த ஒரு ஒரு தொழில் வாய்ப்புன்றது இல்லாட்டி எங்கட நாட்டுல எங்கட இனம் வந்து எங்கேயோ போயிடும். சும்மா இருந்து சாப்பிடுற கூட்டம் வந்து 25 வீதம் இருக்காங்க. உழைத்து வாழ்றவரும் இருக்கிறார்கள், என்ன 60 வீதம் உழைத்து வாழ்றவரும் இருக்கிறார்கள். உழைப்பு இருக்கிறார்கள் இல்லையா சொல்ல முடியாது. ஆனா மற்றவர்களை அப்படி இப்படி திருடி வாழணும் கூட்டமும் இருக்கின்றது. சொல்லிக்கொண்டு நல்லொரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களோட பேசின சந்தோஷம்
0: கேதானா, நீங்கள் உங்களுடன் நினைந்திருந்தது மிக்க மகிழ்ச்சி. ஜால் செல்வா, ஜால் செல்வா வந்தாலே ஒரு கலை அலப்புத்தானே.
1: நன்றி கேதானா, நான் நிகழ்ச்சியோட நன்றி. ஞாயிற்றுக்கிழமை நாளே டிஆர்டியோட நன்றி இருப்பேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: இனி ஃபர்ஸ்ட் காப்பி எங்க ஏரியா? உங்க ஏரியா
3: கண்ணா.

0: ஒலித்தபாலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து ஜால் செல்வா அவருக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். எங்கள் மூர்த்தி அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கங்க, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கணும், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் அதே மழையோட
0: அதே. சரி, என்ன பாடல் என்று கூறிவிட்டு?
1: பாட்டு வந்து நான் இன்றைக்கு உண்மையா நடக்க 6 மணிக்கு நடக்க போயிருந்தேன், நடக்க போயிருக்கேன். எனக்கு இந்த மரங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இன்றைக்கு இந்த பாட்டை
0: கேட்கத்தானே.
1: அதான் இந்த மண்ணுக்கு மர பாரமோ மரத்துக்கு இல காரமோ அந்த பாட்டு வாய்க்க முணுமுணுத்து கொண்டு போனேன். அவ கொடுக்கி காரமா பெற்றெடுத்த
0: பாட்டு
1: வரும். அப்ப அதை கேப்போம் கொண்டுதான் வந்தனா. சரி, இன்றைக்கு அப்ப பேர்ந்து அதை பார்ப்போம், அடுத்தவங்க பார்ப்போம். இன்றைக்கு உங்களுடைய தலைப்புக்கான பாட்டு சிரித்து வாழ வேண்டும் புறம் சிரிக்க
0: சிரிக்க வாழ்ந்து.
1: நாங்க உழைத்து வாழ்ந்தோம், இன்றைக்கும் கௌரவம் தானே.
0: கண்டிப்பா. ஆனால் நாங்க பல பேர் வாழ்வது போலி கௌரவங்களுக்காக தானே வாழ்கின்றார்கள். இந்த உலகிலேயே அதிகமான செலவு வாடுறது இந்த போலி கௌரவம் காட்டத்தானே.
1: போலி கௌரவம் மற்ற 5 அடுக்கு செய்ய மாட்டேன், தங்களுக்குள்ள பந்தா காட்டுறது. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் போனோம், இப்ப அந்த சிசில ஒரு பிரச்சனை
0: நடந்ததுதானே.
1: இன்னொரு ஃப்ரெண்ட் போனவன், அது இப்ப 1 வருஷத்துக்கு முதல் அப்ப அவர் பிள்ளை கேட்டிருக்காங்க, லோ படிக்கிற பிள்ளை கேட்டிருக்குது. அவருக்கு அரங்கம் படுத்திருக்கா வேற என்ன சம்பந்தி என்னப்பா அவர் கேட்டிருக்கா இந்த நாட்டுல இருந்து வந்தாண்டு. அப்ப அவர் கேட்டிருக்கிறான், அவர் லோ படிக்கிறா. அப்ப அந்த பிள்ளை கேட்டது, ஒரு பாக்க வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி இல்லையே, மத்திய மாதிரி இல்லையே, வேற என்ன வரும், படத்துல ஒண்ணும் இல்லையா, கையில ஒண்ணும் இல்லையா, அப்படி இப்படி போனாலும் அப்படித்தான். சரியா? அதான் அந்த பந்தாவை காட்டி போட்டு சும்மா அந்த சேட்டுகளை கலாட்டி விட்டுட்டு பெரிய சங்கரிச்சா போட்டுட்டு குறிச்சுகளை போட்டுட்டு இதுன்றது. அப்ப அதுதான் அந்த பந்தா, அதுதான் இந்த போலி கௌரவம்.
0: போலி கௌரவம்
1: உண்மையில. அப்ப என்ன பொறுத்தளவுல இப்ப நான் இதன்றேன் சொன்னா, இந்த பிள்ளைகளை கௌரவமா வளர்க்க வேணும், கௌரவமா இதன்ன வேணும். ஆனா கௌரவமா தான் வளர இதன்னா கொள்ளினா எல்லாம் செய்யணும். எல்லாம் சில இதெல்லாம் இல்ல, பிள்ளைகள் ரெண்டு பேர மகன் ரெண்டு பேர இதுவும் இந்த டிவிகள் அதுல வேற நான் ஒரு பேருக்கும் சொல்ல
0: மாட்டேன்.
1: எந்த பிள்ளைகளுக்கும் பெருசா பிடிக்கிறே இல்லை, அந்த போல்றது கொள்றது கௌரவம்ன்றது அந்த அவங்க மனசுக்க விரவு வேணும்.
0: என்ன
1: நிறவேணும், அதுதான் கௌரவம் உண்மையில. இப்ப என்ன பொறுத்தளவுலையும் நான் சின்னதுல இருந்து இந்த குடும்பத்தை கௌரவமா நிலகட்ட வேணும்ன்றதுக்காகத்தான் இந்த கொள்கை.
0: ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள தாங்களே கௌரவமாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்றால் வீண் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து விடும். என்ன
1: பிரச்சனைகள் ஒன்றுமே வராது. ஆனா அதை நாங்க நிலைநாட்டி கொண்டு வரைக்க ஒரு சிலர் இருக்கணும்னு அதற்கு அந்த கௌரவத்தை என்ன இப்படி இருந்தவன் இப்படி வந்து கௌரவமா வாழ்றதான்ற கொள்கைகள் வேற
0: இல்ல. சிலருக்கு அது தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். என்ன
1: முடியாது, முடியாது. இப்ப நாங்க நாடும் போற்றும் உறவு மக்கள் போற்றக்கூடியதா, இவருக்கு என்ன கௌரவம் கொடுக்கறது, அப்படிதான் கொள்கைகள் இருக்கு. என்ன ஒரு சிலர் சில இடத்துல கேட்டிருக்கணும், எங்களை கௌரவிக்கலாம் தானே, கொள்ளலாம் தானே, அதை கேட்டு
0: பண்றேன்.
1: நடந்தது சரியா? நாங்க இப்படி இருக்கிறோம் தானே, எங்களை கூப்பிட்டு நீங்க கௌரவிக்கலாம் தானே, அப்படி இல்ல, அது பயனா வர வேணும் கௌரவம்ன்றது.
0: மற்றது கௌரவிக்கிற ஆளும் கௌரவத்துக்குரியவரா இருக்கணும்.
1: பின்ன சும்மா இருந்தோன்னு தங்க வச்சு கொண்டு என்ன கௌரவிக்கோ அவரை கௌரவிக்க, சில பேருக்கு உண்மையில கௌரவிக்க பெண்ண இடத்துல இருக்கணும் தான் எங்க கௌரவிக்க. எனக்கு எல்லாம் சரியான கொதி வரும், என்ன இருக்கிறது, சரி ஊரோட ஒத்து போகத்தானே வேணும் கேது. சரியா? அன்றைப்பீதான்றவழிய கௌரவத்தை பற்றி கணக்க கலைக்க தெரிஞ்சாதானே நான் உண்மையில முதல் பேர்ந்திருந்தேன். பாட்டை எந்த பாட்டை மாத்தி பேர்ந்திருந்தேன், நீங்க கௌரவம் பண்ணவொன்னும் இந்த ஜால் செல்வா கேட்ட பாட்டை தான் நினைச்சேன். அதுக்கு அவர் வந்து கேட்டுட்டாரு, அவருக்கும் நன்றியை தெரிவிச்சு கொண்டு இந்த பாட்டை போடும் கேட்போங்க.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

பூலச் சிரிக்கும் உன்னை கண்டால் உன்னை

0: ஒலித்த பாலை விரும்பி கேட்டிருந்தார். பின்லாந்திலிருந்து எங்கள் முத்தியண்ணா அவருக்கும் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரோ வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி ரஜினி நாகேந்திரன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு. நான் வந்து இந்த பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்குள் வந்த நிலவேவா,
0: ஆமா ஆமா அந்த பாடல்
1: எல்லாரும் சேர்ந்து கேப்போம். இப்ப நீங்க கௌரவத்தை பத்தி கேட்டுக்கிறீங்க, இடம் பொருள் ஏவலண்ட மாதிரி நாங்கள் நடந்து கொள்ற விதத்துல இருக்கோம், அதற்கு கௌரவம்
0: கிடைக்கிறது.
1: ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா பிள்ளைகள் வளர்க்கப்படுற விதம் பழக்க வழக்கங்களும் இன்னொருவரால தீர்மானிக்கப்பட வேணும். கௌரவம் நாங்க கௌரவமா இருக்கிறோமா இல்லையாண்டு நாங்களா தீர்மானிக்க கூடாது.
0: கௌரவத்தை இன்னொருவர் தான் கொடுக்க வேண்டும் என்ன? நாங்கள் வாங்குற மாதிரி இருக்க கூடாது. அதெல்லாம் நிரந்தரம் இல்லையா? அது சும்மா ரோல்ட் கோல்
2: கௌரவம் என்று சொல்றது நாங்க நடக்கிற நடத்தலாம் இருக்கு,
0: நடத்தலாம் இருக்கோம்.
1: மனதில
0: இருக்கிறது வெளிப்பாடுதான் பேந்து வாரது ஒழிய ஆரம்பத்திலே அவையல்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அப்படித்தான் இருந்திருக்கும். என்ன அதை புரியாமல் நாங்கள் அப்படி இருக்கலாமே ஒழிய, ஆனால் அவர்களுக்கு அது புதுசாக
1: வரப்போறதில்லை.
0: ஊறினது
1: ஊறினது இப்ப இருக்கெல்லாம் பொருள் பண்ணதுலாம் மதிப்பு கூடு, மதிப்பு கூடுதலுடைய கௌரவம் உண்மையான இருக்கிறோட மதிப்பெல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு. நல்ல சிந்தனைகளோட இருக்கிற மதிப்பெல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு
0: என்று
1: சொல்லிக்கொண்டு பால்ல தாங்கும் எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி நாகேந்திரன். அவருக்கும் வந்து நந்தியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைவருடாக இணைந்திருக்கின்றார் சுவிஸிலிருந்து ரமேஷ் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நன்றி. மிக்க நலம்.
0: நலத்துடன். என்ன பாடல் என்று சொல்லிவிட்டு
1: என்னுடைய பாடல் திரி வந்து நீங்கள் கேட்ட திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில வந்து
0: கனவு காணும்
1: வாழ்க்கையை போகும் கோலங்கள் முடிந்தால் தரங்கள்.
0: அருமையான பாடல்.
1: ஒரு நிமிடம், நேரில் காத்திருந்தால் நிச்சயமாக இந்த பாடல் முக்கியமில்லை. வயல திரும்பவும் கேட்டுக்கொள்ளலாம். அவர்களுக்கு நான் எடுத்து தருகிறது விரும்புகிறேன். இன்று நீங்கள் கொண்ட அந்த விடயம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது என்று சொல்லிச்சுன்னா, இப்போ ஒரு ஒரு உளவியல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு கௌரவ பிரச்சனை உண்டு சமூக வலைத்தளங்கள்ல வந்து இன்றைக்கு மேலோங்கி இருக்கு. அதுவும் உங்களுடைய காரணம் கேட்டுக்கொள்ள
0: அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த கௌரவம் என்பது வந்து பல பேர்த்த பிரச்சனை வந்து இந்த கௌரவத்தை காப்பாற்றணும் என்று சொல்லி நடிக்க துவங்குறது.
1: நிச்சயமாக பொதுப்படையா அல்லது சுயநலமா அல்லது பொதுப்படையா என்னுடைய கேள்வி. நீங்கள் எந்த வகையில நீங்கள் எதிர்பார்க்கீங்க? ரெண்டு பக்கத்திலையும் கௌரவம் இருக்குது.
0: ஆனால் 90% ஆட்கள் அந்த கௌரவத்தை சுயநலத்துக்காக தான் பயன்படுத்துகிறார்கள். என்ன
1: நிச்சயமாக தன்னை மெருகூட்டையான விடயத்தை பூர்த்தி செய்யறது அல்லது தான் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து அதாவது உலகுக்கு பறைசாற்றுவது.
0: சரியா?
1: இந்த கருத்துல வந்து என்ன சொல்லி சொன்னா, இப்ப சமூக வலைத்தளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விடயம் வந்து டாக்டர் அர்ஜுன ராமநாதனுக்கும் அதாவது ஒருங்கிணைப்பாளர் சீமான்
0: அவர்களுக்கும்
1: ஒரு வித்தியாசமான ஒரு உளவியல் ரீதியாக சில வாய்த்தர்க்கங்கள் வந்து இன்று உலக ரீதியில வந்து வித்தியாசமான முறையில ஒரு கௌரவமா மாறி இருக்கு. அதாவது நீ பெருசா நான் பெருசா, நான் சொன்னது சரியா நீ சொன்னது சரியா என்ற ரீதியில வந்து இன்றைக்கு வாய்த்தர்க்கம் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில ரெண்டு பகுதியினருக்கும் வந்து ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் வந்து தங்களுக்குள் தாங்கள் சண்டை பிடிப்பதை விட, இது என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நம்ம எப்படியாவே சொல்லுகின்றேன். அதாவது ரெண்டு பேரும் அதாவது இது சம்பந்தப்பட்ட வகையில இப்ப சீமானம் ஒரு இடத்திலையும் அதாவது டாக்டர் அர்ஜுன ஆமந்த் ஒரு இடத்துல நேருக்கு நேரு சந்திக்கட்டும். வாயில் சொன்னா வாயில சண்டை பிடிங்கோ, இல்ல இப்ப ஆயுதம் சொன்னா ஆயுதத்தால் சண்டை பிடிங்கோ, ரெண்டு பேர்ல யார் வெல்றீங்களோ உங்களோட முடிவை நீங்கள் நிர்ணயிச்சு போட்டு நீங்கள் போங்க.
0: இது ஊடகத்துல சண்டை பிடிக்கிறது
1: நிச்சயமா. என்ன சொல்லி சொன்னா, இந்த சமூக ஊடகத்திலையும் வந்து மற்றது வந்து அந்த அறிவில்லாத சில அறிவிலிகள் வந்து இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல வந்து இன்றைக்கு சைமன் சேபஸ்டியனுக்கு வந்து இன்றைக்கு கைதூக்கி கொண்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே அவர் ஒரு ரோவினுடைய உளவாளி சைமன் செபஸ்டியன். அது இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. இதெல்லாம் வந்து தலைவரை போய் சந்திச்சது வந்து கூட இவ்வளவோ அதுக்குள்ள தவறான விஷயங்கள் நடந்திருக்கு. இவர் இருந்தது கடைசி வரைக்கும் இவர் இருந்தது வந்து தளபதி கடற்புலிகளுடைய தளபதி சூசியன்னையோட தான் இவர் வந்து கடைசியில போய் அங்க போய் தொங்கி கொண்டிருந்தவர். சரியா? அந்த இடத்துல இருந்து போட்டு இவர் நேர சந்திக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சா நான் முழு ஆதரவும் நான் ஒப்பிவிக்கிறேன். அது இல்லையே என்று சொல்லி அவர் நிரூபிப்பாரா இருந்தா நான் அந்த இடத்துல என்ன நானே மரணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் வெளிப்படையாவே சொல்றேன், இந்த ஊடகத்திலையும் சொல்றேன், இது இது இந்த உலகம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. நிச்சயமாக இதனுடைய தனிப்பட்ட கருத்து. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, தலைவரையும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் மண்ணுக்காக மறைந்த மாவர்களையும் வச்சு நீ வைத்த கழுவுறது வந்து அதாவது நீ பிச்சு எடுத்து கொண்டிருக்கிறது வந்து நீ பட்டணும்
0: கொடுப்பவர்களும் இருக்குதானே பிரச்சனை. இப்ப இந்த மாத இறுதியில் சுவிஸுக்கு வருவதாக கூட அவர் அறிவித்திருக்கின்றார். ஒருவருட பாஸ்போர்ட்டுக்கு கிடைத்திருக்கின்றார். சுவிஸுக்கு வர போற சுவிஸுக்கு வருவதற்குரிய காரணம் எல்லாம் என்ன? எங்களுக்கு இதான் புதுசாக விளங்கப்படுத்துவதற்கா? நிதி சேர்ப்பது இருக்குதானே? நாட்டுக்கான கௌரவ பிரச்சனைகள் என்ன?
1: நிச்சயமாக என்ன சொல்லிட்டுனால், ஒரு ஒரு ஒரு ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு ஒரு இன்றைக்கு தமிழீழ மக்களே இன்றைக்கு நம்பி இருந்து மற்ற வந்து அவருடைய வழி நடந்து இன்றைக்கு அவரே வந்து இன்றைக்கு தெய்வமா நினைச்சு கொண்டிருக்க அவர் இல்லை. அது அடுத்த கட்டம். ஆனா அவர் இன்றைக்கு மதிச்சு கொண்டிருக்கிற இடத்துல வந்து இன்னொருத்தருடைய பேரை பயன்படுத்தி நீ உன்னுடைய உழைப்பையும் நீ உன்னுடைய வருவாயை நீ ஈட்டி கொண்டிருப்பது வந்து கேடு கட்ட விடயம் ஒன்று. மிகக்கேடு கட்டபடியும் உண்டு. இந்த வேலை செய்யறது பதில சைமன் செபஸ்டியன் வந்து வேற வேதம் வேலை ஏதும் செய்து அவர் தன்னுடைய பிழைப்பை தருவது மிகவும் உத்தமம் தான் என்னுடைய கருத்து. அதே நேரத்துல வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து என்ன சொல்லிச்சுன்னா அது வைத்தியர் இல்லை, அது ஒரு பைத்தியம். என்ன காரணம் சொல்லிச்சுன்னா அவரும் சமூக ஊடகங்கள்ல வந்து தனக்கு தேவையான சுய விளம்பரத்தை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறாரு தவிர தன்னைத்தானே ஒவ்வொரு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு கிழமைக்கு அவருடைய செய்தி வர வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணுகிறாரோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. சில சில விடயங்கள்ல வந்து அவருடைய செயற்பாடும் அவருடைய பேச்சும், அதாவது ஒரு நாகரிகமான இடத்துல வந்து இன்றைக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எந்த வகையில பாராளுமன்றத்துல பேசுறேன்னு கூட நீ வந்தான் சுடுவனடா நாங்க துவக்க கொண்டிருலையடா, இது என்ன பேச்சு, இது என்ன கதை, இது எங்களுடைய தமிழினத்திலே யாராவது ஒரு ஆள் வந்து இன்றைய வரைக்கும் பாராளுமன்றத்துல யாரும் பேசியிருக்கிறார்களா? ஒரு சிலர் கதைத்திருக்கலாம் முன்னிய காலங்கள்ல, எனக்கு தெரியல. இது நேரடியா இன்றைக்கு உலகமே பார்த்த ஒரு விடயம் ஒன்று இல்லையா? எந்த விடத்துல ஒரு படிச்ச ஒரு வைத்தியர் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார், தன்னைத்தானே ஒரு பெருமிதம் பேசிக் கொண்டிருக்கிறார் தான் ஒரு படித்த வைத்தியர் என்று சொல்லி, வைத்தியரா இல்லாட்டி பைத்தியமான்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல. நல்லொரு விடயம் வந்து மக்களுக்கு போய் சேரட்டும், ஆனா உங்களுக்கு உரிய அதாவது இரண்டு பேருக்கும் உரிய பாய் தர்க்கங்கள் வந்து நேரடியா நீங்கள் ஒரு களத்தை ஒழுங்கு செய்து நீங்க அந்த காலத்துல வந்து நீங்க ரெண்டு பேரும் மோதி நீங்க முடிவெடுக்கும் அது வந்து இலகுவா இருக்கும். மற்றது இங்க புலம்பெயர் சில கூமுட்டைகள் வந்து உங்களுக்கு கொடி பிடிக்க தேவையில்லை, அவருக்கும் கொடி பிடிக்க தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு ரோவனோட உடைய உளவாளி வந்து எந்த வகையில இங்க இருக்கிற கூமுட்டையில வந்து புள்ள அவர் மாத்தி வச்சிருக்கிறான் நினைக்கிற பொழுது வந்து கேவலமா இருக்குது எங்களுக்கு. ஏன்னா மண்ணுக்காக போறான்னா இன்றைக்கு மண்ணுக்காக மன்னித்த மாவீரருக்குரிய ஒரு மரியாதையே இல்லாம போயிட்டு இன்றைக்கு அது வேதனை தெரியுது எங்களுக்கு. தலைவருடைய பேரை வச்சு தலைவருடைய படத்தை வச்சு கேவலமா இல்லையா? நீங்க எல்லாம் தமிழில மக்களா? நீங்கள் எல்லாம் நீங்கள் அவரை சொல்லிச்சோம் இந்த அளவுக்கு நீங்க அவர் மதிச்சிருக்கிறீங்க தலைவரை? என்ன மாதிரி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த அமைப்பு இருந்தது? ஒரு பெண் தொடுகை இருந்ததா? ஒரு புகைத்தல் இருந்ததா? ஒரு மதுபானம் இறந்துறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சதா? பெண்ணுட சுகமேது மறைந்தாங்களா இன்றைக்கு அந்த மண்ணுக்குள்ள மறைந்த மாவீரர்களை யாராவது? திருமுடமான சில சில தளபதிகளை தவிர ஒரு சிந்தனை இல்லை, ஒரு ஒரு ஒரு தூரநோக்கு பார்வை இல்லை, எதுவுமே இல்லை. அவன் காசு இருக்கிறான்னு சொல்லி அனுப்புறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? முதல் உங்க அப்பா அம்மா பாருங்க, இல்லாட்டி உங்களுக்குரிய வளர்ச்சியை நீங்க முன்னுக்கு கொண்டு வாங்க, உங்களுடைய எதிர்காலத்தை முதல்ல பலப்படுத்துங்க. அவன் உங்களை வச்சு பிச்சு எடுத்து கோடிக்கணக்கில் காசு சேர்த்து 60 கோடி ரூபாய்க்கு காணி வேண்டி இருக்கிறான் ஐயா. முழு டாக்குமெண்ட்ஸும் எங்க கையுக்கு வந்துட்டு எப்பதான் நீங்க திறந்து போறீங்க? அங்க உதவி இல்லாம இன்றைக்கு அங்க இருக்கிற காத்துக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க முடியுமா? அப்படி இல்ல செய்ய விருப்பம் இல்லையா? முதல் உங்களை பெத்த அப்பா அம்மா இல்லாடி உங்களோட சகோதரங்கள் அவர்களையாவது முன்னு கொண்டு வரதுக்குரிய வழியத்தை எடுங்க. இப்படி உங்களை நம்பி உங்களை தலைவரை வச்சுக்கொண்டு பிச்சு எடுத்து கொண்டிருக்கிறான் அவன், அவனை நம்பி நீங்கள் காசெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க சோறுதான் தின்றீங்களா அடி பெரிய தின்றீங்களான்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு மனம் பெறுது. ஆனா அது நாகரிகம் இல்லை. மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதை வழிநடத்தின தலைவர் அவரையும் வந்து ஒரு ஓரளவுக்கு சிந்திச்சு பாருங்கள். இந்த இது எங்களுக்கு வெற்றி கிடைக்குது வெற்றி கிடைக்கலன்றது அடுத்த கட்டம். முதல் ஒற்றுமை எங்களுக்குள்ளேயே இல்லை. இன்னொருத்தன் வந்து போய் சொல்லி போலி வேஷம் காட்டி கொண்டு போறான், அதுக்கு நீங்கள் தலையாட்டி கொண்டும் பின்னுக்கு முன்னுக்கு மாமா போட்டுக்கொண்டும் கேவலமா இல்லையா? உங்களுக்குள்ள சமூக ஊடகத்துல நீ பெருசா நாம் பெருசான்னு அவன் மன்னிப்பு கேட்கணும் இவன் மன்னிப்பு கேட்கணும் வெக்கமா இல்ல? துணி போட்டுத்தான் தெரியறீங்களா வெளியால?
0: அநேகமாக இந்த சமூக ஊடகங்களில் அந்த கௌரவப்படுத்த தன்னைத்தானே கௌரவமான ஒருவராக காட்டிக்கொள்வதற்காகத்தானே சமூக ஊடகங்களில் பெரும்பாலானவர்கள் அதை பாவிக்கின்றார்.
1: 100க்கு 100 கேதுவண்ணா நீங்க சொல்றது சரி. ஏன் சொல்ல அந்த ரீல்ஸ் என்று சொல்லி கொண்டு வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லி என்னுடைய தொலைபேசியில வந்து நான் என்னுடைய தந்தை தான் எனக்கு உயிர். நான் தந்தையை வச்சு நான் சத்தியம் பண்ணி சொன்னேன். இன்ஸ்டாகிராம் டிக்டாக் மற்றது எக்ஸ் பேஜ் எதுவுமே என்னுடைய போன்ல
0: இல்லையா?
1: ஃபேஸ்புக் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதுவும் நான் கூடிய வரைவில் அழிச்சிருவேன். எல்லாம் பேஸ்ட் அண்ணா, எல்லாம் வேஸ்ட் அண்ணா. எல்லாம் எங்கட ஒரு வித பொழுதுபோக்குன்னு சொல்லிச்சோம்னா அதுக்குள்ள போயிட்டோம்னு சொல்லி சொன்னா லேஸ்ல வெளியில வர முடியாது. ஒன்று அனுபவப்பட்டுட்டு நான் நல்ல மற்ற ரெண்டாவது என்ன சொல்லி சொன்னா எங்கட நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் வீணடிக்கிறதுல வந்து புத்தகம் வாசிக்கிறது இவ்வளவோ மேல கௌரவம் வந்து என்னுடைய சொந்த கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. அதாவது ஏதோ ஒரு வகையில வந்து மற்றவருக்கு உளவியல் ரீதியிலேயோ இல்லாட்டி பார்வை ரீதியிலேயோ ஏதோ ஒரு வகையில நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில வந்து எங்களுடைய வாழ்க்கையின்ற மெருகூட்டில இல்லாட்டி எங்களுடைய வாழ்க்கையின்ற வாழ்வாதாரத்தை நாங்கள் வாழ்ந்துட்டு செல்வது, அல்லது அடுத்த சந்ததிக்கு நல்லபடி எங்களை கற்றுக் கொடுப்பது, இல்லாட்டி அடுத்த சந்ததிக்கு நல்லபடி எங்களை கொடுத்து செல்வது வந்து மிகவும் ஒரு உயர்ந்த கௌரவமாக நான் பார்த்துள்ளேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி.
0: நிச்சயமாக ஒரு எளிய சமுதாயத்திடம் இருந்து படியான கருத்துக்கள் வருவது மிகவும் ஆரோக்கியமானதும் கௌரவமானதாகவும் நாங்களும் கருதுகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம் ரமேஷ்.
1: சந்தர்ப்பத்துக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: ஏர்செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 37 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நிலைய கிளைகளிடம் 10 மணி. பிடி கேசனரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மக்களுக்கான மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீதான இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலின் போது சிறைபிடிக்கப்பட்டிருந்த இலங்கை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சமீரா மொய்புத்தீன் இன்று ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்கிறார். சீனாவின் மிக்காவோவில் நடைபெற்ற ஆசிய கலை திரைப்பட விழாவில் சிறந்த ஒளிப்பதிவுக்கான தங்கப்பெடல் விருதை வென்ற ரிவார்டன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பிரபாத் ரோஷன் நேற்று சனிக்கிழமை இரவு கர்நாடகா விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார். இணையம் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக இடம்பெற்று வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடர்பில் யாழில் உள்ள இந்திய துணை தூதர் சாய் முரளி ஊடாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜாவுக்கு கடிதம் அனுப்புவதற்கு தமிழரசுக் கட்சி தீர்மானித்திருக்கின்றது. 30 ஆண்டுகள் நீடித்த போரின் இறுதி அத்தியாயத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடலம் குறித்த அறிவுறுத்தல்களை நானே இராணுவத்துக்கு வழங்கினேன். இருந்த போதிலும் என்ன என்பதை தற்போது வரையில் நான் வெளியில் யாருக்கும் கூறியதில்லை. எதிர்காலத்திலும் அவ்வாறு கூறப்போவதில்லை. ஏனென்றால் அவ்வாறு அடையாளம் காண்பித்தால் நினைவிடங்களை அமைப்பதற்கு முற்படலாம் என்று முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சுகா தெரிவித்திருக்கின்றார். முடிந்தால் பசில் ராயபக்சாவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சாவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்னா குணசேனா சவால் விடுத்திருக்கிறார். கடந்த கால ஆட்சியாளர்கள் தொன்கணக்கில் போதைப் பொருட்களை நாட்டுக்குள் இறக்குமதி செய்து விநியோகித்ததன் காரணமாக நாடு பாரிய சமூக மற்றும் பொருளாதார சீரழிவை எதிர்கொண்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் இலங்கை அரசியலமைப்பு பேரவை உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அபுபக்கர் ஆலம்பாவா தெரிவித்திருக்கிறார். சிறுவர்களின் உரிமைகள் நாட்டின் அரசியலமைப்பின் கீழ் அடிப்படை உரிமைகளாக மாற்றியமைக்கப்பட்டு அவை அனைத்தையும் விட முதன்மையாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். நாட்டில் பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளருமான எம்கே சிவாஜிலிங்கத்தை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்திருக்கின்றார்கள். இலங்கை ரூபாவுக்கு எதிராக அமெரிக்க டாலரின் பெறுமதி எதிர்வரும் வாரங்களில் மேலும் சரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்னேகா தெரிவித்திருக்கிறார். குடும்ப தகராறு காரணமாக நபர் ஒருவரை தடிகளால் தாக்கி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன்கள் உட்பட 5 பேருக்கு காலி பம்பலப்பட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது. அரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்மடுவ பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டிய பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது நிலவும் கடும் காற்று காரணமாக கடலில் திசை மாறி வந்து நெடுந்தீவு கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக கடத்தொழிலாளர் ஒருவரை யாழ்ப்பாண நெடுந்தீவு கடத்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மில்லி மீட்டருக்கும் அதிகளான பலத்த மழை வீச்சு பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 மாவட்டங்களில் 6,907 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்துக்கான இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை பயணம் நேற்று ஆரம்பமாகியிருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், மேற்கு வங்கத்தில் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்று முடிந்த மறுதேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி இன்று தொடங்கியிருக்கின்றது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் மிகச்சிறந்த ஆட்சியை உணர்ந்து மக்கள் மீண்டும் தங்களை தேடி வருவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பணத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை விசாரிக்க தமிழக காங்கிரஸில் 5 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை கட்சி தலைமை அறிவித்திருக்கின்றது. 60 நாளில் மேலிடத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கோவை சிறுமியின் உடல் அவரது சொந்த ஊரான மெட்டூரில் தகனம் செய்யப்பட்டது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தனது இந்திய பயணத்தின் முதல் கட்டமாக மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவுக்கு நேற்று சென்றிருக்கிறார். கம்போடியா சைபர் அடிமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்னிந்தியாவின் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய 2 மாநிலங்களில் நிலவிய கடும் வெப்ப அலை காரணமாக குறைந்தது 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகளும் உள்ளூர் ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றன. ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆவண தங்கம் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து சவரன் 1,17,840 கிராமுக்கு ₹50 குறைந்து 1 கிராம் 14,730 விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 295 2,95,000 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், காசாவுக்கான சர்வதேச உதவி படகில் பயணித்து கைது செய்யப்பட்ட பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாட்டு செயல்பாட்டாளர்களை கொடூரமான முறையில் அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென்குயிக் பிரான்சுக்குள் நுழைவதற்கு அந்த நாட்டு அரசு அதிரடி தடை விதித்திருக்கின்றது. இபோலா கிருமியால் ஆப்பிரிக்காவின் புற நாடுகளுக்கு ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் மாளிகைக்கு வெளியில் பாதுகாப்பு அதிகாரிகள் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் அரசின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜனநாயக கட்சி எம்பிக்கள் அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். உருகுவேயில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கர்ணை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அது அந்த நாட்டின் முதல் கர்ணை கொலை ஆகும். கடந்த அக்டோபர் மாதம் உருகுவே கர்ணை கொலையை அதிகாரப்பூர்வமாக்கி இருக்கின்றது.

விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் லக்னோ சூப்பர் ஜெயலண்ட் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அசத்தல் வெற்றி பெற்றிருக்கின்றது. மெக்சிகோவின் நடப்பு முறை காற்பந்து ஆட்டத்தின் போது அதன் விளையாட்டரங்கில் ஒரு பகுதியை மூட பிபா எனும் அனைத்துலக காற்பந்து சம்மேளனம் உத்தரவிட்டிருக்கிறது. இறுதியாக இன்றைய நாணயமாற்று வீரத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடன் தந்து கொண்டிருக்கும் ஒரு உத்தியோக இணையதளமான www.tmtamilnadu.com. இன்று ஒரு யூரோ 383.64 இந்திய பெறுமதியில் 115.10 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.68 இந்திய பெறுமதியில் 95.72 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.30 இந்திய பெறுமதியில் 121.98 ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 444.16 இந்திய பெறுமதியில் 128.60 ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239.21 இந்திய பெறுமதியில் 69.26 காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசன்கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவுடன் பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

நிலைய கலிகை நேரம் 10:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரம் வாலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை புன்னன்றல் 2வது மணத்தியல துளிக்குள் நுழைகின்றது. என்எஸ் ஜுவல்லரி ஆதரவில் காலை பூன் தின்றல்.

0: பதினேழு நிமிடங்களும்
1: சரியோ புளியோன்றது எங்களுக்கு தெரியாது என்னன்னு. அங்க உங்க சித்தப்பா விட்ட போக கூடாது, நாங்க அவனோட கதைக்குறே இல்லையா, நாங்கள் கட்டாயம் போக மாட்டோம்
0: கதை முடிஞ்சது.
1: அது கேட்பாடுதல் அவன் அப்பா அம்மா சொல்றத கேட்டதான் சரிபுலி எங்களுக்கு இப்பதான் விளங்குச்சு. இல்ல மற்றது கேது இந்த கீழ், அதாவது வந்து எங்களை படிப்பிச்ச ஆசிரியரை நாங்கள் இந்த காரணத்தை கொண்டும் மறக்க மாட்டோம். ஓமோ
0: இல்லையா, ஒரு பயம் கலந்து ஒரு மரியாதை இருக்கும் என்ன.
1: சத்தியமா சிறு வயது சொல்லக்கூடாது, ஒரு 10, 17, 18 வயது என்று வைப்போம். களவா படத்துக்கு போனாங்க, எங்க ஃபாதர் வந்துட்டார் அங்க படத்துக்கு, சிவில்ல வந்தவர். அதாவது யூனிஃபார்ம் இல்லாதான் வெறுவினம் அவர் இப்ப இல்ல எங்களோட. அவர் வந்துட்டார், அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறார், நாங்கள் செகண்ட் கிளாஸ்ல கவனிச்சுட்டோம். நான் உடனே என்னோட வந்தவனு சொன்ன, நான் படம் பார்க்கல, நான் வெளியில போயிருந்து அவ்வளவு பயம், பயம். அவர் பிரசங்கத்திலேயே சொல்லுவர், இந்த சினிமா அதுகளை விட்டுட்டு தொழில் நீங்க படிப்பு அதுகளை கவனியும் கொண்டு அத மனதுல பதிஞ்சபடியா உடனே அவனும் வந்துட்டான் என்னோட. அப்ப இது வந்து கீழ்ப்படிதல், மற்றது அவைக்கு கொடுக்கிற கௌரவம், ஒரு மரியாதை. ஒரு உதாரணத்துக்கு நீங்க சின்ன விஷயம், எல்லாரும் பார்த்திருப்பார்கள் இந்த கௌரவம் படத்தை, ஜஸ்டிஸ் பத்மநாதன் அவர் அந்த பாத்திரம். அவர் ஒரு மகனை எடுத்து வளர்த்து அந்த அவற்ற முன்னேற்றத்தை பற்றி அவர் யோசிக்க இல்லை அந்த மகன். அதுவும் சிவாஜி ஐயா தான் நடிச்சிருப்பாரு மகனாக, புறா மகன், வளப்பு
0: மகன்.
1: ஆனால் அவர் எதிரா இவருக்கு எதிரா பேச போறாருன்னு அவருக்கு பிடிக்க இல்லையா, தந்த கௌரவத்தை கெடுத்துட்டான். இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்க ஐயா, ஒரு தட்ட கௌரவம் அது ஒன்னும் கெடுக்கிறதாக எடுக்க கூடாது. அதாவது வந்து அவன் முன்னாரவனும் கட்டாயம் கீழே அசோசியேட் ஆயிருப்பாங்கள், அவங்களும் படம் தனியே செய்தா தான் அவங்க புகழ் பெறலாம். அந்த மனப்பக்குவம் பெறவனும் இதெல்லாம் கௌரவத்துக்குள்ளா நடங்குது எல்லாம். ஆனால் கௌரவம் என்றது வந்து எங்கட மனசுலதான் முதல் பதியும் அந்த கௌரவம். ஓ இவர் வந்து நிக்கிற எங்கட தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறார், நாங்கள் அன்பா போய் கதைக்கலாம் அல்லது ஒழுக்கி நிப்போம் நாங்க கட்டாயம். இந்த இடத்தை இவர் வந்துட்டாரு என்ற மாதிரி எல்லாம் வந்து கௌரவத்துக்கெல்லாம். குடும்பத்துல பாருங்க, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், அந்த முதல் பிள்ளை தல பிள்ளையா இருக்கிறவன் அந்த குடும்பத்தை உங்கிய உசத்தி வைப்பான் பாருங்கோ.
0: கண்டிப்பா
1: அதுவும் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு குறையும் பழி பாதகம் ஒன்னும் சொல்லாத அளவுக்கு கௌரவமா வாழ வைக்க பிள்ளைகளை பார்த்திருக்கிறீங்கல்ல, மகன் ஆயிருக்கட்டும் மகளா இருக்கட்டும் என்ன, அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்தை கௌரவமாக உசத்தி வச்ச பிள்ளைகள் என்று சொல்லிக்க அந்த கௌரவம் வந்து எல்லாற்ற மனதிலும், ஓ அவன் முன்னோரு அவன் பொடியனாலதான் அவன் தோட்டக்காரனா இருக்கட்டும் வேற வேலை பார்க்கறதா இருக்கட்டும் இந்த பிள்ளைதான் எல்லா
0: அந்த குடும்பம் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது மற்றவர்கள் அதை பேசும் பொழுது அவர்களுக்கும் ஒரு கௌரவமாகத்தானே இருக்கும்.
1: கட்டாயம் அது எங்களுக்கும் பெருமை. இப்ப நான் நல்ல ஒரு விஷயத்த கதைச்சிட்டோம், ஓ இப்ப ஒரு கதைக்கு இப்ப கேது முந்தி ஒப்பிடிச்சிட்டு இருந்தால் கஷ்டத்துல இருந்தவர் இன்றைக்கு அந்த நல்ல ஒரு இடத்த அப்பவும் அந்த கௌரவமா தான் இன்றைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எங்க அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் ஒரு பெருமையோ இல்லையோ.
0: கண்டிப்பா
1: கௌரவம் என்றது கேது எல்லா விதத்திலும் எடுக்கலாம். முக்கியமா உண்மையில இந்த இப்ப ஒரு உதாரணத்துக்கு எந்த மகன் திறமைய வச்சு நீங்கள் என்னத்தான் கௌரவப்படுத்துறீங்க, வளர்த்து நல்ல ஒரு உத்தியோகத்துல விட்டு உண்மையில அவன் பேர் போன ஒரு ஆளா இருக்க அதுவும் ஒரு கௌரவம். அது எனக்குத்தான் செய்யும் கட்டாயமா என்ன பிளவுட்டா என்ன சரி செய்தான்னு முதல் தேவை பண்ணத்தான் சொல்லுவினோம் என்ன.
0: சில சில பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களது பெற்றோர்களை நாங்கள் மனதுக்குள்ளேயே வெளியில் சொல்லாட்டியும் மனதுக்குள்ளேயே ஒரு கௌரவப்படுத்துவோம் என்ன.

0: நீங்க குடுக்கற மரியாதையில வெளியேற்ற மாதிரி எக்ஸாம்பிள், நீ நல்லா மதிப்பெண் எடுத்தி நல்லா படிச்சிருக்கிறாண்டும் நேர சொல்ல ஆயினும் மேலும் இந்த பொடியனம் பேர் இது இன்னேற்ற மகன் நல்ல ஒரு படிப்பாளர் நல்ல அறிவுபூர்வமான பிள்ளை அப்படி பண்ணிட்டு மற்றவைக்கு நாங்க பகிரங்கப்படுத்தேக்கு அது அவனுக்கும் ஒரு இதா இருக்குமோ சொல்லோ சரியா தான். இதுதான் உண்மையான கௌரவம். மற்றும்படி அவர் பெரிய அம்பானியா இருக்கட்டும், பில்கேஸா இருக்கட்டும், பெரிய பட்டதாரி உலக தலைவராம் இருக்கட்டும், ஒரு அந்த குடும்பத்தை எப்படி வச்சிருக்கிறாருன்றது ஆனையா உண்மையில கௌரவம் என்று சொல்லி கொண்டு
1: கேட்டு. இந்த கௌரவம் என்ற இடத்துல எத்தனையோ பேர் பெரிய பெரிய மதிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள், அவர்கள் பேசும் வார்த்தைகள் உலக கௌரவ குறைவாக இருக்கின்றது என்ன. அவர்கள் பேசும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களும் அத கௌரவ குறைவாக இருக்கும் வரும்போது எங்கள் மனத்திலிருந்து உடனடியாகவே தூக்கி எறிய எரிஞ்சு விடுவோம் என்ன.
0: அதைத்தான் சொல்றேன். அதாவது நாங்கள் அவற்றம் இவனை போய் நாங்கள் கௌரவப்படுத்தி இருக்கிறோமே இவ்வளவு நாளும் உங்களுக்கு தெரியாது. எங்கட விடுதலை புலி என்ற ஒரு போராளி தந்தை அப்பா கனோ, இப்ப நான் பப்ளிக்கா சொல்ல அவர் இறந்துட்டார். இப்ப மட்டக்களப்பு எம்பி கனோ அவர் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்த மகன் கவனிச்சிருக்கிறான். உடுப்ப இருக்கிறாங்களோ அதுக்கு பொறியல் நிக்கிறாங்கன்னு சொல்லாம் சொந்த மகன் துப்பாக்கி கொண்டு சுட்டவரோ இல்லையோ தகப்பன வீட்டை போய் புலிகள் இந்த அது அவங்க சொல்லி கொடுக்க இல்ல. அவன் பார்த்தான் இப்படியான சவுனியல் இந்த இந்த உங்களை இந்த அரசாங்கத்தோட சேர்ந்தவங்க ஆரம்பத்திலே இருந்திருக்கிறார்கள் பாத்தீங்களோ. அப்ப அவர் இருந்த எம்பி பதவி மந்திரி பதவி கௌரவம் எல்லாம் ஒரு மகனாலே
1: போனது. என்ன பாடல் வேணும்னா,
0: இன்றைக்கு நடந்து வந்த பாதையிலே நாலு வழியும் பார்த்திருந்தேன் ஆசையலைகள் படம் கேது. அருமையான ஒரு பாடல் கனகாலம் கேட்கல டிஎம்எஸ் இளமையான பாடல் குரல் வளம் கொண்ட பாடல் எல்லோரும் இணைந்து கேட்போமோ.
1: நன்றி சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: ஓ நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து லண்டு மனு. அவரது கரங்களையும் பற்றி கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்கள் குணநாகி அம்மா. நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, என்ன பாடல்?
1: வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா.
0: சரி சொல்லுங்கள்.
1: கௌரவம் வந்து மதிப்பு மரியாதையை தான் குறிக்கிறது. நாங்கள் அர்த்தம் எங்களுக்கு மதிப்பு கிடைக்க வேணும், கௌரவம் கிடைக்க வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்க கூடாது.
0: நடிப்பா போயிடும்,
1: அது நடிப்பா போயிடும். கௌரவத்திலும் எத்தனையோ விதமான கௌரவங்கள் இருக்குதானே. பரத்து கௌரவம் இருக்கு, சும்மா கண்ட உடனே ஒரு ஆள் தூக்கி பிடிச்ச கரைப்பினம். அதுகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தன் வந்து நல்ல தொழில், அந்த குடும்பத்தை நல்ல முறையா பராமரிச்சு பிள்ளைகளை படிப்பிச்சு நல்ல இடத்துல விட்டாலே அடுத்த வீட்டை பிச்சை வேண்டாம கையில் வேண்டாம அந்த வாழ்ந்தாலே அந்த குடும்பம் கௌரவம்
0: தான்.
1: அவனுக்கு பெரிய மதிப்பு இருக்கு. அவனை மற்றவர்கள் உதாரணமாகவும் சொல்லிவினம். அடுத்தது உங்க கௌரவத்துக்கு வேண்டித்தானே உங்க இந்தியா முழுதும் கொலைகள் நடக்குது. இனம் மாறி மதம் சாதி மாறி செய்யறதாலே கௌரவ பிரச்சனையிலே அக்களையே கொலை செய்யறாங்க. இதெல்லாம் அந்த மூட நம்பிக்கை அறிவின்மை. உண்மையான அறிவு உள்ளவன் மற்றவங்களை எதிர்பார்க்கிற தண்ட குடும்பத்தை தானா கௌரவமாக வாழ்ந்தாலே போதும். சிறிதாக சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் வேலையும்
0: இருக்கிறது. பாடலி தருகின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம், நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி குணநாயக பசுதி. அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைபருடாக இணைந்திருப்போர். வணக்கம்.
1: வணக்கம். நான் ஜெயமல்லிருந்து நவரண்டங்க.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா ஐயா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: நான் வந்து வேட்டைக்காரன் படத்துல பழைய வேட்டைக்காரன்.
0: ஓம் ஓம் ஓம்.
1: உன்னை அறிந்தால் நீ உன்னை
0: உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாமோ,
1: அந்த பாட்டை விரும்பி கேட்கிறேன்.
0: சரி சொல்லுங்கள்.
1: மற்ற உங்களோட இதுக்கு வந்தால் கௌரவம்ன்ற வாக்கியக்குள்ள, அது கௌரவம்ன்றது குடும்பத்தில் இருக்கணும்.
0: குடும்பத்தில் ஓம் ஓம் ஓம்.
1: முன்பன் ரோட்டில் நிமிந்து போனா தான் நாளைக்கு நாங்கள் சமுதாயத்துக்கு போய் நிமிடலாம்.
0: நிமிடலாம்.
1: குடும்பத்துக்கு நாங்கள் சறுக்கி போட்டு போய் சமுதாயத்துக்கு முன்னுக்கு போய் நிமிடையலாது.
0: நிமிடையலாது.
1: குடும்பத்துக்கே குனிஞ்சு நின்றால்
0: சமுதாயத்துக்கு போகவே இயலாது.
1: போகவே இயலாது. அதான் சமுதாயத்துக்கு தெரிஞ்சும் எனக்கு பொன்னாட போட்டு கௌரவம் வச்சால் அது எப்படி சொல்றது? ஆனா இப்ப எங்கட சமூகத்தை பொறுத்தவரையில அரிசிமா விக்கிறவனோட பொன்னாட விக்கிறவன் கூடவா
0: இருக்கு.
1: அந்த போர்க்கிற ஆட்களை விட அந்த போர்வே வாங்குறவன் பயங்கர சொல்லுவாங்க, முடிச்சவைக்கு அவருக்கு வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. பைக் பிடிக்கிறவன் எல்லாம் ஒலி வாங்கி பிடிச்சவன் எல்லாம் ஊடகவியலார
0: போய்
1: அவனுக்கு உழைப்பு வருவன் பண்ணாக்காக இவரை உயர்த்தி கௌரவத்தை வித்துட்டாங்க.
0: உண்மையிலே இந்த அந்த அந்த கௌரவம் என்று சொல்லும் பொழுது அது பல விதத்திலே ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிறது, ஒரு இருக்கும் இடத்துல இருக்கிறது, இப்படியான பல இதுகளை அது ஒரு கட்டி காக்க வேண்டிய ஒரு விடயம். என்ன
1: மாபெரும் சபையிலே நீ
0: இருந்தால் மாலைகள் விழ வேண்டும். ஓம் ஓம்.
1: அப்படி அவ்வளோ சபையில் ஒன்று இருத்தி விட்டுட்டால் அவர்கள் கதைக்கிற கதையும் சண்டை ஒரு ஒரு ஒரு ஒரு சமூக ஒரு ஒரு கூட்டத்தை பார்க்கலாம. இருக்கு கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம்
0: அதிலே வருகிறது.
1: அப்ப அதை எங்கட பிள்ளைகளை காட்டினால் என்னப்பா கௌரவம் கேக்குது? இப்படி ஒரு நாட்டுல இருந்தீங்களான்னு கேக்குது. இந்த நாட்டுல பாருங்க, நீங்கள் ஆறா இருந்தாலும் பெரியவனோ சிறியவனோ கடைக்கு போனாலும் அவன் லைன்ல
0: நிக்கிறான்.
1: எங்களுக்கு பின்னால எங்கட பெரியவன் தெரியுது, அவனும் லைன்ல
0: நிக்கிறான்.
1: அப்ப இது ஒரு நாடு.
0: கொஞ்சம்
1: இன்னும் இங்க ஒன்றே உடனடியா
0: இருக்கேங்களுக்கு
1: போனால் அப்படி
0: இல்ல. அதரு அவர்களா சில பேரே அந்த போலியாக அந்த பணத்துக்காக செய்கிறார்களா இல்ல பயத்துல செய்கிறார்களா போலியாக கௌரவிப்பதில் எம்மவர் முன்னிலை நிற்பார்கள். என்ன
1: உங்களை விட்ட வாரம் நான் உங்களை சாப்பிட்டுட்டு உங்களை போய் உங்களை போய்த்தான வரணும்.
0: நக்குண்டா நான் விளந்தாரண்ட மாதிரி
1: நான் விளந்தாரண்டதுல உங்களை போய் போட்டு வந்தாரு. யார் யார் வாய் கேட்கலும் அப்பொருள்
0: மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: ஆட்ட வாயால என்ன விருதுநதியா இருக்குது.
0: கண்டிப்பாக.
1: நன்றி. என்ன
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இது உங்களது பாடல். நன்றியோ. நன்றி நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து நவரத்னம் அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள்
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: என்னுடைய பாடல் எல்லாரும் வந்து கேக்குற பாடல் வந்து நல்ல பாட்டா,
0: நல்ல பாடல்.
1: தலையங்கத்து கேட்ட பாட்டும் நல்ல பாடல்களும். நானும் ஒரு பாடல் வந்து ஆசை முகம் படத்துல வந்து நாலொரு மேடை பொழுதொரு வண்ணம்
0: அதன் பேர்
1: நடிப்பல்ல.
0: சரி சரி,
1: நம்ம ஒரு கூட நடிப்பு தானே இப்ப இல்ல. அந்த நல்ல தலைப்பினாதிபதி இந்த ஜெர்மன்ல இருந்து வந்தவர், அவர் என்ன முதல்வர்
0: நேரு
1: கையில சேத்தாண்டி வச்சதுதான் தளம்பிட்டு கீழே கொஞ்சம் எனக்கு சிரிப்பு. எனக்கு அவர்கிட்ட கதையை கேட்ட சிரிப்பு இல்லையென்றால் இல்ல. உண்மையில அந்த பழமொழி இருக்கு. அதுக்காக இந்த ஆக்களை கவரிக்கல. ஆக்களை வந்து தாங்கள் பெரிய ஆக்கள் சின்ன ஆக்கள் நக்கல் அடிக்கிற இருக்கு.
0: ஆனால் இந்த உண்மையில இந்த நக்கல் அடிக்கிற வீரர் பாருங்க, அவங்க மனசுலாம் சரியான குருகி. அது என்ன
1: மோட்டில சிரிப்பு இருக்காது
0: அந்த
1: அது மத்தியாவிய கொண்டான் பண்றது தாங்கள் பெரியாக்கள் அண்டு தங்களை கௌரவிக்கணும். ஆனா அதை கேட்டு பண்றது, அதனால தங்கள கௌரவங்களை கேட்டு பண்றது. ஆனா அவன் முகங்கள்ல பாருங்க சிரிப்பு இல்ல பாருங்க. நான் கூடுதலா நாங்களை பாத்துருக்கிறேன். அவன் முகத்துல அந்த ஒரு முடிவு இருக்காது. என்ன கூடுதலா பாருங்க, அது எவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் முகத்துல சிரிப்பு இருக்காது. என்ன
0: கண்டிப்பா.
1: ஆனா செத்து அப்புறம் குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள். இந்த பஞ்சாவை பிள்ளையார் பிள்ளையோட குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள். செத்த உடனே பாக்கணும் மலர் பாளையங்களும் அதுவும் அவரு தோரணங்களை தான் கட்டி கௌரவிக்க போகணும். இருக்கேக்க அவரால் பிரயோசனம் இருக்காது. இறந்த அப்புறம் அவரே கௌரவிக்கிறார். என்ன பதில் கேது, நான் வந்து அந்த என்னன்னு சொல்ற இந்த பிள்ளையர் மாப்பிட்டு இப்ப யாரு பேர் நம்ம வேற சின்ன மாதிரி என்ன நல்ல பேர் மறந்துவான் இப்ப தெரியும். அவர்கள் எப்படி ஆக்கள் என்று அப்ப நானும் மக்கள் சொன்னேன். கேது சரியான ஆக்கள் கௌரவிக்கிறதுல நல்ல ஆக்கள் டீசென்டான ஆக்கள் வேணாலும் நீரால பெருசா அறிக்கல. நேற்று நீர் ஒரு இடத்துல போய் மக்கள் சரியான மகிழ்ச்சியா போயிருக்குது. என்ன அப்படி கௌரவிச்சிருக்கா கௌரவ மக்கள் அப்படி நடந்து அப்படி நடந்துட்டு அப்ப நான் உடனே சொன்னேன். அப்ப நான் உடனே வச்சா நான் சொன்ன மாதிரியே இருக்கு அங்க நடந்திருக்குது. அந்த அப்படி அந்த ஒருத்தர் பழகிற பொறுத்து மற்றது பிள்ளையல இருந்துதான் பெறுவோம். பிள்ளையல் பழகிற பழக்கம், பிள்ளையல படிப்புகள், பிள்ளையல் இப்படி யாரோட பழகினோம் இப்படி என்று அவைகளை வச்சுதான் எங்களை கௌரவம் எங்களை மதிக்கிறது. இப்ப நான் உடனே சொன்ன மாதிரி அதுல வச்சுதான் எங்களை கௌரவிக்கிறது. தாயுதப்பனை வச்சு பிள்ளையில வச்சிருந்தாங்க, பிள்ளையில வச்சு தாயுதப்பண்ணாங்க. இப்ப எந்த பிள்ளையில இருந்தாலும் ஏதோ ஒருவர்கிட்டயும் ஒன்றுக்கும் வலிய போக மாட்டாரு. கடல்ல சாப்பாடு என்ன சொல்றது
0: ஒவ்வொருவருக்கும் அந்த சுய கௌரவம் என்பது முக்கியம். என்ன அது அதை இழக்கிற அளவுக்கு யாராவது செய்திடமெண்டா அந்த நேரத்துல திருப்பி நாங்கள் கதைக்கத்தான் வேணும். என்ன
1: இல்ல உண்மையா
0: கேடாக்கு போனாங்க
1: ஒரு வருஷம் கேடாக போனாங்க. குடும்பமா போனாங்க. ஆனா விஜய் வந்து உடனே அவன் ஆக்களுக்கு நிறைய இருக்கு நம்ம கனடாவில டொரண்டோவில ஒரு போன் தான் எடுத்த வந்து நிக்கிறேன் என்ன கேதும் என்ன மரியாதை விஜய் வந்து நிக்கிறாள் விஜய் வந்து நிக்கிறாள் இந்த வலிக்கிட்டு கார எடுத்த மறைய மட்டும் நிக்கணும் அந்த அவளத்துக்கு ஒரு மரியாதை என்னென்னா அது ராசமதி நாங்கள் எங்களுக்கு புதி பிரச்சனை இல்லை கௌரவம் எங்களுக்கு கண்டி இருக்குது
0: என்ன
1: நாங்கள் இது ஓசியில சாப்பிடுறதும் ஓசியில போய் எங்க மதுபானத்தை சாப்பிட்டு வந்து வீட்டை வந்த உடனே பின்னால கலைக்கிறதும் அது அது கௌரவம் பண்ணல அது வந்து சும்மா தங்கட சுயம் இல்லை தங்களுக்காக மத்திய நீங்க சொல்லிட்டு ஒரு பேருந்து அந்த என்ன சொல்ற அந்த ஊர்ல ஆள் ஊரால் சேர்த்துனா இந்த ஒரு உயரமான இப்ப அந்த இதுல எல்லாம் கலைத்தார என்ன பேர் அவருக்கு ஆக்கள் எல்லாம் வாயில வந்து பேசுறார் பெண்கள் எல்லாம் கூடாத மாதிரி
0: நானும் அவரை போய்
1: சந்திச்சேன் அவர் வந்து வாக்குலாம் வாயில வந்து ஓடி ஒரு மரியாதை இல்லாம கிடைக்காது நீ என்ன அன்பு ஓடி அதுக்கு ஒரு பொம்பளையே ஓடி உனக்கு சுடுவர் அடிக்கின்றாரு தூக்கி எடுத்து கதை உனக்கு சுடுவர் அடிக்கின்ற ஒரு ரயில் வழிகளை வச்சு அதெல்லாம் ஒரு கௌரவிக்கிறது என்ன
0: ஊடகங்களில் ஒரு ஒரு நிலைக்கு வந்த பிறகு எங்களை நாங்களே கட்டுப்படுத்த வேண்டும் என்ன
1: நன்றி வணக்கம்.

0: வாழ்லை விரும்பி கேட்டிருந்தா பிரான்சில் இருந்து பாலேந்திரா, அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேளு.
0: எங்கள் புங்க ராஜான ராஜான நிலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நான் வந்து பாட்டு வந்து பாபு படத்தில் போடுங்க. அதே கௌரவம் வந்து தானாக வரணும். நம்ம இல்லத்தில் இருந்தா வரும். இல்லத்தில் எப்படி நாங்க வாழ்றோம் தெரியும் தானே. அது வெளியிலேயே நாங்க அந்த கௌரவம் மற்றவர்களுக்கு இருந்து கேட்டு பருவதில்லை. அது வந்து இல்லத்துல ஒரு வந்து இளமையிலேயே போராட்டங்கள், அது முதுமையில பிள்ளைகள் இது பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கு மட்டும்னா நாங்க பிள்ளைகளோட கௌரவம் ஒன்று இருக்கலாம். அது நான் நேரம் போச்சு.
0: இன்னொரு மறைந்திருக்கின்றார், அவரை எடுத்துவிட்டு உங்களுடைய பாடலை தருகின்றோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து நீண்ட நேரமாக இணைந்திருக்கின்றார் திருமதி பதனி மோகன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமாகவே இருக்கிறோம். 24ஆம் தேதி ஞாயிறு காலை எப்படியும் உண்டகி உங்களோட கதைக்கே முடிவோடு எடுத்து அப்ப அங்கால போய் பல குறுக்கு வழியில வந்த மாதிரி
0: வந்துட்டு
2: உங்களுக்கு
0: நீங்களும் என்ன பாடல் பாடலுக்கு வந்தீர்கள்?
2: நான் கேக்குறது சூரியகாந்தி படம் நினைக்கிறேன். பரமசிவன் காலத்தில் இருந்து
0: பாம்பு கேட்ட. ஓகே ஓகே ஓகே. அதுல கொஞ்சம் இது போடுறேனோ. சரி சொல்லுங்கள். கௌரவம்.
2: ஓ, இப்ப நீங்கள் கௌரவத்தை பற்றி கொண்டிருந்தீங்க. அப்ப அந்த கௌரவத்தை பற்றி நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு பாடல் ஒன்று ஞாபகத்து வந்தேன். தங்க பதக்கம் படமும் என்னோட வடிவா தெரியல. அதுல ஒரு வசனம் ஒன்று சிவாஜியிட அந்த பிரமலாவா காஞ்சி போன
0: பூமி எல்லாம் பற்றாத நதிய தங்க பதக்கத்துல ஓ சோதனை மேல் சோதனை படத்துல ஓ
2: அது துன்ப அந்த துன்பப்படைகளை என்ன அந்த நதியை காந்தி போயிட்டு அந்த துன்பப்படுகிறார்கள். பிறகு தெய்வத்திட்ட போய் முறையிடுவார்கள். ஆனா தெய்வமே கலங்கினுட்ட போய் முறையிடுறது நல்ல ஒரு இது என்ன அது. அதே அதையும் உங்களுக்கு நான் அதை கூறிக்கொண்டு இப்ப கன பேர் வந்து கௌரவத்தை பற்றி சொல்லிட்டார்கள். கௌரவம் என்றது ஒரு சரியான ஒரு மதிப்புக்குரிய சொல்லும்
0: என்ன
2: அந்த மதிப்புக்குரிய சொல்லி இப்ப எல்லாம் கேவலப்படுத்தி கொண்டுதான் போறார்கள். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்ப நேயர்கள் சொல்லி விட்டார்கள். நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால் இப்ப அந்த ஆர் சீமான் அவர்கள் பிரபாகரன் படத்தை காட்டி கௌரவ குறதா வைத்த கழுவுறார் காசு வேண்டுறார் அனுபவிக்கிறார் வீடுகள் கார்கள் என்று பேசுகிறார்கள் எல்லாம். அப்ப இவர்களை பார்த்து நான் கேக்குறேன், இந்த புலிகளின் பெயரை சொல்லி பிரபாகரன் படத்தோட அவரது கையெழுத்தையும் போட்டு கள்ள கடிதங்களை எல்லாம் இந்த முள்ளிவாய்க்கால பிரச்சனை நடந்து இந்த பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் கொத்த சாகைக்குள்ள அவர்கள் எல்லாம் இறக்குற அந்த புனங்களின் படத்தை காட்டி அதனையும் படம் எடுத்து சேர்ந்து வந்து இங்க பிச்சை கேட்ட மாதிரி மூன்று பேர் இருக்கிற செட்டிக்குள்ள அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்து கௌரவ குறைவாக அந்த தலைவன் மதிப்பையும் கெடுத்து அவற்ற கௌரவத்தையும் கெடுத்து என்ன நாட்டுக்கு போன போது இந்த காசு கொடுத்தவ எல்லாரையும் நாட்டுக்கு போன போது அவர்களையும் பிடித்து வைத்து அவர்களையும் கௌரவ குறைவாக நடத்தி கேவலப்படுத்தி இவ்வளவு தொகை தந்தா தான் உன்னை வெளியிடுவேன் என்று விரட்டி இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இந்த நாட்டில கார் என்ன பஸ் என்ன வீடு என்ன வாசல் என்ன வீடு கட்டி வீட்டுக்குள்ளேயே சுவிம் பார்த்து இவ்வளவு கௌரவ குறைவாக வாழுகிறார்களே அப்ப இவர்களே என்ன செய்வது?
0: இப்ப நீங்களே சொல்றீங்கள் தானே, அவர்கள் கௌரவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கௌரவ குறைவாக தானே வாழுகின்றார்கள்.
2: அப்ப சீமா மட்டும் கௌரவ குறைதா வாழுகிறார், சீமான் மட்டும் பிச்சு எடுக்கிறார என்ன இது? இந்த பிழைத்து கொண்டிருக்கிறார்கள், செத்த புணங்களை காட்டி வைத்த பிழைக்கிறார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்யறது? சும்மா சொல்லக்கூடாது. எல்லாரும் தான் பிரபாகரன் கௌரவத்தை குறைச்சு பிரபாகரனை காட்டி கையெழுத்து கல்ல கையெழுத்துக்களை போட்டு காசுகளை எவ்வளவு நீங்க வந்து வருகி நீங்க எல்லாம் செய்தீங்க. நாங்களும் தாண்ட அள்ளி அள்ளி இன்றைக்கு என்னுடைய கணவர் இன்றைக்கு பர்த்தமிதாந்து இப்பவும் அந்த வாயில உச்சரித்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு கோவிலை போனோம் நாங்கள். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன நாங்கள் நாட்டுக்காக தலைவருக்காக இது வந்து நாங்களும் கௌரவமாக தான் நாங்கள் வாழ்ந்தது. உங்களுக்கு ஒரு நாடு வேணும், உங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் வந்து என்ன. இப்ப எல்லாரும் தான் அவரை பற்றி கௌரவமா கோவிலமா படுத்தி கொண்டு திரிகிறார்கள்.
0: ஆனால் அவர்கள் எல்லாம் இவைகளை எல்லாம் செவிடன் காதில் ஊதிய
2: சங்கமாகத்தான் நாட்டுக்கு தலைவர் எனக்கு ஒன்றுமே செய்ததில்லை. வாழ்ந்தவர் கடைசியா இவர் நாட்டுக்கு போகும்போது பிடிச்சி அடைஞ்சு போடணும். இந்த புனிப்பிராணிங்க அங்கே அடைத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு தொகை தந்தாதான் உன்ன வழியில விடுவேன் சொல்லிருந்த. அப்ப இவர் சொன்னார், நான் தாரேன் தானே வந்து நீ மட்டுமா கொடுக்குற அங்க எல்லா இருந்தானோ இப்ப
0: இது எப்படி பல எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எல்லாம் அந்த இதற்காகவே தன்ற வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவர் கொண்டு பிரச்சனை வரும்போது எல்லோரும் அந்த இடத்தை விட்டே ஓடி விட்டார்கள். என்ன
2: எனக்கு
0: ஒரு பாதிப்பு வருமா இருந்தால் அது உலமே துடிக்கும். என்ன
2: உங்களுக்கு நாட்டுக்கு நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ருசாலி.
3: எல்லாத்துக்கும் கௌரவம் பார்க்க வேண்டியதுதான். கௌரவம் பாக்குறவங்க அவங்க கௌரவம் பாக்குறவங்க கௌரவமா இருக்கிறாங்களா இல்லையா என்ற கேள்வியே கேட்டேன்.
0: அதுதான் அதுதான் முக்கியம். என்ன கௌரவம் பார்ப்பவர்கள் முதல் கௌரவமாக அவர்கள் பேசுகின்றார்களா நடையில் காட்டுகின்றார்களா இவைகள் தான் முக்கியம்.
3: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் மாசலி. இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நலமாகவே
0: இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: ஆமா நலமா இருக்கணும். கௌரவம் குறைஞ்சிருக்கு.
0: கௌரவம் கௌரவத்தை யாருமே யாராலும் குறைக்க முடியாது. நாங்கள் கௌரவமாக இருந்தால் யாராலும் குறைக்க முடியாது.
4: கௌரவம் யாருக்கும் எல்லா இடமும் கிடைக்காது. எப்படியும் கிடைக்கும் சொல்லி முயற்சித்தாலும்
0: கிடைக்காது.
4: நினைக்கிற மாதிரி கௌரவம்ங்கிறது அது ஒரு மதிப்பு இல்ல. அது நடைமுறைதான். மதிப்பு உங்களோட நடைமுறை தான் கௌரவம். இவங்க மற்றவன் உங்களுக்கு தரவணும் எதிர்பார்த்தா அது எதிர் நடக்கா. எந்த யாருக்கும் நடக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆள் மற்றவரோட தாழ்வாத்தான் இருக்கேன், தாழ்த்தித்தான் பார்ப்பாங்க. இந்த உதாரணத்துக்கு இப்ப இந்த சௌகரி வந்து இவ்வளவு குமுறினா. ஆனால் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அங்க போய் காசு இங்க இருந்து காசு கட்டாதாக்கள் அங்க போய் காசு கொடுக்குறேன்னு சொல்லி போய் பிரச்சனை படுற நேரம் இங்கே உள்ள பொறுப்பாளர்களுக்கு எடுத்து நான் இங்கே வந்து தாரேன்னு சொல்லி அவர் ஓகே பண்ணின அப்புறம் அவர் அங்கே இருந்து இங்கே வந்து அதை பற்றி சிந்திக்க விட்டு ஒரு ஆக்களும் இருக்கிறேன். விளங்குதா சொல்றாரு? அப்படி சீமான் ஒரு ஒரு சீட் கூட 10 வருஷமா அணிக்கிறார், ஒரு சீட் கூட வெள்ளி வெள்ளி இல்லாத ஒரு தடவை வந்து தமிழ் இல்லாம அமைச்சு தெரிவிக்கிறேன்னு சொன்னா அது முடியாத காரியம்.
0: 10 இல்ல 15 வருடம்
4: அதுதான் சொல்றேன். இதுகள் எல்லாம் வந்து சும்மா பேச்சுக்கு கதைக்கலாம், நடைமுறைங்கிறது வேற விஷயம். நடைமுறைங்கிறது நாம நடக்கிற முறையில்தான் கௌரவமே ஒழி, நாங்க நடக்கிற முறைதான் கௌரவம் ஒழிய மற்றவர்கள் எங்களுக்கு தர்றதை எதிர்பார்க்க
0: கூடாது.
4: நீங்க எதிர்பார்த்தீங்கள் என்று சொன்னால் கௌரவம் உங்களுக்கு கௌரவம் தான் எங்களுக்கு தெரியும், அதுதான் பிரச்சனை. கௌரவமா வாழ ஒண்ணு நினைக்க ஒண்ணுமே ஒழிய மற்றவர்கள் எங்களை கௌரவிக்க ஒண்ணுமன்னு நினைச்சா அது தப்பா
0: அவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு

0: ஒலிக்கும் பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய காலை புந்தல் நேலனூடாக இணைந்து நேல் வைத்திருப்பித்த அன்பு உறவுகளுக்கும்
1: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்.

நிகழ்ச்சிக்கு ஆதரவு கரம் கொடுக்கும் என்எஸ் ஜுவல்லரி ஸ்தாபனத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்வது காலை பூந்தென்றல்.

கேசன் கரிகன், பி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மக்களுக்கான மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீதான இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலின் போது சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த இலங்கையின் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சமீரா மொய்புத்தீன் இன்று ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்கிறார். இணையம் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக இடம்பெற்று வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடர்பில் யாழில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஊடாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜியாவுக்கு கடிதம் அனுப்புவதற்கு தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கின்றது. 30 ஆண்டுகள் நீடித்த போரின் இறுதி அத்தியாயத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடலம் குறித்த அறிவுறுத்தல்களை நானே இராணுவத்தினருக்கு வழங்கினேன். இருந்த போதிலும் என்ன என்பதை தற்போது வரை நாம் வெளியில் யாருக்கும் கூறியதில்லை, எதிர்காலத்திலும் கூறப்போவதில்லை. ஏனென்றால் அவ்வாறான அடையாளம் காண்பித்தால் நினைவிடங்களை அமைப்பதற்கு முற்படலாம் என்று முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார்.

பாசில் ராயபக்சாவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சாவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனே சவால் விடுத்திருக்கின்றார்.

கடந்த கால ஆட்சியாளர்கள் தொன்கணக்கில் போதைப் பொருட்களை நாட்டுக்குள் இறக்குமதி செய்து விநியோகித்ததன் காரணமாக நாடு பாரிய சமூக மற்றும் பொருளாதார சீரழிவை எதிர்கொண்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் இலங்கை அரசியலமைப்பு பேரவை உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அபூபக்கர் ஆதம்பாவா தெரிவித்திருக்கின்றார். சிறுவர்களின் உரிமைகள் நாட்டின் அரசியலமைப்பின் கீழ் அடிப்படை உரிமைகளாக மாற்றியமைக்கப்பட்டு அவை அனைத்துமையும் விட முதன்மையாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வல்வெட்டித்துறை நகர சபை தவிசாளரும் ஆகிய எம் கே சிவாதிலிங்கத்தை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நேரில் சென்று நலம் விசாரித்திருக்கின்றார்கள். இலங்கை ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலரின் பெறுமதி எதிர்வரும் வாரங்களில் மேலும் சரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருவிக்குளம் தரலாபத்த உபவீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்மடுவ பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டிய பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது நிலவும் கடும் காற்று காரணமாக கடலில் திசை மாறி வந்து நெடுந்தீவு கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக கடற்தொழிலாளர் ஒருவரை யாழ்ப்பாண நெடுந்தீவு கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மில்லி மீட்டருக்கும் 50 மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 மாவட்டங்களில் 6,907 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஜன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிரநாத்துக்கான இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை பயணம் நேற்று ஆரம்பமாகி இருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றார்கள். எதிர்கால போர்கள் இணைய மற்றும் பல்முனை தாக்குதலாக இருக்கும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்திருக்கின்றார். கோவையில் 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து ஆளும் தமிழக வெற்றி கழக அரசு மீது எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழக அரசு குற்றம் சாட்டியிருக்கின்றது. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா அரசு மக்களின் வருவாயை தவண முறையில் கொள்ளையடித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். டில்லி NCR பகுதிகளில் நிலவரும் கடும் வெப்ப அலைகள் காரணமாக பறவைகள் மற்றும் தெருவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆவண தங்கம் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து ஒரு சவரன் 1,17,840 கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,730 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் பாகிஸ்தானில் பதற்றம் நிறைந்த பலூசிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான குவெட்டாவில் ராணுவத்தினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பயணித்த விசேட புகையிருந்தம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இபோலா கிருமியால் ஆப்பிரிக்காவின் புற நாடுகளுக்கும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. Thank you.
மேற்கு கரையில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் இஸ்ரேலை மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. பயணியை தவறான விமானத்தில் ஏற்றிச் சென்றதற்காக தைவான் நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது.

அமெரிக்காவின் பிரபல பணக்காரர் எலோன் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினரால் தயாரிக்கப்பட்ட வரலாற்றிலேயே மிக சக்தி வாய்ந்த ஸ்டார்ஷிப் விண்கலம் தனது சோதனை பயணத்தின் இறுதிப் பகுதியில் இந்திய பெருங்கடலில் விழுந்து வெடித்து சிதறியிருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த மலையகத்தின் பெருமைக்குரிய முத்துக்குமார் கபில பிரசாத் குமாருக்கு பாராட்டும் கௌரவிப்பும் நேற்று சனிக்கிழமை பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்று வீதத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகள் இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.tmtamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.64% இந்திய பெறுமதியில் 111.10% ஒரு US டாலர் இலங்கை பெறுமதியில் 300.61% இந்திய பெறுமதியில் 95.72% ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கை பெறுமதியில் 421.30% இந்திய பெறுமதியில் 121.98% ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 444

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரின் தொழிற்பாக்கும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம்.
1: இது ஒரு மறு ஒலிபரப்பு.
0: நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம்.

0: இன்றைய சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 87 பகைமாட்சி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 867வது. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை.
1: எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை, அந்த நரி தலையனின் பகையை நான் பெற்றாக வேண்டும். அப்படி பெறுவதுதான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகும். அருகில் அமர்ந்திருந்த புலவரிடம் அவரால் புகழ்ந்து பாடப்பெற்ற அரிமா நெஞ்சன் சொன்னான், கயல் நாடு என்னும் சித்திரசுக்கு தலைவன் தான் அரிமா நெஞ்சன். அவனுக்கு நெருங்கிய நண்பனாக விளங்கிடும் வாய்ப்பு பெற்றவன் தான் நரி தலையன். பேரு கேட்டாற் போல சூது மதி கொண்டு சூழ்ச்சி வலை பின்னி அரிமா நெஞ்சனுடைய அன்புக்குரிய சுற்றத்தாரையும் நண்பர்களையும் விரட்டிவிட்டவன். இந்த உண்மையை புலவர் எடுத்துரைத்த போதெல்லாம் அதை நம்ப மறுத்தான் அரிமா நெஞ்சன். இப்போதும் அதே புலவரிடம் அவன் நரித்தலையனின் பகையை பொருள் கொடுத்தாவது பெற்றிட வேண்டும் என்று கூறியதும் அவர் வியப்பில் ஆழ்ந்தார். கயல் நாட்டு காவலனா இவ்வாறு பேசுவது? நரி தலையன் மீது திடீரென இப்படி கோபம் பொங்குவானேன்? அவன் தீயவன், தீயனும் கொடியவன் என்று நான் எடுத்து கூறிய போதெல்லாம் என் பேச்சை ஏற்றுக்கொள்ள மறுத்தாய். இப்போது அவன் எந்த பகையும் உன்னோடு கொள்ளவில்லை, நண்பனாகத்தானே இருக்கிறான். திடுமென அவனை பகைவனாக்கிக் கொள்வதால் பயன் என்ன என்று புலவர் கேலி புன்னகையை புரிந்தவாறு அரிமா நெஞ்சனை கேட்டார், புலவரே என்னை மன்னித்து விடுக. தொடக்கத்தில் அந்த துரோகியை பற்றி நீவிர் எச்சரித்த போது என் செவிகள் அடைபட்டு கிடந்தன. என்னுடன் மிக நெருக்கமாக இருக்கிறானே என்று எண்ணி ஏமாந்தேன். அடுத்து கெடுக்கும் கூட்டத்தைச் சேர்ந்தவன் நரித்தலையன் என்பதை அவனது அண்மைக்கால செயல்கள் வாயிலாக தெளிவாக உணர்ந்து கொண்டேன். அரிமா நெஞ்சனின் கண்கள் கலங்கின. புலவர் அவனுக்கு ஆறுதல் வழங்கியவாறு அறிவுரை கூறினார், என் செய்வது, எளிதில் யாரையும் நம்பிவிடும் இயல்பு உனக்கு. யாரிடமும் அவன் பெற முடியாத மதிப்பை நீ அவனுக்கு அளித்தாய். கொள்ளுக்கட்டையால் தலையை சொறிந்து கொள்வது என்பார்களே, அதே போல நரி தலையனுக்கு நண்பர்கள் வரிசையில் முதலிடம் வழங்கினாய். இன்று அவனை பகைவனாக ஆக்கிக் கொள்ள என்ன விலை கொடுக்கவும் தயார் என்கிறாய். இதைத்தான் வள்ளுவர் அழகாக எழுதியிருக்கிறார். அதாவது தன்னை அடுத்திருந்தவாறே தனக்கு மாறான காரியங்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்போதாவது அந்த குரல் மொழி உன் கண்ணை திறந்து கண்டு களி பேருவசை கொள்கிறேன். சித்தரசன் செந்தமிழ் புலவரை கட்டி தழுவிக்கொண்டு எங்கே என்னை

எழுப்பிய அந்த குரலை உங்கள் வாயால் ஒருமுறை சொல்லுங்கள் புலவரே என்றான். புலவர் அந்த குரலை இசையுடன் பாடி காட்டினார். அந்த குரல் இதோ. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடித்திருந்து மாணாத செய்வான் பகை. பகை மாட்சி என்ற தலைப்பில் அதிகாரம் 87 பாடல் 867.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் பத்து. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: நிலவிய தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 44 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

0: சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் MGR அக்டோபர் முதலாம் தேதி தமிழகம் திரும்பினார். அவர் மூலம் விடுதலை புலிகளை வற்புறுத்த இந்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. தமிழரின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் தோல்வியடைந்த கையோடு ரமேஷ் பண்டாரி ஓய்வு பெற்றார். அவருக்கு அடுத்த இந்திய வெளியுறவு செயலராக AP வெங்கடேஸ்வரன் நியமிக்கப்பட்டார். ராஜேந்திர முதிர்ச்சி நிறைந்த AP வெங்கடேஸ்வரன் இந்திய அரசின் கடந்த கால தவறுகளை திருத்த முயன்றார். அதனால் பிரதமர் ராஜீவின் வெறுப்புக்கு ஆளானார். அன்னை இந்திராவின் ஆலோசகராக இருந்த ஜி பார்த்தசாரதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். எனவே ஈழத் தமிழருக்கு ஆதரவாக உள்ளார் என்று ஜெயவர்த்தனா குற்றம் சாட்டியதை ராஜீவ் நம்பியதால் ஜி பார்த்தசாரதி பதவி விலக நின்றது. கிட்டத்தட்ட அதே காரணங்களினால் AP வெங்கடேஸ்வரனும் வெளியேற நேர்ந்தது. ஏற்கனவே தோல்வியை சந்தித்த போதும் இந்தியாவின் நடுவர் முயற்சியை கைவிடுவதற்கு ராஜீவ்காந்தி தயாராக இல்லை. ஜெயவர்த்தனாவுடன் தொடர்ந்து சமரச முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கத்துடன் தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான பானா சிதம்பரம், நட்வார் சிங் ஆகிய இரண்டு அமைச்சர்களை இந்திய அரசின் சிறப்பு பிரதிகளாக ராஜீவ்காந்தி நியமித்தார். 1986 நவம்பர் நடுப்பகுதியில் தென்னாசியா நாடுகளின் ஷாக் மாநாடு பெங்களூரில் நடைபெற இருந்தது. இந்த மாநாட்டின் போது இந்திய இலங்கை அரசு தலைவர்களது சந்திப்பு இடம்பெற இருந்தது. இது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு என்பதால் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டு அதனை ஒரு மகத்தான ராஜேந்திர சாதனையாக இந்த மாநாட்டில் அறிவித்து புகழிட்ட விரும்பினார் ராஜீவ்காந்தி. தமிழ் மக்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் வகையில் ஒரு தீர்வு திட்டத்தை வகுக்குமாறு உள்நாட்டு பாதுகாப்பு இணையமைச்சர் சிதம்பரத்திடம் வெளியுறவு இணையமைச்சர் நட்வார் சிங்கிடமும் பிரதமர் ராஜீவ் கேட்டுக் கொண்டார். 1986 ஏப்ரல் கடைசியில் சிதம்பரமும் நட்வார் சிங்கும் கொழும்புக்கு சென்று தன்னகரில் 4 நாட்கள் தங்கி அதிபர் ஜெயவர்த்தனாவையும் அவரது மூத்த அமைச்சர்களான லலித் அப்துலத் முதலி, தேசிய பாதுகாப்பு அமைச்சர் காமினிதீச நாயக்கா, மகாபலி அபிவிருத்தி அமைச்சர், ஏசிய சாமித் வெளியுறவு அமைச்சர் இவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். சிங்கள அரசியல் தலைவர்களுடன் நிகழ்த்திய நீண்ட கருத்து பரிமாற்றத்தின் விளைவாக இந்திய அமைச்சர்களுக்கு ஒரு உண்மை புலனாக தொடங்கியது. தமிழர்களின் அடிப்படை விருப்பங்கள் சம்பந்தப்பட்ட மட்டில் குறிப்பாக தமிழ் தாயக கோரிக்கை குறித்து சிங்கள தலைமை இறுக்கமான கடுமையான போக்கை கடைபிடித்து வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. வடகிழக்கு மாகாணங்களை இணைத்து ஒரே மாகாணமாக மாற்றுவதற்கும் கடும் எதிர்ப்பு இருந்ததையும் அவர்கள் கண்டுகொண்டார்கள். 1986 ஜூன் மாத கடைசியில் இந்திய அமைச்சர்களின் வருகை அடுத்து இனப்பிரச்சனை பற்றி வாதிக்கும் நோக்குடன் அரசியல் கட்சிகளின் மாநாடு ஒன்றை கூட்டினார் ஜெயவர்த்தன. தமிழர் தரப்பில் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது. பிரதான எதிர்கட்சியான இலங்கை சுதந்திர கட்சி இந்த மாநாட்டை புறக்கணித்தது. இந்த மாநாடு 4 மாதங்களாக நடைபெற்று தமிழ் மாகாணங்களுக்கு மிக குறைந்த அளவில் அதிகார பரவலாக்கம் வழங்கும் ஒரு தீர்வு திட்டத்தை வகுத்ததோடு முடிவிட்டது. வருமான அதிகாரங்கள் மறுக்கப்பட்ட, நில உரிமையற்ற, சட்ட ஒழுங்கு நிர்வாக அதிகாரம் இல்லாத வெறும் கண்துடைப்பான தீர்வு திட்டமாக அது அமைந்தது. தமிழ் மக்களின் மையமான கோரிக்கைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டன. வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு தமிழ் பேசும் மக்களுக்கு மொழிவாரியான ஒரு தனித்துவமான மாநிலம் உருவாக்கப்பட்டு தமிழர் தாய கோரிக்கைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையை மாநாட்டில் பங்கு கொண்ட சகல சிங்கள அரசியல் கட்சிகளும் புறந்தள்ளின. அனைத்து கட்சிகள் மாநாடு போன்றே அரசியல் கட்சிகள் மாநாடும் தோல்வியில் முடிவுக்கு வந்தது. போரும் சமாதானமும் என்ற இருமுனை தந்திர அணுகுமுறையை கடைபிடித்தார் ஜெயவர்த்தன. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண நேர்மையான முறையில் தான் முயல்வதாக இந்தியாவுக்கும் உலகுக்கும் ஏமாற்று வித்தை காட்டுவதற்காக மாறி மாறி அரசியல் கட்சிகளின் மாநாடுகளை கூட்டி இனப்பிரச்சனையை இழுத்தடித்து வந்தார் ஜெயவர்த்தன. அதே சமயம் பாகிஸ்தானுடனும் இஸ்ரேலுடனும் ஒப்பந்தங்கள் செய்து பெருந்தொகையான ஆயுத உதவியை பெற்று சிங்கள ராணுவ இயந்திரத்தை வலுப்படுத்தி வந்தார். அத்துடன் இந்தியாவுக்கு நடுவர் பாத்திரத்தை வழங்கி தமிழ் விடுதலை போராளி அமைப்புகளுக்கு இந்திய அரசு வழங்கி வந்த அரசியல் ஆதரவையும் ராணுவ உதவிகளையும் நிறுத்துவதில் வெற்றியும் கண்டார். சமாதான பேச்சுகளில் தமிழ் அமைப்புகள் விட்டுக் கொடுக்காத கடும் போக்கை கடைபிடிப்பதாக நம்ப வைத்து ராஜீவ் ஆட்சிப்பிடத்துக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் ஒரு பெரும் பிளவையும் ஏற்படுத்தினார். பேச்சுக்களை சூத்திர கருவியாக பாவித்து இந்திய அரசுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் ஒருபுறம் முரண்பாட்டையும் பகமையையும் வளர்த்துவிட்டு மறுபுறம் தமிழரின் சுந்தர இயக்கத்தை ராணுவ பலம் மூலம் நசுக்கிவிடும் நோக்கத்துடன் சிங்கள படைகளை நவீனமயப்படுத்தி விரிவாக்கம் செய்தார். ஜெயவர்தனாவின் நயவஞ்சக அரசியலை புரிந்து கொள்ள தவறிய ராஜீவ்காந்தி அவரின் நரித்தந்திர போரைக்குள் சிக்கிக் கொண்டார். 1987 ஜனவரி முதல் வடமாநிலத்தில் சிவில் நிர்வாகத்தை விடுதலை புலிகள் இயக்கம் மேற்கொள்ளப் போவதாகவும் அனைத்து அரசு துறைகளின் பணிகளை ஒருங்கிணைக்க தமிழக தலைமைச் செயலகம் ஒன்று அமைக்கப் போவதாகவும் பிரபாகரன் திடீரென அறிவித்தார். இந்த அறிவிப்பு சிங்கள அரசுக்கு மட்டுமல்ல இந்திய அரசுக்கும் அதிர்ச்சி அளித்தது. இதனைத் தொடர்ந்து 116 இடங்களில் மக்கள் நீதிமன்றங்களை புலிகள் அமைத்தார்கள். வணிகர்களும் தொழிலதிபர்களும் இனிமேல் புலிகளிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. தமிழர் பகுதிகளில் இருந்து சிங்கள ராணுவம் விரைவில் விரட்டி அடிக்கப்படும், சுந்தர தமிழக அரசு நிறுவப்படும் என்று புலிகள் அறிவித்தார்கள். புலிகள் தன்னிச்சையாக சுந்தர அரசை அமைக்க முயல்வதாக சிங்கள அரசு குற்றம் சாட்டியது. பெங்களூரில் நடைபெற இருக்கும் சாக் மாநாட்டின் போது பிரபாகரனையும் ஏவர்த்தனாயையும் சந்தித்து வைத்து பேச வைக்க இந்திய அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். யாழ்ப்பாண குடா நாட்டின் மீது பெரும் படையெடுப்பை சிங்கள ராணுவம் தொடங்கியது. புலிகள் பல முனைகளில் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். இந்த சூழலில் 1987 மார்ச் 13 தேதி அன்று இந்திய அரசின் பிரதிநிதியாக முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான தினேஷ் சிங் கொழும்புக்கு சென்றார். ஜெயவர்தனாவுடன் தனிமையாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கு 6 முன்பாகத்தான் தனது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜெயவர்தனா பேசும்போது ராணுவ நடவடிக்கையை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்த இந்தியாவை கண்டனம் செய்தார். ஆனால் தினேஷ் சிங் வந்து பேசிய பிறகு ஜெயவர்தனாவின் போக்கில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது. ஏப்ரல் 11 தேதியிலிருந்து 10 போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்வதாக ஜெயவர்தனா அறிவித்தார். தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடையே நடைபெறும் போட்டா போட்டி அரசியலில் ஈடுபடாமல் பிரபாகரன் ஒதுங்கி நின்றார். ஆனால் டெலோவின் தலைவரான ஸ்ரீ சபாரத்னம் அவ்வாறு இருக்காமல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியை சார்ந்து நின்றார். அவரது இயக்கத்தை சேர்ந்த பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். முதலமைச்சர் MGR அவர்களோடும் நட்புறவோடு இருக்கும்படி அறிவுரை பகிர்ந்தார்கள். ஆனால் ஸ்ரீ சபாரத்னம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்திய ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவு தனக்கு இருப்பதால் தமிழக முதலமைச்சரை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் கருதினார். மேலும் மத்திய அரசுடன் திராவிட முன்னேற்ற கழகர் கருணாநிதிக்கு நல்ல உறவு அப்போது நிலவியது. அதுவும் ஸ்ரீ சபாரத்னத்துக்கு மேலும் ஊக்கம் அளித்தது. ரோ உளவுத்துறையுடன் மிக நெருக்கமாக அவர் உறவாடினார். ரோ அதிகாரிகளும் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை அளித்தார்கள். ஈழப் பிரச்சனையில் இந்திய அரசு டெலோ இயக்கத்துக்கு மட்டுமே சகல உதவிகளையும் செய்யும் என்று பொய்யான வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். அவரின் இந்த நடவடிக்கையின் விளைவாக விடுதலை புலிகளுடன் அவருக்கு உரசல் ஏற்பட்டது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்திய அரசின் நோக்கங்கள் குறித்து விடுதலை புலிகளின் தலைமை சந்தேகம் கொண்டிருந்தது. தங்கள் போராட்டத்துக்கு இந்திய அரசை நம்புவது ஒருபோதும் உதவிகரமாக இருக்காது என்று விடுதலை புலிகள் கருதினார்கள். வடமராட்சியில் டெலோ பொறுப்பாளராக இருந்த தாஸ் புலிகளுடன் மோதல் கொள்கையை கடைபிடித்தார். பொதுவாக டெலோ உறுப்பினர்கள் மக்களின் வெறுப்புக்கு ஆளானவர்களாக இருந்தார்கள். அகந்தை நிறைந்தவர்களாக கையில் ஆயுதங்களோடு திரிந்து மக்களை அச்சுறுத்தி வந்தார்கள். அவர்களுடைய வாகனங்களை மிக வேகமாக ஓட்டி மக்களை தெறித்து ஓட வைத்தார்கள். மது அருந்துதல், சிகரெட் புகைத்தல் போன்றவை அவர்களிடையே சர்வ சாதாரணமாக இருந்தன. கழுத்தில் தங்கச்சங்கிலி, விரல்களில் மோதிரங்கள், விலை என்ற கைக்கடிகாரங்கள் ஆகியவற்றை அணிந்து ஆடம்பரமாக திரிந்தார்கள். அவர்களின் இந்த போக்கு குறித்து இந்திய பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டபோது, மக்களை எப்போதுமே தூரத்தில் வைத்திருக்க வேண்டும், அவர்களிடம் நெருங்கி பழகினால் நம்மீது உள்ள பயம் போய்விடும் என்று கூறினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதே வேளையில் விடுதலை புலிகள் இயக்கம் மிக கட்டுப்பாடுடன் இயங்கியது. அதன் காரணமாக மக்களிடையே மதிப்பையும் ஆதரவையும் பெற்றது. இதைக் கண்டு டெலோ உறுப்பினர்கள் ஆத்திரமடைந்தார்கள். வணிகர்களையும் செல்வம் படைத்தவர்களையும் கடத்தி சென்று லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தால் தான் விடுவிப்பது, தங்களை எதிர்ப்பவர்களை ஈவிரக்கம் இல்லாமல் சித்திரவதை செய்து படுகொலை செய்வது போன்ற சமூக விரோத வேலைகளில் டெலோ இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டார்கள். வீடுகளில் பூந்து கொள்ளையடிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. தமிழ்நாட்டில் டெலோ இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டார்கள். ரோ உளவுத்துறையின் தூண்டுதலின் பேரிலே அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். அதற்கான பழியை விடுதலை விடுதல புலிகள் மீது சுமத்தினார்கள். தங்களுக்கு ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவு இருப்பதால் காவல்துறை தங்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது என்று டெலோ இயக்கம் நம்பியது. போராளி இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதை கண்டித்த மூத்த உறுப்பினர்களான ரமேஷ், சூதன் ஆகிய இருவரையும் விடுதல புலிகளின் தூண்டுதலின் பேரிலே இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சுமத்தி அவர்களை சிறைவைத்து சித்திரவதை செய்ய ஸ்ரீ சபாரத்னம் உத்தரவிட்டார். இதற்கு எதிராக டெலோ இயக்க உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் திரண்டு மெரினா கடற்கரையில் உண்ணா நோன்பு போராட்டம் நடத்தினார்கள். இறுதியில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு டெலோ அலுவலகத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த இருவரையும் விடுவித்தார்கள். இதன் பின்னர் ரமேஷ் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி சென்று விட்டார். ஆனால் அவர் மீண்டும் தமிழகம் திரும்பிய போது ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆட்கள் கைது செய்து அவர் மீது கொலை குற்றம் சுமத்தி இறுதியாக அவரை கொன்றுவிட்டார்கள். தலைவர் பத்மநாபா, ஈரோஸ் தலைவர் பாலகுமார் ஆகியோரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியிடம் அழைத்து சென்று புகைப்படம் எடுக்க வைத்ததில் ஸ்ரீ சபாரத்னத்தின் பங்கு மிக பெரிதாகும். இந்த படத்தை கருணாநிதி அனைத்து பத்திரிகைகளுக்கும் கொடுத்து வெளியிட வைத்தார். இதன் மூலம் ஈழத்தமிழ் போராளிகள் தனது பக்கமே இருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்த முயன்றார். வடமராட்சி பகுதியின் டெலோ பொறுப்பாளரான தாஸ் தனக்கு மிஞ்சியவராக வளர்ந்து வருவதை ஸ்ரீ சபாரத்னம் விரும்பவில்லை. டெலோவின் மற்றொரு தலைவரான பொபி என்பவருக்கும் தாசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எனவே யாழ்ப்பாணம் திரும்பிச் சென்று இந்த மோதலை தடுத்து நிறுத்துமாறு ஸ்ரீ சபாரத்னத்தை அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய அவர் விரும்பாவிட்டாலும் இந்தியாவில் தொடர்ந்து இருக்கவும் அவர் விரும்பவில்லை. ரோ உளவுத்துறையின் மீது உள்ள அவரது நம்பிக்கையும் குறைந்துவிட்டது. யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீ சபாரத்னம் திரும்பிய போது அவரது இயக்கத்தினர் அவருக்கு பெரும் வரவேற்பு கொடுத்தார்கள். அவர் வந்து சேர்ந்தவுடன் தாசை அழைத்து பேச்சு நடத்தினார். எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு டெலோ முகாம்களுக்கும் ஸ்ரீ சபாரத்னம் சென்று பார்வையிட்டார். கல்வியங்காட்டில் உள்ள தலைமை முகாமில் தான் அவர் பெரும்பாலும் தங்கியிருந்தார். மார்ச் 10ஆம் தேதி அன்று ஸ்ரீ சபாரத்னத்துக்கு நெருக்கமான பொபி நெல்லியடிக்கு சென்று தாசை சந்தித்தார். இருவருமாக மோட்டார் சைக்கிளில் அச்சுவேலி அருகே சென்றார்கள். ஆனால் அங்கு விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் மறுநாள் யாழ்ப்பாண மருத்துவமனை அருகே தன்னை சந்திக்கும்படி தாசை பொபி வேண்டிக் கொண்டார். அவ்விதமே மறுநாள் தனது 4 மெய்க்காவலர்களுடன் தாஸ் மருத்துவமனைக்கு சென்றார். அவர்களுக்காக காத்திருந்த பொபியும் அவரது ஆதரவாளர்களும் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டு தாசையும் அவருடன் இருந்த 4 கொன்றார்கள். இந்த சண்டையில் மூத்த நீதிபதி ஒருவரும் மருத்துவமனை ஊழியர்களும் படுகாயமடைந்தார்கள். அடுத்த நாளே யாழ்ப்பாணம் எங்கும் டெலோ சுவரொட்டிகள் காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தாசை பொறுப்பானவர் என்பதால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது என்று அந்த சுவரொட்டிகள் தெரிவித்தன. ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆணையின் பேரில் தான் தாஸ் கொலை செய்யப்பட்டார் என்பதை அறிந்த தாஸ் ஆதரவாளர்கள் இயக்கத்தை விட்டு விலகினார்கள். மார்ச் 12ஆம் தேதி அன்று இந்த படுகொலைகளை கண்டித்து யாழ்ப்பாண மாணவர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தினார்கள். அவர்கள் மீது ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆதரவாளர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள். இதன் விளைவாக 2 மாணவர்கள் கொல்லப்பட 8 மாணவர்கள் படுகாயமடைந்தார்கள். டெலோ இயக்கத்துக்குள் இப்படி உட்கட்சி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் விடுதலை புலிகள் சிங்கள ராணுவத்துக்கு எதிராக தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவோணமலை ஆகிய பகுதிகளில் விடுதலை புலிகள் நடத்திய 8 முக்கிய தாக்குதல்களின் விளைவாக சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்த 57 பேர் கொல்லப்பட்டார்கள். சிங்கள ராணுவம் வெறியுடன் திருப்பி தாக்கியது. இதன் விளைவாக அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு எதிராக ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் பொது வேலை நிறுத்தம் நடத்தப்பட்டது.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த வேரன்

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: ரவி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன ஜியா, இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice.
1: Thank you.
2: உங்கள் தேவை அன்பு சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மங்களகரமான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை, ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

சங்கமத்திலே இனி தொடர்ந்து வரையறுப்பது. இன்றைய நாடகமாக வானிலைகளில் வருகிறது மறு ஒலிபரப்பு.

0: நீங்கள் மலமண்டு அந்த வார்த்தைகள் மிஷினை போட்டு புள்ள போட்டது அவன் வந்து கத்துவான் உங்களுக்கு தெரியும் அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது அவனை பற்றி அவன் வந்து கத்துவான் நான் கலந்து பெயிண்ட் அடிக்கிறேன் நீங்கள் மிஷினை அடிங்கோ மலவாண்டு புள்ளி அடிங்கோ அடிக்க தெரியும்
1: தானே
0: அடிங்க வந்து தெரியாது அவன் நீ அவங்க அங்கே பார்த்தோன்னு வந்துட்டு அவனை நிற்கிற கேட்பான் நான் வந்துட்டு உங்களோட ரெண்டு பேரோட மாறி மாறி ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு பேரை சொல்லி கொண்டிருப்பாங்களப்பா சும்மா பேசாம கடையில்
1: நின்றுக்கலாம் நீ நான் புள்ளி இதில் விட்டுற நீங்க எதாவது கதை கம்பியோட நின்று பெயிண்ட் அடிக்கிறோம் பாரவானு பாருங்க அப்புறம் யாரு வரானு
0: அவ நீ அவன் வந்தாண்டா அவ அதை விட வந்தவா
1: அவன் வந்தாதான் போவோம் என்ன வேற முடிஞ்சாலும் அந்த
0: போய்ங்களோ
1: அந்த மேக்கப் பண்ண போறான் பாத்துட்டு போயிருவோம் என்னத்துக்கு
0: நீங்க சைட் அடிக்க வந்திருக்கீங்களே
1: இல்லையப்பா போக சொல்லிட்டு போ மேக்கப் பண்ண போறேன் என்னத்துக்கு நின்று பாருங்க தானே
0: கடைசியா கிழிஞ்ச வாய் தான் போக போகுது சரி அதை விட்டு பார்க்க பண்ணி பார்க்காம பிரச்சனை
1: நீங்க கதவை பாருங்க நீங்க என்ன பார்க்காம
0: இன்னைக்கு மழவாண்டு நீங்க புள்ளை பட்டு போ சரியா அங்க சைட்டான போட்டு அங்க சரியால போட்டிருப்பாங்க சரியா ஓகே

0: வாங்க அந்த வர வர வர நீங்க கிடந்து மிஷினை திக்கிட்டு மம்பட்டி சில பிள்ளை பட்டுமா
1: நீங்க
0: என்ன
1: சொல்றீங்க வந்தாங்க காலமா ஒரு பத்து மணி வந்தாங்க மூணு மணி ஆகுது
0: மூணு மணி வேலை செய்வாங்க சொல்ல
2: யாரு இப்ப தொழிலாளி யாரு முதலாளி புதுசா
0: இருக்கலாம்
1: என்ன
2: தண்ணியும் கிடைக்க வேலை முடியல
0: வேலை செய்யணும்
2: வேலை செய்யணும் நீங்க சொல்றீங்க உங்களோட மச்சான் வந்து சொன்னா என்ன
0: செய்யறது கிடந்தான் அவன் மச்சான
2: தங்கச்சின் டவுசன்டா என்ன சொல்றது
1: அண்ணா விட்டுட்டு வீட்டு கதை விட்டுட்டு
0: வர போறீங்களோ இல்லையோ நீங்கள்
2: நாங்க வந்து என்ன செய்யறது என்ன செய்வோம் நாங்க
0: அங்க ஒன்று அடையும் ஒன்று அடையும் மறக்கல
1: தங்கச்சிட்ட
0: விட்டுட்டு போறான் பாக்க சொல்லி
1: வேலைக்கு
0: கதை கைக்க போறீங்களோ காஞ்சனா ரெண்டு பேரும் பெண்ணா வேலை செய்யறதும் செய்ய வேண்டாமோ
1: முடிக்கும் அப்ப தானே இல்ல இப்ப எடுத்துட்டா தண்ணிய
2: மாட்டான்னு
0: சொன்னேன்
2: இருக்கிறாங்க
1: போறேன்
0: நீங்களும் பொதுவாக நீங்க தான் சரியோ இல்லாட்டி இப்படி தொழிலாளர் சேர்த்து வச்சு தண்ணி அடிக்கிறதாக்கு ஒரு பெரிய மனுஷன்
1: பொதுவிடமே படிப்பிட்டே நாங்கள்
0: நீங்க
1: ஊர்ல என்ன பேட்டு பொதுவிடமாக நான் நான் தான்
0: அது சரி நீங்க பொதுவிடமாதீங்க பொதுவிடமே என்ன என்ன
1: பொதுவிடமாண்டா தோழர் தோழர்டா பொதுவிடம
2: தோல்ல கை போடுறாரு
1: தோல்ல
2: தோழர்
1: எல்லாரும் எல்லாரும் சமம் சாட்டத்திலும் எல்லாரும் சமம் சரியா
2: இதுதான் பொது உடமை
1: இதுதான் என்கிற பொது உடமை வேலை செய்யக்கூடாது
2: அப்ப வேணுன்றாங்க நாங்க இப்ப எப்படி போய் இப்ப மச்சான் பிறக்க சொல்றோம் இந்த பொது
1: உடமை சொல்லுங்க அப்படி சொல்லி போட்டு போறான் மச்சான் பொது உடமை வேலை செய்யக்கூடாது பாப்பா அதுக்கு போறான் நான் என்ன சொல்றேன்
0: அண்ணன்
1: என்ன
0: பசிக்குது
1: பசிக்குதா
0: சாப்பிடுவான் சாப்பாடு பண்ணும் இல்ல
1: தெளிவான மஜான காடு சாப்பாடு கொண்டு வச்சு
2: ஹலோ
3: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் தமிழ்கடை பத்ரோன் அங்கம் 4 பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன் கேது ராகவன் ஜோஜ் ரதினி ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி
4: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
5: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்
4: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள் பாடசாலையை நடத்துகின்றார்கள் மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள் உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா கவலை விடுங்கள் இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலூஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள் கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள் அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள் மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெரார்ட் பாரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 07 16 சைபர் அல்லது 06 52 66 30 01 மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை அகத்த இலை முருங்கை இலை பொன்னாங்கானி வல்லாரை போன்ற
6: இலவுகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
7: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்டு எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
6: தரமான பொருட்களை தேடி அணுகி வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உபகுணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா, சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே சங்கமம்.

0: உலகின் மறுபக்கத்தில் தியாவின் எண்ணங்கள்.
1: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ப்ரொஃபசர் ஜியாங், பேராசிரியர் ஜியாங் என்று அழைக்கப்படும் ஜியாங் சேக்கின் ஒரு சீன கனேடிய கல்வியாளர் மற்றும் வர்ணனையாளர் ஆவார். அவர் சீனாவின் நோஸ்ட்ராடமஸ் என்று வைரல் பெரும் புகழை தற்போது பெற்றுள்ளார். இவர் டொனால்ட் ட்ரம்பின் ஜனாதிபதி வெற்றி மற்றும் அமெரிக்க ஈரான் போர் ஆகியவற்றை சரியாக கணித்துள்ளார். மேலும் அமெரிக்கா இந்த போரில் தோல்வியடையும் என்றும் கூறியிருக்கின்றார். அவரது பகுப்பாய்வு மற்றும் புவிசார் அரசியல் முன்னறிவிப்புகள் அவருடைய மிகவும் பிரபல்யமான பிரிடிக்டிவ் ஹிஸ்டரி முன்கணிப்பு வரலாறு என்ற யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் இந்த ப்ரொஃபசர் ஜியாங் என்று பார்க்கும்போது, இவர் 1976 சைனாவில் பிறந்து டொராண்டோவில் வளர்ந்து இவர் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றார். அவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் அல்ல, மாறாக ஒரு தனிப்பட்ட எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் பெய்ஜிங்கில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் வரலாறு மற்றும் தத்துவம் பற்றி விரிவுரை செய்யும் இடைநிலை பள்ளி ஆசிரியராவார். இவரது முக்கிய கணிப்புகள் எவை என்று பார்க்கும்போது, முக்கிய புவிசார் அரசியல் நிகழ்வுகளை முன்னறிக்க முன்கணிப்பு வரலாறு மற்றும் விளையாட்டு கோட்பாட்டை பயன்படுத்தி ஜியாங் ஒரு பாரிய உலகளாவிய பின்தொடர்தலை 2.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இவரை பின்தொடர்கிறார்கள். அமெரிக்காவும் ஈரானும் போருக்கு செல்லும் என்றும், ஈரானின் மலைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் மூலோபாயம் அமெரிக்காவிற்கு ஒரு பேரழிவுகரமான மூலோபாய தோல்வியாக மாறும் என்றும் அவர் கணித்துள்ளார். இந்த ஆண்டு ஒரு நேர்காணலில் ஹோமஸ் நீரோடை சீர்குலைக்கு நீடித்த ஈரான் போர் உர ஏற்றுமதிகளை நிறுத்தி 6 பில்லியன் மக்களின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கு எதிராக இவர் ஒரு சர்ச்சைக்குரியவர் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். ஏனெனில் அவரது கணிப்புகள் குறிப்பிடத்தக்க முக்கிய ஊடக கவனத்தை ஈர்ந்திருந்தாலும், தொழில்முறை வரலாற்றாசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அவரது கோட்பாடுகளை புவிசார் அரசியல் மிகைப்படுத்தல்கள் மற்றும் பாரம்பரிய வரலாற்று ஆராய்ச்சியை விட நன்கு வளர்ந்த சர்ச்சைக்குரிய சதி கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டவை என்று விமர்சித்துள்ளனர். இவர் தற்போது கூறுவது என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் ஒருமுறை ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் ஈரானுடன் ஒரு போரை தொடங்குவார் என்று கூறியிருந்தேன். எனது 3வது கணிப்பு அனைவரையும் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அமெரிக்கா அந்த போரை இழக்கும் மற்றும் அந்த போரை இழப்பதில் உலகம் மீண்டும் ஒருபோதும் முன்பு மாதிரியாக இருக்காது என்று நான் கூறியிருந்தேன். இப்போது 2026 ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார், போர் தொடங்கியுள்ளார். இப்போது மக்கள் உணர தொடங்குகிறார்கள், ஒருவேளை 3வது கணிப்பும் உண்மையாக வந்து விடுமோ என்று. நான் கடந்த காலத்தை பற்றி பேச விரும்பவில்லை. நான் அப்படி சொன்னேன் என்று சொல்ல விரும்பவில்லை. அது சுவாரஸ்யமானது அல்ல. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அடுத்து என்ன வருகிறது என்பதுதான். ஏனெனில் இந்த விஷயம் நான் அந்த கணிப்புகளை யூகித்ததன் மூலமோ அல்லது ஒரு நாணயத்தை புரட்டினதன் மூலமோ அல்லது தேநீர் இலைகளை படித்ததன் மூலமோ வரவில்லை. வரலாறு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் புரிந்து கொள்வதால் அந்த கணிப்புகளை நான் செய்தேன். வடிவங்கள் எனக்கு புரிகிறது, விளையாட்டு கோட்பாடு எனக்கு புரிகிறது, மற்றும் அதே கட்டமைப்பு சக்திகள் அடுத்து என்ன நடக்கப் போகின்றன என்பதை மிக தெளிவாக சொல்கின்றன. எனவே இன்று நான் எனது அடுத்த கணிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவை ஏன் உண்மையாகும் என உங்களுக்கு சரியாக விளக்க விரும்புகின்றேன். ஒரு தீர்க்க தரிசனம் என்ற முறையிலேயோ அல்லது பொழுதுபோக்குக்காகவோ அல்ல, ஆனால் வரலாறு மற்றும் விளையாட்டு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு தீவிர கட்டமைப்பு பகுப்பாய்வு என்பதால். இப்போது மற்ற கணிப்புகளை விளக்குவதன் முதல் 3 கணிப்புகள் ஏன் சரியாக இருந்தன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அவர்கள் ஏன் சரியாக இருந்தார்கள் என்று புரியவில்லை என்றால், அடுத்த கணிப்புகள் ஏன் சரியாக இருக்கும் என்று புரியாது. எனவே இதை பற்றி சிந்தியுங்கள். ஈரானுடன் போர் தொடக்கியது எதற்காக என்று பார்க்கும் போது இதற்கு எளிய பதில், அமெரிக்காவுக்கு வேறு வழி இருக்கவில்லை. இதுதான் இப்போது பெரும்பாலான மக்கள் அதை கேட்டு, பொறுங்கள், அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை என்று நீங்கள் எதற்காக சொல்லுகிறீர்கள்? அமெரிக்கா தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடாகும். அமெரிக்கா உலக நாடுகள் அனைத்துக்கும் மேலாக ஆயுதங்கள் உடைய நாடாகும். அமெரிக்காவால் செய்ய முடியாதது எதுவுமில்லை என்று நீங்கள் கூறலாம். அந்த சிந்தனை ஒரு தவறான வழியாகும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். ஒரு மருந்தை பற்றி சிந்தியுங்கள், அதாவது ஒரு போதைக்கு அடிமையானவரை பற்றி சிந்தியுங்கள். அவரின் குறிக்கோள் மற்றும் அந்த குறிக்கோள் எப்போதும் அந்த போதையை பெற்றுக் கொள்வதாகும். ஒரு போதை முடிந்தபின் மீண்டும் மீண்டும் அந்த போதையை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்ற குறிக்கோளே ஆகும். அவர்கள் தேர்வு செய்வதால் அல்ல, ஆனால்

0: ஆக்கிதான். அனைவரும் நீங்கள் எண்ணெய் வாங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு டாலர்கள் தேவை. இதன் பொருள் முழு உலகமும் டாலர் வைத்திருக்க வேண்டும். இதன் பொருள் முழு உலகமும் அமெரிக்க கடனை வாங்க வேண்டும். அமெரிக்க கருவூல பத்திரங்கள் இதுதான் அமெரிக்க பேரரசுக்கு நிதி அளிக்கிறது. அமெரிக்கா தனது ராணுவத்துக்கு பயன்படுத்த அமெரிக்க அரசு அதன் வாழ்க்கை முறை முழு விஷயமும் இந்த டாலரை பயன்படுத்தி வர்த்தகம் செய்வதன் மூலம் எண்ணெயால் ஒன்றாக வைத்திருக்கின்றது. அமெரிக்க டாலரானது அமெரிக்க வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி, உலக இருப்பு நாணயமாக இதுவரை காலம் இயங்கி வந்துள்ளது.
1: இது ஒரு மாபெரும் பான்சி ஸ்கீமை அடிப்படையாக கொண்டதாகும். பான்சி ஸ்கீம் என்று பார்க்கும் போது பான்சி திட்டம் என்பது ஒரு முதலீட்டு மோசடியாகும். இது புதிய முதலீட்டாளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட நிதிகளை பயன்படுத்தி தற்போதுள்ள முதலீட்டாளர்களுக்கு பணம் செலுத்தும் முறையாகும். உண்மையான இலாபங்களிலிருந்து உருவாக்கப்படுவதை விட 1920ஆம் ஆண்டுகளில் ஒரு பாரிய முத்திரை மோசடியை நடத்திய சார்லஸ் பான்சியின் பெயரால் பெயரிடப்பட்ட இந்த மோசடி முடியாமல் சரிந்தனர். புதிய முதலீட்டாளர்களின் வளங்கள் வறண்டு போகும் போது மற்றும் மோசடி செய்பவர் இனி வாக்குறுதிகளில் அளிக்கப்பட்ட வருமானத்தை செலுத்த முடியாது. இதுவே இந்த பான்சி திட்டமாகும்.
0: அமெரிக்கா வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி என்ற பெயரில், உலக இருப்பு நாணயம் என்ற பெயரில் இதுவரை காலம் இவ்வாறே ஒரு பான்சி திட்டத்தின் கீழ் இயங்கி வந்துள்ளது. பிப்ரவரி 2022 ரஷ்யா யுக்ரைனை தாக்கியது. இது ஏன் முக்கியம்? ஏனென்றால் ரஷ்யா யுக்ரைனை தாக்கிய போது இதற்கு முன்பு நடக்காத ஒன்று நடந்தது. ரஷ்யா, ஈரான் மற்றும் சைனா உலகின் மிக சக்தி வாய்ந்த மூன்று நாடுகள் ஒன்றாக நெருக்கமாக செல்ல தொடங்கின. உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மூன்று நாடுகள் தமக்கிடையே வர்த்தகம் செய்யும் போது டாலரை பயன்படுத்தாமல் தம்முடைய நாணயங்களில் வர்த்தகத்தில் ஈடுபட்டார்கள். அமெரிக்க கப்பல்கள் தேவையில்லை, அமெரிக்க வங்கிகள் தேவையில்லை என்று அவர்கள் ஒரு யூரேஷிய வர்த்தக முறையை உருவாக்க தொடங்கினர். இதனால் அமெரிக்கா அச்சுறுத்தப்பட்டது. ரஷ்யா, ஈரான் மற்றும் சீனா அமெரிக்காவை தாக்க போவதனால் அல்ல, ஆனால் உலகம் டாலர்களை தேவைப்படுவதை நிறுத்த போவது என்பதற்காக. முழு அமெரிக்க நிதி அமைப்பும் ஒரு இரவிலே சரியக்கூடிய ஒரு பான்சி திட்டம். இது சரிந்து விழக்கூடிய நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா பேரரசு என்ற தனது ஸ்தானத்தை தொடர்ந்தும் பாதுகாக்க முடியாத நிலையிலும் இயக்க முடியாத நிலையிலும் தான் ஈரானுடன் இந்த போரை தொடக்கியது. ரஷ்ய சீன ஈரானிய கூட்டணியை உடைத்தால்தான் அமெரிக்கா தொடர்ந்தும் ஒரு வல்லரசாக இயங்க முடியும். இந்த மூன்று நாட்டு கூட்டணியில் ஈரான் தான் பலவீனமான நாடு. ஏற்கனவே ஈரான் பல பொருளாதார தடைகளை அனுபவித்து வந்தது. ஈரான் மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகும். மேலும் ஈரான் ஹொமஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துகிறது. ஹொமஸ் உலகளாவிய ஆற்றலில் மிக முக்கியமான அதிர்ச்சி புள்ளியாகும். அமெரிக்கா ஈரானை வெளியேற்ற முடிந்தால் அது சீனாவை வெட்டக்கூடும். இதன் மூலம் அமெரிக்கா மத்திய கிழக்கு எரிசக்தி சிக்கலிலிருந்து வெளியேறவும் பெட்ரோ டாலர் ஆதிக்கத்தை மீண்டும் நிறுவவும் இந்த போரை தொடக்கியது. இதனால் தான் அமெரிக்கா இந்த போரை தொடக்கியது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பைத்தியம் என்பதால் அல்ல. மேலும் இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகு டொனால்ட் ட்ரம்பை போருக்கு தள்ளியதனால் அல்ல. இவை வெறும் விவரங்கள் மட்டுமே. இதற்கு உண்மையான காரணம் அமெரிக்க சாம்ராஜ்யத்துக்கு வேறு வழி இல்லை என்பதுதான். ஒரு போதைக்கு அடிமையானவர் போன்று அமெரிக்காவும் அந்த டாலரின் ஸ்தானத்தை இழப்பதை நிறுத்துவதற்காகவே இந்த போரை தொடக்கியுள்ளது. எனவே அன்பர்களே, அமெரிக்கா ஈரானுடன் போர் தொடங்கியதற்கான முக்கிய காரணம் அமெரிக்கா உலகத்தில் அமெரிக்க டாலர் வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி, அமெரிக்க டாலர் உலக இருப்பு நாணய ஸ்தானத்தை இழந்து வருவதனாலும், அமெரிக்கா வல்லரசு ஸ்தானத்தை இழந்து வருவதனாலும் என்றும், இதில் இஸ்ரேலின்

பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவை தள்ளி இருந்தாலும் இது ஒரு மிக முக்கியமான காரணம் என்று ப்ரொஃபசர் சியாங் கூறுகின்றார். இவர் மேலும் கூறும் எதிர்கால கணிப்புகளை இனிவரும் நிகழ்ச்சிகளில் உங்கள் முன் வைக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காக்கண்ணாடி, மாற்றி தருகின்றார்கள் ரபிட் பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதி மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒரு வருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது பாரிஸ் மற்றும் புறநகர் பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 0986 79 59 19. மறந்துவிடாதீர்கள்,
1: 9 86 79 59. புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 0172 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி.

வித்தியாசமான முறையிலே சினிமா செய்திகளை சினிமா சிறல்களாக தோற்று தருகின்றார்கள் கலைஞர் காஞ்சி.

0: கடவுளே, முந்தைய நாள்ல இருந்து ஏத்தின ஏத்தமாப்பா தலைப்பாரம் கூடி போய் கிடக்குது, இறங்குதும் இல்ல. என்னத்த தேசிக்கா கொண்டு வந்தியா சுருட்டு?
1: கலைஞர் கலைஞர் பச்ச தேசிக்காடே வந்திருக்கிறேன் கலைஞர், வச்சு தேய்ச்சா கலைஞர், இறங்க வேண்டிய எல்லாம் இறக்கும் கலைஞர், உச்சம் நிலையில் வச்சு தேய்ச்சா கலைஞர், எல்லாம்
0: இறங்க
1: போட்டு கலைஞர் அவரு சும்மா இந்த ஸ்ப்ரைட் அடி போட்டு இந்த கொஞ்சம் வயிற்று கிளீன் பண்ணி போட்டு இந்த பொட்காவை அடிங்க கலைஞர்,
0: கலைஞர் உனக்கு மருந்தண்டா பொட்கா
1: கலைஞர் கலைஞர் அது
0: ஸ்டாலின் முதலமைச்சர் நம்பர் ஒன் மாநிலமாக கொண்டு வந்தடா, உங்களுக்கு அறிச்சியா தெரியாது.
1: 10 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கி கலைஞர் அவர்
0: கொடுத்தது கூடி இல்ல, ஐயோ அறிச்சியல் தெரியாம கலைக்காதீங்க.
1: 10 லட்சம் வெள்ளி அறிக்க கொடுக்க போறேன்டா கலைஞர், அண்டைக்கு விஜய் வந்து கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் இனி திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ கெட்டுவிடாது கலைஞர், மக்கள் மத்தியில விஜய் வந்து சொந்த தொகுதியிலேயே ஒரு ஓட் வாங்க இயலாத, சொந்த வீட்டிலேயே ஓட் வாங்க இயலாத இவியல் எல்லாம் கலைஞர், அரசியல்லையே 75 வருஷம் இருந்தவியல் கலைஞர், உங்களுக்கு அரசியலை பத்தி ஏதாவது தெரியாது. தூக்கி போட்டு இருக்கிற ஆட்கள் ஐயோ கலைஞர் என்னதான் கத்தினாலும் இந்த ஜீமானா ஜீமான் கத்து கத்துன்னு கத்தி கலைஞர் ஒரு சீட்டும் வாங்கலாம் போனார் கலைஞர். ஜீமான்ட பேச்சு சரி கலைஞர் எங்கே எடுபட்டே கலைஞர் போய் கதைக்கப்படா கலைஞர் தர்மம் எங்கேயுமே வெல்லும்
2: விஜயே தர்மம்
1: தெரியுமா ஐயோ கலைஞர் உங்களுக்கு என்ன சொன்ன உங்களுக்கு ஏதாவது விஜய பற்றி ஏதாவது தெரியுமா கலைஞர் உண்டனான விஜய பற்றி தெரியுமா கலைஞர் முதலமைச்சர் விஜய் இதுல கலைஞர் டாக்டர்மார் எல்லாம் எழும்பினு டக்குன்னு வணக்கம்
2: போய் வந்து இந்து மத கிரிகளை கிரிகளை போய் இந்து மதத்தில் இருக்கிற மூன்று மத கோயிலுக்கே போயிட்டு முக்கால நடந்த
1: என்னடா
2: நீங்க அரசியலாளர் என்னடா உங்களை
1: அவருக்கு நேர்ந்தாராவோட சேர்ந்துட்டு கலைஞர் பெட்ரோல் குடிச்சவருடா கலைஞர் அவருக்கு ஆரையும் பற்றி தெரியுமா கலைஞர் என்ன கீர்த்தியா விட்டுட்டு இருக்கு கலைஞர்
2: அஜித் மடங்கி
1: மடக்கின கலைஞர் அமர்க்களம் படம் இருக்கலாம் அமர்க்களம் படத்துல சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அதுல போத்துல அந்த பாறையில் இருக்க கலைஞர் உண்மையாவே அவட கையில வட்டு ஒட்டி போட்டான் கலைஞர் ஆஜி துடி துடியான துடிச்சு போனாராம் கலைஞர் அவன் நடிக்கவே மாட்டேன்னு அவனோட கலைஞர் தலை அந்த குழந்தை தலை முதிய முதல் முதல் மடங்கின சீராவே நக்மாவே எல்லாம் மடங்கின தலை தானே கலைஞர் அந்த காலத்துல தலை இந்த கன கதைகள் இருக்கு கலைஞர்
2: தலை போல ஓனஸ்டான
1: ஐயோ கலைஞர் இங்க ஓனஸ்டன்னு சொல்றதுக்கு ஒரு தனி இல்ல கலைஞர் கலைஞர் உங்களுக்கு அடித்தறியா கலைஞர் நாங்கள் எல்லாம் அரசியெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமா துறையிலே இருக்கிற கலைஞர் எல்லாம் ஓனஸ்டன் ஒருத்தரும் ஓனஸ்ட் இல்ல கலைஞர்
2: சப்போர்ட் இருக்கு
1: ஐயோ தலைங்களுக்கு சப்போர்ட் இருக்கு கலைஞர் எல்லாம் ஒரு 50-60 வயது அப்புறம் வந்தா அப்புறம் கலைஞர் இந்த 4 சினிமாவுக்கு சேர்த்துக்களை விட்டுட்டா கலைஞர் சும்மா என்னன்னு வாரவங்களுக்கு இந்த சப்போர்ட் இருக்கு கலைஞர் உண்மையா அவனுக்கு கஷ்டப்பட்டு நடிக்கிறவனுக்கு
2: விரும்பப்பட்ட
1: ஜெயலலிதா அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அஜித் வரஜலி கேட்டவர் கலைஞர் நீங்க நாளைக்கு சொல்ல போறீங்க கலைஞர் அஜித்துக்கு என்ன தெரியுமா அதுதான் அவருக்கு என்ன வந்துட்டா கலைஞர் அதுதான் கலைஞர்
2: சைக்கிள்
1: என்னத்துக்கு நீங்க தற்குறியு சொல்றீங்கன்னா கலைஞர் உங்களுக்கு பொறுக்கி இல்லாம இது கலைஞர் ஏலாம இது கலைஞர் ஐயோ கலைஞர் அவன் வெண்டன்னு அறிவிச்சு அடுத்த நாளே உங்களோட முகத்துல சந்தோஷம்
2: அஞ்சு போட்டு எடுத்து அஞ்சு பேர் விளையாட அதை போய் கொடுத்து நான்
1: ஐயோ அங்க ஒண்ணும் வாங்க இல்ல கலைஞர் அவர் காசோட வந்தவர் கலைஞர் 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு கலைஞர்
2: ஒரு நில வாரத்து பணம்
1: நடிச்சிருக்கிறீங்களா கலைஞர் நீங்க தற்குறியா இருந்தாலும் கலைஞர் கேட்கிற தினத்துக்கு 4 பெண்கள் வந்து சும்மா அரசியல் தெரிஞ்சாலும் கேட்டாப்புல அதுக்கு சப்போர்ட் பண்ணப்படா கலைஞர் உண்மையான இதுல வாக்கோட கலைஞர் ரத்தம் ஓடின அப்புறம் கலைஞர் இவர் என்னண்டா ஐயோ கலைஞர் அடி பூத்துங்க கலைஞர்
2: கொஞ்சம்
1: அந்த பூத்துல இங்க கலைஞர் அஜித் புதைச்சு போறார் கலைஞர் அவன் அடிக்க மாட்டேன்னு கலைஞர் இவர் வந்து கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கலைஞர் அப்படியே மடக்கினவர் தானே கலைஞர் அதுதான் ஐயோ கலைஞர் சரண்தான் இதுல அமர்க்கலம் படத்துல இயக்குனர் கலைஞர் ஆனா கலைஞர் அந்த நேரத்துல சாலினி பிராசாந்தோட ஒரு படம் நடிச்சு கொண்டு வந்த கலைஞர் பிரிவோம் சந்திப்போம் கலைஞர் அஜித் சொல்லி போட்டால் நீங்க இந்த பொண்டாட்டியில கை வைக்கலாம்னு கலைஞர் லவ் பண்ணிக்கு அப்ப கலைஞர் என்ன செய்யறது பிராசாந்தோட நடிக்க விட்டு தானே கலைஞர் சாலினி பிரிவோம் சந்திப்போம் படம் தோல்வியை சந்திச்ச கலைஞர் உள்ளுக்கெல்லாம் போலாம் இது கலைஞர் என்னதான் അത് മുതൽ ഇതല്ല പച്ച നിറമേ പച്ച നിറമേണ്ട എല്ലാ കളറേയും എല്ലാം ഉരുവി പോട്ടാ കളഞ്ചർ വാദവനോട് അത് മണിരത്നത്തിന്റെ പടം ഉണ്ടാപ്പില്ല കളഞ്ചർ വിരജനെല്ലാം പോയിട്ട് കളഞ്ചർ അറിമുഖം എന്തായാലും അതവിടെ അയ്യോ രജനിയോട് ശിവാജിയോട് എല്ലാം പഠിച്ച് നടിച്ച് തള്ളിന ഉള്ളാരെ കളഞ്ചർ പേന്ത് ഇവിടുതാ ഇത് കേൾക്കാൻ കേരള അല്ലാതെ എന്താ കളഞ്ചർ പക്കത്ത് വിട്ട് കാറിനോടെ ലവ് വന്നിട്ട് കളഞ്ചർ അത് ഇപ്രാന്ത കളിഞ്ച കൊണ്ട് എന്താ കളഞ്ചർ നിങ്ങൾക്ക് വിജയങ്ങൾ കിഴക്കൻ ചൊന്നലാം കളഞ്ചർ കവിത വരി ഇളയറായ മ്യൂസിക് കളഞ്ചർ അപ്പാവി അവനിവനെല്ലാം നടിച്ച് കളഞ്ചർ പെരിയ ചക്ക മോട് പോട്ട് അവിടെ വല്ല കളഞ്ഞർ
2: കണ്ട്
1: താളിനി എഴുതി തുടങ്ങിയ ഇപ്പയും ജങ്കാത്താനെ ഇരിക്കാ കളഞ്ഞർ അണ്ടയ്ക്ക് വന്ന കളഞ്ഞർ അണ്ടയ്ക്ക് ഇപ്പി പാത്തണം അവിടെ അവിടെയേ കറുങ്കൂന്തൽ കാത്തിൽ അസഞ്ചാട വരയ്ക്ക് കളഞ്ഞർ അയ്യോ അയ്യോ അവളുടെ അയ്യ അടിച്ചാലോ എന്നത്തെ അടിച്ചാലോ കളഞ്ഞർ ആനാ തല അടിക്കറയില്ല ഡൈ കളഞ്ചർ തല അടിക്കറയെല്ലാം വേറെ കളഞ്ഞർ തലയ്ക്ക് ഡൈ അടിക്കറയില്ല കളഞ്ചർ അത് തലയായിരിക്കാർ കളഞ്ചർ ഇപ്പയും അവരും ഇപ്പൊ എങ്ങടെ തമിഴക വെറ്റിക്കളത്തുക്ക് സപ്പോർട്ട് പണിക്കൊണ്ടിരിക്കാറ് കളഞ്ചർ മാറ്റമേ
2: സേവയിൽ
1: കോയിൽ കട്ടില്ല കളഞ്ചർ അയ്യോ കൊണ്ടയിൽ അടിച്ചാലേ കളഞ്ചർ വായില വരുത് കളഞ്ചർ എനക്ക് ഇപ്പൊ എന്ത് അടിയോടെ വായില വാറ നമ്മൾക്കീണ കളഞ്ചർ നാളേക്ക് നാല് പേർ നാല് വിധമാ കഥപ്പാങ്ങുണ്ട് കൊഞ്ഞ അടക്കി വാദിക്കുന്ന കളഞ്ചർ അയ്യോ കളഞ്ചർ അത് അത് ഇന്ന് ചെന്നാലും കളഞ്ചർ ഇങ്ങളെ പോലെ ഉടി ഉയൽകളെല്ലാം പൂന്തു വിളയാറേക്ക് പിറന്ന് വരണം കളഞ്ചർ
2: കൊണ്ടോണ്ട്
1: തരിയാതെ താൻ അതുക്ക് മുഖ്യത്വം കൊടുത്തിരുന്നാ തനക്ക് തലക്കനമ്മേറിയിരിക്കുന്നു അയ്യോ കളഞ്ചർ സുന്ദർ ജി വന്ന് എന്റെ പടത്തിലെ ഇതണ്ടാപുറ ചുന്തർ ചെയ്യാം ബോംബെയിലെ എന്തെല്ലാം ആക്കൾ കൊണ്ടത് കട്ടിയെല്ലാം കൊണ്ടുപോയ കളഞ്ചർ അവ മുതൽ കാർത്തിക്കോട് അത് ഇതണ്ട് ഘനവിരജന കളഞ്ചർ വിരവോടും കളിയാണം കട്ടി കൊടുത്താലും
2: വിട്ടിട്ടുണ്ട്
1: അയ്യോ കളഞ്ചർ പതിനാറ് വരസം പതിനാറിലെ കളഞ്ചർ വളം മുതിജോലെ എനക്കാകത്താണ് കളഞ്ഞർ മീസി എല്ലാം ഒരു വിരജനയാ കളഞ്ചർ അതെല്ലാം ഒരു വിരജന കളഞ്ചർ
2: അയ്യോ
1: കളഞ്ചർ
2: നടിക്കവളാ അപ്പൊ നിലവെല്ലാം നിത്യാവാ അല്ലത് താലാട്ടിൻ റോസാ പൂവൻ്റെ പാട്ട്
1: തിരികെ
2: അതുക്കും
1: പുഷ്പങ്ങൾ പടത്തിലെ സുരേഷോടെ നടിച്ചോതാ അയ്യോ അതുതാണ് ഇപ്പൊ നാറിപ്പോക്കട കളഞ്ചർ എല്ലാ പക്കത്താലെ കളഞ്ചർ മീനാന്റെ കഥ അങ്കാല കേരളാല പോയി അത് ഇതണ്ട് വെട്ടി പോയിട്ട് ഇങ്ങാലെ ബംബൈയിലെ പോയി അമച്ചനോടെ ഇരുന്ന് അത് ഇതണ്ട് മീനാന്റെ കഥയെല്ലാം ഒരു കഥയുണ്ട് അത് പ്രീ പോട്ടുണ്ടാ ബുറുതൻ എന്നത് ചെത്തുന്നു തരുമ്പോ കളഞ്ചർ അത് അയ്യോ കളഞ്ചർ അത് കണ്ടാപ്പുറം ചുമ്മാ ഇരുന്നിരിക്കലാം കളഞ്ചർ ഇപ്പയും അന്ധ മനുഷ്യൻ അന്ധനീരത്തിലേ വായു വീതാമരുന്ന് കളഞ്ഞർ പെരിയ വിളച്ചിന് വന്ന കളഞ്ചർ അതുകൊണ്ടാണ് അതാണ് പുറാവള ഇവളാ തെളിഞ്ച കളഞ്ഞർ പുറാവളക്കറിടത്തിൽ അങ്ങനെ വന്നേണ്ട് ഇതെല്ലാം ചൊല്ലേക്ക് വന്ന് ഇതെല്ലാം കേൾക്കുന്നവർക്ക് ഒരു കേൾവി ഇരിക്കുന്നു കളഞ്ചർ അയ്യോ കളഞ്ഞർ നിത്യാശ്രീന്റെ പുരുഷൻ വന്ന് കൂവത്തിൽ പോയി പാഞ്ച കളഞ്ഞർ അവർക്ക് ടെൻഷൻ കളഞ്ഞർ ഇവ ഇപ്പിടി താൻ കളഞ്ഞ പെണ്ണുകൾ തങ്ക തങ്ക ഇഷ്ടത്തിന് വിളിക്കിട്ട കളഞ്ഞർ ിലെല്ലാം താങ്കി പോട്ടിട്ടുക്കളഞ്ഞർ കോയിൽ എട്ടോണം ഇവളുകൾക്ക് പോയി കോയിലാട്ടി കൊണ്ടിരിക്കാ
2: സാപ്പാട്
1: അയ്യോ இல்ல அண்டைதான் சாப்பிட வாங்கிட்டு கேட்டான் கலைஞர். அப்பதான் சாப்பாட்டு தளத்துக்கு மீனா போனா, மீனா கரவன்ல இருந்துட்டு போற ஆள் தானே கலைஞர். இல்ல இல்ல சாப்பாட்டுக்கு இல்ல அனுப்பாங்கன்னாப்ல
2: ஐயோ
1: கரவனா கொண்டு வந்ததே அதுக்கெல்லாம் கன கத்தியல் இருக்கு கலைஞர். நாங்கள் சொல்ல சொல்ல இவ்வளா கலக்கும் கலைஞர். கரவன்ல நாங்க
2: ஒன்னாலே
1: இல்ல வாழை இலையில 30 விதமான சாப்பாடு போட்டு கலைஞர். லைட் மேன்ல இருந்து டைரக்டர்ல இருந்து எல்லாரும் சப்பாடி ஓட்டியும் வருதையில மடத்துல இருந்தவர் தான் சாப்பிடுறாங்க கலைஞர்.
2: அப்புறம் கூட மீனாவும்
1: மீனாவும் இருந்து சாப்பிடுவாங்க. என்ன செய்யற கலைஞர் அவையில இருந்துதான் சொன்னாலும் கலைஞர் போத்து நடிப்புன்னு வந்துட்டா கலைஞர் சில தான்
2: விட்டுருத்தான்.
1: விஜயாந்தோட ரெண்டு உடம்பு மூட்டு உடம்பு தான் ரெண்டு உடம்பு தான் கலைஞர். இப்படியே போய்க்கல கலைஞர். வேறு சொல்றீங்க விஜயோட ஒரு படத்துல நடிக்க அங்க போனா ஊட்டிக்கு போனவா கலைஞர். ஊட்டியில போய் கட்டி புரிஞ்சு உருண்டு விரண்டுட்டு வந்தா கலைஞர். ஓ அவன் அப்போ இதுதானே என் ஆசான் மனசுல எல்லாம் அப்படி இருந்தவள் கலைஞர். குளுக்கட்டமா இருக்கு விஜய மாற்ற கதை எங்கனக்கே இருக்கு கலைஞர்
2: கதைக்கு.
1: ஆனழகனா இருந்தாலும் கலைஞர் விஜயகுமாரோட கூட சொத்து வச்சிருந்தா மஞ்சுளா தானே கலைஞர். முதல் மருந்து புள்ளிகளை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி போட்டு கலைஞர் மஞ்சளாட புள்ளியெல்லாம் கொண்டது நடிகையெல்லாம் விட்டு குடிச்சு கும்மாளம் போட்டுதானே விஜயமா இருந்த கலைஞர். இப்பயுமே ஏதோ நட்டாமையான இருக்கிறாரே இருக்க கலைஞர். புள்ளிகளை எல்லாம் நாசமாக்கி போட்டார் தானே. ரெண்டாவது கரிய கல்யாணம் கட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு கலைஞர். மூன்றாவது மூத்தவாளும் இப்படிதான் ரெண்டு கல்யாணம் கட்டி அவளும் பிரச்சனையா தான் இருக்கு கலைஞர். அப்ப
2: இளவரசனோ
1: மன்னனோ கல்யாணங்கள் முட்டை கேட்டு கல்யாணம் கட்டாம என்ன காரணம் கலைஞர்? கட்டி போட்டு கட்டுப்பாட்டுல வச்சிருந்து அங்கே ஒரு பயத்திலயோ கலைஞர். என்றாலும் மனசு இல்லையா? ராஜகுமாரி
2: தண்ணி அடிக்காம
1: இருந்தா கலைஞர்
2: கல்யாணம் இதுகள் போதையல் ஒன்றும் வராது.
1: எங்களுக்கு எல்லாம் என்ன கலைஞர்? நாங்கள் இந்த புத்தி வந்த போது நண்பர் கணக்கு கலைஞர் கலைஞர்
2: புதுக்கோட்டை மன்னனா திருமணம் செய்ய தூது விட்டு
1: கலைஞர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கலைஞர். ஆனா அவ மாட்டேன்னு சொல்லி போட்டான். உங்களுக்கு தெரியாது கார்த்திகின் கதை இந்த பானு நடந்த பிரச்சனை தெரியுமா? அந்த படத்துல கார்த்திக் படப்பிடிப்புக்கே வர இல்லையா? பானுபிரியாவே ரூம் அவுட் வலிக்கிறவர் இல்லையா கலைஞர்? கடைசியா படப்பிடிப்பு தளத்தை அங்க கொண்டு போய் தானே கலைஞர் பானுபிரியா நல்ல
2: காசு கொடுத்து
1: ஐயோ கலைஞர் சில அட்வான்ஸ் வாங்கி போட்டு கலைஞர் வீந்து சுத்தமாத்த விடுறானே கலைஞர். கொஞ்சம் அரைவாசி படம் வரையும் ஒழுங்கா வருவாங்க கலைஞர். வீந்தா போய்க்கிறானே கலைஞர். இவளாலும் அப்படித்தானே கலைஞர் வீந்து ஐயோ இதுல நீங்கள் உண்மையான சத்குரு என்ன சத்யராஜ் தான் கலைஞர். ஐயோ எனக்கு தெரியும் தானே கலைஞர். மகள் ஒரு கதை கதைக்கிறா, மகள் ஒரு கதை கதைக்குது, மனசி படத்தோட கேக்குறா கலைஞர். அவற்ற கதையில என்ன சொல்லி
2: சொல்லி
1: நான் விஜய்
2: நடிப்பை பற்றி
1: அவர் பெரியாற்ற கொள்கை ஆதரிச்சிட்டு கலைஞர் வேந்து போய் ஸ்டாலினுக்கு எல்லாம் வந்த முடிக்க அடங்கி
2: போகணும்
1: விஜயதான் கலைஞர் தமிழ்நாடு முதல்ல நாங்கள் கதைக்கிற கதை எல்லாம் இருக்குதானே கலைஞர். காலஞ்சென்ற நின்று வேசும் கலைஞர். அப்பதானே நீங்கள் யோசிப்பீங்க
2: கலைஞர். அதுல எல்லாம் படிப்பறிவு இல்லாம பிள்ளைகள் எல்லாம் வந்து கள்ள போட்டாங்க இலங்கைக்கு. இலங்கையிலிருந்து வந்தவன் கள்ள போட்டாம், கனடால இருந்து வந்தவன் கள்ள போட்டாம், அதெல்லாம்
1: ஐயோ கலைஞர். அப்ப இந்திய தேசல் கமிஷனா என்ன புளியங்காய் அப்படிங்க கொண்டிருக்க கலைஞர்? உலகத்திலேயே கெட்டிக்காரன்னா இந்தியா போலீசான் கலைஞர். அது தெரியுமா உங்களுக்கு?
2: இங்கே மையோட இதால போயிருக்காங்க.
1: குமரி முத்து கலைஞர் இங்க பார்த்தா அங்க பார்த்த மாதிரி இருக்கும் கலைஞர். நடிக்க போறேன் கலைஞர்.
2: ஓவர் ட்ரிங்க்ஸ் எடுத்து போட்டுடா நீ ஒழு
1: ஓவர் ட்ரிங்க்ஸ் எடுத்தா கலைஞர் இல்ல ஊத்துங்க கலைஞர். குடிச்சு
2: போடுதான்
1: ஐயோ ஐயோ கலைஞர். எனக்குண்டா இந்த ஜினிவா ஜீவன விட்டா இருங்க கலைஞர். இந்த கதையில இல்ல நான் கதைக்கிற கலைஞர். இந்த ஆலமரத்தை விட்டா வேற எங்கேயும் போய் கதைக்கலாமா கலைஞர்? மற்ற இடத்துல வாயை போத்தி இல்ல கலைஞர். வாயை போத்தி இதண்டு அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்துட்டு கொடுங்க கலைஞர். இதுதானே தண்ணி அடிச்சு போட்டு கதைக்கிற கதை கலைஞர். அத்தனையும் கைக்கிறான். ஆனா குமரி கலைஞர்
2: போனும்
1: எல்லாம் பலமா இருக்கு கலைஞர். எங்களுக்கு
2: குமரி முத்து நடிக்க போய் தாயிட்ட போய் ஆசீர்வாதம் அம்மா நான் படத்தில் நடிக்க
1: போறேன். பேசி மனுஷி வந்ததான் கலைஞர் மனுஷி வந்த உடனே இவர் வேறு இங்க பார்த்தா மனுஷி இவரே பார்த்துச்சு மனுஷி நான் அவரை பார்த்து அவர் வேறு இங்க பார்த்துட்டு கடைசியா. ஆனா குமரி முத்துண்ட புள்ளிகள் எல்லாம் கட்டிக்காரர் கலைஞர் அவற்றை இதிலும் எதுவும் நல்லொரு அவற்றை கல்லறையிலும் நல்ல வசனம் தான் எழுதியது கலைஞர். அண்டே பார்த்தா மறந்து இப்ப இது தண்ணி கூடு அடிக்கிறதில்ல கலைஞர். ஓவர் ரிங்ஸ் அடிச்சாதான் கலைஞர் கலக்கலாம் வாழ வேணும் வேண்டாம் கலைஞர். ஓவர் குடியில இருந்தா தானே அத்தனையும் கலைஞர் வருகிறார்கள். எனக்கு நல்லா தானே இருக்கு கலைஞர் எல்லாம் உங்களோட எல்லாம் நல்லா தானே இருக்கு கலைஞர். வார நேரம் வரட்டு கலைஞர்
2: சாப்பாடு
1: சாப்பாடு இல்லாம
2: நடிகர்
1: சங்க தலைவர்களுக்கு தயாரிப்பாளரோட ஒரு கூட்டம் நடந்தாங்க. அப்ப இவர் போய்க்கலாம் அங்க தயாரிப்பாளர் எல்லாரும் கலைஞர் கதைக்க தெரிஞ்ச மொழிதானே கதைக்கலாம். என்ன போய் பிரெஞ்சிலும் இங்கிலீஷிலும் கதை என்ன கதைக்கிறாங்க? உலகத்துல உள்ள ஊத்தப்பாதவங்களுக்கு தெரிஞ்ச கலைஞர் பேருந்து தெலுங்கிலும் இங்கிலீஷிலும் பிரெஞ்சிலும் தெரியுமா கலைஞர்? அங்கே தெரியாத வாதையில கதைக்கிறோட கலைஞர் தெரிஞ்ச வாதையில கதைச்சு கலக்கி கொண்டு போறாரே
2: கலைஞர். ரம்பாயிரு தொடை அழகி ரம்பாயிருக்கு
1: ரம்பா ரம்பா
2: விவேக் குட்டியோட அஞ்சு வருஷம்
1: கதைக்க இல்லன்னா 5 வருஷம் கதைக்காம இருந்த காலத்துலாம் விவேக் சேர்ந்து போயிட்டு இல்ல கலைஞர். அந்த காலத்துல ரம்பா மேக்கப் இருக்க மேக்கப் கண்ணாடிய விவேக் எடுத்து சும்மா ஒளிச்சோடனே கோழிவி போட்டாவான் கலைஞர். டிவிகளுக்கு மேக்கப் அடிக்கடிக்கு இருக்கா கண்ணாடி பாக்குற ஆக்கள் தானே கலைஞர். அந்த நேரத்துல இந்திரா கல்யாணம் கட்டி எங்க கனடால இருக்கேங்கானே விவேக் செத்த கலைஞர் கொரோனா நேரத்துல. ஆனா இவா இருந்து கதைக்கினா அப்புறம் அது அப்புறம் ஆரோடும் இப்ப கதைச்சிடுறாங்க கலைஞர். ரொம்ப கோத இதுன்ற இல்லையா உடனே ஆக்களோட போய் வலியான போய்
2: சுஜித்ரா
1: ஐயோ ஐயோ கருப்பு படத்துல திருசாண்ட கலக்கல் நடிப்பு நீங்கள் போய் பாருங்க கலைஞர். நீங்கள் என்னத்துக்கு
2: திருவிழா
1: நல்லா இருக்கு எடுத்தவர் தனி கலைஞர் ஆர்ஜி பாலாஜி என்று படம் எடுத்தவர்
2: கலைஞர்
1: அவர் ஒரு
2: அறிவிப்பாளர்
1: இல்ல கலைஞர் என்னதான் சொன்னாலும் அது சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க என்னது விஜய சிறுவோட சேரவனா அது இது அவள ஒரு பொருள் அதவள அது இது சுயித்ரா சுயித்ரா கஞ்சா அடிச்சு போட்டு கலைஞர் சுயித்ரா ஒரே பேர் 24 மணி நேரம் பொறுக்கி அடிச்சு போட்டு நிக்கிறோட கலைஞர் சுயித்ரா ஐயோ கலைஞர் ஆனா சுயந்திராட போரா கலை சுயித்ராட போரா கலைஞர் எல்லா ஊழலும் கூட்டியல வாழ கலைஞர் எங்களுக்கு எல்லாம் இப்படியா நாங்கள் எல்லாம் எவ்வளவு கையுக்களை வச்சுக்கிற கலைஞர் தெரியுமா என்னதான் புட்டு புட்டு இருந்தாலும் கலைஞர் நாங்கள் ஒழுங்கா இருந்துட்டேன்னா கலைஞர் அங்க நின்று இங்க நின்று சொன்னாலும் கலைஞர் எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் நல்லவனா கிட்டவனாண்டு கலைஞர் அப்ப நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படுத்துவேல கலைஞர்
2: சுயித்ரா பெரிய
1: சுயந்திரா உப்ப குள்ளறி அடிக்கிறா கலைஞர்
2: ரம்யா கிருஷ்ணா பெரிய
1: ஐயோ ரம்யா கிருஷ்ணா
2: கொஞ்சம் ஆசியா கதைக்கவனுடா அந்த மகாராஜ்
1: முதல் முதல் முதல் படம் முதல் படம் வெள்ள மனசு படத்துல வரைக்க கலைஞர் படம் ஓட இல்ல
2: சின்ன வாயிலே நடிக்க வந்துட்டு
1: கலைஞர் நீங்களும் எல்லா கதையும் சொல்லி வைக்க கலைஞர் எனக்கு இந்த திரவுலகத்துல எல்லா இடத்திலும் முத்து குளிச்சா கலைஞர் என்னத்தை சொல்றேன் தெரியா கலைஞர் 14 வயதுலயும் நடிக்க வந்துட்டா கலைஞர் 14 வயது நடிக்க வந்து ஐயோ ஐயோ கலைஞர் 14 வயதுல தெரிஞ்சு என்ன தெரியுமா சொல்றீங்க கலைஞர் தெரிஞ்சு ஓடிக்காத்தானே கலைஞர் கொண்டு வந்து இவங்க நடிக்க வைக்க கலைஞர் அந்த குடும்பத்துல மருமகள் கலைஞர் கட்டிக்காரு தானே கலைஞர் என்ன வம்சிய பேருந்து கல்யாணம் கட்டி இன்று வரையும் மனைவி கலைக்க சிம்பு விட கடைசியா போட இல்லையா கலைஞர் போட்டு தாக்கு டான்ஸுக்கு தாக்கி விட்டாலே கலைஞர் இதோட படைய பால
2: பரதநாட்டியம்
1: பரதநாட்டியம் எல்லாத்திலும் கலக்கல ஆனா ரம்யா பேருந்து ஆட்டமா தீரோட்டமா வாட்டத்தோடானே கலைஞர் கட்டின் விவகாரம்ல கலைஞர் ஐயோ கலைஞர் அவையில் பட்ட கஷ்டம் இருந்தாலும் ஆனா ஒரு கலையில வந்த ஒரு அர்ப்பணிப்போட இருந்தா கலைஞர் அவையில் இப்படியான ஆக்களா இருந்தாலும் கலக்கி கொண்டு வரலாம் கலைஞர் போத்தில் முடிய போது கலைஞர்
2: அவாக்கும் நமஸ்தே சொல்லணும்
1: கண்டிப்பா கலைஞர் கலைஞர் இன்னுதான் சொன்னாலும் அர்ப்பணிப்போட இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் ஒரு
2: ரம்யா கிருஷ்ணன்
1: நாங்கள் இப்ப இது முடிகிற கடையில அடுத்த போதில் எடுக்கணும் பழிக்கிடுங்க.

0: இல்லாட்டி தமிழ்ல கூட விளம்பரங்கள் சுவிஸ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்களை சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம். அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: இங்க நீங்க ஒன்றுக்கு ஜோசியாங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா சலுகையோடும் நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற டாப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதனால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: நான் ஒரு கடையோடு எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடையை எடுக்கிறேன்னா இதெல்லாம் சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்,
1: அதுதான் வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஒற்று கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் யோசிக்காத. இப்ப அந்த பிள்ளை சொன்னா கேட்டு நீங்க தானே?
2: இல்ல கணக்க சுத்து மாத்திதல் இருக்கு, உங்களுடைய என்ன வரையும் ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுவிசை ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல, இன்சூரன்ஸ் என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும் சொல்லுவாங்க. அவ்வளவு அதுக்கு முழு பேங்கர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உண்மையா ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரே நிறுவனம் எங்கட நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம்
4: BTS Finance GMPH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரஸ் 3098 அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 0331971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778-920-58-58.
4: சுவிஸிலே BTS Finance GmbH.
6: பரிசு லாட்சத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி சொல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். நேரடிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பரிஸ் 10 லாட் ஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள், பரிஸ் லாட் ஷப்பலில் ஷரிமஹால்.

0: இனி தொடர்ந்து வர இருப்பது.
1: அன்பிற்கிடைய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, சங்கமம் சிந்தனையில் மலர்ச்சி, எண்ணங்களில் தூய்மை, நேர்மை வாய்மை உண்மை, நேர்மறையான எண்ணங்களுடைய செறிவு, உள்ளத்திலே ஏற்படும் ஒரு புத்தொளி நம்பிக்கை, ஒரு மாறுதலும் மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக மாறட்டும். ஹலோ பாஸ், இவனுக்கு என்ன எப்போதுமே இப்படியே அட்வைஸ் பேசி இதே பொழப்பா போச்சு என்று நினைக்கிறீர்களா? இல்லை, வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள நம்முடைய சிந்தனைகள் ஒரு புது யுகத்தினுடைய விடிவள்ளியின் ஒரு முன்னுதாரணமாக மாறட்டும். நம்மை நாமே செதுக்கி சிற்பமாக மாற்றிக்கொண்டால் சிகரமே நம்முடைய இலக்காக அமையட்டும். முடியும், உங்களால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும். நம்மால் முடிந்தால் இந்த உலகால் முடியும். நம்பிக்கைதானே வாழ்க்கையின் அர்த்தம். நம்பிக்கையோடு தொடங்குவோம், நற்சிந்தனையோடு நல்லெண்ணங்களோடு ஒரு மாலையாக தொடுப்போம். அந்த மலர் மாலை நறுமணம் வீசுவதாக மாறட்டும். அது இறைவனுடைய திருவடியை அலங்கரிக்கட்டும். நாம் பிறந்த பிறப்பினுடைய மகத்துவத்தை அடைவதற்கான பயணமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் மாறட்டும். அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, எதற்காகவோ பிறந்து வெந்ததை தின்று நொந்து போய் விதி வந்தால் மரணத்தை அடைவதற்காக வாழ்வது இந்த வாழ்க்கை அல்ல. இதற்காகவா பிறந்தோம்? இதற்காகவா தாயின் மடியில் 10 மாதம் தவம் இருந்தோம்? இந்த மண்ணை முத்தமிட்டோம், பாலூட்டி சீராட்டி சோரூட்டி பேர் வைத்து எந்த நினைவும் இல்லாமல் உண்டு உறங்கி சிறு குழந்தையாய் தாய்மடியே சுகம் என வாழ்ந்த நமக்கு தாயால் தந்தையை, தாய் தந்தையால் ஆசானை, கல்வியை ஒழுங்கை, வாழ்வியல் நெறியை, சுற்றத்தை, சூழ்நிலையை உணர கற்றுக் கொடுத்து தளிர்நடை பயின்று தவழ்ந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல உயர்ந்து இன்று வாழ்க்கையின் மையப்பகுதியை அடைந்தாலும் ஏதோ ஒரு மனச்சோர்வும் வேதனையும் வாட்டி வதைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை மரணம் என்ற ஒன்று முத்தமிட காத்திருக்கிறது என்பதை மறந்து வாழ்வினுடைய இறுதி நிலையில் எதையுமே சாதிக்கவில்லையே என்று மனம் மருகி மீண்டும் பிறந்தும் இறந்தும் இந்த வாழ்வில் உன்னதமான இலக்கை உணராமல் வாழ்ந்து மடிவது மானிட வாழ்க்கையின் அர்த்தமல்ல. உங்கள் உள்ளே மாணிக்கமும் வைரமும் கோமேதகமும் 9 நவரத்தினங்களும் கொட்டி கிடக்கின்றன. உங்களுக்குள்ளே நல்லெண்ணங்களும் நற்சிந்தனைகளும் நல் முன்னுதாரணமும் நல் முயற்சியும் நிறைந்து கிடக்கிறது. அந்த பொக்கிச கதவறையை நீங்கள் திறக்க முயற்சிக்கவில்லை. அதற்கான முகவரியை நாம் உணரவில்லை. நம்மை நாமே முதலில் உணர கற்றுக்கொள்வோம். நம்மை நாமே நாம் முதலில் நேசிக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய உள் எண்ணங்களுக்கு உருவகம் கொடுப்போம். நம்முடைய அந்தராத்மாவை அனுபவிக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆழ்நிலை மூச்சியினுடைய சக்தியை, அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய வீரியத்தை, நமக்குள்ளே உள்ள அந்த குண்டலியின் சக்தியை தட்டி எழுப்புவோம். அந்த எழுச்சியினுடைய மாற்றங்களை நாம் அனுபவிக்க கற்றுக்கொண்டால் நம்மை சுற்றியுள்ள சமூகத்திற்கும் அதனுடைய அருளளியை பாய்ச்சுவதற்கு இறைவன் நமக்காக காத்திருக்கின்றான். அவனுடைய கருணை கடாட்சம் நமக்கு துணையாக இருக்கிறது. அதை நாம் முதலில் உணர்வோம். அதற்கான உத்வேக பயணமாக இந்த பயணம் அமையும் எனது அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே. லைஃப் ரொம்ப சிம்பிள் பாஸ், ரொம்ப அமைதியானது, ரொம்ப மகிழ்ச்சிகரமானது, ஆனந்தமானது, அற்புதமானது. அதற்கான முயற்சி மட்டும் நம் கையில். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய இதயம் அன்புமயமானதாக கருணைமயமானதாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அங்க கருப்புங்கிற இருட்டு இருக்கவே கூடாதுங்க. அதுக்கு என்ன பண்ணும், ஒரு ஒளி விளக்கு, ஒரு ஒளி சுடர் உங்கள் ஆழ்மனதில் ஏற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒளி நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்தகார இருள் என்ற ஆணவம், கண்மம், குரோதம், மத மாச்சரிய எண்ணங்களை நீக்குவதற்கான ஒரு போராட்ட களத்தை உருவாக்கும். இந்த போராட்ட களம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? சற்று நேரம் நீங்கள் இந்த நிகழ்வில் இருந்து தளர்ந்தால் உங்களை நோக்கி இருளெனும் மரக்கண் மாய இந்த பிரபஞ்சத்திலே தேங்கி கிடக்கின்ற தீய எண்ணங்கள் நம்மை தாக்க தொடங்கிவிடும். நம்முள்ளே அந்த இருள் என்னும் மரக்கண் சூழ்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றான். நமக்குள்ள அந்த ஈகோ, பொறாமை, வன்மம், குரோதம், தான் தான் பெரியவன், தான் தான் எல்லாம் எல்லாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த எத்தனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்முடைய யுக்தி கொண்டு விரட்ட வேண்டும். நம்முடைய புத்தியை கூர்மையாக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை வெற்றிடமாக மாற்ற நாம் சற்று தயங்கிவிட்டால் அந்த அசுர மாய எண்ணங்கள் உள்ளத்தை ஆக்கிரமிக்க காத்து கொண்டிருக்கின்றன. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்குத்தான் இந்த குருச்சேத்திர போராட்டம், இதற்குத்தான் இந்த ராம ராவண யுத்தம். இது உள்ளத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ராம பாணமாக, ராம சக்தியாக மாற வேண்டும். தர்மத்தை காக்கக்கூடிய பார்த்தனாக நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பார்த்தனான பரந்தாமனுடைய துணை நமக்கு நம்பிக்கையாக நம்முடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்ல காத்திருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் உறுதியாக பின்பற்ற தொடங்கிவிட்டால் வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடுகிறது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ துயரங்கள் உங்களை அடுக்கடுக்காக தாக்கும் பொழுது இரண்டு கண்களையும் மூடுங்கள், நெத்தி புருவத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், சம்மணமிட்டு அமருங்கள். உங்களுடைய மூச்சு காற்றை ஆழமாக கண்மூடி கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தீர்வுக்கான திறவுகோலை நீங்கள் தேடத் தொடங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இதில் சில தடைகள் வரலாம், சில தடுமாற்றங்கள் வரலாம். ஆனால் இந்த முயற்சியில் தளராமல் உங்கள் அடிகளை ஆழமாக எடுத்து வைக்க கற்று கொண்டால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுடைய அந்தராத்மாவினுடைய ஆற்றல் தளம் அடுத்த நிலைக்கு உங்களை அழகாக நகர்த்தி செல்லும். அது சித்த புருஷர்களை, மெய்ஞானிகளை, அவதூதர்களை உங்களை நோக்கி அழைத்து செல்லும். அவர்களுடைய ஆர்ஷண கதிர்வீச்சு உங்களுக்குள்ளும் ஏற்படும். அந்த மாற்றத்தை அனுபவிப்பதற்கான கள நிலையை, யதார்த்தத்தை நாம் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே வாழ்வியலுடைய புரிதலுடைய முதல் இலக்கு, முதல் ஏணிப்படி. இதில் இந்த ஏணிப்படிகளில் ஒவ்வொன்றாக நம்முடைய பயணம் அடுத்த அடுத்த அடிகளை எடுத்து வைக்கப்படும் பொழுது நம்முடைய இறுதி இலக்கு எளிமையானதாக, தூய்மையானதாக, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சில நிரந்தரமான சான்றுகளை இந்த மண்ணில் விதைத்ததை விட நாம் மாற்று நிலையை அடைவதற்கான, நம்முடைய பிறவியினுடைய இலக்கை அடைவதற்கான பயணத்தில் நாம் வெற்றியடைய கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி அமைந்துள்ள இந்த மாய சூழல்களை உடைக்க கற்றுக்கொண்டுள்ளோம் என்ற வாழ்வியல் கல்வியை நாம் உணர்கின்றோம். இது கொஞ்சம் டஃபாக தெரிஞ்சாலும் இது எளிமையானது, இது யதார்த்தமானது. இதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்தால் புரிதலுக்கான விடை கிடைக்கும், வாழ்க்கை இனிமையாக அமையும், வாழ்க்கை வண்ணமயமாக மாறும். அங்கே வன்முறை இல்லை, வன்மம் இல்லை, வக்ரம் இல்லை, குரோதம் இல்லை, ஆணவம் இல்லை.

நீங்கள் மேலே ஏற்றுவதற்கும் உபயோகிக்கவும் முடியும். அதே போன்று கீழே இறங்குவதற்கும் உபயோகிக்க முடியும். இரண்டு செயல்களுக்கும் நீங்கள் அதே ஏணியைத்தான் பயன்படுத்துகிறீர்கள். உங்களது திசை மட்டுமே மாறுகிறது, ஏணி அதே ஏணிதான். ஆனால் முடிவுகள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அறிவும் திறமையும் எல்லோரிடமும் உள்ளது. ஆனால் அதை வழிநடத்தும் விதத்தில்தான் வெற்றியும் தோல்வியும் உள்ளது. அதாவது சுட்டுவிடும் என தெரிந்தும் சூடாக இருக்கும் தீயை குடிப்பதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் தத்துவம். ஆகையால் முயன்றால் எதுவும் முடியும், பயிற்சியால் எல்லாம் படியும். முடியாததை முயற்சி உடைக்கும், வெற்றியும் உற்சாகத்தையும் வாழ்வில் படைக்கும். விதைகள் அனைத்தும் விருட்சங்கள் ஆவதில்லை. விதி என்று புலம்புவதும் இல்லை. இருந்தாலும் விதைகள் உறங்குவதில்லை. மொட்டுக்கள் அனைத்தும் மலராக மலர்வதில்லை. இருந்தாலும் மொட்டுக்கள் முளைக்காமல் இல்லையே, மலராமல் இல்லையே. காய்கள் அனைத்தும் கனியாவதில்லை. ஆனாலும் காய்கள் காய்க்காமல் இருப்பதில்லை. ஆனால் மனிதன் மட்டும் மாயைகளை கண்டு மயங்குவதும், பிரச்சனைகளை கண்டு புலம்புவதும், விதியை நினைத்து நொந்து போவதும் சகஜமாகிவிட்டதே ஏன்? எதிர்பார்ப்பும் ஆசைகளும் தானே காரணம். எதிர்பார்ப்புகளை எரித்து ஆசைகளை ஆராய பழகி கொண்டால் விடியலெல்லாம் மலர்ச்சிதான், வாழ்வெல்லாம் வசந்தம்தான். முயற்சி செய்தால் வசந்தத்தின் வாசலில் நீங்கள்தான். குத்தி காட்டும் மனிதர்களும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை. கண்ணாடியில் இருக்கும் அழகு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ, அதை போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எந்த எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமானதில்லை. வாழ்க்கையானது சுமூகமாக சுகமாக வாழ்வதற்கே. முரண்பாடாக இல்லாமல் எதையும் இயல்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அது டாட்டாவின் அலுவலகம். டாட்டா எத்தேச்சையாக கேமராவில் ஒரு நபரை பார்க்கின்றார். உதவியாளரை அழைத்து, யார் இந்த பையன், ஏன் உட்கார்ந்திருக்கிறார் என கேட்கிறார். அவர், உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு மாதமாக தினமும் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் உதவியாளர். அப்படியா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை 9:30 9:00 9:30 வரை கால் மணி நேரம் அப்பாயின்மெண்ட் என கூறிவிடுங்கள் என்கிறார். டாட்டாவுக்கு ஒவ்வொரு நொடியும் பணம். நேரத்தை வீணாக்க மாட்டார். அந்த இளைஞனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் தெரிவிக்கப்பட்டது. கொடுத்தது கால் மணி நேரம். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதுவே எனக்கு அதிகமான நேரம் என்று இளைஞன் ஆச்சரியமாக கூறிய இளைஞனை ஆச்சரியமாக பார்த்தனர் அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள். குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது. காலை 8:30 அந்த இளைஞன் உள்ளே இருந்தான். 9:00 அனுமதிக்கப்படுகின்றான் இளைஞன். குட் அண்ட் கிரேட் மார்னிங் சார். டாட்டா, மார்னிங். என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தாய்? உடனே சொல், எனக்கு நேரம் இல்லை. இளைஞன், ஒரு பிசினஸ் விஷயமாக உங்களிடம் பேச வேண்டும். டாட்டா, என்ன பிசினஸ்? இளைஞன், நீங்கள் உப்பு விற்க வேண்டும். டாட்டா, தம்பி, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி இருக்கின்றது? எவ்வளவு பெரிய தொழில்களை செய்து கொண்டுள்ளேன். என்னை உப்பு விற்க சொல்லும் அளவு அது பெரிய பொருளா? இளைஞன், சார், உப்பு சிறிய பொருள்தான். ஆனால் இந்தியாவில் 140 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் தினமும் பயன்படுத்தக்கூடியது இன்றியமையாத பொருள்.
அது ஒன்று, ஏழை பணக்காரர் நடு

நடுத்தர வர்க்கம் என்று எங்கும் அந்த உப்பின் தேவை இல்லாமல் வாழ முடியாது. அது இல்லாமல் நீங்களோ நானோ உணவை உண்ண முடியாது. தினமும் பயன் அடிக்கடி வாங்கப்படக்கூடியது. நமக்கு இவ்வளவுக்கு உப்பு கிடைக்கிறது, நாம் இவ்வளவுக்கு விற்கலாம். உங்கள் டாடா பிராண்ட் என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவார்கள். நாம் அதில் தரத்தை உயர்த்துவோம். அயோடின் அளவை நல்நிலைக்கு நிலைப்படுத்துவோம். அயோடின் இல்லாத உப்பு சந்தையில் மக்களுடைய மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியையும் பாதிக்கிறது. அதை கலந்து கொடுத்தால் இந்தியாவின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்குமல்லவா என்ற யதார்த்தத்தை எடுத்து வைக்கின்றான். உங்கள் டாடா பிராண்ட் என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவார்கள். அதனால்தான் வேறு எங்கும் போகாமல் இங்கு வந்தேன். டாடா 2 நிமிடம் யோசிக்கின்றார். பின் இளைஞனிடம், சரி வெளியே போ, கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிடு, அட்வான்ஸ் பெற்றுக்கொள். நாளை மறுநாள் முதல் நம் உப்பு வெளிவர வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். எப்படி 1/2 மணி நேரத்தில் முடிந்தது பாருங்கள். 2 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டரை, அதன் லாபத்தை டாடாவால் யூகிக்க முடிந்திருக்கிறது. அதுதான் வெற்றியின் ரகசியம். எந்த ஒரு முடிவையும் உடனே காலம் தாழ்த்தாமல் எடுப்பது வாழ்க்கையினுடைய வெற்றியை, மாற்றத்தை ஒரு நொடியில் ஏற்படுத்திவிடும். ஒருவேளை அந்த இளைஞனின் வார்த்தையை நிராகரித்திருந்தால் அவன் வேறு நிறுவனத்தை நாடியிருப்பான். வாய்ப்பு ஒருமுறை நம்மை தேடி வரும். அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில்தான் நாம் வெற்றி அடங்கியிருக்கிறது. புரிந்தவர்களுக்கு இது பாடம், புரியாதவர்களுக்கு இது வெறும் கதை. புரிந்தவர்கள் வெற்றி பெறுங்கள். படித்ததில் பிடித்தது. இன்று டாடா சால்ட், டாடா உப்பு உலகம் முழுக்க தன்னுடைய கரங்களை விரித்து பறந்து விரிந்து இந்த பாரதத்தின் பெருமையை நிலைநிறுத்துவதோடு உலகம் முழுக்க பயணிக்கின்றது. தரமான உப்பு, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பு நமக்கு ஆற்றலை, சக்தியை வழங்கும் ஒரு அற்புதமான திறவுகோல். அதை எப்படி வியாபாரத்தினுடைய உச்சத்தை அடைய வைத்தான் ஒரு இளைஞன், அதை டாடா எவ்வாறு பயன்படுத்தி கொண்டார், இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். உப்பு என்று ஒதுக்கியிருந்தால் அந்த இளைஞன் அந்த இலக்கை எட்டி பிடித்திருப்பானா? டாடா நிறுவனமும் அதை பயன்படுத்தி கொண்டதால் இன்று மார்க்கெட்டில் தரம் நிறைந்த உலக பொருளாதாரத்தினுடைய அடிவேரை, அடிநாதத்தை டாடா அன்றே அந்த இளைஞனின் மூலம் கண்டுபிடித்து விட்டார். நமக்குள்ளும் அதேபோல் ஆயிரக்கணக்கான ஆற்றல் தளங்கள் உறைந்து கிடக்கின்றன. அதை உணரவும் நுகரவும், அதை வெற்றியின் படிக்கட்டில் மாற்றவும் கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது. எப்போது வேண்டுமென்றாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம். காற்றினை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும். ஒருவர் மேல் அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும். அதுபோலவே அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும். குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீங்கள் கையோடு வைத்திருக்கலாம். அதுவும் எப்போது உடையும் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்து போய்விடும். அன்பு நிரப்பப்பட்ட இதயத்தை ஒருபோதும் வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாது. அது காற்றின் நிரப்பி வைத்திருக்கும் உங்கள் பலூன் மீது நீங்களே ஊசியை ஏற்றியது போன்றது. இந்த உலகத்தில் உண்மை என்பது யாரிடமும் மருந்துக்கு கூட கிடையாது. ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு நாடகமே நடக்கின்றது.
ஒவ்வொருவரும் அவரவர்கள் தேவைக்கு மட்டுமே நடிக்கிறார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை விட கீழே இருக்கும் ஒருவரை ஏளனம் செய்யாதீர்கள். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலம் மிக்கது என்பதை நினைவில் கொள்க. மனிதர்களை சமமாக நேசிக்க தவறிவிட்டு கடவுள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று எண்ணுவது சரியாகுமா என்று யோசியுங்கள். உன்னை சூழவுள்ள அனைத்தும் நீ உடைந்து போய் விடுவதை கட்டாயப்படுத்தினாலும் வலிமையாக இரு. பயம் வியப்பு இரண்டுமே ஆபத்தாகும். பயத்தால் அடுத்த அடி நகர முடியாது, வியந்தால் அடுத்த நொடி கடக்க முடியாது. பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காது, நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான், நிதானமாகவே இருங்கள். நீங்கள் தேட வேண்டியதில் தெளிவாக இருங்கள். நீங்கள் அடைய வேண்டியது உங்கள் விழியருகில் இருக்கும். அடிக்கடி மனம் சோகத்தில் ஆழ்வதற்கு ஒரே காரணம் ஒரே சிந்தனையில் இருப்பதே. அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். புன்னகை எப்போதும் உங்கள் பக்கமே. குக்கர் கூட அழுத்தம் அதிகமானால் கத்தி கதறி தீர்த்து விடுகிறது. பாவம், இந்த ஆண்களுக்குத்தான் அதற்கும் வாய்ப்பு இல்லை. வார்த்தைகள் சொல்லும் பதிலை விட வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கை சொல்லும் பதில்களே வலிமையானது. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், நீ உன்னை வடிவமைத்துக் கொண்டே இரு. கடந்துவிட்ட நொடி கால்கடுக்க காத்திருந்தாலும் திரும்ப வரப்போவதில்லை. உன்னை பார்த்து வாழ்ந்தால் உயர்வு கிடைக்கும், அடுத்தவனை பார்த்து வாழ்ந்தால் அமைதி கெடும். தூக்கிவிட ஒருவன் இருந்தால் தடுக்கிவிட ஆயிரம் பேர் இருப்பார்கள். கடந்த காலம் மாறப்போவதில்லை, நிகழ்காலம் காத்திருக்க போவதில்லை, எதிர்காலம் ஏமாற்றுவதில்லை. இனிமையான இலக்கை நோக்கிய உனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நம்முடைய பயணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிழமைகளிலும் சங்கமத்தில் உங்களோடு சங்கமிக்கும் உங்கள் அனமும் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திப்போம். நற்சிந்தனைகளில் சிந்திப்போம்.

சரணியர்களே, இத்துடன் இன்றைய சங்கமத்தை நிறைவு செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு விடைபெற்று செல்கிறோம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்க

0: கூறுகிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulagam.com.
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க nwlulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம்.com.
0: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள்.

0: புத்தகங்கள் படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: Mélodie et Tonnerbrelke VT Cash and Curry Paris Lachapelle Tonnerbre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
4: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: இலக்கம் 031 971 27 50 கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
4: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னே வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம். இந்திய செய்திக்கு பரிசுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி, கால்கேலே கோனிஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். கடந்த 9 நாட்களாக தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வந்த இலங்கை ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக அசுரவேகத்தில் உயர்வடைந்து ஆசியாவிலேயே மிகச்சிறந்த முறையில் செயலாற்றிய நாணயமாக வெள்ளிக்கிழமை மாறியுள்ளது. கடந்த வியாழக்கிழமையன்று 3 வருடங்களில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வீழ்ச்சியை கண்டிருந்த ரூபாய் மதிப்பு வெள்ளிக்கிழமையோரிய நாளில் 2.7% வரை பலமடைந்தது. இது 2023 ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பின்னர் ரூபாய் மதிப்பில் பதிவான மிகப்பெரிய ஒரு நாள் உயர்வாகும். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் இருந்து இலங்கைக்கு கிடைக்கவுள்ள அடுத்த கட்ட நிதி வரவுகளை எதிர்பார்த்து சந்தையில் உள்ள முக்கிய முதலீட்டாளர்கள் தங்களின் டாலர்களை விற்க தொடங்கியதே இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கொழும்பு ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் உத்தி மற்றும் திட்டங்களுக்கான துணை தளபதி மேயர் ஜெனரல் கில்ஸ் கோர்னேலியா May 20 முதல் 23 வரை நாட்டுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அவரது இந்த விஜயமானது அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையிலான தரைப்படை பேச்சுவார்த்தைகள் மற்றும் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் அமைந்திருந்தது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ RSB மற்றும் உயர் அதிகாரிகளுடனான சந்திப்புகளின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மனிதநேய உதவி மற்றும் பேரிடர் மீட்பு பணிகள், ராணுவ பொறியியல் கூட்டுறவு, ராணுவ மருத்துவ பயிற்சிகள் போன்ற முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இந்த விஜயத்தின் போது முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பேரிடர் கால ஆயத்த நிலை, சவால்களை எதிர்கொள்ளும் பின்னடைவு திறன் மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்தல் ஆகியவற்றுக்காக இலங்கையுடன் பங்காளியாக செயல்படுவதில் அமெரிக்கா பெருமையடைகிறது என இந்த விஜயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மக்களுக்கான மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீதான இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலின் போது சிறைபிடிக்கப்பட்டிருந்த இலங்கையின் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சமீரா மெஹ்பூதீன் இன்று ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்றைய தினம் விசேட விமானம் மூலம் இலங்கை வந்தடைந்தார். நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் காசா மக்களுக்காக குரல் கொடுத்து மீண்டு வந்துள்ள சமீரா மெஹ்பூதீனை வரவேற்பதாக பல சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்தனர். அங்கு வருகை தந்திருந்த பாலஸ்தீனத்தை விடுவிப்போம் அமைப்பின் பிரதிநிதிகள் சமீரா மெஹ்பூதீனின் இந்த துணிச்சலான மனிதநேய பயணத்தை பாராட்டி அவர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியதை கொண்டாடும் வகையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சீனாவின் மெகாவோவில் நடைபெற்ற ஆசிய கலை திரைப்பட விழாவில் சிறந்த ஒளிப்பதிவிற்கான தங்க பெட்ரல் விருதை வென்ற ரிவர்ஸ்டன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பிரபாத் ரோஷன் நேற்று சனிக்கிழமை இரவு கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்தார். இந்த திரைப்பட விழா கடந்த 19 முதல் 29 வரை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்ட உயர்தர திரைப்படங்களின் பங்கேற்புடன் நடைபெற்றதுடன் இதன் நடுவர் குழுவில் ஒஸ்கார் விருது பெற்ற திரைப்பட இயக்குநர்களும் கலந்து கொண்டிருந்தனர். பிரபாத் ரோஷன் நேற்றிரவு 10 மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா நிறுவனத்துக்கு சொந்தமான AK-047 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தார். அவரை வரவேற்பதற்காக அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நிமந்தி போரகே உள்ளிட்ட பெருமளவிலான கலைஞர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்தனர். இணையம் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக இடம்பெற்று வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என
இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பல்வேறு இணையதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் நோக்கில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை அதிபரால் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடிகள் தொடர்பான தகவல்களை கணினி குற்ற விசாரணை பிரிவின் 01-12-300-756 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அறிவிக்க முடியும் என காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடர்பில் யாழில் உள்ள இந்திய துணைத் தூதுவர் சாய் முரளி ஊடாக இந்த உயர்ஸ்தானியர் சந்தோர்சியாவுக்கு கடிதம் அனுப்புவதற்கு தமிழிசை கட்சி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் தமிழிசை கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவிக்கையில், அண்மையில் நடைபெற்ற எமது கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷியாவை சந்தித்தும் எமது கரிசனையை வெளிப்படுத்தினோம். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய கட்டிடம் நேரடியாக யாழ் மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும். ஆனால் அதன் தளங்கள் மற்றும் பகுதிகள் தொடர்பாகவும் எவ்வாறு அதனை பயன்படுத்துவது தொடர்பான ஆலோசனை குழுவை உள்ளூர் மட்டத்தில் நியமிக்கலாம். இக்கட்டிடம் தொடர்பாக கூட்டு முகாமைத்துவ முயற்சிகள் தவிர்க்க வேண்டும்.

மன்னிக்கவும், இக்கட்டிடம் தொடர்பாக கூட்டு முகாமைத்துவ முயற்சிகள் தவிர்க்க வேண்டும். அடுத்த வாரம் யாழில் உள்ள இந்திய துணை உயர் சாணியரை சந்தித்து இது தொடர்பில் தெளிவுபடுத்தி கலந்துரையாட இருக்கிறோம். இதன்போது அவர் ஊடாக கடிதம் ஒன்றையும் இந்த உயர் சாணியருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்புவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்றார். 30 ஆண்டுகள் நீடித்த போரின் இறுதி அத்தியாயத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடலம் குறித்த அறிவுறுத்தல்களை நானே ராணுவத்துக்கு வழங்கினேன். இருந்த போதிலும் என்னவென்பதை தற்போது வரையில் நான் வெளியில் யாருக்கும் கூறியதில்லை, எதிர்காலத்திலும் கூறப்போவதில்லை. ஏனென்றால் அவ்வாறு அடையாளம் காண்பித்தால் நினைவிடங்களை அமைப்பதற்கு முற்படலாம் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முடிந்தால் பசில் ராஜபக்சவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனா சவால் விடுத்துள்ளார். அண்மைய நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனா இந்த சவாலை விடுத்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற பலத்த வாதங்கள் கடந்த காலத்தில் இருந்ததாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனா குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால ஆட்சியாளர்கள் தொன் கணக்கில் போதைப் பொருட்களை நாட்டுக்குள் இறக்குமதி செய்து விநியோகித்ததன் காரணமாக நாடு பாரிய சமூக மற்றும் பொருளாதார சீரழிவை எதிர்கொண்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் இலங்கை அரசியலமைப்பு பேரவை உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அபுபக்கர் ஆதம்பாவா தெரிவித்தார். தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஏற்பாட்டிலும் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் நெறிப்படுத்தலிலும் அம்பாறை மாவட்டத்துக்கான விசேட போதை ஒழிப்பு பேரணி நேற்று சனிக்கிழமை கல்முனையில் நடைபெற்றது. போதைப் பொருளுக்கு எதிராய் தேசத்திற்காய் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற இப்பேரணி சாய்ந்தமருது எல்லைக்கு முன்பாக காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அபுபக்கர் ஆதம்பாவா இளைஞர் சமூகத்தை இலக்காக கொண்டு திட்டமிட்ட வகையில் போதைப்பொருள் வலையமைப்புகள் செயல்பட்டதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதில் கடந்த ஆட்சியாளர்கள் தோல்வியடைந்ததாகவும் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் நாட்டையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாக்கும் நோக்கில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை மையப்படுத்தி விழிப்புணர்வு நடவடிக்கைகள், சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் சமூக ஒத்துழைப்புடன் கூடிய தேசிய மட்ட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்களின் உரிமைகள் நாட்டின் அரசியலமைப்பின் கீழ் அடிப்படை உரிமைகளாக மாற்றியமைக்கப்பட்டு அவை அனைத்தையும் விட முதன்மையாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கும் மத்தியில் பெற்றோர்கள் பிள்ளைகளின் ஊட்டச்சத்து, கல்வி மற்றும் ஆரோக்கியத்துக்கு முதலிடம் வழங்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள அவர், பாலர் பாடசாலை பிள்ளைகளுக்கான மதிய உணவு வழங்கும் வேலை திட்டம் தேசிய கொள்கையாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குளியாப்பிட்டிய நகரில் அமைந்துள்ள 11 பாலர் பாடசாலைகளைச் சேர்ந்த 580 சிறார்களுக்கு பாடசாலை பைகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் நேற்று சனிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அண்டாதபுரம் நாச்சதுவ விவசாய குடியேற்ற பகுதியை பெருவெங்காயம் விதை உற்பத்தி கிராமமாக அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் பி சிசிறகுமார தெரிவித்துள்ளார். நாட்டின் வருடாந்த பெரிய வெங்காய தேவைப்பாடானது 3,25,000 மெட்ரிக் டன்னாக காணப்படும் போதிலும் உள்நாட்டில் தற்போது 50,000 மெட்ரிக் டன் வெங்காயமே உற்பத்தி செய்யப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் நடப்பு வருடத்திற்குள் உள்நாட்டு வெங்காய உற்பத்தியை 70,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிப்பதே இந்த விசேட திட்டத்தின் பிரதான இலக்காகும் என விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
உள்நாட்டிலேயே தரமான பெரிய வெங்காய விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் விதைகளை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டுகளுக்கு செல்லும் பெருமளவிலான செலவினங்களை கணிசமாக குறைத்துக் கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

0: உடல்நலம் பாதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளருமான எம் கே சிவாஜி லிங்கத்தை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்துள்ளனர். அதன்படி இரு சிறீரகங்களும் பாதிக்கப்பட்டு உடல்நலம் குன்றியிருக்கும் எம் கே சிவாஜி லிங்கத்தின் இல்லத்துக்கு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம், சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஏ ராஜீவன் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறியுள்ளனர். தனது சிகிச்சைக்காக சுமார் 80 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக இதன்போது சிவாஜி லிங்கம் குறிப்பிட்டார். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் பெருமளவான பொதுமக்கள் தனக்கு நிதி உதவிகளை வழங்கி வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாவுக்கு எதிராக அமெரிக்க டாலரின் பெறுமதி எதிர்வரும் வாரங்களில் மேலும் சரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதிகளும் அரசாங்கத்தின் பொருளாதார திட்டமும் சந்தையை நிலைப்படுத்த உதவும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஒரு பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் அண்மைய நாணய மாற்று வீத ஏற்ற இறக்கங்கள் குறித்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளின் விமர்சனங்களை நிராகரித்தார். அத்துடன் டாலர் ஒன்றின் பெறுமதி 340 ரூபாவை விஞ்சும் போது சிலர் அதனை கொண்டாடுவதையும் கூறினர். டாலரின் பெறுமதி ஏற்கனவே மீண்டும் சரியத் தொடங்கி சுமார் 334 ரூபாவாக குறைந்துள்ளது. வரும் வாரங்களில் அதன் பெறுமதி மேலும் குறையும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கை சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தொகை கிடைத்தவுடன் நாட்டின் அந்நிய செலாவணி நிலை மேலும் வலுப்பெறும். நாணய பெறுமதி நிலவரம் குறித்து பீதியை உருவாக்க எதிர்க்கட்சித் தலைவர்கள் முயற்சிக்கின்றனர். எவ்வாறெனும் அரசாங்கத்தின் பொருளாதார திட்டம் வெற்றிகரமாக தொடர்வதாகவும் அவர் மேலும் இதன்போது தெரிவித்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக நபர் ஒருவரை தடிகளால் தாக்கி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, மகன்கள் உள்பட 5 பேருக்கு காலி பலப்பிட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது. 19 வருடகால நீண்ட விசாரணைக்கு பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த 2007 ஜூலை மாதம் 29 அன்று அல்லது அதற்கு அண்மித்த ஒரு நாளில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக படபுள பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தடிகள் மற்றும் பலகைகளால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பான நீண்ட விசாரணை பலப்பட்டிய மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இதன் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. குற்றச்சாட்டுகள் நிரூபணம் மற்றும் வழக்கின் தீர்ப்பை அறிவித்த பலப்பட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு எவ்வித நியாயமான சந்தேகங்களுக்கும் இடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கமைய குற்றவாளிகளாக காணப்பட்ட 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ரஸ்நாயகபுர காவல்துறை பிரிவுக்குள்பட்ட குருவிக்குளம் தராளவத்த உபவீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தராளவத்தியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த பாதசாரி நீக்கவர் ரெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பானகமோ பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. அம்பாறை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கல்மடுவ பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டிய பெண் ஒருவர் உள்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொல்பொருள் பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது அகழ்வராட்சி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் அம்பாறை காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 64 வயதுடைய ஆண் மற்றும் 48 வயதுடைய பெண் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கலமடுவ மற்றும் இங்குறான பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. தனது மனைவியின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மீகவத்த அங்கொட பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது. கடந்த 18 மாலை 5:30 மணியளவில் முச்சக்கர வண்டி ஒன்றில் வந்த அவர் குறித்த பெண்ணின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த பெண் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது வரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது முகம் மற்றும் மார்பு பகுதியில் பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் அவரிடம் இதுவரை வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணைகளில் இப்பெண்ணின் சட்டப்பூர்வ கணவரே இந்த தீ வைப்பை மேற்கொண்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது நிலவும் கடும் காற்று காரணமாக கடலில் திசை மாறி வந்து நெடுந்தீவு கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக கடற்தொழிலாளர் ஒருவரே யாழ்ப்பாண நெடுந்தீவு கடற்தொழிலாளர்களால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய கடற்தொழிலாளர் ஒருவரே இவ்வாறு இலங்கை கடற்பரப்பில் வைத்து மீட்கப்பட்டுள்ளார். இன்று மாலை 4:30 மணியளவில் நெடுந்தீவு கடற்தொழிலாளர்களால் மீட்கப்பட்ட குறித்த கடற்தொழிலாளர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளின் பின்னர் நாளைய தினம் குறித்த தமிழக கடற்தொழிலாளரை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெடுந்தீவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 826 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டன. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் நிசாந்த சொய்சா இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மாகாணம் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களுடன் காலி மாத்தரே கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 மாவட்டங்களில் 6,900 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்த நிலையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலை பெற்று வருவதன் காரணமாக நேற்று முதல் இன்று மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் வெளியிடப்பட்டன. அனைத்து முகாமைத்த நிலையம் வெளியிட்டுள்ள இட்டைப்படுத்தப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்தில் இருந்து கதிர்காமத்துக்கான இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை பயணம் நேற்று ஆரம்பமானது. இதில் பங்கேற்போர் காடு மலை மற்றும் ஆறு உள்பட 800 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரத்தை 54 நாட்களில் கடந்து முருகப்பெருமானின் திருநாமங்களை போற்றி பாடி நடந்தே செல்வார்கள். நீண்ட வரலாற்றை கொண்ட இந்த புனிதமான பாத யாத்திரையில் இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து முருக அடியார்கள் கலந்து கொள்கின்றார்கள். தமிழர்கள் சிங்களவர்கள் என இன பத வேறுபாடின்றி அனைவரும் இந்த யாத்திரையில் கலந்து முருகப்பெருமானின் புகழ் பாடி செல்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்தோடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பரிஸ் ரியோகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன்கரை கார்லியலே கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: அன்றும் என்றும் Paris Lachapelle
3: 11-13 rue Caille 75 000 de Paris
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-40-55-07-18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். மேற்கு வங்கத்தில் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்று முடிந்த மறுதேர்தலுக்கான வாக்குகளை எண்ணும் பணி இன்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். திமுக கடந்த 5 ஆண்டுகளில் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கியதை உணர்ந்து மக்கள் மீண்டும் தங்களை தேடி வருவார்கள் என்று திமுக கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்கால போர்கள் இணையம் மற்றும் பல்முனை தாக்குதலாக இருக்கும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை விசாரிக்க தமிழக காங்கிரஸில் 5 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. 60 நாளில் மேலிடத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வை தொடர்ந்து மத்திய அரசின் துணை ராணுவ பணிக்கான SSC தேர்விலும் மோசடி அம்பலமான நிலையில் அது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து ஆளும் தமிழக வெற்றிக்கழக அரசு மீது எதிர்க்கட்சியான திமுக குற்றம் சாட்டியுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கோவை சிறுமியின் உடல் அவரது சொந்த ஊரான மெட்ரோலில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து பாஜக அரசு மக்களின் வருவாயை தமிழை முறையில் கொள்ளையடித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர் கார்கே எக்ஸலத்தில் நேற்று கூறியிருப்பதாவது, பெட்ரோல் டீசல் மீது தினமும் ₹1,000 கோடி மத்திய வரியாக விதித்த பிறகும் பாஜகவின் பேராசை தீரவில்லை. சர்வதேச சந்தையில் விலை குறைவாக இருந்தபோது அந்த பலனை மக்களுக்கு வழங்காமல் ஈவி இறக்கமின்றி கொள்ளையடித்தார்கள். இப்போது நெருக்கடிக்கு பிறகு தேர்தல் பணியில் மும்முரமாக இருந்த பாஜக தலைமை தேர்தல் முடிந்த பிறகு தியாகம் செய்யுமாறு மக்களுக்கு போதனை செய்துள்ளது. திருச்செந்தூர் கோவிலில் தரிசன பிரவேச சீட்டு முறைகேடு தொடர்பான புகாரில் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட பெண் ஊழியர் அதிகாரிகள் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ முதல் முறையாக இந்திய பயணம் மேற்கொண்டுள்ளார். பழுதடைந்திருக்கும் இந்நாட்டு உறவை சீர்படுத்தும் முயற்சியில் கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா சீனா உச்சநிலை சந்திப்புக்கு பிறகு அவரது 4 நாள் இந்திய பயணம் இதுவாக இருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தனது இந்திய பயணத்தின் முதல் கட்டமாக மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவுக்கு நேற்று சென்றுள்ளார். அன்னை தெரேசாவால் நிறுவப்பட்ட மிஷனரிஸ் ஆப் சாரிட்டி அமைப்பின் தலைமையத்தை அவர் பார்வையிட்டார். கம்போடியா சைபர் அடிமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கம்போடியாவில் சைபர் அடிமை வேலை செய்த திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அண்மையில் அங்கிருந்து தப்பி வந்து தமிழக சைபர் குற்றப்பிரிவில் புகார் செய்தார். அதன் பேரில் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். திருப்பத்தூர் இளைஞர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தமிழக இளைஞர்களை ஏமாற்றி கம்போடியாவுக்கு அழைத்துச் சென்ற சைபர் அடிமையாக்கும் மதுரையைச் சேர்ந்த மதன் வடிவேல் என்பவரை சைபர் குற்றப்பிரிவினர் கடந்த 10ஆம் தேதி கைது செய்தனர். இதற்கிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய ராணிப்பேட்டை மாவட்டம் மாலாச்சா பகுதியைச் சேர்ந்த சையது உசேன் என்பவரை கைது செய்திருப்பதாக சைபர் குற்றப்பிரிவினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே கொள்முதல் செய்த நெல்லிற்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லொரிகளை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடையில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் பிளாஸ்டிக் குடங்களின் விலை அதிகரித்துள்ளது. தென்னிந்தியாவின் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய இரு மாநிலங்களில் நிலவிய கடும் வெப்ப அலை காரணமாக குறைந்தது 37 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகளும் உள்ளூர் ஊடகங்களும் நேற்று தெரிவித்தனர். தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் மாநிலம் முழுவதும் வெப்ப அலை காரணமாக 16 பேர் உயிரிழந்ததாக தெலுங்கானாவின் வருவாய் அமைச்சர் பொங்கலேட்டி சீனிவாச ரெட்டி குறிப்பிட்டுள்ளார். டில்லி NCR பகுதிகளில் நிலவி வரும் கடும் வெப்பநிலை காரணமாக பறவைகள் மற்றும் தெருவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெப்பத்தால் மயக்கமடைந்த புறாக்கள் வானிலிருந்து விழுவதும் நீரிழப்பால் அவதிப்படுவதும் கழுகுகள் சாலையோரங்களில் மீட்கப்படுவதும் உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கால்நடை மருத்துவர்கள் மற்றும் விலங்கு நல அமைப்பு தெரிவித்துள்ளது. உதகையில் வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மத்திய தொடருந்து நிலையம் திருமாவூர் ஆழித்தேர் போன்றவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கட்டுக்கடங்காமல் அலை மோதும் பக்தர்களின் கூட்டத்தால் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்று விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து 1 சவரன் ₹1,17,840 கிராமுக்கு ₹50 குறைந்து 1 கிராம் ₹14,730 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் ₹295 ஒரு கிலோ ₹2,95 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்வது உலகச் செய்திகள். காசாவுக்கான சர்வதேச உதவிப்படையில் பயணித்து கைது செய்யப்பட்ட பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாட்டு செயற்பாட்டாளர்களை கொடூரமான முறையில் அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் க்ரிப் பிரான்சுக்குள் நுழைவதற்கு அந்த நாட்டு அரசு அதிரடி தடை விதித்துள்ளது. பாகிஸ்தானின் பதற்றம் நிறைந்த பலுசிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான குவாட்டாவில் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பயணித்த விசேட போரிடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்ததுடன் 50 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அண்மை காலத்தில் நடத்தப்பட்ட மிக உக்கிரமான மற்றும் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. குவாட்டோவில் இருந்து பேசாவர் நோக்கி ராணுவ வீரர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் ஏற்றிச் சென்ற போரிடமே இந்த தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளது. இபோலா கிருமியால் ஆப்பிரிக்காவின் பிற நாடுகளுக்கும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கிருமி பரவல் காங்கோ குடியரசையும் உகண்டாவையும் தாண்டி ஆப்பிரிக்காவின் மேலும் பல நாடுகளை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. உகாண்டாவில் மேலும் 3 பேருக்கு இபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டது. கொங்கோ குடியரசில் செஞ்சிலுவ சங்கத்தின் தொண்டு ஊழியர்கள் 3 மாண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. வேகமாக பரவும் இபோலா தொற்றை உலக சுகாதார நிறுவனம் அனைத்துலக அவசர நிலையாக அண்மையில் அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் மாளிகைக்கு வெளியில் பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் பொதுமக்களின் ஒருவரில் காயமடைந்தவர். இவ்வாண்டு மட்டும் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அருகே நேர்ந்த 4வது பாதுகாப்பு அத்துமீறல் இதுவாகும். டொனெக்ஸ் பகுதியில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனிய படைகளுடன் இணைந்து பணியாற்றிய பிரிட்டிஷ் தன்னார்வ போராளி ஒருவர் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். டெவோனைச் சேர்ந்த 23 வயதான ஐரிடன் ராக்பியன் கிழக்கு உக்ரைனில் நடந்த சண்டையில் மே 9 அன்று உயிரிழந்தார். 2025ஆம் ஆண்டில் போர் பணியில் இணைந்த பின்னர் அந்த இளம் பிரிட்டிஷ் வீரர் உக்ரைனின் ராணுவத்துக்கு ஆதரவளிக்கும் ஒரு சிறப்பு பிரிவில் பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் விண்வெளி பயணத்தில் முதன்முறை ஹாங்காங் வீரர் ஒருவர் செல்ல இருக்கிறார். சீனாவின் சென்சோன் 23 விண்வெளி பயணம் இன்று தொடங்குகிறது. ஜூக்வான் துணைக்கோள் ஏவுதளத்திலிருந்து விண்கலம் நாளை இரவு புறப்படும். அதில் செல்லும் மூவர் குழுவில் ஹொங்கொங்கை சேர்ந்த லாஹா யிங் இடம்பெறுகின்றார். இதன் மூலம் சீன விண்வெளி பணியில் பங்கேற்கும் முதல் ஹொங்கொங் விண்வெளி வீரர் என்ற பெருமையை அவர் பெறுகின்றார். மூன்று வீரர்களும் ரான்காங் விண்வெளி நிலையத்தில் அறிவியல் ஆய்வுகள், விண்வெளி நடைபயணம், சரக்கு மற்றும் பணிகள் ஆகியவற்றை மேற்கொள்வார்கள். ஒரு விண்வெளி வீரர் ஓராண்டு விண்வெளியிலேயே தங்கும் சோதனை திட்டத்திலும் பங்கேற்பார். 2030 மனிதனை நிலவுக்கு அனுப்பும் சீனாவின் இலக்கில் அந்த பணி முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. நிலாவில் ஓர் ஆய்வுத்தளம் அமைப்பது சீனாவின் குறிக்கோளாகும். உலக வரைபடத்தில் அமெரிக்க தேசிய கொடியால் போர்த்தப்பட்ட ஈரான் நாட்டின் படத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். தைவானில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தைவானிய அரசாங்கம் தற்காப்பு செலவை அதிகரிப்பதற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. தைவான் அதிபர் லாய் சிங் டீயிடம் தற்காப்பு செலவுக்கு நாடாளுமன்றத்தில் $40 பில்லியன் நிதி கோரியிருந்தார். அமெரிக்க ஆயுதங்களுக்கும் உள்ளூரில் தயாரிக்கப்படும் ஆளில்லா வானூர்திகள் போன்ற கருவிகளுக்கும் நிதி தேவை என்று திரு லாய் கூறியிருந்தார். ஆனால் எதிர்கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடாளுமன்றம் அவர் கோரியதில் 1/3 தொகைக்கு ஒப்புதல் வழங்கியது அரசாங்கத்தின் பரிந்துரை தெளிவாக இல்லை, அது ஊழலுக்கு வழியமைக்கலாம் என்றும் எதிர்கட்சி கூறுகின்றது. தலைநகர் தைபேயில் மனித உரிமை குழுக்களும் சுதந்திரத்துக்கு ஆதரவான அமைப்புகளும் இணைந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தன. மேற்கு கரையில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும், பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் இஸ்ரேலிய மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 7 இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் மோசமடைந்துள்ள மேற்கு கரையின் பாதுகாப்பு சூழலுக்கு கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அரசின் கொள்கைகள் அப்பகுதியின் ஸ்திரத்தன்மையை குலைப்பதோடு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரு நாடுகள் தீர்வு காண்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் முற்றிலுமாக முடக்குவதாக நாடுகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளன. ட்ரம்ப் அரசின் புதிய கிரீன் கார்ட் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜனநாயக கட்சி எம்பிக்கள் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார். அதில் ஒன்றாக அவரது அரசு புதிய குடியேற்ற கொள்கையை வெளியிட்டுள்ளது. இந்த கொள்கையின்படி அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் அசாதாரண சூழ்நிலைகளின்றி அந்த நாட்டில் இருந்தபடியே இனி யாரும் கிரீன் கார்ட் அமெரிக்க குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியாது. இதற்கு பதிலாக அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேறி சொந்த நாடு சென்று அங்கிருந்து கிரீன் கார்ட் கோரி விண்ணப்பிக்க வேண்டும். முன்பு கல்வி கற்க வரும் மாணவர்கள், பணி நிமித்தமாக வருவோர் அமெரிக்காவில் தங்கியிருந்த கிரீன் கார்டு கோரி விண்ணப்பிக்கலாம் என்ற நடைமுறை இருந்து வருகிறது. ஆனால் தற்போது அதற்கு ட்ரம்ப் அரசு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. புதிய கிரீன் கார்டு கொள்கையில் இருந்து யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து USCIS எதுவும் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவில் அடைக்கலம் கோருவோருக்கு இது பொருந்தாது என்று மட்டும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் பொன்னுற முடிகொண்ட ஆல்பினோ ரக எருமை எதிர்பாராமல் பிரபலம் அடைந்துள்ளது. தலைநகர் டாக்காவில் உள்ள ஒரு பண்ணையில் அந்த எருமை வளர்க்கப்படுகிறது. சுமார் 700 கிலோகிராம் எடையுள்ள அந்த எருமை டொனால்டு ட்ரம்ப் என்று அழைக்கப்படுகிறது. எருமையை பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் நினைவுக்கு வருவதாக இணையவாசிகள் பலரும் கருதுகின்றனர். நாள்தோறும் தொலை தூரத்திலிருந்து பலரும் டாக்கா சென்று புதுமையான அந்த எருமையுடன் படம் எடுத்துக் கொள்கின்றனர். அது சமூக வலைத்தளங்களில் அதிவேகமாக பரவியது. நாள்தோறும் எருமையை 4 குளிப்பாட்டி 4 உணவு அளிப்பது அவசியம் என்கின்றார் அவர்கள். உருகுவாயில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கருணை கொலை செய்யப்பட்டுள்ளார். அது அந்த நாட்டின் முதல் கருணை கொலையாகும். கடந்த அக்டோபர் 1 உருகுவே கருணை கொலையை அதிகாரப்பூர்வமாக்கியது. லத்தீன் அமெரிக்காவில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்த முதல் நாடு உருகுவே. அந்த நாட்டின் சட்டப்படி மூத்த குடிமக்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள அனுமதிக்கப்படலாம். குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டு இறுதிக்கட்டத்தில் அவதிப்படுவோரும் அனுமதி கோரலாம். அவர்கள் தெளிவாக முடிவெடுக்கும் நிலையில் இருக்க வேண்டும். பெரும் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டோருக்கும் சட்டம் துணை நிற்கும். உருகுவே மிதவாத சட்டங்களை நிறைவேற்றுவதில் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. மரியுவானா, தன்பாலின திருமணம், கருக்கலைப்பு ஆகியவற்றை மற்ற நாடுகளுக்கு முன்பே உருகுவே சட்டபூர்வம் ஆக்கியது. கத்தியே பசிபிக் விமானம் ஒன்று நடுவானில் ஆட்டங்கண்டதால் 10 காயமுற்றனர். விமானம் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் இருந்து ஹாங்காங் சென்று கொண்டிருந்த போது சம்பவம் நடந்தது. 6 4 பயணிகளும் காயம் அடைந்தனர். நேற்று காலை விமானம் தரையிறங்கிய போது மருத்துவ வாகனங்கள் தயாராக இருந்தன. காயமுற்றவர்களை மருத்துவ உதவியாளர்கள் சோதித்து பார்த்தனர். 8 சுயநினைவுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒருவருக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. காயமுற்றவர்களை கவனித்து அவர்களுக்கு உரிய உதவி வழங்குவதாக அதிகாரிகள் கூறினர். பயணியை தவறான விமானத்தில் ஏற்றிச் சென்றதாக டைகர் தாய்வான் நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவர் தாய்வானில் இருந்து டோக்கியோவுக்கு செல்ல இருந்தார். மாறாக ஒசாகா செல்லும் விமானத்தில் அவர் ஏறிவிட்டார். விமானத்தில் பயணச்சீட்டை சரிபார்த்த போதுதான் பயணி தவறான விமானத்தில் ஏறியது தெரிய வந்தது. பிறகு அவர் அந்த விமானத்திலிருந்து இறங்கிவிட்டார். சம்பவம் குறித்து டைக்ரே ஏர் தாய்வான் நிறுவனம் தானாக தாய்வானின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் தெரிவித்துள்ளது. பயண நுழைவு வாயிலில் இருந்த ஊழியர் பயணத்தின் அடையாளத்தை முறையாக உறுதி செய்யவில்லை என்பதை விசாரணையில் ஆணையம் கண்டறிந்து அது பாதுகாப்பு விதிமீறலாகும். டைகர் ஏஆர் தாய்வான் நிறுவனத்துக்கு 150,000 தாய்வான் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது. நிறுவனம் அதன் செயல்பாடுகளை மேலும் ஒழுங்குபடுத்த ஆணையம் உத்தரவிட்டது. வியட்நாமில் ஒரு சிறுமி கூரை பிளந்ததால் தொலைபேசி கடைக்குள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடை முதல் மாடியில் அமைந்துள்ளது. அங்கு பணியாற்றிய ஊழியர் ஒருவர் தமது 3 வயது மகளை கடைக்கு அழைத்துச் சென்றார். தாயாரின் வேலை நேரத்தின் போது சிறுமி 2 மாடியில் பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். ஊழியர்கள் அதிகம் புழங்காத பகுதிக்குள் பந்து விழுந்தது. அங்குள்ள தரை அதிக எடை தாங்காது என்று சொல்லப்பட்டது. சிறுமி பந்தை எடுக்க முயன்ற போது கூரை இடிந்து அவள் கீழே விழுந்தாள். கடையில் இருந்த ஊழியர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு சிறுமியை பாதுகாப்பாக பற்றி கொண்டார். சிறுமி காயமின்றி தப்பினாள். கடையின் உரிமையாளர் கண்காணிப்பு கேமரா காட்சியை வெளியிட்டுள்ளார். பிள்ளைகள் பாதுகாப்பில்லாத இடத்தில் விளையாடும் போது பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும்.

தொடர்வது விளையாட்டுச் செய்தியில் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த மலையகத்தின் பெருமைக்குரிய முத்துக்குமார் கபில பிரசாத் குமாருக்கு பாராட்டும் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று சனிக்கிழமை பெருந்தோட்டம் மற்றும் சம உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. லக்னோ சூப்பர் கிண்ட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அசத்தல் வெற்றி பெற்றது. பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் பஞ்சாப் அணி புள்ளிப்பட்டியலில் 4 இடத்துக்கு உயர்ந்துள்ளது. ஜூன் 23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங் நகரில் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி சனிக்கிழமை தொடங்கியது. இதில் கிரேக்கோ ரோமன் பிரிவில் இந்தியா முதல் நாளில் 5 பதக்கங்களை வசப்படுத்தியது. மெக்சிகோவின் நட்பு முறை கால்பந்து ஆட்டத்தின் போது அதன் விளையாட்டரங்கின் ஒரு பகுதியை மூட ஃபீஃபா எனும் அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்காக கொங்கோ குடியரசின் தேசிய கால்பந்து அணி அமெரிக்கா செல்லும் முன் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா கூறியுள்ளது. கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவி வருவதால் அமெரிக்கா அந்த முடிவை எடுத்துள்ளது. இறுதியாக நாணய மாற்றி விதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனையை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 383.64%, இந்திய பெறுமதியில் 111.10%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.61%, இந்திய பெறுமதியில் 95.72%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.30%, இந்திய பெறுமதியில் 121.98%. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.16%, இந்திய பெறுமதியில் 128.60%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 239.21%, இந்திய பெறுமதியில் 69.26%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்திலூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பாரிஸ் லாச்சப்பல் ரியூகையில் அமைந்துள்ள வீடி கேசன்கரி, கால்வியல் கோனஸில் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ், சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம் NWLULAGAM
3: நூலகம் நூலகம் .com.
4: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: அன்றும் என்றும் Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: Vicky Superstore, Gala Gonesse Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie

0: தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 01 39 71 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0 அல்லது 604 380 5 0 0 5. வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: நேரம் சரியாக 2:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இப்பொழுது 3:00 அங்கு தேவி மகால் ரெஸ்டாரண்ட், அதாவது உணவகத்திலே நடைபெற இருக்கிறது எங்களுடைய, அதாவது வழக்கு தொடரப்பட்ட சில ஆய்வுகள். அதாவது நாங்கள் அங்கு சென்று அங்குதான் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள இருக்கின்றோம். ஆகவே தவிர்க்க முடியாத காரணங்களினால் 2:30 நீங்கள் 2:30 ஒரு சில நிகழ்ச்சிகள், அதாவது தடை செய்யப்படும். ஆனால் நீங்கள் பாடல்கள் ஒளிபரப்பக்கூடும். அந்த பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். நிகழ்ச்சி மறு ஒளிபரவாகும் வரையும் பாடல்களை கேளுங்கள்.

இன்னைக்கு ஒரு முக்கியமான தீம் சாங். அந்த சாங்கில் கதையே இருக்கு. அதை எப்படி சொல்றது பாட்டில், அது வந்து ஒரு ஹாப்பினஸும் இருக்கணும், ஒரு கொண்டாட்டமும் இருக்கணும், அது ஒரு தத்துவமும் இருக்கணும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, அதில் எவ்வளவு சேர்ந்துருக்கு பாருங்கள். மெட்டு பாட்டு சீக்வன்ஸ், பாடின விதங்கள், அதில் ஆர்கஸ்ட்ரேஷன், குரூப் வாய்ஸஸ், எந்தவித டெக்னிக்கும் இல்லாமல், எந்தவித சௌகரியங்கள் இல்லாமல் ஒரு முழு பாட்டை அவ்வளோ நேரத்தில், காலையில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போயிருப்போம், மத்தியானம் 2 மணி 2.5 மணிக்குள்ளே முடித்தோம்.

கொண்டதடா.

மாலை வந்ததடா, நான் இதய தோலை முறித்து பார்த்த ஞானம் வந்ததடா.

கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய், கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய், கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய், கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி

பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்

பறவையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு. நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடி கொடு கிளையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு.

0: முடியுமானா நம்ம தொண்ணூறுக்கு போறது எப்போ?
1: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறதப்போ
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது?
2: ஓராயிரம்

0: எண்ணம் உள்ள மனிதன் வாழ்வதில்லை.
1: புகடி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்க உரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: நிலைய கலைநேரம் இரவு 9 மணி, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 8 மணி.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்,
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தினை ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: nwlulgam.com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
5: விடாதீங்க, போங்க போ.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
7: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
7: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
9: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
7: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளை தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
10: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 அருகாமையில்.
7: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
10: பெறபேசி இலக்கம் 031 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
7: சுவிசிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் கடந்த 9 நாட்களாக தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வந்த இலங்கை ரூபாவின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக அசுர வேகத்தில் உயர்வடைந்து ஆசியாவிலே மிகச்சிறந்த முறையில் செயலாற்றிய நாணயமாக நேற்று முன்தினம் மாறியிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை அன்று 3 வருடங்கள் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வீழ்ச்சியை கண்டிருந்த ரூபா மதிப்பு வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 2.7% வரை பதமடைந்தது. இது 2023 ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பின்னர் ரூபாய் மதிப்பில் பதிவான மிகப்பெரிய ஒருநாள் உயர்வாகும். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிலிருந்து இலங்கைக்கு கிடைக்க உள்ள அடுத்த கட்ட நிதி வரவுகளை எதிர்பார்த்து சந்தையில் உள்ள முக்கிய முதலீட்டாளர்கள் தங்களின் டாலர்களை விற்க தொடங்கியதே இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கொழும்பு ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். ஈரான் போர் காரணமாக உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை அதிர்ச்சி காரணமாக ஆசியாவின் ஏனைய நாணயங்களும் பலத்த அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த ஆண்டில் ஆசியாவிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாணயமாக இலங்கை ரூபா காணப்பட்ட நிலையில் இறக்குமதியாளர்கள் அதிகளவில் டாலர்களை வாங்கியதும் ஏற்றுமதியாளர்கள் தங்களின் வெளிநாட்டு நாணயங்களை ரூபாவாக மாற்றுவதை தாமதப்படுத்தியதும் இந்த வீழ்ச்சியை தீவிரப்படுத்தியது. இதனை கட்டுப்படுத்த அரசாங்கமும் மத்திய வங்கியும் பல முக்கிய உத்திகளை கையாண்டு வருகின்றன. மே 26 மத்திய வங்கி தனது புதிய வட்டி வீத கொள்கையை அறிவிக்க இருப்பதோடு பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் வட்டி வீத அதிகரிப்பை எதிர்பார்ப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இறக்குமதிகள் மற்றும் டாலர் கசிவுகளை கட்டுப்படுத்தி ஏற்றுமதி வருவாயை விரைவாக நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முறையான மைக்ரோ பொருளாதார கொள்கைகளை அரசாங்கம் அறிவித்து பணவியல் கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்கினால் ரூபாவின் மதிப்பு மேலும் ஸ்திரமடையும் என்று ஏசியா செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் சஞ்சீவ் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் உத்தி மற்றும் திட்டங்களுக்கான துணைத் தளபதி மேஜர்னல் கில்ஸ் கோன்லியோ மே 20 முதல் 23 வரை இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அவரது இந்த விஜயமானது அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையிலான தரைப்படை பேச்சுவார்த்தைகள் மற்றும் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் அமைந்திருந்தது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ RSP மற்றும் உயர் அதிகாரிகளுடனான சந்திப்புகளின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மனிதநேய உதவி மற்றும் பேரிடர் மீட்பு பணிகள், ராணுவ பொறியியல் கூட்டுறவு, ராணுவ மருத்துவ பயிற்சிகள் போன்ற முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இந்த விஜயத்தின் போது முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் பேரிடர் கால ஆயத்த நிலை, சவால்களை எதிர்கொள்ளும் பின்னடைவு திறன் மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றுக்காக இலங்கையுடன் பங்காளியாக செயற்படுவதில் அமெரிக்கா பெருமை அடைவதாக இந்த விஜயம் தொடர்பாக கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மக்களுக்கான மனிதாயமான உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீதான இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலின் போது சிறைபிடிக்கப்பட்டிருந்த இலங்கையின் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சமீரா மொஹபூபுத்தீன் இன்று பாதுகாப்பாக இலங்கை திரும்பியிருக்கிறார். சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் விசேட விமானம் மூலம் இலங்கையை சென்றடைந்தார். நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் காசா மக்களுக்காக குரல் கொடுத்து மீண்டும் வந்த சமீரா முகிபுத்தினை வரவேற்பதற்காக பல சிவில் அமைப்புகளின் பிரதிகளும் பொதுமக்களும் விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார்கள்.
அங்கு சென்றிருந்த பாலஸ்தீனத்தை விடுவிப்போம் அமைச்சின் பிரதிநிதிகள் சமிரா மொக்பூனியின் இந்த துணிச்சலான மனிதநேய பயணத்தை பாராட்டி அவர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியதை கொண்டாடும் வகையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். காசா பிராந்தியத்தில் நிலவும் கடுமையான மனிதாயமான நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்காக சர்வதேச மனிதாயமான உதவி கப்பல் குழுவுடன் இணைந்து பயணித்த போதே இவர் இஸ்ரேலிய படைகளால் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். சீனாவின் மெகாவோவில் நடைபெற்ற ஆசிய கலை திரைப்பட விழாவில் சிறந்த ஒளிப்பதிவுக்கான தங்க பெடரல் விருதை வென்றிருக்கின்ற ரிவஸ்டன் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பிரபாத் ரோஷன் நேற்றிரவு கட்நாயக்கா விமானியத்தை சென்றடைந்தார். இந்த திரைப்பட விழா கடந்த 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்ட உயர்தர திரைப்படங்களின் பங்கேற்புடன் நடைபெற்றதோடு இதன் நடுவர் குழுவில் ஒஸ்கார் விருது பெற்ற திரைப்பட இயக்குநர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். பிரபாத் ரோஷன் நேற்றிரவு 10 மணிக்கு மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்தார். அவரை வரவேற்பதற்காக அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நிமந்தி புரகே உள்ளிட்ட பெருமளவிலான கலைஞர்கள் கட்நாயக்கா விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார்கள். இணையம் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக இடம்பெற்று வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெலிகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பல்வேறு இணையதளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் நோக்கில் நாளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மா அதிபரால் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. மோசடிகள் தொடர்பான தகவல்களை கணினி குற்ற விசாரணை பிரிவின் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அறிவிக்க முடியும் என்று காவல்துறை தலைமையகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் 2 தொலைபேசி இலக்கங்களின் மூலமும் தகவல்களை வழங்க முடியும் என்று அந்த தொலைபேசி இலக்கங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தவிர குற்றவியல் விசாரணை திணைக்களம் அலுவலகத்துக்கு நேரில் சென்று எழுத்து மூல முறைப்பாடுகளையும் சமர்ப்பிக்க முடியும் என்று காவல்துறையினர் அறிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஊடாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியாவுக்கு கடிதம் அனுப்புவதற்கு தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளது. இத்தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவிக்கையில் அண்மையில் நடைபெற்ற எமது கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியாவை சந்தித்து எமது கரிசனையை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய கட்டிடம் நேரடியாக யாழ் மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும். ஆனால் அதன் தளங்கள் மற்றும் பகுதிகள் தொடர்பாகவும் இவ்வாறு அதனை பயன்படுத்துவது தொடர்பான ஆலோசனை குழுவை உள்ளூர் மட்டத்தில் நியமிக்கலாம். இந்த கட்டிடம் தொடர்பாக கூட்டு முகாமைத்துவ முயற்சிகள் தவிர்க்க வேண்டும். அடுத்த வாரம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை உயர்ஸ்தானிகரை சந்தித்து இது தொடர்பில் தெளிவுபடுத்தி கலந்துரையாட இருக்கிறோம். இதன்போது அவரூடாக கடிதம் ஒன்றையும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு அனுப்புவதற்கு தீர்மானித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 30 ஆண்டுகள் நீடித்த போரின் இறுதி அத்தியாயத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடலம் குறித்த அறிவுறுத்தல்களை நானே ராணுவத்துக்கு வழங்கினேன். இருந்த போதிலும் என்ன என்பதை தற்போது வரையில் நான் வெளியில் யாருக்கும் கூறியதில்லை, எதிர்காலத்திலும் கூறப்போவதில்லை. ஏனென்றால் அவ்வாறு அடையாளம் காண்பித்தால் நினைவிடங்களை அமைப்பதற்கு முற்படலாம் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், மே 19ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் 4வது விஜயபாகு காலாட்படை பிரிவின் சார்ஜன் முத்துபண்டா தலைமையிலான ராணுவ குழுவினரே நந்திக்கடல் களப்பின் சேறு நிறைந்த வடமுனை புதற்காட்டிலிருந்து வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உயிரற்ற உடலை மீட்டெடுத்தார்கள். அவ்வாறு மீட்டெடுக்கப்பட்ட உடல் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடையதுதான் என்பதை எந்தவித சந்தேகமின்றி சர்வதேசத்துக்கும் உள்நாட்டுக்கும் 100% உறுதிப்படுத்துவதற்கான விசேட அடையாள காணல் ஏற்பாடுகளை முன்னரே நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். பிரபாகரனின் உடல் கண்டெடுக்கப்பட்ட உடனேயே அவரோடு நீண்ட காலம் மிக நெருக்கமாக பழகியிருந்த மற்றும் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருந்த முக்கிய நபர்களை கொண்டு முதற்கட்டமாக சாட்சியபூர்வமாக அடையாள
அடையாளம் கண்டிருந்தோம். அதன்படி விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து பின்னர் அரசாங்கத்துடன் இணைந்திருந்த அந்த அமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியான விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணா அம்மானை ஹெலிகாப்டர் மூலம் பிரபாகரனின் உடலம் இருந்த பகுதிக்கு ராணுவம் உடனடியாக அழைத்து சென்றது. அங்கு உயிரிழந்த அனைவரையும் கருணா அடையாளம் காட்டினார். சூசை மற்றும் பொட்டு அம்மான் அவரது மனைவி உள்ளிட்ட புலிகளின் முக்கிய நபர்களை அவர் அடையாளம் காட்டினார். பிரபாகரன் உயிருடன் பிடிபட்டால் அவரை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி பின்னர் வடகிழக்கு முதலமைச்சராக கூடும் என்பதால் அவரை உயிருடன் பிடிப்பதல்ல என்பதே எமது நிலைப்பாடாக இருந்தது. அவரை போர்க்களத்தில் முற்றாக ஒழிப்பதே தனது ராணுவத்தின் திட்டமாக இருந்தது. பீரங்கிகள், எறிகணைகள் மற்றும் எறிகணை செலுத்திகள் போன்ற அனைத்து வகையான கனரக ஆயுதங்களையும் கொண்டு ராணுவத்தினர் பிரபாகரனின் உடலம் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் இறுதி தாக்குதலை நடத்தியதால் அவர் சாதாரண காயங்களுடன் இறக்கவில்லை. அத்தகைய கனரக ஆயுதங்கள் தாக்கும் போது மனித உடலின் பாகங்கள் சிதறிப்போகும் என்பதால் பிரபாகரனின் உடலின் ஒரு பகுதி, அதாவது தலையின் ஒரு பகுதியும் அவ்வாறே சிதைந்திருந்தது. அவர் விடுதலை புலிகளின் ராணுவ சீருடை அணிந்திருந்ததாக எனக்கு போர்க்களத்தில் இருந்து அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்த போது அந்த சீருடையை உடனடியாக கலட்டி விடுமாறு நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஏனென்றால் அதற்கு முன்னர் எங்களிடம் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்த 12,000 மேற்பட்ட விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் இவருக்கும் சீருடை அணிய நாங்கள் அனுமதிக்கவில்லை. அந்த போர்க்கால விதியை பிரபாகரன் விடயத்திலும் பின்பற்றினோம். அதன் பின்னர் பிரபாகரனின் உடலத்தை என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த இறுதி அறிவுறுத்தல்களை நான் ராணுவத்துக்கு வழங்கிய போதிலும் அது என்ன என்பதை தற்போது வரையில் வெளியில் யாருக்கும் கூறியதில்லை. அத்துடன் உடலத்தின் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அளிக்கப்பட்ட குறிப்பிட்ட இடத்தை வெளியிட்டால் பிற்காலத்தில் எவராவது அல்லது அரசியல் உள்நோக்கம் கொண்ட தரப்பினர் அங்கு சென்று நினைவேந்தர்களை நடத்தவோ அல்லது அந்த இடத்தை வரலாற்று சிதைவாக மாற்றி அங்கு நினைவிடங்களை அமைக்கவோ முற்படலாம். அவ்வாறு நிமிடங்கள் அமைக்கப்பட்டால் அது நாட்டின் எதிர்கால பாதுகாப்புக்கும் இன நல்லிணக்கத்துக்கும் நாட்டின் இறையாண்மைக்கும் மீண்டும் பாரிய அச்சுறுத்தலாகவோ அல்லது தூண்டுதலாகவோ அமைந்துவிடக்கூடும். எனவேதான் நாட்டின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த பகுதியிலே குறிப்பிட்ட ரகசிய இடத்தில் அவரது உடலுக்கு செய்ய வேண்டிய இறுதி விடயங்களை ராணுவம் செய்து முடித்த போதிலும் அது எங்கு எப்படி செய்யப்பட்டது என்ற ரகசியம் ஒருபோதும் வெளியில் வராதென்று சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். முடிந்தால் பசில் ராஜபக்சாவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சவால் விடுத்திருக்கிறார். அண்மைய நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்தொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற பலத்த வாதங்கள் கடந்த காலத்தில் இருந்ததாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆனாலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த கால ஆட்சியாளர்கள் தொன்கணக்கில் போதைப் பொருட்களை நாட்டுக்குள் இறக்குமதி செய்து விநியோகித்ததன் காரணமாக இந்த நாடு பாரிய சமூக மற்றும் பொருளாதார சீர்

மாற்றத்தை இலக்காக கொண்டு திட்டமிட்ட வகையில் போதைப்பொருள் வலி அமைப்புகள் செயல்பட்டதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதில் கடந்த ஆட்சியாளர்கள் தோல்வியடைந்ததாகவும் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் நாட்டையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாக்கும் நோக்கில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை மையப்படுத்தி விழிப்புணர்வு நடவடிக்கைகள், சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் சமூக ஒத்துழைப்புடன் கூடிய தேசிய மட்ட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பேரணியில் தேசிய அபாகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பாளர் MMGPM ரசாட், தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் பிரதிப்படைப்பாளர், இளைஞர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாய்கள் மற்றும் கோஷங்களை ஏந்தியவாறு கல்முனை நகர் வழியாக ஊர்வலமாக சென்றார்கள். பின்னர் கல்முனை பஸ் தரிப்பு நிலையத்துக்கு அருகாமையில் பேரணி நிறைவுக்கு வந்தது. போதைப்பொருள் பாவனையால் சமூகத்துக்கும் இளைஞர் சமூகத்துக்கும் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைப்பதோடு போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வின் பிரதான நோக்கம். இந்த நிகழ்வில் இளைஞர் சேவை அதிகாரிகள், இளைஞர் அமைப்புகள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். சிறுவர்களின் உரிமைகள் நாட்டின் அரசியலமைப்பின் கீழ் அடிப்படை உரிமைகளாக மாற்றியமைக்கப்பட்டு அவை அனைத்தையும் விட முதன்மையாக அவை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளின் ஊட்டச்சத்து, கல்வி மற்றும் ஆரோக்கியத்துக்கு முதலிடம் வழங்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியவர் பாலர் பாடசாலை பிள்ளைகளுக்கான மதிய உணவு வழங்கும் வேலைத்திட்டம் தேசிய கொள்கையாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். குளியாப்பட்டிய நகரில் அமைந்துள்ள 11 பாலர் பாடசாலைகளைச் சேர்ந்த 580 சிறார்களுக்கு பாடசாலை பைகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தற்போது மக்கள் பெறும் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். தங்களது அத்தியாவசிய தேவைகளையும் விருப்பங்களையும் கூட நிறைவேற்ற முடியாத நிலை காணப்பட்ட போதிலும் பெற்றோர்கள் எப்போதும் தமது பிள்ளைகளுக்கே முதலிடம் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலை அப்படியே தொடர வேண்டும். குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு எம்மால் முடிந்த உச்சக்கட்ட பங்களிப்புகளை வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம். அன்று பாடசாலை சிறார்களுக்கு சீருடை மற்றும் மதிய உணவு என்பவற்றை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா வழங்கி வைத்தார். இந்த தருணத்திலாவது குறைந்தபட்சம் பாலர் பாடசாலை குழந்தைகள் அனைவருக்குமான முறையான ஊட்டச்சத்து வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு நாம் அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கிறோம். இது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். அரசாங்கத்தின் பங்களிப்பு ஒருபுறம் இருக்க பாலர் பாடசாலை மட்டத்தில் பெற்றோர்களும் ஒன்றிணைந்து பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். முடிந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிறார்களுக்கு நாம் கூடிய முன்னுரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாட்டின், இனத்தின் மற்றும் தேசத்தின் எதிர்காலமாக விளங்குகின்ற சிறார்கள் தொடர்பாக பெற்றோருக்கு பெரும் பொறுப்பு காணப்படுகிறது. பிள்ளைகளை பராமரிப்பது, அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு, அரவணைப்பு மற்றும் பக்கபலத்தை பெற்றுக் கொடுப்பது பெற்றோர்களின் முதல் கடமை என்றும் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். ஒரு மகளுக்கு தந்தையாக நானும் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து வைத்துள்ளேன். இந்த குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய கருணை, அன்பு மற்றும் பாதுகாப்பினை நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். சிறார்களின் கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் நாம் அர்ப்பணிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்த நாளிலிருந்து 5 வயது வரையிலான காலகட்டத்துக்குள் அவர்களின் மூல வளர்ச்சி 90% அடைகிறது என்று குழந்தை நல விசேட மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நமது நாட்டில் தற்சமயம் 17,800 அதிகமான பாலர் பாடசாலைகள் உள்ளன. அவற்றில் 21,500 அதிகமான ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதோடு 2,80,000 அதிகமான குழந்தைகள் கல்வி கற்கிறார்கள். இவ்வாறானதொரு முக்கியமான காலகட்டத்தில் நமது நாட்டில் ஒரு முறைசாரா குழந்தை பருவ வளர்ச்சி திட்டமே காணப்படுகிறது. நமது நாட்டில் மாகாணத்துக்கு மாகாணம் இந்த பாலர் கல்வி வேறுபடுகிறதோடு வெவ்வேறு பாடத்திட்டங்களே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனை மாற்றி சர்வதேச தரத்திலான முறையான கல்வி இளம் குழந்தை பருவத்திலிருந்தே முன்னெடுக்கப்பட வேண்டும். உலக தரத்தின்படி இளம் குழந்தை பருவத்திலிருந்து 12ஆம் வகுப்பு வரை குழந்தைகளின் கல்வி முறை ஒழுங்காக வலுவூட்டப்பட வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை கூட ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே இன்னும் ஓரிரு வருடங்களில் பாடசாலை கல்விக்குள்ளே உள்ள இந்த குழந்தைகளுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்தார். இலங்கையில் பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அன்றாதபுரம் நாஷதுவ விவசாய குடியேற்ற

0: பகுதியை பெரிய வெங்காய விதை உற்பத்தி கிராமமாக அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்கழகத்தின் பணிப்பாளர் சிசிரகுமார தெரிவித்தார். நாட்டின் வருடாந்த பெரிய வெங்காய தேவைப்பாடானது 325,000 மெட்ரிக் டன்னாக காணப்பட்ட போதிலும் உள்நாட்டில் தற்போது 50,000 மெட்ரிக் டன் வெங்காயமே உற்பத்தி செய்யப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் நடப்பு வருடத்துக்குள் உள்நாட்டு வெங்காய உற்பத்தியை 70,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிப்பதே இந்த விசேட திட்டத்தின் பிரதான இலக்கு என்று விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உள்நாட்டிலே தரமான பெரிய வெங்காய விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் விதைகளை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் பெருமளவிலான செலவினங்களை கணிசமாக குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளருமான என்கே சுவாஜிலிங்கத்தை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார்கள். அதன்படி இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு உடல்நலம் குன்றியிருக்கும் என்கே சுவாஜிலிங்கத்தின் இல்லத்துக்கு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜீவன் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார்கள். தனது சிகிச்சைக்காக சுமார் 80 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக இதன்போது சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டார். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் பெருமளவான பொதுமக்கள் தனக்கு நிதியுதவிகளை வழங்கி வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். இலங்கை ரூபாவுக்கு எதிராக அமெரிக்க டாலரின் பெறுமதி எதிர்வரும் வாரங்களில் மேலும் சரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதிகளும் அரசாங்கத்தின் பொருளாதார திட்டமும் சந்தையை நிலைப்படுத்த உதவும் என்றும் அவர் நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குடும்ப தகராறு காரணமாக நபர் ஒருவரை தடிகளால் தாக்கி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன்கள் உட்பட 5 பேருக்கு காலி தலைப்பிட்டிய மேல்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. 19 வருட கால நீண்ட விசாரணைக்கு பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ரஸ் நாயக்கபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருவிக்குளம் தரலாவட்ட உபவீதியில் இடம்பெற்ற வீதிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தர்லாபத்தியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் காயமடைந்த பாதசாரி நிகர்வேட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்து போனார். அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்மடுவ பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டிய பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தொல்பொருள் பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது அகழ்வாராய்ச்சி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 64 வயதுடைய ஆண் மற்றும் 48 வயதுடைய பெண்ணொருவருமே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தனது மனைவியின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்பில் சந்தேகநபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் மீகவத்த அங்குட பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் என்று தெரியவருகிறது. கடந்த 18 மாலை முச்சக்கர வண்டி ஒன்றில் சென்ற அவர் அந்த பெண்ணின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிவிட்டார். காயமடைந்த பெண் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு தற்போது வரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது முகம் மற்றும் மார்பு பகுதியில் பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவர் மிகவும் ஆபத்தானையில் உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நிலவும் கடும் காற்று காரணமாக கடலில் திசை மாறி வந்து நெடுந்தீவு கடத்தரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக கடத்தொழிலாளர் ஒருவரை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடத்தொழிலாளர்களால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு காவல்துறையினரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தின் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய கடத்தொழிலாளர் ஒருவரை இலங்கை கடற்பரப்பில் வைத்து மீட்கப்பட்டிருக்கிறார். இன்று மாலை 4:30 மணியளவில் நெடுந்தீவு கடத்தொழிலாளர்களால் மீட்கப்பட்ட அந்த கடத்தொழிலாளர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அரசாங்க தகவல் திணைக்கழகத்தில் நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் நிசந்த சோய்சா இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்த நபர்கள் உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சுமார் சுமார் 130க்கும் மேற்பட்ட சந்த நபர்கள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள 226 சிவப்பு அறிவித்தல்களில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் 6 மாவட்டங்களில் 6,907 குடும்பங்களைச் சேர்ந்த 27,419 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்துக்கான இலங்கையின் மிக நீண்ட பாத யாத்திரை பயணம் நேற்று ஆரம்பமாகியது. இதில் பங்கேற்போர் காடு, மலை மற்றும் ஆறு உட்பட 800 கிலோமீட்டர்களுக்கு அதிகமான தூரத்தை 54 நாட்களில் கடந்து முருகப்பெருமானின் திருநாமங்களை போற்றி பாடி நடந்தே செல்வார்கள். நீண்ட வரலாற்றை கொண்ட இந்த புனிதமான பாத யாத்திரையில் இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து முருக அடியவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தமிழர்கள், சிங்களவர்கள் என்று இனமத வேறுபாடின்றி அனைவரும் இந்த யாத்திரையில் கலந்து முருகப்பெருமானின் புகழ்பாடி செல்லுகிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோடேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மேற்கு வங்கத்தில் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்று முடிந்த மறு தேர்தலுக்கான வாக்குகளை எண்ணும் பணி இன்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றார்கள்.
2: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் 3 நாட்களுக்கும் மேலாக நீடித்து வரும் மின்வெட்டு பிரச்சனையை கண்டித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குழந்தைகளுடன் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருத்தணியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததோடு மின்கம்பங்களும் சேதமடைந்தன. இதனால் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட குமாரகுப்பம், பாப்பிரெட்டிப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் 3 நாட்களாக சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக கூறி பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொதட்டூர்பேட்டை நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் பிரச்சினைக்கு தீர்வு காண விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இதேபோல் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினையை கண்டித்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மின் தேவை அதிகரித்திருப்பதோடு பழைய மின்மாற்றிகள் மற்றும் சேதமடைந்த மின்கம்பிகளால் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையை சீரமைக்கும் பணிகள் படிப்படியாக தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதற்கு சில மாதங்கள் ஆகலாம் என்றும் கூறியுள்ளார்.
3: மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு, தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்ற சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள், சில மாதங்கள் பிடிக்கலாம்.
2: தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு என்ற நிலை இல்லை என்று தெரிவித்துள்ள அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதுமான மின்சாரம் கையிருப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் தனிநபர்கள் மீது தவறு இருந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
0: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளில் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கியதை உணர்ந்து மக்கள் மீண்டும் தங்களை தேடி வருவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவர் முனக்கான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
2: சென்னையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போதைய தேர்தல் முடிவு அரசியல் சுனாமி அல்ல, சினிமா சுனாமி தான் என்று கூறினார். நமக்கு வழிகாட்டிய முன்னோர்கள் கற்றுத்தந்த பாடத்தின் அடிப்படையில் கடந்த 50 ஆண்டுகளில் மிக சிறந்த ஆட்சியை வழங்கியதாக பெருமிதத்துடன் கூறிய திரு ஸ்டாலின், திராவிட மாடல் அரசு பாதியில் விட்டுச் சென்ற பணிகளை முடித்தாலே அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திறந்து வைத்துக் கொண்டே இருக்கலாம் என்றார். இந்த ஆட்சியை பற்றி மக்கள் போக போக தெரிந்து கொள்வார்கள் என்று கூறிய அவர், தாயை தேடும் குழந்தையை போல் அவர்கள் திமுகவை தேடி வருவார்கள் என்றார்.
4: குழந்தைகள் புதுசா ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க, ஆனா 2 நாள்ல அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க.
2: புதிய கட்சிக்கு அதிகமானோர் வாக்களித்திருந்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான அதிக இடங்களை வழங்காததை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், திமுக கூட்டணியின் தயவால் தான் இன்று ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக கூறினார். மதில் மேல் பூனையாக நடைபெறும் இந்த ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
4: இன்னைக்கு மதில் மேல பூனையா நிக்கிறாங்க, என்னைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் போகுது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க, ஆனா ஆதரவு மட்டும் இல்ல அமைச்சர்களிடம் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல.
2: திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் சரியான முறையில் கொண்டு சேர்க்க தவறிவிட்டதாக கூறிய திரு ஸ்டாலின், இளைஞர்களுக்கு பொறுமையுடன் புரிய வைத்தால் அவர்கள் திமுகவை நோக்கித்தான் வருவார்கள் என்று தெரிவித்தார். தவறவிட்ட இடங்களில் மீண்டும் சறுக்கிவிடக் கூடாது என்று கூறிய அவர், காலத்துக்கேற்ற உத்திகளை வகுக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த வீழ்ச்சி தற்காலிகமானதுதான் என்றும், வீழ்ந்தாலும் திமுக எத்தனை சீக்கிரம் எழுந்து நிற்கிறது என்பதை எதிரிகளுக்கு காட்டுங்கள் என்றும் இளைஞர் அணியினரை திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். முன்னதாக திமுகவினரின் உழைப்பால் 5 MLAக்களை பெற்றதுடன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் பெற்றுக்கொண்டு நன்றி கூட தெரிவிக்காமல் அணிமாறி சென்ற காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்தும், ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் ரீல் ஆட்சியை நிறுத்தி ரியல் நிர்வாகம் நடத்த முதலமைச்சரை வலியுறுத்தியும் திமுக இளைஞரணி மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
0: எதிர்கால போர்கள் இனிய மற்றும் பல்முனை தாக்குதலாக இருக்கும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பணத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை விசாரிக்க தமிழக காங்கிரஸில் 5 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை கட்சி தலைமை அறிவித்துள்ளது. 60 நாட்களில் மேலிடத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை தொடர்ந்து மத்திய அரசின் துணை ராணுவ பணிக்கான SSC தேர்விலும் மோசடி அம்பலமான நிலையில் அது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
5: கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் எழுதினர். இந்நிலையில் அதன் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு அடுத்த மாதம் 21ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் என மத்திய அரசின் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில், அடுத்த அதிர்ச்சியாக இளைஞர்கள் அரசு வேலைக்காக நம்பிக்கையுடன் எழுதும் மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்விலும் மோசடி நடைபெற்றிருப்பது அம்பலமாகியுள்ளது. மத்திய ஆயுத காவல் படை, செயலக பாதுகாப்பு படை மற்றும் அசாம் ரைபிள்ஸ் ஆகியவற்றுக்கான கான்ஸ்டபிள் DG தேர்வு மற்றும் ரைபிள் மேன் தேர்வு ஆன்லைன் வாயிலாக நடத்தப்பட்டு வருகிறது. இத்தேர்வில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெற்றிருப்பது இளைஞர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள பாலாஜி டிஜிட்டல் ஜோன் எனும் தேர்வு மையத்தில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் பிரதீப் சௌஹான், அருண்குமார், சந்தீப் பாதி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் இந்த கும்பல் தேர்வு மையத்திலிருந்து சர்வருக்குள் ஊடுருவி ப்ராக்சி சர்வரை உருவாக்கி முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. கணினி திரையை பகிரும் மென்பொருள் மூலம் வினாத்தாளை வெளியே உள்ள நிபுணர்களுக்கு அனுப்பி விடைகளை பெற்று தேர்வர்களுக்கு ஆன்லைனில் பதிலளித்து வந்துள்ளனர். இதற்காக ஒவ்வொரு தேர்வரிடமும் அவர்கள் தலா 4 லட்சம் ரூபாய் வசூலித்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் விவகாரம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது SSC தேர்விலும் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து கோவையில் 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து ஆளும் தமிழக வெற்றிக்கழக அரசு மீது எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நேரத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கோவை சிறுமியின் உடல் அவரது சொந்த ஊரான மேட்டூரில் தகனம் செய்யப்பட்டது.
5: சூலூரில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி காணாமல் போன நிலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிறுமியை சாக்லேட் கொடுத்து அழைத்துச் சென்ற அண்டை வீட்டில் வசிக்கும் கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது மருத்துவ அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மேற்கு மண்டல IG திருமதி ரம்யா பாரதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் சிறுமியின் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள உக்கம்பருத்தி காட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதில் தமிழ்நாடு அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர், இந்த சம்பவத்தில் குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் சிறுமியின் குடும்பத்திற்கு அமைச்சர் திரு சம்பத்குமார், சூலூர் MLA திரு சுகுமார் உள்ளிட்டோர் நேரில் ஆறுதல் தெரிவித்தனர். இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளிகளுக்கு விரைவு நீதிமன்றம் மூலம் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும், மகளுக்கு நிகழ்ந்த கொடுமையை எண்ணி உருக்குலைந்து போயிருக்கும் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு அளிக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் தமது எக்ஸ் வலைதள பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் உயிரிழந்த சிறுமியின் ஆன்மா சாந்தியடைய வேண்டியும் தஞ்சாவூரில் மௌன அஞ்சலி மற்றும் கண்டன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீதி வேண்டும் என்ற வாசகத்தை பெண்கள் அகல் விளக்குகளால் உருவாக்கியிருந்தனர்.
0: தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து பாரதிய ஜனதா அரசு மக்களின் வருவாயை தமிழ முறையில் கொள்ளையடித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர் கார்கே எக்ஸ் தளத்தில் நேற்று கூறுகின்றார், பெட்ரோல் டீசல் மீது தினமும் 1000 கோடி ரூபாய் மத்திய வரியாக விதித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் பேராசை தீரவில்லை. சர்வதேச சந்தையில் விலை குறைவாக இருந்த போது அந்த பலனை மக்களுக்கு வழங்காமல் ஈவு இரக்கமின்றி கொள்ளையடித்தார்கள். இப்போது நெருக்கடிக்கு பிறகு தேர்தல் பணியில் மும்முரமாக இருந்த பாரதிய ஜனதா தலைமை தேர்தல் முடிந்த பிறகு தியாகம் செய்யுமாறு மக்களுக்கு போதனை செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருக்கெந்தூர் கோவிலின் தரிசன பிரவேச சீட்டு முறைகேடு தொடர்பான புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பெண் ஊழியர் அதிகாரிகள் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியிருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
5: திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்கியதில் முறைகேடு நடந்திருப்பது ஆய்வு மூலம் தெரியவந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்கியதில் முறைகேடு நடந்திருப்பது ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் அந்த பெண் ஊழியர் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் கையாடல் செய்தது தெரிய வந்ததால் அண்மையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஊழியர் விசாரணை என்ற பெயரில் கோயில் தக்கார், இணை ஆணையர், உதவி ஆணையர் ஆகியோர் பாலியல் உறவுக்கு அழைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகளின் நெருக்கடிக்கு தான் சம்மதம் தெரிவிக்காததால் மீண்டும் பணியில் சேர்வதற்காக நகைகளை அடகு வைத்து 5 லட்சம் ரூபாய் செலுத்தியதாகவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்துள்ளார்.
0: அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ முதல் முறையாக இந்திய பயணம் மேற்கொண்டுள்ளார்.
5: அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் நாளை மறுதினம் நடைபெறுகிறது. அதில் பங்கேற்கவும் இந்தியாவுடன் வர்த்தகம், எரிசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவும் ரூபியோ நேற்று இந்தியா வந்தார். அமெரிக்கா முதன் முதலாக இந்தியாவில் தூதரகம் தொடங்கிய கொல்கத்தா வந்த அவர் அன்னை தெரசா தொடங்கிய ஆதரவு இல்லங்களின் தலைமையிடமான மதர் ஹவுஸ் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் டெல்லி சென்ற மார்கோ ரூபியோ பிரதமர் திரு மோடியை சந்தித்து இருநாட்டு வர்த்தக உறவு, முதலீடுகள், எரிசக்தி, பாதுகாப்பு ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் மேற்காசிய நிலவரம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு பிரதமர் திரு மோடி அவரிடம் வலியுறுத்தியதாகவும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது வெள்ளை மாளிகை வருமாறு திரு மோடிக்கு ரூபியோ அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்தார். பின்னர் டெல்லியில் அமெரிக்க தூதரக நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா இந்தியா இரு நாடுகளின் பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் தமது இந்திய பயணத்தில் நடைபெறவுள்ளதாக கூறினார்.
0: அமெரிக்காவில் 20 பில்லியன் டாலர் அளவுக்கு இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்ய
6: கையெழுத்திட்டுள்ளன.
0: இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கான பிற வாய்ப்புகளும் கண்டறியப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள திறன்மிக்க தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உற்பத்தி திறன் ஆகியவற்றில் அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் மிகுந்த அக்கறை
6: உள்ளன.
0: அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது.
5: இந்தியாவுடனான வர்த்தக உறவை மேம்படுத்தும் வகையில் இந்திய வர்த்தகர்களுக்கு அமெரிக்க விசா வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் விசா திட்டத்தையும் மார்கோ ரூபியோ தொடங்கி வைத்தார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் அவர் அமெரிக்க சுதந்திர தினத்தின் 250வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். நாளை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூருக்கு செல்லும் ரூபியோ நாளை மறுதினம் டெல்லியில் நடைபெறும் குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோவின் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே அண்மை காலமாக வர்த்தக உறவில் நிலவி வரும் விரிசல்களை சரி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து கம்போடியா சைபர் அடிமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்போடியாவில் சைபர் அடிமை வேலை செய்த திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அண்மையில் அங்கிருந்து தப்பி வந்து தமிழக சைபர் குற்றப்பிரிவில் புகார் செய்தார். அதன் பேரில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். திருப்பத்தூர் இளைஞர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தமிழக இளைஞர்களை ஏமாற்றி கம்போடியாவுக்கு அழைத்து சென்ற சைபர் அடிமையாக்கம் மதுரையைச் சேர்ந்த மதன் வடிவேல் என்பவரை சைபர் குற்றப்பிரிவினர் கடந்த 10ஆம் தேதி கைது செய்தார்கள். இதற்கிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய ராணிப்பேட்டை மாவட்டம் வாலிஜா பகுதியைச் சேர்ந்த சையது உசேன், இவருக்கு வயது 37, இவரையும் கைது செய்திருப்பதாக சைபர் குற்றப்பிரிவினர் தெரிவித்தார்கள். சையது உசேனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 2016 முதல் 2019ஆம் ஆண்டு வரை துபாய், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் வேலை செய்து வந்தபோது அங்கு அவருக்கு சைபர் குற்றங்களில் ஈடுபடும் சர்வதேச சட்டவிரோத கும்பலின் தொடர்பு கிடைத்துள்ளது. அந்த கும்பல் கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழகத்திலிருந்து வெளிநாடு வேலைக்கு செல்வதற்கு ஆர்வமாக இருந்த பட்டதாரி இளைஞர்களை அதிக ஊதியத்துடன் கூடிய வேலைக்கு அனுப்புவதாக ஏமாற்றி கம்போடியாவுக்கு சையது உசேன் அனுப்பி வந்திருக்கிறார். இந்த இளைஞர்களை மலேசியா, பாங்காக் வழியாக சையது உசேன் கம்போடியாவுக்கு அனுப்பியுள்ளார். இதற்காக உசேன் ஒரு நபருக்கு 50,000 to 1,00,000 ரூபாய் வரை கமிஷன் பெற்றுள்ளார். இரு வாரங்களுக்கு ஒரு முறை இவ்வாறு சைபர் அடிமை வேலைக்கு இளைஞர்களை ஏமாற்றி சையது உசேன் அனுப்பியிருக்கிறார். இளைஞர்கள் கம்போடியாவுக்கு சென்று சேர்ந்ததும் சையது உசேனுக்கு கமிஷன் தொகை ஆன்லைன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சையது உசேனிடமிருந்து எண்ம ஆதாரங்கள், ஆன்லைன் பண பரிவர்த்தனை விவரங்கள், வாட்ஸ்அப் மூலம் பேசிய சர்வதேச அழைப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றியிருப்பதாக சைபர் குற்றப்பிரிவினர் தெரிவித்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் மேலும் சிலரை தேடி வருகிறார்கள். திருவண்ணாமலை அருகே கொள்முதல் செய்த நெல்லுக்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லொரிகளை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
2: செய்யாறு அடுத்த முளகிரிப்பட்டு கிராமத்தில் செயல்படும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கோவிலூர், நல்லாளம், சித்தாமூர், புரிசை, அனப்பத்தூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த நவரை பருவத்தில் அறுவடை செய்யப்பட்ட 500 டன் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் அதற்கான 1.5 கோடி ரூபாயை அரசு இன்னும் விடுவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலுவைத் தொகையை வழங்காததால் செய்யாறு அருகே நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரியை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர்.
7: நான் இவ்வளவு தூரம் விவசாயம் பண்ணி வேற ஜனங்க எங்களுக்கே சாப்பாடு கஷ்டமா இருக்குது. எங்க வயிற்று அடிக்கிறது எந்த விதத்துல நியாயமே கிடையாது. விவசாயம் வயிற்றுல கண்டிப்பா அடிக்க வேணாம் நாங்க சொல்றோம். அதனாலதான் நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்ப எல்லாமே முடிஞ்சுது, லாஸ்டா லாஸ்ட் லோடு நெல் ஏத்தின்னு இப்ப கிளம்புறாங்க இவங்க. இதுக்கப்புறம் நாங்க எந்த அதிகாரி போய் கேட்க முடியும், யாருக்கிட்ட போய் பணம் கேட்டா எங்க பணம் வந்து சேரும். அதனால இந்த நாங்க நெல்லை இவங்களை மடக்கி கேட்டுருக்கோம். இவங்க கிட்ட நாங்க இந்த லாரியை சரப்பிடிச்சு வச்சிருக்கோம். எங்க பணத்துக்கு உண்டான பதில் சொல்றதுக்கு எந்த அதிகாரியும் இது வரைக்கும் வரல.
2: முளகிரிப்பட்டில் உடனடியாக நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்று உள்ளூர் விவசாயிகளும் பொதுமக்களும் தமிழக அரசை வலியுறுத்தினர். இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, குலவன்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தனியாரிடம் வாங்கிய விதை நெல்லில் கலப்படம் இருந்ததால் 500 ஏக்கர் பரப்பில் நெல்மணிகள் குறைவாக விளைந்தும் கலப்படம் செய்யப்பட்ட சிறுதானிய விதை கூடுதலாக விளைந்தும் வருவதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
0: கோடையில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் பிளாஸ்டிக் குடங்களின் விலை அதிகரித்துள்ளது.
2: மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் தற்போது குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் கோடை வெயில் காரணமாக கண்மாய், ஊரணி உள்ளிட்டவை வறண்டு காணப்படுகின்றன. வைகை ஆற்றிலும் நீர்வரத்து இல்லாததால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் குடிநீருக்காக காலி குடங்களுடன் நீண்ட தொலைவு நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்படுவதால் தண்ணீரை சேமிக்க அதிக எண்ணிக்கையில் குடங்கள் தேவைப்படுகின்றன. தேவை அதிகரித்துள்ளது மட்டுமின்றி பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை ஏற்றமும் திடீர் விலை உயர்வுக்கு காரணம் என்று வியாபாரிகள் கூறினர்.
8: இது 20 கூட இப்ப 10 கூட விற்குது. ஆனா இந்த வெயில் காலம்னால குடம் கொஞ்சம் நல்லா விற்கும். அப்புறம் மழை காலம் குடம் வந்து விலை கம்மியா போகும். வெயில் குடம் ஓடாது அதிகமா. அந்த வெயில் காலத்துக்கு அதிகமா வரதுனால என்ன ரேட்டா தான் வாங்க கிளம்புறாங்க மக்கள். ஆனா குடம் எல்லாம் ஓடுது.
9: குடம் வந்து 120 ரூபா 150 ரூபா வரைக்கும் விக்குது. போன வருஷம் வந்து 100 ரூபாய்க்கு இருந்துச்சு குடம். இந்த வருஷம் ஆனா குடம் கூட தேன் வேலை. எங்க வீட்டுல 10-15 ரூபா இருக்கும். ட்ரம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டு எல்லாம் சென்டெக்ஸ்ல ஏத்துவாங்க தண்ணி. இப்படி எல்லாரும் பல இது வச்சுக்கிடுவாங்க. பிளாஸ்டிக் உடனே இப்ப அதே புலங்குறாப்புல இருக்கு. மண்பாத்திரம் எல்லாம் ஏதுப்ப.
2: பிளாஸ்டிக் குடங்களின் தரத்தை பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பொதுவாகவே வெயில் காலத்தில் பிளாஸ்டிக் குடங்கள் விற்பனை மும்முரமாக நடைபெறும் என்றும் அவர்கள் கூறினர்.
0: தொடர்ந்து தென்னிந்தியாவின் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய 2 மாநிலங்களில் நிலவிய கடும் வெப்ப அலை காரணமாக குறைந்தது 37 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகளும் உள்ளூர் ஊடகங்களும் நேற்று தெரிவித்தன. தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் மாநிலம் முழுவதும் வெப்ப அலை காரணமாக 16 பேர் உயிரிழந்திருப்பதாக தெலுங்கானாவின் வருவாய் அமைச்சர் பொங்கலேட்டி சீனிவாச ரெட்டி குறிப்பிட்டார். தொடர்ந்து நிலவி வரும் கடும் வெப்ப அலையால் உயிரிழந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உள்ளூராட்சி அமைப்பு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தீவிரமடைந்து வரும் வெப்ப அலை நிலவரங்களுக்கு மத்தியில் தெலுங்கானா அரசு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் தெலுங்கானாவின் அண்டமாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் வெப்ப தாக்குதல் காரணமாக குறைந்தது 21 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. மாநிலம் முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலை மற்றும் அதிக வெப்ப நிலையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடந்த வெள்ளிக்கிழமை ஆய்வு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இரு மாநிலங்களிலும் மக்கள் குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் நீரழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் உள்ளவர்கள் உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ளவும் நேரடி சூரிய ஒளியை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். டெல்லி NCR பகுதிகளில் நிலவிவரும் கடும் வெப்ப அலை காரணமாக பறவைகள் மற்றும் தெருவிலங்குகளும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன. வெப்பத்தால் மயக்கமடைந்த புறாக்கள் வானிலிருந்து விழுவதும், நீரிழப்பால் அவதிப்படும் கழுகுகள் சாலையோரங்களில் மீட்கப்படுவதும் இந்த சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கால்நடை மருத்துவர்கள் மற்றும் விலங்கு நல அமைப்புகள் தெரிவிக்கின்றன. டெல்லியின் பல பகுதிகளில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை கடந்துள்ளது. கடும் வெப்பம், வட வானிலை மற்றும் வெப்பமான இரவுகளால் மனிதர்களை விட பறவைகளும் விலங்குகளும் கடுமையான சிரமங்களை தற்போது எதிர்கொள்கின்றன. உதகையில் வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள மத்திய தொடருந்து நிலையம், திருவாரூர் ஆழித்தேர் போன்றவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன.
5: அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. அன்றைய நாள் முதலே ஆயிரக்கணக்கானோர் மலர் கண்காட்சியை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இதில் பூங்காவின் நுழைவு வாயில் பகுதி முதல் பூங்கா முழுவதும் வைக்கப்பட்டுள்ள உருவங்கள் முழுக்க பல வண்ண மலர்களால் வடிவமைக்கப்பட்டு கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் உள்ளன. 20,000 மலர்களை கொண்டு சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் திருவாரூர் ஆழித்தேர் மகாபலிபுரம் கலங்கரை விளக்கம் போன்றவற்றை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.
10: மெனி பிளவர்ஸ் நம்ம வந்துட்டு சயின்ஸ் புக்ல படிப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நேர்ல பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அழகா செட் பண்ணிருப்பாங்க. நைட்ல வந்தா இன்னும் டிசைன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க, வெரி கிளீனா மெயின்டைன்ட். பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் அங்க ஃபைன் வேற போடுறாங்க, கேர்ஃபுல்லா இருங்க. பட் வெரி பியூட்டிஃபுல்லி அரேஞ்ச், ரொம்ப அழகா இருக்கு.
5: சென்னை உதகை மலர் கண்காட்சியை பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகளால் அரசு தாவரவியல் பூங்கா, ஷேரிங் கிராஸ், கோத்தகிரி மற்றும் குன்னூர் செல்லும் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலில் நடைபெற்ற கரகாட்டம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதிக அளவில் பயணிகள் வருகையால் கொடைக்கானல் நகரின் முக்கிய பகுதிகளான மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, கல்லறைமேடு போன்ற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர்.
0: தொடர்ந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கட்டுக்கடங்காமல் அலைமோதும் பக்தர்களின் கூட்டத்தால் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது.
11: உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக கருதக்கூடிய திருவண்ணாமலையில் நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரிக்க காணப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு வருகை தந்து கிரிவலம் மேற்கொண்டு சாமி தரிசனம் செய்கின்றனர். குறிப்பாக கோடை விடுமுறை தினம் முடியும் சூழலில் ஞாயிற்றுக்கிழமை இன்று விடுமுறை தினம் என்பதால் தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. நேற்று இரவு முதல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சுமார் 75,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த காலை அதிகாலை ஆகம விதிப்படி திருக்கோவில் திறக்கம் நடை திறக்கப்பட்டவுடன் கோவில் வெளியே காத்திருந்த ஏராளமான பக்தர்கள் காலை முதல் தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு, அது உள் மாடவீதி என்று சொல்லக்கூடிய அந்த இடம் முழுக்க 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த 1 கிலோமீட்டர் தொலைவில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் திருக்கோவிலுக்குள் சென்றவுடன் அங்கும் பல்வேறு நீண்ட கியூ லைன்கள் அவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கேயும் அவர்கள் காத்திருந்து சுமார் 3 முதல் 4 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை தற்பொழுது அண்ணாமலையார் கோவிலில் நிலவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க பக்தர்களின் கூட்டம் நேற்று முதல் தொடர்ந்து இன்று வரை கட்டுக்கடங்காக அலைமோதி கொண்டிருப்பதால் காத்திருப்பு கூடங்களில் பக்தர்கள் காலை முதல் தங்க வைக்கப்பட்டு அந்த காத்திருப்பு கூடங்கள் திறந்தவுடன் பக்தர்கள் உடனடியாக சாமி தரிசனம் செய்வதற்காக விரைந்து செல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் செல்வதால் பெரியவர்கள் முதல் பெரியவர் வரை அங்கு பெரும் பெரிய தள்ளுமுள்ள ஏற்படும் சூழல் அங்கே நிலவி வருகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து திருக்கோவிலுக்குள் செல்லும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து செல்லக்கூடிய அந்த பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சுத்திறல் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட சூழலில் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல எவ்வளவோ அங்கு முயற்சித்த பிறகும் செல்ல முடியாத நிலை அங்கு காணப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் என்பது திருவண்ணாமலை அலைமோதி கொண்டிருக்கும் சூழலில் நீண்ட வரிசையில் கொழுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
0: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆபட தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 295 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,95,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். காசாவுக்கான சர்வதேச உதவி படகில் பயணித்து கைது செய்யப்பட்ட பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாட்டு செயற்பாட்டாளர்களை கொடூரமான முறையில் அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கிவிர் பிரான்சுக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் அரசு அதிரடி தடையை விதித்திருக்கிறது. இந்த ராஜேந்திர தடை உத்தரவை பிரான்ஸ் வெளிவிகார அமைச்சர் ஜீன் நோபல் பரட் தனது உத்தியோர்வ எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளார். சர்வதேச அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய வீடியோ கடந்த வாரம் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து காசா நோக்கி சென்ற சுமார் 50 உதவி படகுகளை கொண்ட குளோபல் சுமித் புளோட்டிலா குழுவை இஸ்ரேலிய கடற்படையினர் வழிமறித்து அதில் பயணித்த சுமார் 430 சர்வதேச செயற்பாட்டாளர்களை கைது செய்தார்கள். இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து, கனடா மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தை மற்றும் மனித கண்ணிய மீறல்கள் குறித்து அடையாளப்படுத்தியிருந்தார்கள். மேலும் தென்கிவிர் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பரோட் வலியுறுத்தியிருக்கிறார். பாகிஸ்தானின் பதட்டம் நிறைந்த பலுசிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான குவேட்டாவில் ராணுவத்தினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பயணித்த விசேட போர்தம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதலில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்திருப்பதோடு 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அண்மை காலத்தில் நடத்தப்பட்ட மிக உக்கிரமான மற்றும் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. குவெட்டாவிலிருந்து பெசாவர் நோக்கி ராணுவ வீரர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் ஏற்றிச் சென்ற புரதமே இந்த தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. புரதம் குவெட்டாவின் சாமன் பட்டாக் பகுதியில் உள்ள சமிச்சி ஒன்றை கடந்து சென்று கொண்டிருந்த போது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கார் ஒன்று தொடர்ந்து ஒரு பெட்டி மீது மோதி வெடிக்க செய்யப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த அதிபயங்கர வெடிப்பின் தாக்கத்தினால் புரதத்தின் 2 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி தலைகீழாக கவிழ்ந்து தீப்பிடித்துள்ளது. இதனால் அந்த பகுதி முழுவதும் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்துள்ளதோடு வெடிப்பு சத்தத்தினால் பெரும் பரப்பளவிலான சுற்றியுள்ள கட்டடங்களின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதறியிருக்கின்றன. அத்துடன் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் முற்றிலும் உருக்குலைந்து போயுள்ளன. இதுவரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ள ஈத் பெருநாளை முன்னிட்டு விடுமுறையை கழிப்பதற்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணித்த ராணுவ வீரர்களே இந்த கொடூர தாக்குதலில் சிக்கியுள்ளார்கள். உயிரிழந்தவர்களில் பெரும் பாலானோர் ராணுவ வீரர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த 50 மேற்பட்டோரில் பலரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று உள்ளூர் வைத்தியசாலை வைத்தியர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். சம்பவ இடத்திலிருந்து ரத்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்த பாதிக்கப்பட்டவர்களை மக்கள் சுமந்து செல்லும் காட்சிகளும் ராணுவத்தினர் அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பு பலப்படுத்தியுள்ள படங்களும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து பலுசிஸ்தான் அரசாங்க அதிகாரி பாபர் யூசுப் சாய் கருத்து தெரிவிக்கையில் விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். நிலப்பரப்பின் அடிப்படையில் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாகவும் அதே நேரம் நாட்டின் மிக ஏழ்மையான மாகாணமாகவும் பலுசிஸ்தான் விளங்கி வருகிறது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்த மாகாணம் மிகவும் பின்தங்கியிருக்கிறது. இங்குள்ள கணிசமான இயற்கை எரிவாயு இருப்புகள் மற்றும் கனிம வளங்களை உள்ளூர் மக்களுக்கு எந்தவித நன்மைகளும் வழங்காமல் பாகிஸ்தான் அரசாங்கம் சுரண்டுவதாக பலுசிஸ்தான் பிரிவினவாதிகள் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருவதோடு பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இபோலா கிருமியால் ஆப்பிரிக்காவின் பிற நாடுகளுக்கும் ஆபத்து இருப்பதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிருமி பரவல் கொங்கோ குடியரசையும் உகண்டாவையும் தாண்டி ஆப்பிரிக்காவின் மேலும் பல நாடுகளை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கென்யா, ருவாண்டா, தன்சேனியா, தெற்கு சூடான் உட்பட 10 நாடுகள் அபாயத்தில் இருப்பதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. உகண்டாவில் மேலும் 3 பேருக்கு இபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஹொங்கோ குடியரசில் செஞ்சிலுவை சங்கத்தின் தொண்டூழியர்கள் 3 இறந்ததாக கூறப்பட்டது. வேகமாக பரவும் இபோலா தொற்றை உலக சுகாதார நிறுவனம் அனைத்துலக அவசர நிலையாக அண்மையில் அறிவித்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க அதிபர் மாளிகைக்கு வெளியில் பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் பொதுமக்களில் ஒருவரும் காயமடைந்தார். இந்த ஆண்டு மட்டும் அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு அருகே நேர்ந்த 4வது பாதுகாப்பு அத்துமீறல் இதுவாகும். வெள்ள மாளிகை அருகில் உள்ள பாதுகாப்பு சோதனை சாவடிக்கு சென்ற ஒருவர் தம்முடைய பையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி சுடத் தொடங்கியதாக அமெரிக்க ரகசிய சேவை தெரிவித்தது. பாதுகாப்பு அதிகாரிகள் பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். அதில் காயமடைந்த சந்தேக நபர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் நடந்த நேரத்தில் அதிபர் டொனால்ட் டிரம்பும் வெள்ள மாளிகையில் இருந்தார். டொனாக்ஸ் பகுதியில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனிய படைகளுடன் இணைந்து பணியாற்றிய பிரிட்டிஷ் தன்னார்வ போராளியொருவர் உயிரிழந்திருப்பதாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தினார்கள். டிவோனைச் சேர்ந்த 23 வயதான ஐடன் ரெட்பியன் கிழக்கு உக்ரைனில் நடந்த சண்டையில் மே 9 உயிரிழந்தார். 2025 போர்ப்பணியில் இணைந்த பின்னர் அந்த இளம் பிரிட்டிஷ் வீரர் உக்ரைனின் ராணுவத்துக்கு ஆதரவளிக்கும் ஒரு சிறப்பு பிரிவில் பணியாற்றி வந்தார். ரெட்பியன் உயிரிழந்த நேரத்தில் அவருக்கு வீரத்துக்கான பதக்கம் வழங்கப்பட இருந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து அவரது குடும்பத்துக்கு ஆதரவளித்து வருவதாக பிரிட்டனின் வெளியுறவு, பொதுநலவாயம் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சீனாவின் விண்வெளி பயணத்தில் முதன்முறையாக ஹாங்காங் வீரர் ஒருவர் செல்லுகின்றார். சீனாவின் ஜெனசு 23 விண்வெளி பயணம் இன்று தொடங்குகிறது. யுருக்வான் துணைக்கோள ஏவுதளத்திலிருந்து விண்கலம் நாளை இரவு புறப்படும். அதில் செல்லும் மூவர் குழுவில் ஹாங்காங்கைச் சேர்ந்த லாகாயிங் இடம்பெறுகிறார். இதன் மூலம் சீன விண்வெளி பணியில் பங்கேற்கும் முதல் ஹாங்காங் விண்வெளி வீரர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். 3 வீரர்களும் டினாகோங் விண்வெளி நிலையத்தில் அறிவியல் ஆய்வுகள், விண்வெளி நடைப்பயணம், சரக்கு மாற்று பணிகள் ஆகியவற்றை மேற்கொள்வார்கள். ஒரு விண்வெளி வீரர் ஓராண்டு விண்வெளியிலே தங்கும் சோதனை திட்டத்திலும் பங்கேற்பார். 2030 மனிதனை நிலவுக்கு அனுப்பும் சீனாவின் இலக்கில் அந்த பணி முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. நிலாவில் ஒரு ஆய்வுத்தளம் அமைப்பது சீனாவின் குறிக்கோளாக இருக்கிறது. உலக வரப்படத்தில் அமெரிக்க தேசிய கொடியால் போர்த்தப்பட்ட ஈரான் நாட்டின் படத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஈரானை அமெரிக்கா கைப்பற்றும் முனைப்பில் இருப்பதை தெளிவாக காட்டும் விதத்தில் ட்ரம்ப் தமது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பதிவில் உலக வரைபடத்தில் அமெரிக்க தேசிய கொடியால் போர்த்தப்பட்ட ஈரான் நாட்டின் படத்தை பதிவிட்டுள்ளதன் மூலம் ஈரானில் அடுத்த கட்டமாக தீவிர தாக்குதல்களை மேற்கொள்ள அமெரிக்கா படைகள் ஆயத்தமாக இருப்பதை ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார் என்று இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் ஈராக் போரின் போது அமெரிக்க விமானப்படைக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்த விரிவான அறிக்கையை அமெரிக்க நாடாளுமன்றம் வெளியிட்டுள்ளது. அந்த போரின் போது 42 அமெரிக்க விமானங்கள் அழிக்கப்பட்டன அல்லது சேதமடைந்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது.
12: இந்த அறிக்கை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற ஆராய்ச்சி சேவை என அழைக்கப்படும் CRS மூலம் தொகுக்கப்பட்டுள்ளது. CRS அரசியல் கட்சி பாகுபாடின்றி அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களுக்கும் கொள்கை சிக்கல்கள் குறித்த பகுப்பாய்வை வழங்குகிறது. இந்த அறிக்கையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை, பென்டகன், அமெரிக்க ராணுவத்தின் சென்காம் மற்றும் செய்தி கட்டுரைகள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. இதில் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் உள்ளிட்ட பல்வேறு விமானங்கள் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் போருக்கான பாதுகாப்புத்துறையின் செலவு 29 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாகிவிட்டது என பென்டகன் அதிகாரி ஜூல்ஸ் W. ஹாஸ்ட் சமீபத்தில் நாடாளுமன்றம் முன் அளித்த சாட்சியமும் இந்த அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. 2026 மார்ச் 2 அன்று குவைத்தில் 2 F-15E போர் விமானங்கள் விபத்துக்குள்ளானதாகவும் அதிலிருந்த பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேறியதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து April 5 அன்று ஈரானில் நடைபெற்ற தாக்குதலின் போது மற்றொரு F-15E விமானமும் விபத்துக்குள்ளானதாகவும் மேலும் ஒரு F-35A போர் விமானம் ஈரானிய தாக்குதலில் சேதமடைந்த நிலையில் அது அவசரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் சென்காம் தெரிவித்துள்ளது. April 3 அன்று ஒரு ஏச்சன் விமானம் எதிரி தாக்குதலில் சிக்கியதாகவும் விமானி பாதுகாப்பாக வெளியேறியதாகவும் அமெரிக்க நாடாளுமன்ற அறிக்கை கூறுகிறது. மேலும் அந்த அறிக்கையின்படி மார்ச் 12 அன்று ஈராக் வான்வெளியில் 2 KC-135 டேங்கர் விமானங்கள் மோதிக்கொண்டதில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி அதிலிருந்த 6 பணியாளர்கள் உயிரிழந்தனர். சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 5 KC-135 விமானங்கள் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் சேதமடைந்ததாக மார்ச் 14 அன்று ஒரு செய்தி அறிக்கை தெரிவித்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 28 அன்று வெளியான ஒரு செய்தி கட்டுரையில் சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலின் போது ஒரு E-3 உளவு விமானம் அழிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே 7 அன்று விமானங்கள் பாதுகாப்பற்ற டாக்ஸிவேயில் நிறுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட சில உறுதிப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் சேதமடைந்த அமெரிக்க விமானப்படையின் உளவு விமானம் ஒன்றை காட்டியிருந்தது. அமெரிக்க ராணுவ செய்திகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பேஸ்புக் பக்கத்தில் முதன்முதலில் பகிரப்பட்ட புகைப்படங்கள் E-3 உளவு விமானம் சேதமடைந்திருந்ததை காட்டியிருந்தன. சவுதி தலைநகர் ரியாத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் இந்த படங்கள் எடுக்கப்பட்டதை பிபிசி வெரிஃபை உறுதிப்படுத்தியது. தூண்கள், சேமிப்பு அலகுகள் மற்றும் அறிவிப்பு பலகைகள் போன்ற படங்களில் காணப்படும் கட்டமைப்புகள் செயற்கைக்கோள் படங்களுடன் பொருந்துகின்றன. ஒரு மீட்பு நடவடிக்கையின் போது இரண்டு MC-130J விமானங்கள் செயலிழந்ததால் அழிக்கப்பட்டதாகவும், அதேபோல் ஒரு HH-60W ஹெலிகாப்டர் மற்றொரு மீட்பு நடவடிக்கையின் போது சேதமடைந்ததாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் போது 24 அமெரிக்க ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதாகவும், இதில் MQ-9 மற்றும் MQ-4C ட்ரோன்கள் அடங்கும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா போரின் முக்கிய இலக்குகளை அடைந்துவிட்டதாக தெரிவித்துள்ள நிலையில், மறுபுறம் ஈரானின் இழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர முடியும் என்றும் ஈரான் கூறி வருகிறது.
0: தாய்வானில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தாய்வானிய அரசாங்கம் தற்காப்பு செலவை அதிகரிப்பதற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. தாய்வான் அதிபர் லாய் சிங் டியிடம் தற்காப்பு செலவுக்கு நாடாளுமன்றத்திடம் $40 பில்லியன் நிதி கோரியிருந்தார். அமெரிக்க ஆயுதங்களுக்கும் உள்ளூரில் தயாரிக்கப்படும் ஆளில்லா வானூர்தி போன்ற கருவிகளுக்கும் நிதி தேவை என்று லாய் கூறியிருந்தார். ஆனால் எதிர்கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடாளுமன்றம் அவர் கோரியதில் 2/3 தொகைக்கே ஒப்புதல் வழங்கியது. அரசாங்கத்தின் பரிந்துரை தெளிவாக இல்லை, அது ஊழலுக்கு வழிசமைக்கலாம் என்று எதிர்கட்சி கூறுகிறது. தனகர் தாய்பேயில் மனித உரிமை குழுக்களும் சுதந்திரத்துக்கு ஆதரவான அமைப்புகளும் இணைந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தன. மேற்கு கரையில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும், பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேலை மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தியிருக்கின்றன. பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 7 நாடுகள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் மோசமடைந்துள்ள மேற்கு கரையின் பாதுகாப்பு சூழலுக்கு கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அரசின் கொள்கைகள் அந்த பகுதியில் ஸ்திரத்தன்மையை குலைப்பதோடு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரு நாடுகள் தீர்வு காண்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் முற்றிலுமாக முடக்குவதாக இந்த நாடுகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளன. எருசலமின் புனித தலங்களில் வரலாற்றிலேயே மாற்றக்கூடாது, பாலஸ்தீனம் மீதான நிதி கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டிரம்ப் அரசின் புதிய கிரீன் கார்ட் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜனநாயக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார். அதில் ஒன்றாக அவரது அரசு புதிய குடியேற்ற கொள்கையை வெளியிட்டுள்ளது. இந்த கொள்கையின்படி அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் அசாதாரண சூழ்நிலைகளின்றி அந்த நாட்டில் இருந்தபடியே இனி யாரும் கிரீன் கார்டு நிரந்தர அமெரிக்க பதிவிட அனுமதி கோரி விண்ணப்பிக்க முடியாது. இதற்கு பதிலாக அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேறி சொந்த நாட்டுக்கு சென்று அங்கிருந்து கிரீன் கார்டு கோரி விண்ணப்பிக்க வேண்டும். முன்பு கல்வி கற்க வரும் மாணவர்கள், பணி நிமித்தமாக வருவோர் அமெரிக்காவில் தங்கியிருந்தபடி கிரீன் கார்டு கோரி விண்ணப்பிக்கலாம் என்ற நடைமுறை இருந்தது. ஆனால் தற்போது அதற்கு டிரம்ப் அரசு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. டிரம்ப் அரசின் இந்த நடவடிக்கையால் இந்தியா உட்பட பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா சென்று தங்கி படிக்கும் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்படுகிறார்கள். இதை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் அமைப்பின் முடிவை எதிர்த்தும் அந்த முடிவை திரும்பப் பெற கோரியும் போராடப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். புதிய கிரீன் கார்டு கொள்கையில் இருந்து யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அந்த அமைப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவில் அடைக்கலம் கோருவோருக்கு இது பொருந்தாது என்று மட்டும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் யாக்கலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொருளாதார பலன் அளிப்போர் அல்லது தேசநலன் சார்ந்தோர் மட்டும் தற்போதைய நடைமுறையை தொடரலாம், அதாவது அமெரிக்காவில் இருந்தபடி கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த விலக்கு H-1B விசாக்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பொருந்துமா என்பது தெரியவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் முன்னாள் ஆலோசகரான அஜி புட்டோரியா, கிரீன் கார்டு பெறுவதற்காக முறைப்படி சட்டத்தை பின்பற்றி வரிகளை செலுத்திவிட்டு பல ஆண்டுகளாக காத்திருக்கும் 12 லட்சம் அமெரிக்க வாழ் இந்தியர்களை இது பிரச்சினையில் தள்ளியுள்ளது. இதை எதிர்த்து பல்வேறு தரப்பினரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பங்களாதேஷில் பொன்னிற முடிகொண்ட அல்பினா ரக எருமை எதிர்பாராமல் பிரபலமடைந்து விட்டது. தனக்கு டாக்காவில் உள்ள ஒரு பண்ணையில் அந்த எருமை வளர்க்கப்படுகிறது. சுமார் 700 கிலோகிராம் எடையுள்ள அந்த எருமை டொனால்ட் ட்ரம்ப் என்றே அழைக்கப்படுகிறது. எருமையை பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நினைவுக்கு வருவதாக இணையவாசிகள் பலரும் கருதுகிறார்கள். நாள்தோறும் தொலைதூரத்தில் இருந்து பலரும் டாக்கா சென்று புதுமையான அந்த எருமையுடன் படம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அது சமூக வலைதளங்களில் அதிவேகமாக பரவியது. ஹஜ் பெருநாளின் போது பலியிட ஆயிரக்கணக்கான கால்நடைகள் தயார் நிலையில் உள்ளன. அவற்றில் அல்பினா எருமை தனித்து நிற்கிறது. ட்ரம்ப் என்ற எருமைக்கு சிறப்பு கவனிப்பு தேவைப்படுவதாக பண்ணை உரிமையாளர் தெரிவித்தார். நாள்தோறும் எருமையை 4 முறை குளிப்பாட்டி 4 வேளை உணவு அளிப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிடுகிறார். உருகுவேயில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கருணை கொலை செய்யப்பட்டுள்ளார். அது அந்த நாட்டின் முதல் கருணை கொலையாகும். கடந்த அக்டோபர் மாதம் உருகுவே கருணை கொலையை அதிகாரபூர்வமாக்கியது. லத்தீன் அமெரிக்காவில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்த முதல் நாடு உருகுவே. அந்த நாட்டின் சட்டப்படி மூத்த குடிமக்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள அனுமதிக்கப்படலாம். குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டு இறுதிக்கட்டத்தில் அவதிப்படுவோரும் அனுமதி கோரலாம். அவர்கள் தெளிவாக முடிவெடுக்கும் நிலையில் இருக்க வேண்டும். பெரும் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு சட்டம் துணை நிற்கும். உருகுவே மிதவாத சட்டங்களை நிறைவேற்றுவதில் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. மரியுவானா, தன்பாலின திருமணம், கற்கலைப்பு ஆகியவற்றை மற்ற நாடுகளுக்கு முன்பே உருகுவே சட்டபூர்வமாக்கியுள்ளது. கத்தி பசிபிக் விமானம் ஒன்று நடுவானில் ஆட்டங்கண்டதால் 10 பேர் காயமுற்றார்கள். விமானம் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பென் நகரிலிருந்து ஹாங்காங் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்தது. 6 சிப்பந்திகளும் 4 பயணிகளும் காயமடைந்தார்கள். நேற்று காலை விமானம் தரையிறங்கிய போது மருத்துவ வாகனங்கள் தயாராக இருந்தன. காயமுற்றவர்களை மருத்துவ உதவியாளர்கள் சோதித்து பார்த்தார்கள். 8 பேர் சுயநினைவுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஒருவருக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. காயமுற்றவர்களை கவனித்து அவர்களுக்கு உரிய உதவி வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பயணியை தவறான விமானத்தில் ஏற்றிச் சென்றதற்காக டைகர் ஏர் தாய்வான் நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவர் தாய்வானிலிருந்து ஜப்பானின் டோக்கியோவுக்கு செல்ல இருந்தார். மாறாக ஒசகா செல்லும் விமானத்தில் அவர் ஏறிவிட்டார். விமானத்தில் பயணச்சீட்டை சரிபார்த்த போதுதான் பயணி தவறான விமானத்தில் ஏறியது தெரிய வந்தது. பிறகு அவர் அந்த விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டார். சம்பவம் குறித்து டைகர் ஏர் தாய்வான் நிறுவனம் தானாக தாய்வானின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் இதனை தெரிவித்தது. பயண நுழைவு வாயில் இருந்த ஊழியர் பயணியின் அடையாளத்தை முறையாக உறுதி செய்யவில்லை என்பதை விசாரணை ஆணையம் கண்டறிந்தது. அது பாதுகாப்பு விதிமீறலாகும். டைகர் தாய்வான் நிறுவனத்துக்கு 150,000 தாய்வான் டாலர், அதாவது சுமார் 5,500 அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது. நிறுவனம் அதன் செயற்பாடுகளை மேலும் ஒழுங்குபடுத்த ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வியட்நாமில் ஒரு சிறுமி கூரை பிளந்ததால் தொலைபேசி கடைக்குள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடை முதல் மாடியில் அமைந்துள்ளது. அங்கு பணியாற்றிய ஊழியர் ஒருவர் தமது 3 வயது மகளை கடைக்கு அழைத்து சென்றார். தாயாரின் வேலைநிறுத்தத்தின் போது சிறுமி 2 மாடியில் பந்து வைத்து விளையாடி கொண்டிருந்தால் ஊழியர்கள் அதிகம் புழங்காத பகுதிக்குள் பந்து விழுந்து விட்டது. அங்குள்ள தரை அதிக எடை தாங்காது என்று சொல்லப்பட்டது. சிறுமி பந்தை எடுக்க முயன்ற போது கூரை இடிந்து அவள் கீழே விழுந்தாள். கடையில் இருந்த ஊழியர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு சிறுமியை பாதுகாப்பாக பற்றி கொண்டார். சிறுமி காயமின்றி தப்பினாள். கடையின் உரிமையாளர் கண்காணிப்பு கமரா காட்சியை வெளியிட்டார். பிள்ளைகள் பாதுகாப்பில்லாத இடத்தில் விளையாடும் போது பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த காணொலி காட்சியில் வலியுறுத்தி இருக்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகில் கட்டுமான தளத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் சுமார் 30 முதல் 40 பேர் வரை சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தேடல் பணி தீவிரமாக அங்கு நடைபெற்று வருகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் விவரம் தீவிர போர்ப்பதற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பை பதிவு செய்த நிலையில் இயற்கை எரிவாயின் விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி ரவுட்டியாக மசகு எண்ணெய் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் பீப்பாய் ஒன்றின் விலை $96.60 அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $103.05 நிலவுகிறது. இதேவேளை இயற்கை எரிவாயின் விலையிலும் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி அதன் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் பிரபல பணக்காரர் எலோன் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட வரலாற்றிலே மிக சக்தி வாய்ந்த ஸ்டார்ஷிப் விண்கலம் தனது சோதனை பயணத்தின் இறுதிப் பகுதியில் இந்திய பெருங்கடலில் விழுந்து வெடித்து சிதறிவிட்டது. ஒரு மணித்தியால நீடித்த இந்த விண்வெளி பயணத்தின் போது சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்ட போதிலும் இந்த சோதனை பயணம் பெருமளவில் வெற்றிகரமாக அமைந்ததாக விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். விண்கலம் இந்திய பெருங்கடலில் மோதி தீப்பிழம்புகளாக மாறிய போதிலும் திட்டமிட்ட இலக்குகளில் பெரும்பாலானவை எட்டப்பட்டதால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ஊழியர்கள் நேரலை ஒளிபரப்பின் போது தமது மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா எதிர்காலத்தில் விண்வெளி வீரர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்பும் திட்டத்துக்காக இந்த மேம்படுத்தப்பட்ட ஸ்டார்ஷிப் விண்கலத்தையே முழுமையாக நம்பியிருக்கிறது. இதனால் இந்த சோதனையோட்டம் சர்வதேச ரீதியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தின் தெற்கு முனையிலிருந்து விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. சோதனைக்காக 20 போலி ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை இது சுமந்து சென்றதோடு பயணத்தின் பாதியிலே அவை வெற்றிகரமாக விண்வெளியில் விடுவிக்கப்பட்டன. உலகை பாதியளவு சுற்றி வந்து இந்திய பெருங்கடலை நோக்கிய இலக்கை நோக்கி விண்கலம் பயணித்தது. விண்கலம் விண்வெளியில் பயணித்த போது அதன் எஞ்சின்களில் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அது திட்டமிட்ட துல்லியமான சுற்றுப்பாதையை அடையவில்லை. இது ஒரு வழக்கமான சுற்றுப்பாதை நுழைவு அல்ல என்று ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன பேச்சாளர் ஒப்புக்கொண்டார். அதேபோல் சுப்ர

0: வரலாற்று இலக்கை அடித்து சாதித்துள்ளார்கள் என்று பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். காலநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள் மற்றும் அதிகரித்து வரும் மோதல்கள் உலகளவில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி வரும் சூழலில் பல நாடுகள் தன்னிறவுக்கும் உணவு இறக்குமதிக்கும் இடையே சரியான சமநிலையை தாங்கள் கொண்டிருக்கவில்லை என்பதையும், சவாலான காலங்களின் அடிப்படை தேவைகளை வழங்குவதில் சிரமப்படக்கூடும் என்பதையும் உணர தொடங்கியுள்ளன. அவர்களிடம் போதுமான உணவு இருந்தாலும் மோசமான உட்கட்டமைப்பு, ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் உணவு வீணாதல் அடிக்கடி ஏற்படும் சிக்கல்களாக உள்ளன. இதிலிருந்து எப்படி தயாரிப்பு நிலையை அடைதல், இது தொடர்பான பார்வை.
1: போர்கள், இயற்கை சீற்றங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை லட்சக்கணக்கான மக்களுக்கு பல மாதங்களுக்கு உணவளிக்கும் ஒரு நாட்டின் திறனை தீவிரமாக சீர்குலைக்கக்கூடும். ஆகவே தாங்கள் தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்த அரசும் தனிநபர்களும் என்ன செய்ய முடியும்? அவசரகால திட்டமிடலில் நோர்டிக் நாடுகள், ஜப்பான் மற்றும் மேற்கு ஆசியா ஆகியவை முன்னிலை வகிக்கின்றன. உள்ளூர் மக்கள் தேவையான பொருட்களை சேமித்து வைத்துள்ளனர். அதிகாரிகள் மிக மோசமான சூழல்களை எதிர்கொள்ள பல தசாப்தங்களாக பயிற்சி பெற்றுள்ளனர். இதில் பின்லாந்து வெற்றி கண்டுள்ளது. இதற்காக ரஷ்யாவின் முழு அளவிலான யுக்ரைன் படையெடுப்பிற்கு முன்பே பின்லாந்தின் பாதுகாப்பு துறை, போக்குவரத்து துறையினர், உணவு விநியோகஸ்தர்கள், இணைய பாதுகாப்பு நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட்டன. மாவு, சர்க்கரை மற்றும் சமையல் எண்ணெய்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை ரகசிய கிடங்குகளிலும் நிலத்தடி பதுங்கு குழிகளிலும் சேமித்து வைப்பது அங்கு சட்டப்பூர்வமான கடமை. மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் இந்த பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அங்கு மாற்று ஜெனரேட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன.
2: நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் முன்னாயத்த பணிகளை தொடங்க இயலாது. மிக சிறு வயதிலிருந்தே குழந்தைகள் அடிப்படை பாதுகாப்பு நடைமுறைகளை மட்டுமல்லாமல் நடைமுறை திறன்களையும் சமூகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதையும், குறிப்பாக தங்கள் பங்களிப்பு அளிப்பது ஏன் பெரும் முக்கியமானது என்பது குறித்தும் அவர்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படுகிறது. இது வெறும் அரசின் திட்டமாக மட்டும் இருக்க முடியாது. ஏனெனில் அவ்வாறு இருந்தால் அது மக்கள் மீது திணிக்கப்படும் ஒன்றாகவே கருதப்படும்.
1: ஆனால் மியான்மர், காசா, லெபனான், சூடான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற அரசியல் ஸ்திரமற்ற இடங்களில் இந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை.
3: உலகம் முழுவதும் பசி நிலவுவதற்கு மோதலே முதன்மை காரணம். எனவே உலகளாவிய பசி பட்டினி பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதில்தான் முதலில் கவனம் செலுத்த வேண்டும்.
1: சர்வதேச உதவிகள் மற்றும் சில சிறிய அளவிலான உணவு உற்பத்தி தொடர்ந்த போதிலும் அங்குள்ள பலர் ஏற்கனவே பசி பட்டினியால் அல்லது ஊட்டச்சத்து குறைபாட்டால் உள்ளனர்.
3: உலகம் முழுவதும் பசி நிலவுவதற்கு மோதலே முதன்மை காரணம். எனவே உலகளாவிய பசி பட்டினி பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதில்தான் முதலில் கவனம் செலுத்த வேண்டும்.
1: சர்வதேச உதவிகள் மற்றும் சில சிறிய அளவிலான உணவு உற்பத்தி தொடர்ந்த போதிலும் அங்குள்ள பலர் ஏற்கனவே பசி பட்டினியால் அல்லது ஊட்டச்சத்து குறைபாட்டால் உள்ளனர்.
3: உலகம் முழுவதும் 30 கோடிக்கும் அதிகமான மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1/3 நிகழ்வுகளுக்கு மோதல்களே காரணமாக உள்ளன. இந்த மோதல்கள் மக்கள் இடம்பெயர காரணமாவதுடன் உள்கட்டமைப்புகளை சிதைத்து வேளாண் உணவு அமைப்புகளையும் பலவீனப்படுத்துகின்றன.
1: தற்சார்பு நிலை உதவக்கூடும், ஆனால் அது சவால்களையும் ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக சீனா, கிர்கிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச விநியோக சங்கிலிகளை சார்ந்து இல்லை என்பதால் அவை உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள வாய்ப்பில்லை. ஆனால் பூச்சிகள், காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் முழுமையாக அழிந்து போகக்கூடும். மேலும் மோதல்களின் போது துறைமுகங்கள் மூடப்பட்டால் விதைகள் மற்றும் உரத்தட்டுப்பாட்டை இந்த நாடுகள் எதிர்கொள்ள நேரிடும். இந்தியாவிலும் பிரச்சனைகள் உள்ளன. பருவநிலை மாற்றங்களை தாங்கிக் கொண்டு வளரக்கூடிய பயிர்களில் முதலீடு செய்திருப்பது அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியை அதிகரிக்க செய்துள்ளது. ஆனால் நெருக்கடி நிலைகள் ஏற்படுவதற்கு முன்பே கூட உணவுக்கான அணுகல், விநியோகம் மற்றும் உணவு வீணாதல் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 14 விழுக்காட்டினர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளையில் முந்தைய சவால்களில் இருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதன் விளைவாக நெருக்கடிகள் ஏற்படும் போது விவசாயிகளும் சமூகங்களும் தப்பிக்க உதவும் வகையில் பில்லியன் கணக்கான மதிப்பிலான பணம் அல்லது உணவு இடமாற்றங்களை மிகவும் திறமையான வழிகளில் விநியோகிக்க வழிமுறைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் கூறுகிறது.
3: இது விநியோக சங்கிலிகள் சீராக செயல்படுவதையும் உள்ளூர் அமைப்புகளுக்கு துணை புரியும் சர்வதேச உதவிகளையும் உறுதி செய்யும் நோக்கமுடையது. ஏனெனில் நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையானவற்றை இந்த உள்ளூர் அமைப்புகளை கொண்டு சேர்க்கின்றன. மேலும் நீண்டகால மீள்திறனுக்கான ஒரு பாலமாகவும் அவை அமைகின்றன. மனிதாபிமான உதவிகள் சமூக பாதுகாப்பு நோக்கி நகர்வதை நான் காண்கிறேன். இதன் மூலம் வெளி உதவிகளை எப்போதும் சார்ந்திருக்காமல் அரசும் சமூகங்களும் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே பெற்றுக்கொள்ள வழிவகை செய்கிறீர்கள். இது உண்மையில் நாடுகள் அனைத்தும்

0: ஒன்றிணைந்து செயல்படுவது பற்றியது. ஒரு நாட்டில் உணவு பாதுகாப்பு இல்லை என்றால் அது அதனை சுற்றியுள்ள பல பிற நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
1: முன்னெச்சரிக்கை அமைப்புகள் உயிர்களையும் உணவு விநியோகத்தையும் பாதுகாக்க உதவும். வானிலை முன்னறிவிப்புகளை மேம்படுத்தவும், கண்காணிப்பு வலை பின்னல்கள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் 60க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தையும் செயற்கை நுண்ணறிவையும் பயன்படுத்தி வருகின்றன.
2: அவை விவசாயிகளுக்கு தங்கள் பயிர்களையும் கால்நடைகளையும் பாதுகாப்பதற்கான வாய்ப்பை வழங்குகின்றன. குடும்பங்கள் பாதுகாப்பாக வெளியேற உதவுகின்றன. மேலும் முழு சமூகத்தையும் பேரழிவில் இருந்து பாதுகாக்கின்றன.
1: எனவே உலக அளவில் பேரிடர்களும் நிச்சயமற்ற சூழல்களும் அதிகரித்து அடிப்படை கட்டமைப்புகள் சீர்குலையும் சூழலில் நாடுகள் தன்னிறைவுக்கும் இறக்குமதிக்கும் இடையே ஒரு சமநிலையை எட்டுவதை இலக்காக கொள்ள வேண்டும். ஆனால் நெருக்கடிகள் ஏற்படும் போது உணவை சேமித்து வைக்கவோ அல்லது தேவைப்படுபவர்களுக்கு அதை விநியோகிக்கவோ முடியாவிட்டால் போதுமான அளவு உணவு வைத்திருப்பது மட்டும் ஒரு தீர்வாகாது.
3: இனி விளையாட்டுச் செய்திகளில், மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த இலங்கை மலையத்தின் பெருமைக்குரிய முத்துக்குமார் கபில பிரசாத் குமாருக்கு பாராட்டும் கௌரவிப்பு நிகழ்வும் நேற்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தலைமையில் நடைபெற்றது. தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றாலும் எமது பாரம்பரிய வீரக்கலையான சிலம்பத்தை மறவாமல் சர்வதேச அரங்கில் நிலைநாட்டியுள்ள இந்த வெற்றி ஒட்டுமொத்த மலையக மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். உங்களது அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் எமது இளைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் மலையக இளைஞர்களின் தன்னம்பிக்கைக்கு சான்றாகவும் விளங்குகிறது. தாய்நாட்டுக்கும் சமூகத்துக்கும் உலகளவில் பெருமை சேர்த்த உங்களது தற்காப்பு கலைப்பயணம் மேலும் பல சிகரங்களை தொட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் திறமையானவர்களுக்கு கட்டாயம் அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு பெரும் சான்று என்றும் அவர் குறிப்பிட்டார். லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அசத்தில் வெற்றி பெற்றது. பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் பஞ்சாப் அணி புள்ளிப்பட்டியலில் 4ஆம் இடத்துக்கு உயர்ந்துள்ளது. ஜூ 23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலம் வென்றது. வியட்நாமின் டானாங் நகரில் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று தொடங்கியது. இதில் கிரேக்கோ ரோமன் பிரிவில் இந்தியா முதல் நாளில் 5 பதக்கங்களை வசப்படுத்தியுள்ளது. மெக்சிகோவின் நட்பு முறை கால்பந்து ஆட்டத்தின் போது அதன் விளையாட்டரங்கின் ஒரு பகுதியை மூட பிஃபா என்ற அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு எக்குவாடர் பராகுவே அணிகளுக்கு எதிரான நட்பு முறை ஆட்டங்களில் மெக்சிகோவின் ரசிகர்கள் ஓரின சேர்க்கைக்கு எதிராக முழங்கியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் பீப்புளா கொஸ்ட்மெக் விளையாட்டு அரங்கில் நேற்று கானாவுடன் நடைபெற்ற நட்பு முறை ஆட்டத்தின் போது சில இருக்கைகளுக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை தடுக்கப்பட்டது. அந்த இடங்களில் என்ற வாசகத்துடன் பதாகைகள் வைக்கப்பட்ட புகைப்படங்கள் அந்த சம்மேளனம் பயந்து கொண்டது. இந்த ஆண்டின் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்கு முன் ஓரின சேர்க்கை எதிர்ப்பு முழக்கங்களை நிறுத்த அந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அத்தகைய முழக்கங்களுக்காக ஃபீஃபா கொன்காஃப் அமைப்புகள் மெக்சிகோ அணிக்கு பலமுறை தடைகளை விதித்துள்ளன. விளையாட்டு அரங்குகளில் எல்லாவிதமான பாகுபாட்டு நடவடிக்கைகளையும் ஒழிப்பதில் உறுதியாக இருப்பதாக மெக்சிகோ கால்பந்து சம்மேளனம் தெரிவிக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்காக கொங்கோ குடியரசின் தேசிய கால்பந்து அணி அமெரிக்கா செல்லும் முன் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று பரவி வருவதால் அமெரிக்கா அந்த முடிவை எடுத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.64 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.10 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.72 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.30 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.98 ரூபாய், ஒரு அகராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.60 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.21 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.26%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிந்து தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: வருவதுண்டோ?
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் இன்றைய சுவிஸ் நேரத்திலே வளமை போல் இன்றும் தொடர்கின்றது.

0: இன்றைய அரசியல் சமூக மேடையிலே எமது ஆய்வாளர்களோடு கலந்து கொள்ளுகின்றார். கனடாவிலிருந்து தமிழர் உரிமை குழுமம் தமிழ் ரைட்ஸ் குரூப்பின் நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய திருமதி கற்பனா நாகேந்திரா அவர்கள் இன்றைய டிஆர்டி தமிழலியின் அரசியல் சமூக மேடையிலே உரையாடுகின்றார். அவரை முதலிலே வரவேற்று பின்னர் எங்களுடைய ஆய்வாளர்களோடு இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் திருமதி கற்பனா அவர்களே.
1: வணக்கம்.
0: அதாவது உங்களுடைய தமிழர் உரிமை குழுமம் தொடர்பாக முதல்ல நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக உங்களை முதல்ல நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: வணக்கம். இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய பெயர் கற்பனா நாகேந்திரா. நான் வான்குவர் பிரிட்டிஷ் கொலம்பியால இப்பொழுது நான் வாழ்றேன். கூடுதலா எல்லாருக்கும் டொரண்டோ என்ற இடம் தெரியும். எல்லாருக்கும் அது டொரண்டோ கனடால இருந்து ஒரு 5 மணித்தியாலம் தூரத்துல நான் இருக்கிறேன். நான் இப்போ 20 வருஷமா வான்குவர்ல இருக்கிறேன். கனடால கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல நான் வாழ்றேன். எந்த சொந்த ஊர் வந்து யாழ்ப்பாணம். 1983 ராயட்ஸ்ல நானும் எங்களோட குடும்பம் ரத்மலானையில இருந்து நாங்க அந்த ராயட்ஸ்ல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் நாங்கள். அதுக்கு அந்த ஜூலை மாதம் எங்களோட வீடு வந்து ரத்மலான வீடு வந்து எரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நாங்க பக்கத்து வீட்டுல ஒளிஞ்சு சேர்ந்து ஒரு கப்பல் ஏறி யாழ்ப்பாணம் சென்று பாதுகாப்பான இடத்துக்கு கனடாக்கு 1985 வந்து நாங்க. அதுக்கு பிறகு வருஷங்களாக நான் வந்து எங்களோட மக்களுக்காக எங்களோட போராட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட உதவிகள் என்ன எந்த அளவுல என்னால செய்ய முடியுமோ செய்து கொண்டு வாரன் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா கனடால இருந்து கொண்டு.
0: அதாவது நீங்கள் உங்களுடைய இவ்வளவு கால அவதானிப்பில தமிழர்கள் என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்னென்ன செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு பார்வை இருந்திருக்கும், அனுபவம் இருந்திருக்கும். அவை உங்களுடைய அனுபவ ரீதியாக தமிழர்கள் இந்த போராட்டத்திலே நாங்கள் முன்கூட்டியே என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணப்பாடுகள் பிற்காலத்தில் ஏற்பட்டன?
1: நான் கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்ன மாதிரி 25-30 வருஷமா இதுல ஈடுபாடா இருக்கேக்கல. எனக்கு ஒன்று தோணுச்சது என்னென்னா, இப்ப எங்களுக்கு எங்கட மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். இப்படி இனப்பழு படுகொலை நடந்தது, எங்கட மக்கள் சரியா கஷ்டப்படணும் என்று. ஆனா ஒரு இப்ப கோவிட் மூலம் நாங்க எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. இப்ப 2020 எல்லாரும் வீட்டுல இருக்கேக்கல. அப்பதான் நாங்க ஒரு 7-8 பேரா சேர்ந்து யோசிச்சுனாங்க இந்த எங்கட போராட்டம் அடுத்த இதுக்கு எங்க என்னென்று கொண்டு போறது என்று யோசிச்சு தான் நாங்க இந்த தமிழ் ரைட்ஸ் குரூப் என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுனாங்க. எங்களோட உண்மையான அந்த முக்கியமான நோக்கம் என்னென்றா, எங்களோட தமிழாக்குற பிரச்சனையை வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல, ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் லெவல்ல என்ன மாதிரியான நீதி கிடைக்கலாம் என்று அதற்கு ஆன வேலை திட்டங்கள் கூடுதலாக நடக்கல எங்கட சமுதாயத்துல. சோ அதுக்கு தொடர்பாக தானே எங்கட வேலை திட்டங்கள் எல்லாம் கூடுதலா நடக்குது. அப்ப ஐசிஜேயோ ஐசிசியோ இல்லாட்டி யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லுவாங்க, அதுண்டா அந்தந்த நாட்டுல என்ன மாதிரி கேஸுகள் ஃபைண்ட் பண்ணலாம்ட்டு இப்ப ஒரு லீகல் டீமா சேர்ந்து நாங்க இப்ப அந்த 5 வருஷமா அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது.
0: எங்களுடைய இந்த இவ்வளவு அழிவுகளும் எல்லோருக்குமே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. சர்வதேச நிறுவனங்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு இன அழிப்பு நடைபெற்றது என்பதை அனைவருமே தெரிந்திருந்தும் ஏன் எங்களுக்கு சர்வதேச ரீதியாக அதற்கான வழிவகைகள் இந்த நீதி கிடைக்கின்ற பொறிமுறைகளை உருவாக்க முடியாமல், நாங்கள் பெருமளவிலே எல்லா நாடுகளிலும் வாழுகிறோம், வாழ்வது மாத்திரமல்ல எல்லோருமே கடினமான உழைப்பாளிகளாக இருக்கிறதால இந்த நாடுகளுக்கு நாங்கள் வரி செலுத்துகிறோம். அந்த வரியை பெருமளவு வரியை இந்த நாடுகளுக்கு எங்களுடைய மக்களால் கிடைக்கிறது. அப்படி இருந்தும் எந்த ஒரு நாடும் ஒரு நேர்மையான முறையிலே எங்களுக்காக இதுவரையில குரல் கொடுக்க முன்வரவிப்பார். ரோஹிங்கா முஸ்லீம்களை எடுத்தால் கூட சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்களுக்காக, அவர்களை யாரென்றே தெரியாத ஒரு நாடு அவர்களுக்காக வழக்கிலே நடத்துகிறது. பிலிப்பைன்ஸ் பிரதமராக இருந்தவர் இறந்தவர் அங்கே போதைப் பொருள் இதுகளிலே பல்வேறுபட்ட மனித உரிமைகளை செய்தார்கள். ஆனால் அவர்களை விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எல்லாமே எடுக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக கூட நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பிரச்சனையே இப்படி சர்வதேச நிலைமையிலே வந்து நாங்கள் பெருமளவு வாழ்ந்தாலும் எங்களுடையவர்களே சில சில நாடுகளில் அமைச்சர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, வெளிநாடுகள் நாடுகளிலே இருந்தாலும் அந்த நாடுகள் கூட பெருமளவிலே உளரீதியாக முன்வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கிறீர்கள்?
1: என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க இப்ப குறிப்பிட்ட மூன்று எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க. முதலாவது ரோஹிங்கா அண்ட கேஸ்ல வந்து பாத்தீங்களா, அதுக்கு ரோஹிங்கா அண்ட கேஸ்ல உண்மையா கொடுத்த கை கொடுத்த வந்து முஸ்லிம் மக்கள் தான், உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம் மக்கள். நீங்க அது அந்த கேஸ வந்து ஐசிஜேல ஃபைல் பண்ணப்பட்டது கேம்பியாண்ட ஒரு நாடு. கேம்பியா வந்து தொகையான முஸ்லிமான ஆக்கள் இருக்கின்ற
0: அவர்களுக்கு ரோஹிங்கா பற்றி தெரியவே தெரியாது.
1: ஆனா அந்த முஸ்லீம் அந்த இதுல தரத்துல அவைகளுக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சது. அதே மாதிரி நீங்க சொல்றது மற்ற கேஸ்ல நீங்க பாத்தீங்களா, சீரியாவோ இப்ப இஸ்ரேல், இப்ப இஸ்ரேல்ல இப்ப பலஸ்தீன்ல நடக்கிறது வந்து இப்ப எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நடக்கிற இனப்படுகொலை. அது வந்து கோர்ட்ஸ்ல கொண்டு போய் காட்டுறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா எங்களுக்கு நடந்த 2009 நடந்த இனப்படுகொலை வந்து அது என்ன சொல்றது, வார் வித்தவுட் விட்னஸ் என்று நாங்க சொல்லுவோம். அப்பொழுதும் அது வந்து ஒருத்தருக்கும் தெரியாம நடந்திருக்குது. அதுக்கு எவிடன்ஸுகள் வந்து நாங்க டெஸ்டிமோனியல் இருக்குது, பாதிக்கப்பட்ட கணப்பெயர் இருக்கணும் அந்த கதையை சொல்றதுக்கு. ஆனா ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் லெவல்ல போய் அதை வந்து வாதாடுறன்றா, அதுக்கண்டு ஒரு குறிப்பிட்ட அளவான எவிடன்ஸ் தேவை, அதுக்கண்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு வேற வேற என்னென்ன சொல்றது இன்ஃபர்மேஷன், அதுக்கு பெருமதியான கேஸுகள் எங்களுக்கு இல்லை. அது வந்து ஒரு நாங்க இதுதான் ஜெனசைட், ஜெனசைடு ப்ரூவ் பண்ண போய்க்குள்ள அதுக்கு கணக்கு, அதுக்கு கீழால கணக்கு டீட்டெயில்ஸ் வரும். அது நான் வந்து ஒரு லீகல் ப்ரொஃபஷனல் இல்லை, நான் லாயர் இல்லை. ஸோ எனக்கு அதுல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் சரியான கஷ்டமா இருக்கும். ஆனா நான்
0: நீங்க அதை ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், ஹைதரலி அவர்கள் மொழிபெயர்த்து சொல்லுவார். நீங்களுடைய
1: ஜெனசைடல் இன்டென்ட் ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு முதலாவது அந்த இன்டென்ட்டை காட்டணும். அது வி நோ தட் அங்க முள்ளிவாய்க்கால வந்து தமிழ் சனம் வந்து கொல்லப்பட்டது, தொகையான சனம் வந்து கொல்லப்பட்டது. ஆனா அவையில் வந்து அது குறிப்பிட்டு தமிழரை அழிக்கிறதுக்கண்டு செய்தவங்கள் என்று நாங்கள் அதை ஒரு கோர்ட்ஸ்ல கட்டாயம் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க இஸ்ரேல் பலஸ்தீன் கேஸ்ல பாத்தீங்களா, இஸ்ரேலி ஆபிஷியல்ஸ் வந்து அவன் பார்லிமெண்ட்லயோ நியூஸ் பேப்பர்லயோ டெஸ்ட் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், நாங்க வந்து பலஸ்டீனியரை அழிக்க போறோம். அதான் இன்டென்ட், அந்த தமிழர் என்ற ஒரு ஆக்களை அழிக்கிறதுக்கண்ட அந்த இன்டென்ட் இருக்குது. ஆனா எங்கட கேஸ்ல அதுல நாங்க சேர்த்து அதுல ஒரு கேஸ்ல கொண்டு போறதுக்கு அந்த வேலை திட்டங்கள் என்ன நடக்கல. சிங்களவன் வந்து இது நாங்க தமிழருக்கு அழிக்கிறதுக்காக தான் இது செய்யறோம் என்று, அவன் இவ்வளவு நாளும் சொன்ன விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்கு தான் நாங்க செய்தனாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்ல, எங்களை தமிழ் மக்களையும் அழிக்கிறதுக்காக தான் செய்தவையிலண்டு. சோ அந்த ஜெனசைடல் இன்டென்ட்டை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் கணக்க வேலை திட்டங்கள் இருக்குது. சோ அதைத்தான் எங்கட அமைப்பு வந்து அந்த பொறுப்பை முன்னெடுத்து மற்ற அமைப்புகளோட சேர்ந்து அதை செய்யறதுக்கு நாங்க முயற்சி எடுத்திருக்கிறோம்.
0: யுத்த காலத்திலேயே அங்கே இருந்து ஷனல் ஃபோவுக்கு வீடியோ கொடுக்கின்ற வரையிலே அனைத்து விவரங்களும் தெரிந்தவர், எவ்வாறு கொடுக்கப்பட்டது, அதை யார் கொடுத்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிந்த ஹைதர்லி அவர்கள் அந்த நேரம் யுனிசெஃபில் இருந்தபடியால் அது தொடர்பாக பெரிய தகவல்களை வைத்திருக்கின்றார். ஹைதர்லி அவர்கள் இவரோடு உரையாடுகின்ற போது இவர் சொன்ன ஆங்கில வார்த்தைகளுடைய அர்த்தத்தை விளங்கப்படுத்த முடியும்.
2: முதல்ல வந்து அவருக்கு டப்பேஸ்வரன் மறந்துட்டேன், அதனை வாழ்த்துக்கள் இப்படியான ஒரு வேலையை நீங்க கடந்த நீண்ட காலங்களாக செய்யறதுனால. அடுத்த ஒரு விடயம், அவர் ஜெனசைடுக்குரிய இன்டர்னல் சொல்றது அதற்குரிய நோக்கம் சம்பந்தமான ஒரு குறிய காரணங்களை திரட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தை கூறினது. என்னடா ஒரு கேள்வி இருக்கிறது என்னென்றால், நீங்க இந்த கருத்துக்களை தமிழர்களுக்குரிய ஜெனசைடுக்குரிய முக்கிய காரணங்கள் சம்பந்தமான இன்டென்டை தேடணும், அது சம்பந்தம் அது எங்களிடம் இல்லாமல் இருக்கின்றது இப்படின்ற வார்த்தை பிரயோகங்களை கனடிய வாழ் தமிழ் சமூக மத்தியில் நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அதனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள்?
0: கேட்கிறதா ஹைதர்லி அவர்களுடைய கேள்வி?
1: இல்ல, அவர் கேட்கிறது கேள்வி எனக்கு கிளியரா.
0: கனடிய சமூகம் வந்து இதை ஏற்றுக, நீங்கள் சொன்னதை அதாவது இந்த படுகொலைகள் வந்து இதுக்கான காரணங்கள் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னதை கனடிய தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளுதா?
1: ஓ, நீங்க இப்ப பார்க்க பொழுது இப்ப நீங்க கனடியன் அரசாங்கத்தை அளவு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எங்கட பார்லிமெண்ட்ல அக்செப்ட் பண்ணப்பட்டது இது தமிழ் ஜெனசைடு. ஒரு பப்ளிக் மெம்பர்ஸ் மோஷன் ஒன்று வந்தது எங்கட பார்லிமெண்ட்ல, அதுக்கு நாங்க ஜெனசைட் என்று ஒரு என்னென்ன சொல்றது ஒரு சொசைட்டில நாங்க அக்செப்ட் பண்றது வந்து அது வேற, ஆனா அது கிரிமினலா ப்ரூவ் பண்றது அது என்ன ஒரு என்னென்ன சொல்றது அதுக்கு என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல் ஒன்று இருக்குது. ஸோ எங்களோட சமுதாயம் அக்செப்ட் பண்ணப்படுது வந்து இது ஜெனசைட் என்று, ஆனா அதை என்னென்று வடிவாத ப்ரூவ் பண்றன்று தான் எங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை கஷ்டங்கள் என்று எங்களோட சமுதாயம் அது நான் நம்புறேன் அவையில் விளங்குது என்று அவைகளுக்கு. அது
2: என்னோட கேள்வி என்னென்றால், இப்ப சமூகம் இதை ஜெனசைடுன்னு சொல்றது அதுல நோ டவுட், கனடிய பாராளுமன்றமும் இதனை ஜெனசைடுன்னு சொல்லி இருக்கின்றது, உலகத்துல பல ஹியூமன் ரைட் ஆக்டிவிட்டி இது சம்பந்தமா பேசி இருக்கிறாங்க. ஆனா எங்களிடம் போதிய அளவு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்ற இதை ஜெனசைடுன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு போதிய அளவு ப்ரூஃப் எங்களிடம் இல்லை அப்படின்ற விடயத்தை கனடிய வாழ் தமிழ் சமூகம் அதனை ஏற்றுக்கொள்ளுதான்.
1: நான் ப்ரூஃப் இல்லை என்று நான் சொல்லல, ப்ரூஃப் இருக்குது இல்லை என்று நான் சொல்லல, ஆனா அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கேஸ் ஃபைலுக்குள்ள அதை இன்டென்ட் என்று காட்டணும், அண்ட் காட்டுறது மட்டும் இல்ல அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். அது நீங்களை தெரிஞ்சாண்டா ஒரு ஐசிஜேல ஒரு ஜெனசைட் கேஸ் கொண்டு வரத்துக்குண்டா ஒரு நாடு முன்னு வரணும் அந்த கேஸை கொண்டு வரத்துக்கு. இப்ப நீங்க இஸ்ரேல் கேஸ் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அது முன் வந்திருக்கு அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு, ஆனா ஏதேனும் ரீசன்ஸுக்கு நீங்க அந்த பொலிட்டிக்கல் வில் இல்ல. இந்த எங்களோட ஸ்ரீலங்கால நடந்தது தமிழக மக்களுக்கு நடந்த ஜெனசைட் கேஸ ஒரு ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ்ல கொண்டு வரத்துக்கு ஒரு நாடு முன் வரையில இவ்வளவு நாளைக்கு.
2: இதே வார்த்தை பிரயோகத்தை தானே பாராளுமன்ற முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறின நேரம், ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவரை துரோகி அல்லது தமிழ் சமூகத்துக்கு எதிரானவர் என்று சொல்லி காட்டுறதுக்கு முயற்சி செய்தாங்க. அந்த ஜெனோசைட் என்ற வார்த்தை பிரயோகத்துக்கு நீங்க சொல்ற அதே இன்டென்ட தானே சுமந்திரனும் பாவிச்சாரு, ஏன் அவருக்கு மட்டும் அப்படி சர்வதேச தமிழ் சமூகம் அவரை துரோகின்னு சொல்லி காட்ட முயற்சிக்குது?
1: எனக்கு அந்த அதை பற்றி காமெண்ட் பண்ண எனக்கு விரும்பல, சுமந்திரன் சொன்ன காமெண்ட்டை பற்றி. பட் நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு தெரியும் அது ஜெனசைட் என்று, எங்களுக்கு அந்த இன்டென்ட் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அது ஒரு லீகல் மூலமா ப்ரூவ் பண்ண போறதுக்கு கென வேலையில் இருக்குது. அதைத்தான் நாங்க ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து நாங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. சும்மா கொண்டு போய் ஒரு கேஸ சப்மிட் பண்றது ஈஸியான வேலை இல்லை. இப்ப நாங்க எங்கட குரூப்ல இருந்து நாங்க இப்ப எத்தனையோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி லீகல் அனாலிசிஸ் எடுத்து இப்ப ஜெனசைடுக்குள்ள கணக்கென இதுகள் வருது. அதுல என்னென்ன சொல்ற செக்ஷுவல் வயலன்ஸ் பேர்ந்து டோர்ச்சர் கணக்க இது நாங்க எக்ஸாம்பிள்ஸ் காட்டணும், அதுக்கு கேஸுக்குள்ள வரணும். அந்த வேலை திட்டங்கள் நடக்குது. அதுக்காக மெட்டாக்கள் சொன்னது இன்டென்ட் இல்ல, அது துரோகி, அதை பற்றி எனக்கு ஒபினியனும் இல்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா நான் அது ஜெனசைட் இல்லை என்று நான் சொல்லல, இந்த இன்டென்ட் ப்ரூவ் பண்ற இயலாதென்றும் நான் சொல்லல, ப்ரூவ் பண்ணலாம், ஆனா நாங்க அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். நாங்க இப்ப
2: அடுத்தது நான் கேட்கிறேன், இதே நிலைய மனித உரிமை பேரவையில கொண்டு சென்று ஆரம்பத்துல சர்வதேச நாடுகள் எல்லோரும் தமிழர்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கின்றது, மனித உரிமைகள் மீறல்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லி சர்வதேச நாடுகள் எல்லாரும் தமிழர்களுக்கு சார்பாக வந்தாங்க. பின்னர் அதே தமிழ் சமூகத்துக்கு எதிராக சர்வதேச சமூகம் வாக்களிக்கிறதுக்கு நேரிட்டுச்சு. இப்படி சர்வதேசத்தினுடைய ஆதரவை தமிழ் சமூகம் இழக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
3: நேரடியாகவே அவரை நான் தொடர்பில் எடுக்க பாக்குறேன். அப்படியே கட் பண்ணாங்க.

0: ஹைதர் அலி அவர்கள் இப்ப கேள்வியை கேளுங்கள். இப்பொழுது அவரால் சரியாக கேட்க முடியும் நினைக்கிறனர, வெறும் இணைப்பு வந்துதான் அவரால் கேட்க முடியாது. இப்ப உரையாடுங்கள்.
1: 2009 யுத்தம் முடிவடைந்தவுடன் ஐநா பேரவையில், மனித உரிமை பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக தமிழர்களுக்கு சார்பாக இலங்கையில் மனித உரிமைகள் நடந்திருக்கின்றது என்பது பூர்வமாக பல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது. சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இன்று அந்த ஆதரவு நிலையை இழந்து சர்வதேச சமூகத்தில் தமிழர்களுக்கு வாக்கெடுப்புகள் நடைபெற்றாலும் கூட ஒரு ரெசல்யூஷனை அடப்ட் பண்றதுக்கு முடியாமல் இருக்கின்றது. அப்படியான நிலைக்கு ஏன் சர்வதேசத்தினுடைய ஆதரவை தமிழ் சமூகம் இழக்குவதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம்?
2: கிளியரா கேட்கல. எனக்கு விளங்கின்றது என்னன்னா, அந்த ரெசல்யூஷனை பற்றி ஏன் எங்களோட பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ண முடியாம இருக்குது அந்த யூஎன்ல கேக்குறீங்க, சரியா?
0: அதாவது வந்து நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? சரி, அதாவது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு ஆதரவாக ஒரு காலகட்டத்தில இருந்த சர்வதேச சமூகம், மனித உரிமை அமைப்பிலே எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள், அவர்கள் பின்னால் எங்களுக்கு எதிரானவர்களாக மாறுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
2: நான் என்ன நினைக்கிறேன் என்னென்றா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மூலம் கணக்கு லாபியிங் எஃபர்ட்ஸ் நடக்குது. அவங்களுக்கு பண வசதிகள் இருக்குது.
0: அது மாத்திரமல்ல, நம்மவர்களே தாங்கள் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்டதாக வந்து இவ்வளவு பேர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். கடைசி யுத்தத்தில தாங்கள் தப்பிச் செல்லுகிற போது நடந்தது, தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் பாதுகாப்ப வைத்திருந்த போது அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்றெல்லாம் நம்மவர்களே வாக்குமூலங்களை வழங்கி இருக்கிறார்கள் தங்களுடைய பேர் முகவரிகளோடு.
2: அதை பற்றி எனக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகவலும் இல்லை.
0: வேணுமென்றால் அப்படி வாக்குமூலம் கொடுத்தவர்களுடைய கடிதங்கள் பேர் முறை, ஆனால் அதை சேகரித்து கொடுப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், இங்கே வெளிநாடுகளில் தேசிய தலைவர் படத்தோடும் புலிக்கொடியோடும் பெறக்கூடியவர்கள் தான் அதையும் செய்து கொடுக்கிறார்கள்.
2: இல்ல, எனக்கு நான் யூஎன்ல போய் அங்க நாங்க இப்ப போன 2 முதல்ல நாங்க இப்ப யூஎன்ல இருக்கிற ஆபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனரோட சேர்ந்து அந்த அங்க ஓஸ்லாப்ன்ற ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அவையோட இப்ப ஒரு வெபினார் ஒன்று நடத்தினாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி யூஎன் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணப்பட கஷ்டப்படுது என்றாலும், ஆனா 17 பிறகு எங்களுக்கு யூஎன்ல இன்னும் அந்த வேலை திட்டங்கள் நடக்குது. அதே மாதிரி அந்த IIIM மெக்கானிசமோ ரோஹிங்காக்கு நடந்த ஒரு இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றாலும், இன்னும் 17 பிறகு எங்களோட பிரச்சனை வந்து இன்னும் யூஎன் லெவல்ல, யூஎன்எச்ஆர்சி லெவல்ல கதைக்கப்படுது. அது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வெற்றி என்று நான் சொல்லலாம். அதை வச்சு நாங்க இன்னும் அதை வச்சு நாங்க அதை பலம்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அதான் எங்களோட சமுதாயம் ஒன்று சேர்ந்து யூஎன்ல இன்னும் கொஞ்சம் கூட எஃபர்ட்ஸ் தேவை, வேலை திட்டங்கள் அங்க தேவை. அந்த ஓஸ்லாப் இன்னும் 17 பிறகு இருக்குது என்ற ஒரு ஹோப் இருக்குது எங்களுக்கு. அந்த அவையில் கலெக்ட் பண்ற எவிடென்ஸ்கள், டெஸ்டிமோனியல், நீங்க அவன் இப்ப கிட்டத்தட்ட ஏப்ரல்ல ஒரு புது ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. அப்ப அந்த யூஎன்எச்ஆர்சி மேண்டேட்டுக்குள்ள அவையில் வந்து முதல் வந்து சும்மா எவிடென்ஸ் கலெக்ஷன் தான் நடந்தது. இப்படி இந்த இந்த இடத்துல இந்த இது நடந்தது, இந்த கொலை நடந்தது, இந்த ரேப் நடந்தது. ஆனால் இப்ப இந்த 2 என்ன செய்யணும்டா, அந்தந்த கிரைம்களை வச்சு ஒரு ஒரு பேட்டர்ன், ஒரு எவிடென்ஸ் பேட்டர்னை கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட என்னென்ன சொல்றது, சிக்னிபிகண்ட் கேஸுகளை பார்த்து அந்த TRINCO 5 or TRINCO 11 மர்டர்ஸ் வச்சு, இல்லாட்டி அந்த அந்த கொலை நடந்த இடத்துல யார் கேப்டனா இருந்தது, யார் கொமாண்டரா இருந்தது, அந்த கேஸ் மேப்பிங் இப்ப நடக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்று நான் சொல்லலாம். 17 பிறகும் இந்த வேலை திட்டங்கள் யூஎன் லெவல்ல நடக்குது என்று எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ஒரு ஹோப் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த எவிடன்ஸ் வந்து நாங்க பயன்படுத்தலாம் ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் லெவல்ல.
0: நாங்கள் மனித உரிமை அமைப்புக்கு பல பிரிவுகளாக போறோம். அந்த பல பிரிவுகளுக்கு இடையில வந்து அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக கூடி கதைத்து இதுதான் நடந்தது, இந்த எண்ணிக்கை விவரங்கள் வந்து எல்லோருமே ஒன்றை சொன்னால்தான் நம்பக்கூடியதாக இருக்கும். ஆனால் 2 முகங்களோடு வேலை செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்களை வைத்து ஒருவர் 100,000 பேர் சேர்த்த என்று ஒரு அமைப்பு சொல்லும், ஒருத்தர் 50,000 என்று சொல்லும், ஒருத்தர் அப்ப இலங்கை அரசாங்கம் இலகுவாக என்று பாருங்கள், இவர்கள் போய் செல்லுகிறார்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தரவை தருகிறார்கள் என்று. ஏன் அந்த பல பிரிவுகளாக இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கொடுக்கிற தரவுகள்லையாவது நாங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் ஒரே மாதிரி அல்லவா தரவுகள் இருக்க வேண்டும். அப்ப சர்வதேசம் வந்து அதை அவதானிக்கிற போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொல்லுகிறபடியால இலங்கை அரசாங்கம் பாருங்கள் இவர்கள் போய் சொல்லுகிறார்கள், இவர்களிடம் எந்த விதமான தரவும் இல்லை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள் என்று இலகுவாக தப்பித்துக் கொள்ளுகிறது அல்லவா.
2: இல்ல, நான் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்றா, நாங்க ஒரு முகத்தோட போக தேவையில்லை. கட்டாயம் நாங்க எல்லாரும் வேற வேற நாடுல இருந்து நாங்க வேலை செய்யறோம். இப்ப வேற வேற
0: இலங்கை அரசாங்கத்தோட முகத்தோட போக வேண்டிய அவசியம் இல்லையே. அவர்களுக்காக பொய்யான தவறுகளை கொடுத்து உண்மையாக வேலை செய்பவர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகிறார்கள் அல்லவா.
2: அதை பற்றி எனக்கு சொல்றதுக்கு உண்மையா எனக்கு அது தெரியாது. இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இப்ப யுஎன் லெவல்ல நீங்க ஒரு நாலஞ்சு தமிழ் அமைப்பு போய் கதை கேட்கல. நீங்க சொல்றீங்க சில பேர் 40,000 பேர் செத்தவே, சில பேர் 70,000 செத்தது, சில பேர் சொல்லிடம் 1000 என்னன்னா எல்லாருக்கும் வேற வேற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அது மெய்தான். ஆனா சில பேர் வந்து ஆபீஸ்லா யூஎன் நம்பர்ஸ் பாவிக்க விரும்பினர், சில பேர் வந்து ஜோசப் ஃபாதர் ஜோசப் ராய் போன்ற நம்பர்ஸ் பாவிக்க விரும்பினர், சில பேர் வந்து நாங்கள் எல்லாம் ஐடி ஜேபிண்ட நம்பர் 169,796 அந்த நம்பரை நாங்க பாவிக்கிறோம் நாங்க. சோ பட் உண்மையா தான் நாங்க வந்து ஒன்று சேரணும் இல்லையாண்டி இல்ல. ஆனா நாங்க அங்க யூஎன்ல கொடுக்கிற குரல் பத்தாதுன்றும் என்னுடைய அபிப்பிராயம் என்று நான் நினைக்கிறேன்.
0: எவ்வளவு எவ்வளவு அமைப்புகள் போகின்றன, அதை விட இப்ப மற்றவர்களுக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த அமைப்பு ரீதியாக போவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு குறிக்கப்பட்ட அமைப்புகள் தான் ஒன்று சேர்ந்து போகிறார்கள். ஆனால் நம்மவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு பிரிவு பிரிவாக போகின்றார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதில் இப்போ உங்களை மாதிரியான தகுதி வாய்ந்தவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இதில் அனுபவம் உடையவர்கள் ஒவ்வொரு அமைப்பிலும் இருந்து ஒவ்வொருவராக இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து அங்கே குரல் கொடுக்கிற போது அனைவருமே கேட்கின்ற ஒரு சூழல் தானே இருக்கும்.
2: ஆமாம், ஆனா பட் நாங்க ஒன்று யோசிக்கணும், யுஎன் மட்டும்தான் எங்களுக்கு இதுல உதவி செய்வோம் என்று நாங்க யோசிக்க இயலாது. நாங்க அங்க இருக்கிற நாடுகள்லயும் அங்கட கவர்மெண்டோட கதைச்சு ஒரு கேஸ் ஃபைல் பண்ற யுஎன்ல வந்து நாங்க எங்களுக்கு நீதி கிடைக்க போகுது என்று நினைக்கிறது அது வந்து ஒரு பெரிய என்னென்ன சொல்றது. என்னடா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வீட்டோ பவர்ஸ் இருக்குது, சைனா யுஎஸ் ஒரு நாளும் இதை ஏற்றுக்கொள்ளாதுண்டு. சோ பட் எங்களுக்கு இப்ப யுஎன்ல இருக்கிற ஒரு மெக்கானிசம் அந்த ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் மெக்கானிசம் எங்கள்கிட்ட இருக்குது. அவையில் கணக்கு இன்ஃபர்மேஷன் எத்தனையோ 1000 டாக்குமெண்ட்ஸுகள் எவிடன்ஸுகள் விட்னஸ் டெஸ்டிமோனியல் எடுத்துக்கொண்டு வரீனா இனி அதை வச்சுக்கொண்டு எங்கட நாடுகள்ல கனடா யுகே ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ்ல எங்கட கவர்மெண்ட்களோட வேலை செய்து யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இல்ல
0: இல்லாட்டி வரவேற்கிறேன் என்றால் பிரான்சிலேயே மனித உரிமை மீறலை வந்து விசாரிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதாவது மனித உரிமை மீறல் இங்கே நடந்தாலும் நீங்கள் சரியான ஆதாரங்களை அவர்களோடு உங்களுக்கு வேணுமென்றால் அவர்களுடைய முகவரி தொலைபேசி இலக்கத்தை அந்த அதிகாரி இந்த தொலைபேசி இலக்கத்தை தருகிறேன், அவர்களோடு பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் எந்த நாட்டிலும் தாங்கள் போய் விசாரிக்கிறதுக்கு தங்களுக்கு உரிமை இருக்குது என்று அதுக்கு பொறுப்பானவர் குறிப்பிடுகிறார். அவர் எத்தனை பேர் நாடி இருப்பார்கள் எல்லா நாடுகள் அவர் சொன்னார் எல்லா ஒவ்வொரு நாட்டிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க ஜெர்மனியில இதுல இப்ப மனித உரிமைகள்ல விசாரிக்கிறப்ப ஜெர்மனியில நீங்க அண்மை காலத்தில் பார்த்திருக்கீங்களா சிரியாவில் மனித உரிமை மீறல்களை ஜெர்மனிய அந்த மனித உரிமை காவல்துறையினரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுகிறார்கள். எங்களுடைய இதுலயே எப்படி ஏதாவது சரித்திரம் நடந்திருக்கா இல்லையே
2: நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஏனென்றா நீங்க அந்த யுஎன் அந்த ஓஸ்லாப்பின் ஏப்ரல் ரிப்போர்ட்ட பாத்தீங்களா அவையில் அதுல குறிப்பிட்டிருக்கணும் நான் கிட்டத்தட்ட 10 ஜூரிஸ்டிக்ஷன் நாடுல இருந்து இன்ஃபர்மேஷன் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் வந்திருக்குதான். சோ அவையில் வந்து ஒரு 10 ஜூரிஸ்டிக்ஷன்ஸோட இன்ஃபர்மேஷன் இப்ப ஷேரிங் நடக்குது. இனி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன மாதிரியான கேஸுகள் ஃபைட் பண்ணலாம்னு அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அவையில் எங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டோம் அது எந்த நாட்டுல இருந்து வந்திருக்குது எந்த கேஸுக்கு அது செய்யணும்ண்டு. ஆனா அந்த வேலைகள் நடக்குதுன்னு நீங்க நம்பணும் இந்த அவையில் அந்த ரிப்போர்ட்ல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது.
0: ஹைதர்லியர்கள் உங்களுக்கு தான் இதுல கூட அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள்.
1: இன்னொரு விஷயம் இன்னொரு ஆங்கிள் கேட்கிறேன். இப்ப தமிழர்களுக்கு ஒரு பக்கம் நீதி கேட்கின்றதுன்னு சொல்ற ஒரு விடயம், அடுத்தது ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி நகர்த்தணும்னு சொல்ற விடயம். இப்ப இந்த அரசாங்கம் இலங்கையில மாறினதோட சர்வதேச ரீதியான ஆதரவுகளையும் அவர்கள் திரட்டி இருக்கிறார்கள். உள்நாட்டிலும் ஏதோ ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்க போவதாக புலம்பெயர் தமிழர்களும் நம்புகிறார்கள். அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன, எப்படி இருக்குது?
2: இப்ப நாங்களும் இப்ப புது அரசாங்கம் வந்த பிறகு நாங்களும் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு கனேடியன் கவர்மெண்டோட கதை கேட்கல. அவை சொல்றினம் எங்களுக்கு இப்படி புது கவர்மெண்ட் வந்திருக்கு, டைம் கொடுங்க அவைகளுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு, நீதி தாரத்துக்கு, இன்டர்னல் மெக்கானிசமா. ஆனா நாங்க திருப்பி திருப்பி சொல்றது அந்த கல்ச்சர் ஆஃப் இம்பியூனிட்டி என்று சொல்லுவோம். நீங்க அது தமிழ்ல என்ன மாதிரி எனக்கு சொல்றேன்னு தெரியாது. அது ஒரு நாளும் நடக்க போறதில்லை. ஒரு இன்டர்னல் மெக்கானிசமா டொமஸ்டிக் மெக்கானிசம் மூலம் இப்ப பாத்தீங்களாலும் இப்ப May 18th பிரசிடென்ட் வந்து கொடுத்த ஸ்பீச்ல அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாளும் அவர் வார் கிரைம்ஸோ கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டியோ இருக்கிற ஆர்மி ஜெனரல்ஸோ ஒரு நாளும் அவர் கேஸ் போட மாட்டாருண்டு. எங்களுக்கு அதுல விளங்கி இருக்குது. இப்ப கவர்மெண்ட் புது சென்றாலும் அது அவன் நோக்கம் அதே நோக்கம் தான். ஒரு நாளும் எங்களுக்கு நாட்டுல வந்து நீதி கிடைக்க போறதில்ல. இப்ப இந்த இன்போர்ஸ் டிஸ்அப்பியரன்சஸ் காணாம போனப்பட்ட தாய்மார்களே இப்ப எத்தனை வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஜெர்மனியில நடக்கிற விஷயமா பாத்தீங்கள் என்றாலும் அங்க வந்து உள்ளக்காக நடக்க போற நீதி ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க போறதில்லை. அதுதான் நாங்க வெளிநாட்டுல தான் அதை கேட்கணும். அப்ப நாங்க எங்கிற கவர்மெண்ட்களோட கதை கேட்கல. அவை சொல்லினோம் இல்ல புது கவர்மெண்ட் வந்துட்டு அவையில கொஞ்சம் டைம் கொடுங்கோண்டு. நாங்க இல்ல அத நாங்க என்ன சொல்றோம்டா, இல்ல நாங்க அதை நம்ப மாட்டோம், அவையில் செய்ய மாட்டினோம், அதான் உங்கள்ட்ட நாங்க உதவி கேட்கிறோம். நாங்க எப்பொழுதும் அதைத்தான் சொல்லி கொண்டு வரோம்.
1: உள்நாட்டில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளும் அல்லது வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் பல அமைப்புகளும் இப்பொழுது இலங்கை தற்போதைய அரசாங்கம் ஏதாவது ஒரு தீர்வு திட்டத்தை தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பார்வை என்றால், மஹிந்த ராஜபக்ஷ அரசியலுக்கு வரும் பொழுது நான் பிரபாகரனுடைய காலில் விழுந்தாவது சமாதானத்தை ஏற்படுத்துவேன் என்ற வார்த்தை பிரயோகத்தை சொன்னவர். அப்படி சொல்லி அரசியலுக்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷவை யுத்தத்துக்கு இழுத்து கொண்டு போய் பல லட்சக்கணக்கானவர்களை கொலை செய்வதற்கு காரணமாக அமைந்தவர் தான் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து இதுவரைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அதனால் தான் அதை உங்களிடம் கேட்டேன். அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி என்னை அந்த விடயத்தை கூறிக்கொண்டு, வேறு இந்த ICGOல உங்களுடைய ஏதாவது இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு வேறு சர்வதேச நாடுகளை
0: கைதடிகள் இங்க பிரான்ஸ்ல உள்ளதுக்குன்ற அமைப்பு, அந்த அமைப்பு இங்க இருக்கண்டு எத்தனை பேருக்கு அந்த அமைப்பு தெரியும்? அது ஓபிஜி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு, அதுக்கு பொறுப்பாய் இருப்பற்ற பேரை சொல்லாமல் விடுவோம் நினைக்கிறேன். அப்ப அந்த அதுல வந்து நீங்க நேரடியாக வந்து அந்த அமைப்போடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு தரம் வாக்குமூலத்தை பதிவு செய்கிற போது இவராலதான் அவர் என்ன குறிப்பிட விரும்புகிறாரண்டா, பொதுவாக வந்து நீங்கள் சொல்லக்கூடாது தங்கள்கிட்ட, நான் பாதிக்கப்பட்டிருந்தால் நான் என்னுடைய வாக்குமூலத்தை அளிக்க வேண்டும், இவரால இந்த ராணுவ அதிகாரியால இப்படி எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த நேரத்திலே யாரார் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், அப்படி வாக்குமூலம் தந்தா அதை தங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அவர் எத்தனையோ தடவை குறிப்பிட்டிருக்கிறார். எங்கே நடந்தாலும் இப்ப சில நேரம் ஜெர்மனியில உள்ளவர் ஒருவர் எனக்கு இந்த மனித உரிமை மீறல் என்று அவையின் வகைப்படுத்தலுக்குள்ள வார விஷயத்தை செய்தா தாங்கள் எங்கேயும் போய் விசாரிக்கிறதுக்கு தங்களுக்கு உரிமை இருக்கு. அது வந்து அந்த அமைப்பு வந்து சுதந்திரமான அமைப்பு என்று தங்களை யாருமே தலையிடலாது. அப்படி இருந்தா சாட்சிகளை கொண்டு வர சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார். ஆனா இங்க வந்து அப்படியான பாதிக்கப்பட்டவர்களை கேட்கிற போது அவர்கள் என்ன சொல்லுகிறாண்டா, சி நாங்கள் இதுல வேற இல்லை, இந்த ஒரு நாளைக்கு நாட்டுக்கு போகணும் என்று சொல்லி அப்படி எல்லாரும் பாதிக்கப்பட்ட உண்மையில பாதிக்கப்பட்டவர்கள் பின்வாங்குகின்றார்கள்.
2: நீங்க நான் என்ன சொல்ல வரேன், பின்வாங்குற ஆக்கல நாங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்ய சொல்லலாது. இப்ப ஓகே, நான் வந்து டைம் இல்லாம இந்த வேலை திட்டங்களை நான் வண்டியிருக்கேன். என்னடா எனக்கு, நான் இப்ப 40 வருஷமா நான் இந்த நாட்டுல வாழ்றேன், எனக்கு நாட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ரீசனும் இல்ல, அங்க எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தரும் இல்ல. நான் டைம் இல்லாம இந்த வேலை திட்டங்களை வாங்கி நான் செய்வேன், சரியா? இப்ப ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முத ஒரு கெசட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டவேல் அந்த கெசட்ல என்னுடைய பேரும் வந்தது. இப்ப நான் ஒரு நாளும் நான் ஊருக்கு நான் திரும்பி போக மாட்டேன். ஆனா பயப்படுறாக்கல நாங்க வந்து போர்ஸ் பண்ணி இல்ல நீங்க கட்டாயம் டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும்
0: அவர்கள் வந்து எதிர்காலத்துல தாங்கள் போக வேண்டி வரும் அப்படி என்று சொன்னா உண்மையிலேயே இந்த யுத்தத்துல வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
2: காய்ச்சி கொண்டு வரோம். சில பேருக்கு பயம் இருக்குது, சில பேர் நாங்க திருப்பி ஒரு நாள் ஊருக்கு போகணும் எங்களுடைய அம்மா அப்பா என்ன அங்க இருக்கணும் அண்ணன் தம்பிமார்கள் இருக்கணும் நாங்க அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவையில திருப்பி ரீட்ராமடைஸ் பண்ணக்கூடாது. சரியா, சில பேருக்கு இந்த பிரச்சனைகளை பத்தி கதைக்கிறதுக்கு சரியான கஷ்டம். அப்ப அதுகளும் நாங்க எல்லாம் அதுக்கு மீறிதான் நாங்க வேற விட்டசஸ் இருக்குது. நான் இல்லையே நான் சொல்ல மாட்டேன். கன பேர் முன் வந்திருக்கணும், அவைய கதையில நாங்க சொல்லியிருக்கணும், அவைய கதையில வச்சு நாங்க செய்வோம். ஆனா இனி இவைய கதைகள் டெஸ்டிமோனியல் எல்லாம் எடுத்து ஒரு கேஸுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லா ஃபார்ம் வந்து தேவை. அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு 1000 காசுகளும் தேவை, எங்களோட மக்களோட உதவிகளும் தேவை. அதுலதான் நாங்க உங்களான ஆக்கள் வந்து உதவி செய்யலாம் அதுகள் எல்லாம் செய்யறதுக்கு. சோ நாங்க அதே முறைக்கா ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் ஒரு நாளும் ஒரு ஆள குறை சொல்ல மாட்டேன், நான் முன்னுக்கு வர மாட்டேன், என்னால டெஸ்டிமோனி குடுக்கலாதட்டு நான் அவைய ஒப்பீனியனை நான் கட்டாயம் ஒவ்வொரு முறையும் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதில் வர மாட்டேன் வேண்டாம் முன்னுக்கு.
1: அடுத்து வச்சுட்டு இந்த உங்களோட கடந்த 40 வருடகால அனுபவத்துல இருந்து இன்று வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டிருக்கிற பல அமைப்புகள் ஒவ்வொரு நாடாக வேலை செய்கிறார்கள். இந்த ஜெனசைட் விஷயத்துல நீங்க குறிப்பாக இறங்கி வேலை செய்யறதுனால சர்வதேச ரீதியாக இருக்கின்ற புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் எவ்வாறு செயற்படலாம், அடுத்தது எப்படி உங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் எதிர்காலத்துல, இது சம்பந்தமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: ஓ, இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட அமைப்பு வந்து தமிழ் வாய்ஸ் குரூப், எங்களோட வெப்சைட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நாங்க என்னென்ன வேலை திட்டங்கள்ல வேலை செய்து கொண்டு வரோம்ன்றது. எங்களுக்கு என்ன உதவி இப்ப முக்கியமா தேவைன்னா விட்னஸஸ் முன் வாரத்துக்கு வேற வேற நாடுகள்ல. இப்ப நாங்க கூடுதலா கனடால தான் வேலை செய்யறோம், ஏன்னா நாங்க கனடால இருக்கிறோம். சோ கனடால இருக்கிற விட்னஸஸ் ஓட நாங்க இப்ப காட்சி கொள்றோம். ஆனா வெளிநாட்டுல வந்து எங்களுக்கு பண உதவி வசதிகள் இல்ல போய் போய் விட்னஸஸோட கதைக்கிறதுக்கு. சோ உங்களுக்கு இதுல வந்து விட்னஸஸோட கதைச்சு டெஸ்டிமோனியல் எழுதுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது என்றால் எங்களோட அமைப்போட தொடர்பு எடுத்து நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரலாம். அது எங்களுக்கு உண்மையா உதவும். அதே மாதிரி நான் யங்க ஜெனரேஷனுக்கு வந்து சொல்றேன், எவ்வளவு இந்த ரேடியோ ப்ரோக்ராம் கேட்கணுமோ இல்லையோ தெரியா, ஆனா நீங்க கேட்கிற அப்பா மாறுகள் தாய் மாறுகள் அப்பா அம்மா தாத்தா மாறுகள் உங்களோட பேரன் பேத்தியல் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது, நாங்க படிக்கிற என்னன்னு சொல்றது, இப்போ நாங்க யூனிவர்சிட்டியோ காலேஜ்ல படிக்கிற சப்ஜெக்ட்ல எடுத்தீங்களா இந்த ஃபீல்டுக்கு நாங்க கட்டாயம் கூட முன்னேறணும். நாங்க இன்டர்நேஷனல் லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, இப்ப நாங்க டாக்டர், லாயர், என்ஜினியர் என்று எங்களுக்கு மாசம் எங்களோட சமுதாயம் முன்னேறணும். ஆனா லா எடுக்கும் பொழுது கார்பரேட் லா எடுக்காம இன்டர்நேஷனல் லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, அதுல எல்லாரும் பிள்ளைகள் அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தா எங்களுக்கு போக போக உதவு செய்யும். நாங்க இனப்படுகொலை என்று ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு தெரியும் 17 வருஷம் ஆயிட்டுது, எல்லாருக்கும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு சரியான ஒரு மன கஷ்டம், இது இன்னும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல ஒன்னும் நடக்கல என்று. ஆனா நீங்க பாத்தீங்களன்னா அந்த அர்மீனியன் ஜெனசைட பாத்தீங்களன்னா 150 வருஷத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு அவைகளுக்கு அந்த இது கிடைச்சது, இது ஜெனசைட் நடந்ததுண்டு. அதுக்காக நான் சொல்லல எங்களோட மக்கள் வந்து 150 வருஷம் காத்துக்கொள்ளணும்ண்டு. பட் இது வந்து ஒரு நீண்ட கால போர், இது ஒரு வித்தியாசமான ஒரு போர் என்று நான் சொல்லுவேன். ஆனா நாங்க முயற்சி செய்து எந்த ஜெனரேஷனுக்கு பிறகு இந்த அடுத்த எந்த மகனுக்கும் நான் இதுல தான் சொல்லி கொடுக்குறேன். அவரும் இதுல கொஞ்சம் 10 வயசுதான், ஆனா அவருக்கும் நான் இந்த எங்களோட நாட்டின் பிரச்சனை இதுக்கே இப்படி வேலை செய்யறோம்ண்ட என்ற நான் இல்லாத காலத்துல அவரும் இதை எடுத்துக்கொள்ளணும்னு எனக்கு ஆசை இல்லை. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த இந்த என்னன்னு சொல்றேன் இந்த பேர்டனோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கறதுக்கு எனக்கு நான் விரும்பல, ஆனால் கொடுத்து ஆகணும், அடுத்த ஜெனரேஷனும் இதை முன் கொண்டு செல்லணும் செய்யணும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ற நாங்க தமிழர் என்று ஒரு ஒரு இனமா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு அந்த பலம் இருக்குது, எங்களால செய்ய முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு.
0: அதாவது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பிரான்சில் இருப்பவர்கள் இந்த அதாவது மனித உரிமை மீறல்களால தனிப்பட்ட ரீதியில நீங்கள் பாதிப்படைந்திருந்தால் தொடர்பு கொள்றதுக்கு அதனுடைய சுருக்கமான நீங்க இணையதளத்திலேயே அடிச்சு பார்க்கலாம், OCLCH OCLCH என்றதை அடிச்சு பாருங்கள். அந்த முகவரி வருகிறது 154 புல்வார்ட் டவுட் 75/2/0 பாரிஸ் என்ற முகவரியிலே அமைந்திருக்கிறது. ஒவ்விஸ் என்றால் அந்த அமைப்பு இங்கு ஏற்கனவே இருக்கிறது. அதில் வேறு வேறு சில நாட்டாக்களுக்கு நீதியும் கிடைத்திருக்கிறது. ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த சில நாடுகளுடைய தலைவர்களையே அவர்கள் விசாரித்திருப்பதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார். நீங்கள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற விரும்பினால் அவர்களுடைய அலுவலக தொலைபேசி இலகத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது மனித உரிமை மீறல்களால் நீங்கள் எங்கேயாவது பாதிப்படைந்திருந்தால், பிரான்சில் கூட அல்லது வேறு நாடுகளிலேயோ அல்லது இலங்கையிலேயோ நேரடியாக நீங்கள் பாதிப்படைந்திருந்தால், தனிநபர்களுடைய வாக்குமூலத்தை அவர்கள் பெற்று அதற்கு பின்னர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்கான காரியங்களை செய்வார்கள். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-85-56-27-17 01-85-56-27-17. ஹைதர்லி அவர்கள் பின்னர் இதில் தேடி பாருங்கள். OCLCH ஹைதர்லி அவர்களே, OCLCH என்றதை தேடி பார்த்தீங்கன்னா மேலதிக விவரங்கள் வரும். அவர்கள் தனிநபர்கள் யாராவது மனித உரிமை முறைகளில் நீங்கள் பாதிப்படைந்திருந்து அதுக்கான ஆதாரங்களோடு சொல்வீர்களானால் தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்றார்கள். எங்கே போயும் தாங்கள் மறந்து போவோம். இதை எப்போ முன்னரும் ஒரு முறை சொல்லி இருந்தேன், எத்தனை பேர் முயற்சி செய்தார்கள் என்று பார்த்தா ஒருவருமே அவரிடம் தொடர்பு கொள்ள இல்லை என்றுதான் அவர் சொன்னார்.
1: அடுத்தது வந்து நான் விரும்புறேன் என்னென்றால், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் சேர்ந்துதான் இதை ஜெனசைட்ல இருந்து நாங்க இந்த ஒர்க் பண்ணணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு எங்காவது ஒரு சென்டர்ல ஒரு செக்ரட்டேரியட் மாதிரி ஒன்று உருவாக்கினால், ஆரம்பத்துல தர்சன் கேட்ட மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது புலிகள் சம்பந்தமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு கொடுக்குறாங்களே, அதுக்கு நாங்க ஒரு டிஜிட்டல் லெவல கூட ஒரு செக்ரட்டேரியட் உருவாக்கலாம் தானே. அதை நீங்க முன்னின்று உங்களோட நிறுவனத்தால அப்படியே செய்ய முடியுமா அப்படியான ஒரு வேலை திட்டத்தை?
0: அவர் என்ன கேள்வியை கேட்கிறாருன்னா, இப்ப பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களோ அவர்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து தேடி இந்த இதுதான் அப்படியான ஒரு இணையதள வசதிகள் எங்களுக்கு இல்லை. ஒரு எல்லாருமே சரியான தகவலை சொல்லக்கூடிய வகையில அதை நீங்கள் உருவாக்கலுமான்றதுதான் அவற்றை கேள்வியாக இருக்கிறது.
2: அது எங்க நாங்க எதிர்பார்க்கறது, நாங்க அதை செய்ய போறோமோ செய்யலாம்னு தான் நாங்க எதிர்பார்க்கறோம். நீங்க சொல்ற மாதிரி என்னென்ன ஒரு சென்ட்ரலைஸ் கோஆர்டினேட்டிங் பாடி, இது எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு அது சரியான கஷ்டம். நான் அது வந்து ஒரு ஈஸியான வேலை திட்டம் என்று நான் சொல்ல மாட்டேன். அது வேற வேற ரீசன்ஸ் இருக்குது. அதுக்காக நாங்க அதை வந்து டிஸ்கரேஜ்மெண்டா எடுத்து இல்ல என்னால இது செய்யலாங்கிற எங்கட இனம் வந்து சேராது சேர மாட்டதுண்டு. ஆனா நான் தன சமுதாயத்தில வேலை செய்யணும். இந்த இந்த இந்த வேலை திட்டங்களை வேற வேற நாடுகளோட பிரச்சனையிலே நான் இஸ்ரேலோ பர்மாவோ இல்லாட்டி பலஸ்டீனியனோ மற்ற கண்ட்ரிஸ் ஆக்களோட கதை கேட்கல. இரத்ரியா ஒரு கேஸ் உண்டு. அதே சொல்றதில் எல்லா கண்ட்ரில எல்லா நான் சமுதாயத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அந்த ஒன்று சேர்ற பிரச்சனை இருக்குது இல்லையன்னு இல்லை. நாங்க ஒரு நாளும் அதை 100% அதுக்கு மேலால மீறி வரையலாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது முக்கியம் தான். ஒரு சென்ட்ரலைஸ் ஒரு அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த வேலை திட்டம் செய்யறதுக்கு ஒரு ஆள் முன் வரணும். அதுதான் நான் நினைக்கிறேன். எங்கட சமுதாயத்துக்கு இப்போ ஒரு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு ஒரு ஒரு தலைப்பொண்டு இல்ல, ஒரு லீடர்ஷிப், ஒரு உண்மையான ஒரு லீடர்ஷிப் இல்ல. எல்லா நாட்டிலயும் நாங்க வேற வேற பக்கத்துல வேற வேற வேலை திட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஒரு பக்கத்துல ஒரு கை இயங்குது, மற்ற பக்கத்துல மற்ற கை இயங்குது. ஆனா எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்க இயங்கல. அது என்னால அது என்னென்று மீறி வாரேன்னு என்னால சொல்றதுக்கு எனக்கு அந்த எக்ஸ்பர்டீஸும் இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. ஆனால் நாங்க செய்யக்கூடியதை நாங்க செய்து கொண்டு வாரோம். நாங்க வேலை திட்டங்களை செய்ய செய்யத்தான் மக்களுக்கு தெரிய வரும், இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, இவள் செய்யணும், இவள் செய்யற வேலை திட்டங்கள் உண்மையா பிரயோசனமா இருக்குது, நாங்க இவளுக்கு பின்னால வருவோம், இவளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப நாங்க 5 வருஷமா தான் நாங்க வேலை செய்து கொண்டு வரோம். ஆனா ஒரு பெரிய வேலையில நாங்க தெரியல, எல்லாருக்கும் காட்டி கொடுத்து நாங்க இதுதான் செய்யறோம் போறோம் என்று. ஒரு நாங்க ஒரு எங்கட பக்கமா ஒரு 10-15 பேர் எங்கட உழைப்புல எங்கட சொந்த காசுலதான் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். மெட்டாக்கத்தை நாங்க ஒன்னும் கேட்கல. ஆனா ஒரு காலத்துல நாங்க எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போற கட்டாயம் நாங்க சமுதாயத்துக்கு வருவோம். இது ஒரு கேஸ் ரெடியா இருக்குது, ஒரு நாடு நாங்க தெரிவு செய்திருக்கிறோம், இந்த கேஸ கொண்டு போகணும் ஐசிஜேக்கு, உங்களோட உதவி தேவை, முன்வக்கு வாங்குவோம், ஒரு ஒரு காலம் வரும் அந்த கேட்கறதுக்கு, அந்த உதவி கேட்கறதுக்கு நாங்க கட்டாயம் மக்கள்கிட்ட வருவோம் அதை கேட்கறதுக்கு.
1: பிரச்சனைகளை இதுவரைக்கும் நாங்க தமிழர்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு ஜெனசைட் நடந்திருக்குது, எங்களுக்கு இன அணைப்பு நடந்திருக்கு, இன சுத்திகரிப்பு நடந்திருக்கின்ற இந்த வார்த்தை பிரயோகங்களை நாங்க அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை நாங்க வாழ்ற ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த சமூகங்களுக்கு இப்படியான கனடால ஒரு வகையில நடந்திருக்குது, அப்படியான நீங்க பாராளுமன்றத்துல கூட இதை ஜெனசைட் என்று ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு கனடிய அரசாங்கத்துக்கு ஒரு லாபிங் நீங்க செய்திருக்கிறீங்க. ஏனைய நாடுகள்ல இப்படியான ஒரு நிலைமை உருவாகல, அப்படி உருவாக்குவதற்கு என்ன செய்யணும்? ஏன் அந்த உதாரணத்துக்கு பிரான்ஸ்ல உள்ளவர்கள் தமிழ் தமிழ்லதான் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, பிரெஞ்சு பேசுகின்ற சமூகத்துக்கு இதை கொண்டு செல்லல, ஜெர்மன்ல இருக்கிறவங்க தமிழ்லதான் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, ஜெர்மன்ல உள்ளவங்களுக்கு ஜெர்மன் பாஷை பேசுறவங்களுக்கு இதை கொண்டு செல்லல, இப்படியான செல்றதுக்கு என்ன என்ன வழிகாட்டுகளை நீங்க சொல்லணும் விரும்புறீங்க இந்த நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஐரோப்பாவுக்கு?
2: நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து இது முன்னெடுக்கணும் இந்த இந்த முயற்சியை. இப்ப நீங்க பார்க்க பொழுது வந்து எங்களோட மக்களோட பிரச்சனைய முன்னுக்கு கொண்டு போறது ஒரு சர்டின் ஜெனரேஷன், ஒரு ஏஜ் குரூப் ஒன்றுதான் இப்ப வேலை திட்டங்கள் நடக்குது. அது என்னபடியா கொஞ்சம் ஒரு 10-15 வருஷ ஆக்கள் வயசு கூடின ஆக்கள் தான் இந்த வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வரணும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல அந்த பொறுப்பை வந்து ஒரு யங்கர் ஜெனரேஷன்கிட்ட கொடுக்கணும். பொறுப்பு கொடுத்தா தான் அந்த யங்கர் ஜெனரேஷன் போய் உங்களோட கவர்மெண்ட்டோ இல்லாட்டி பப்ளிக் ஜெனரல் பப்ளிக் பிரான்ஸ்லயோ ஜெர்மனியிலயோ கதைக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது அவளுக்கு. அவள் பிரெஞ்சுல கதைப்பினம், ஜெர்மன் மொழியில கதைப்பினம், ஸ்பானிஷ் மொழியில கதைப்பினம். சோ நான் நினைக்கிறேன் இது வந்து நாங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்டா. இப்ப அதுல வேலை செய்யற அந்த யூஎன்லயோ மற்ற இதுல வேலை செய்யற ஆக்கள் வந்து யங்கர் ஜெனரேஷன்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும். அதுவும் எந்த எந்த ஜெனரேஷனும் மட்டும் இல்லை, நான் எனக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அந்த பொறுப்பை கொடுக்கணும். இந்த வேலை திட்டங்க நீங்க முன்னு செல்லணும், கொண்டு போகணும் என்று அந்த பொறுப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் சில பேர் இல்ல நாங்க தான் செய்யறோம், நாங்க எங்கள்கிட்ட விடுங்க வந்து அந்த காலம் போயிட்டது. இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க அந்த பொறுப்பை கொடுக்கணும்.
1: தர்ஷன், எந்த இறுதியான கேள்வி, அதாவது நீங்க இப்பொழுது உங்களோட நேர்ச்சினரில் பிரித்தானியால ஆரம்பிச்சு நீங்க படிப்படியா ஒவ்வொரு கட்டத்துக்கு முன் வந்திருக்கிறீங்க, அந்த உங்களோட சக்சஸ் ஸ்டோரிய இந்த வெளிநாட்டுல ஐரோப்பால வாழ்ற ஏனைய அமைப்புக்கு அவங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக உங்களோட எப்படியான நிகழ்ச்சி நிரல்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க, இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீங்க என்று

0: இல்ல லெவல் கவர்மெண்டோட நாங்க வந்து பங்கு பெற்றோம். சோ இப்ப கனடால மூன்று லெவல் கவர்மெண்ட் இருக்குது, பெட்ரோ ப்ரொவின்சியல் முனிசிபல் கவுன்சில் இருக்குது. எல்லா லெவல்லயும் நாங்க வந்து இன்டராக்ட் பண்றோம் கவர்மெண்ட்ஸோட. பெட்ரோல் லெவல்ல சேர்ந்துதான் நாங்களும் கூடுதல் வேலை திட்டங்கள். இப்ப பாத்தீங்களா, ஆன்டேரியோல தமிழ் ஜெனசைட் அவேர்னஸ் வீக் இருக்குது மே மாசம். அந்த ஒரு கிழமைக்கு ஆன்டேரியோல இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஜெனசைட் என்னண்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் அது செய்யக்கூடிய இருக்குது. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்க உங்களோட கவர்மெண்ட்ஸோட போய் கதைக்கணும். இப்ப நாங்க என்ன செய்தாங்களா, இப்ப அந்த பில் 104 அந்த ஜெனசைட் அவேர்னஸ் வீக் வந்து பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டது ஆன்டாரியோ லெஜிஸ்லேஷன்ல. ஆனால் ஒரு ரெண்டு சிங்கிள் குரூப்ஸ் வந்து அதுக்கு எதிராக ஒரு கேஸ் வந்து போட்டவையில், அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். அதுக்கு எதிராக கேஸ் போட்ட பிறகு நாங்க தமிழ் ரைட்ஸ் குரூப் வந்து ஆபிஷியலா அந்த கேஸ்ல இன்டர்வீன் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 10,000 மேல காசு செலவிச்சாலும் அந்த கேஸ்ல நாங்க இன்டர்வியூன் பண்ணபடியா உங்களோட ஒப்பீனியனை கொடுக்க வந்தது ஜட்ஜுக்கு. இல்ல சைட் எங்களுக்கு நடந்தது ஏன் எங்களுக்கு இந்த இதை வந்து சொல்லுவோம்ங்கிற பிள்ளைகளுக்கு முக்கியம் என்று அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று கிடைச்சது. அது வந்து கனடியன்ல இப்ப இருக்குது. ப்ரொஃபசர் சந்திரகாந்தன் அவர் அதை டெஸ்ட் மணி கொடுத்தவர் அந்த இன்டர்வீனிங் கேஸ்ல. ஸோ அது எங்களுக்கு ஒரு லீகலா ஒரு ஒபிஷியலா எங்களுக்கு அந்த ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் அந்த எவிடன்ஸ் ஒரு கேஸ் ஃபைல்ல இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கொண்டு அதுல கனேடியன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டு ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்ற மற்ற கண்ட்ரீஸ்ல நீங்க அந்த அந்த கேஸ் ஃபைல பார்த்து அதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ பாவிச்சு நீங்க உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்லயும் அந்த இதை கேட்கலாம். அதே மாதிரி எங்களுக்கும் இது முக்கியம், இது எங்களுக்கு ஒரு எங்களோட ஒரு எஜுகேஷன் லெவல்ல இதை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளா செய்யலாம். அதே மாதிரி கனேடியன் கவர்மெண்ட்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வந்து நாங்க டெஸ்ட் மோனி கொடுத்துருக்கோம். நான் வந்து கனடால இருக்கிறேன். நான் என்ன சொல்றது, இன்டர்நேஷனல் இன்டர்ஃபியரன்ஸ் என்று சொல்லுவாங்க. வேற வேற நாடுகள் கனடால வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோ சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு லைஃப்ல இன்டர்ஃபியரன்ஸ் நடக்குதுண்டு, எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பயங்கள் அது இருக்குன்னு நாங்க ஓப்பனா டெஸ்ட் மோனி எல்லாம் கனேடியன் பார்லமெண்ட்ல கொடுத்துருக்கிறோம் தமிழ் ரைட்ஸ் குரூப் மூலம். ஸோ அப்படியான கேஸுகள் ஒஃபிஷியலா வந்தா தான் ஒரு காலத்துல நாங்க இந்த ஜெனசைட் கேஸை கொண்டு போய்க்கல எல்லா நாட்டிலையும் இப்படி நடக்குதுண்டு ஒரு ப்ரூஃபா இருந்தா தான் எங்களுக்கு அது உதவும் என்று நான் நம்புறேன்.
1: இதுல ஜெனசைட் அந்த வீக்குக்கு வந்து நீங்க பிரகடனப்படுத்தியத ஒரு சிங்கள அமைப்புகள் அதுக்கு சேலஞ்ச் பண்ணதுனால நீங்க அதுக்கு வழக்கு எடுத்துனீங்கன்னு சொல்லி சொன்னீங்க, நல்ல விஷயம். அது மாதிரி என்னுடைய ஒரு இன்னொரு கேள்வி இருக்குது என்னென்றால், இந்த ஜெனசைடோடு சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டு குடியுரிமைகளை பெற்று அமெரிக்கர்களாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக தனித்தனியா வழக்கு வைக்கலாதா? அப்படி ஒரு நாட்டுக்கு ரீதியா வழக்கு வைக்கிறத விட அந்த ஜெனசைடோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு தனித்தனியா வழக்கு வைக்கலாதா?
0: இண்டிவிஜுவல் கேசஸும் முன்னுக்கு கொண்டு வரலாம். அதுதான் சொல்றது ஜூரிஸ்டிக்ஷன் கேசஸ். ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வித்தியாசமா வேலை. கனடா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்களா, ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஜெனசைட் கேஸோ வார் கிரைம்ஸோ கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி கேஸ் கொண்டு வர போறீங்களா, அந்த அந்த குற்றவாளி வந்து கனடா ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வாழணும், அவர் இங்கே இருக்கணும். ஆனால் வேற ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்து பாத்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அர்ஜென்டினா எடுத்தீங்களா, அர்ஜென்டினால தமிழாக்களும் இல்லை, அவர் தமிழால் அவர் சிங்களால் வந்து அதுல வாழ போறது இல்லை. ஆனா நீங்க ஒரு கேஸ் உண்டு எழுதுனீங்களா, ஒரு லோயரை புடிச்சு அங்க அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நீங்க கன்வின்ஸ் பண்ணப்பட்டீங்களா, அர்ஜென்டினன் கோர்ட்ஸ்ல ஒரு யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு கேள்விப்பட்டனாங்க யூரோப்ல பெல்ஜியம் முந்தி செய்த வேலை, அப்படி அந்த பெர்பட்ரேட்டர் வந்து அங்க இருக்க தேவையில்லை. அதே மாதிரி யூகேல வந்து மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு கேஸ் வந்து கொடுக்கலாம், இப்படி எனக்கு இது நடந்தது, இதாக இவர் தான் எனக்கு செய்தது, இந்த பிரச்சனையால இவர் தான் கமாண்டர் அண்டு அவர் மேபி ஸ்ரீலங்கால என்னன்னு இருக்கிறார். சோ அது சோ எல்லா ஜூரிஸ்டிக்ஷனும் வேற வேற என்னென்னு சொல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்க அங்கத்தை இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனை வடிவா ஒரு இன்டர்நேஷனல் லோயரை குடிச்சு அதை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யறதுக்கு அதுதான் எங்களுக்கு உதவியும் இல்லை பணமும் இல்லை, அதெல்லாம் எல்லா கண்ட்ரியும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. ஆனா அந்த வேலை திட்டமும் நிறைய இருக்குது. சோ அதுல ஏதும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிக்கிறதுக்கு அதுவும் எங்களுக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன்.
1: இரண்டாம்
2: ஹைதர் அலி அவர்கள், அதாவது சிரியாவிலே இருந்து வந்தவர்களுக்கு எதிராக

0: மேலேயே தனிப்பட்ட வழக்குகள் வைத்து பலர் கைது செய்யப்பட்டார்கள் அல்லவா?
1: கோபம்தாசன் அவர்கள், நான் ஏன் அந்த கேள்வியை கேட்டேன் சொல்லி சொன்னால், ஒரு அமெரிக்காவில் இருக்கின்ற பிரபலமான தமிழ் சட்டத்தரணி ஒருத்தர் இடம் நாங்கள் இந்த கேள்வியை கேட்டோம். அவர் எங்களிடம் சொன்னார், இதுவரைக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ விடவும் ரசில் ராஜபக்ஷையும் அட்ரஸ் அவருக்கு கிடைக்கல சொல்லி,
0: அதனால்தான் வைத்து விடுவோம்.
1: எனவே அவருக்கு 17 வருடமாக அட்ரஸ் கிடைக்கல, அதனாலதான் நான் கேட்டேன். வேறு நாடுகள் இருந்திருக்கிறார்
2: தெரியும். இப்ப சைனால இருக்கிற உய்கர் முஸ்லிம் கம்யூனிட்டி வந்து அவள் இப்ப அர்ஜென்டினால ஒரு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு பாக்கினம். ஆனா இன்னும் அந்த அர்ஜென்டீனியன் கோர்ட்ஸ் அந்த கேஸ அக்செப்ட் பண்ண படினமோ இல்லையோன்னு இன்னும் தெரியாது எங்களுக்கு. சோ அத அந்த கேஸ பார்த்தப்புறதான் எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நாங்க அதை கவனமா ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம்.
0: கனடாவில சீனாவை சேர்ந்த ஒருவருக்கு வழக்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டும் இருந்தார் தானே?
2: எனக்கு தெரிஞ்ச அளவுல கனடால யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள கேஸுகள் கொண்டு வந்தது எனக்கு தெரியல. ஆனால் கனடால கட்டாயம் கேஸுகள் கொண்டு வந்தா அந்த என்ன சொல்றது, அவர் அந்த குற்றவாளி வந்து கனடால வாழணும், அவர் கனடால இருக்கணும் இல்லாட்டி விசிட் பண்ணணும் இல்லாட்டி அவர் இங்க சிட்டிசனா இருக்கணும்.
0: பெல்ஜியம் ஜெர்மனியில எல்லாம் தனிநபர்கள் பதாங்கள் மனித உரிமை முறலால பாதிக்கப்பட்டதண்டு அந்த ராணுவ வீரர்கள் அங்கு வந்திருந்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில அவர்கள் வைக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகித்தானே இருக்கு.
1: அண்மை காலமான ஒரு உதாரணம் இருக்குது என்றால், ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவராக இருந்த சுலைமா காசின் சுலைமானுடைய மகள் அமெரிக்காவின் ஒரு பிரபலமான பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருந்திருக்கிறார். அவர் எனவே அமெரிக்காவினுடைய சிலர் காசின் சுலைமானி குற்றம் சாட்டி அவருடைய மகளை எதிராக வழக்கு வைத்து அவரை டிபோர்ட் பண்ணுவதற்கான வேலை குற்றங்கள் இறங்கியிருக்கிறார்.
0: நீங்கள் விசா கேட்டா ஒரு கேள்வி கேட்பார்கள், நீங்கள் எப்பொழுதாவது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களா அல்லது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு உதவிகரமா இருக்கிறீர்களா என்று அந்த விசாவுக்கு நீங்கள் கொடுக்கிற விண்ணப்ப அதிலேயே ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள் தானே? பார்த்திருக்கிறீர்களா? அந்த நடைமுறை இருக்கிறபடியினால வந்து இவர்கள் சரியான ஆதாரத்தோடு இந்த நாடுகள்ல நிரூபிக்கிற போது அவர்கள் வெளியில் தப்பி போக முடியாதானே? முன்னர் சார்ஸ் பஸ்குவா காலத்துல ஒரு ராணுவ அதிகாரி வந்து இங்கே பிடிபட்டு அவர்கள் ஏற்கனவே அவர் தொடர்பாக அந்த அவர்கள் இந்த நாடு என்று வளர்ந்து விட்டு அவர்கள் வைத்திருந்த வழக்கின் சார்ல மூவில அவர் கைது செய்யப்பட்டு, ஆனால் சார்ஸ் பஸ்குவா அந்த நாட்டோடு இருந்த வர்த்தக காரணமாக இரவோடு இரவாக அவரை திறந்து அனுப்பி விட்டார்கள். அதனால் சார்ஸ் பஸ்குவாவுக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருந்தது.
1: ஓம் தர்சன், இப்ப நான் அந்த பங்கு பற்றி அடுத்த கனடாவில் இருந்த பங்கு பற்றிய சகோதரிடம் நான் கேள்விகளை கேட்டிருந்தேன். எனவே அவருடைய சேவைகள் வெற்றி பெறுவதற்கு எனது வாழ்த்துக்கள், நன்றி கூறிக்கொள்கின்றேன் தர்சன். உங்களிடம் உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க சொல்லுங்க.
0: தங்கவேலி அவர்கள் காத்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்கிறார். நன்றி. சரி, தங்கவேலி அவர்கள் இப்பொழுது கனடாவில் இருந்து தான் அவர் உரையாடுகின்றார். உங்களுக்கும் அவரை தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். தங்கவேலி அவர்கள் காத்திருக்கிறீர்களா? அங்கே தங்கவேலி என்ற சத்தத்தை காணையில் காத்திருந்தார், விடுவிட்டு சென்று விட்டார். ஒரு தன்னை அழைக்காமல் விட்டு விட்டோம் என்று சொல்லி தங்கவேலி அவர்கள் இணைந்திருக்கிறீர்களா? தங்கவேலி அவர்கள் இணைந்திருக்கிறீர்களா? கேட்கிறதா தங்கவேலி அவர்கள்? நான் உரையாடுவது நேரடியாக உரையாடுங்கள். உங்களுடைய கனடா நாட்டைச் சேர்ந்தவர் தான், அவர் கூடுதலாக இத்தனை வருடமாக இந்த அமைப்பில் கடமையாற்றி வருகின்றார். பல வேலைத்திட்டங்களை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். தமிழ் உரிமை குடும்பம் என்று அவரிடம் நீங்கள் உரையாடிய விடயங்களை வைத்து உங்களுடைய ஆலோசனைகளை சொல்ல முடியுமா?
3: உரையாடுங்கள்
0: குறைச்சு விடுங்க.
3: ஓமா
0: சரியா உரியாடுங்க.
3: அப்படித்தான்
0: பலர் முயற்சிக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு அது பிந்தி வானொலியை கேட்டுக்கொண்டு உரையாடினீர்கள் பிந்தி வரம் சரி இப்பொழுது சரியா?
3: ஓ
0: சரி, உங்களுடைய ஆலோசனைகளை அவரிடம் சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய
3: எனக்கு அது தெரியும், அவர் மனித உரிமை போராடி என்றது எனக்கு தெரியும். நீண்டகாலமாக இதே முயற்சியில இருக்கிறார், எனது பாராட்டுகள்.
0: முயற்சி செய்ய வருபவர்களுக்கு எங்களை சமூகம் வந்து முழுமையான உதவியை செய்ய வேண்டும்.
3: யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த இடப்படுகொலையை நிரூபிக்கிறதுக்கு நிரூபித்தது நாங்கள் ஒரு அங்குலம் கூட முன்னேற இல்லை. இந்த கனடிய அரசு வந்து ஒரு மோஷனை நிறைவேற்றினார் சொல்லி நாகேந்திர சொன்னார். அது ஒரு மோஷன் தானே, அதில் அது எந்த விதமான சட்ட இது வேலையும் இல்லை. அதில் அவர்கள் எங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக ஒரு மோஷனை கொண்டு போனார்கள். எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து அதை ஓமன் சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்தது கனடா? அதுக்காக தான் நான் சொல்றேன் வந்து எனசாயில் என்றதை கைவிட்டுட்டு போர்க்குற்றங்களை தான் நாங்கள் வெற்றுத்தோம். இப்போ ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிலே கூட போர்க்குற்றங்கள் பற்றி தான் கிடைக்கிறார்கள், விவசாயத்தை பற்றி கிடைக்கல இல்லை. உலகத்திலே ஒரு நாளும் என்ன போர்க்குற்றங்களை பற்றி கிடைக்க இல்லை. கனடா அதை கனடாவும் வந்து ஒரு மோசடியாக கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்றினார்கள். அவ்வளோதான், அதோடு இருந்துட்டு அது இப்போ எத்தனை 5-6 வருஷம் போச்சு. இப்போ என்னென்றால் ஜெனசாயில நீங்கள் போய் அதை கொண்டு போய் நீதிமன்றங்கள்ல கொண்டு போய் அதை நிரூபிக்கிறதுக்கு வலுவான சாட்சியங்கள் வேணும், வலுவான இது வேணும். அதே சமயத்தில் இலங்கை திருப்பி கேட்கும். இப்போ நீங்கள் முள்ளிவாய்க்கால் எடுத்து பார்த்தால் முள்ளிவாய்க்காலில் போர் முடிந்த கையோடு 1,22,000 பேர் அங்கேருந்து வெளியேறினார்கள். 12,000 போராளிகள் வந்து கிட்டத்தட்ட சரணாதிகள் அடைந்தார். அப்ப அவர்கள் வந்து தமிழ் மக்களை முற்றாக அழிக்க வேண்டும் என்று நோக்கவிருந்தால் இவ்வளவு தொகையான ஆக்கம் வெளியில விளையாது. இதுக்காக நான் சொல்லல, அங்க இன அழிப்பு ஒன்றை சொல்லல, போர்க்கூட்டங்கள் நடந்திருக்கு. அந்த அந்த காலத்தில் வெளியே வந்த முக்கிய தலைவர்கள், விடுதலை முக்கிய தலைவர்கள் ரெண்டு தவணை வந்தார். காலமே மே 12ஆம் தேதி காலை, மே 12ஆம் தேதி பின்னேரம். அந்த வந்து உபரி நிலையம் வந்து 50க்கு மேலான கோயில் வந்தார். அதில் பாலகுமார் ரத்னத்துறை
0: பாலகுமார்
3: அவர்களுக்கு என்ன ஆனால் அதெல்லாம் பிரிச்சு கொண்டு போனது சாட்சியம் இருக்குது. ஆனா அவர்களுக்கு என்ன நடந்தது இன்னமும் தெரியாது.
0: அவர்களை சரணடைய கூட்டி சென்ற மனபிதா அவர்களை படுகொலை செய்யப்பட்டு
3: கூட
0: கத்தோலிக்க திருச்சபையே மௌனமாக இருக்கிறது.
3: அதுதான் அதை பற்றி பேசுவார் இல்லை. இப்ப அந்த உயிர்த்தனாய் அந்த தாக்குதல் பற்றி அங்கே இருக்கிற மல்கம் அவர் வந்து பெறத்துக்கு உடல் கொடுக்குறேன், அது உடல் கொடுக்கிறது தான் வேணும்.
0: உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சுரீசலைய பற்றி நான் ஒரு கடிதம் உங்களுடைய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தந்து அனுப்பி இருந்தேன்?
3: இருக்கும்
0: தெரியுமா. அவர் எப்படி எல்லா தூதுராலயங்களையும் ஒட்டுக்குற இதை சுரேஷ் கலை செய்து கொண்டு வர்றாரு ஞாபகம் இருக்கு. எழுதி அனுப்பியது அமெரிக்க தூதுவருக்கு அனுப்பி இருந்தோம். அதை இவரை கவனமாக கண்காணிக்க வேணும் என்ற மாதிரி வலியுறுத்தி அதன் பிறகுதானே அவருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு எதிராக வந்தது அந்த கடிதத்துக்கு பிறகுதானே. தொடர்ந்து வந்து இயங்கிக் கொண்டே இருக்க அவர்கள் இயங்குற மாதிரி இப்ப கூட கனடாவில இருந்து வந்திருக்கின்ற கற்பனா அவர்கள் இயங்குற மாதிரி தொடர்ந்து கற்பனா அவர்கள் இயங்குற மாதிரி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேணும். அப்ப இயங்கிக் கொண்டிருந்தால் தான் ஏதாவது ஒரு முடிவு வரும். அமைப்புகளை வந்து அவர்கள் எல்லாம் ஒரு என்ன நடந்தது என்பதற்கான ஒரு அத்தாட்சிகள் இதை வெற்றி எல்லாம் இணைத்து அதை டிஜிட்டல் மயமாக உருவாக்குறதுண்டா பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா அவர்களுக்கு பொருளாதார ரீதியான உதவியை செய்ய எங்களுடைய சமூகம் முன்வருமா? பணத்தையும் மொழிபெயர்த்து எல்லாம் நீங்க பாருங்க, சிங்களவர்களை பொறுத்தவரையில ரஷ்ய மொழி, போலந்து மொழி, லித்துவேனியன் மொழியில கூடி இலங்கை பிரச்சனையை அடித்தால் அந்த மொழிபெயர்ப்பு வருகுது. நம்மவர்கள் வந்து தமிழர்களுக்குள்ளேயே வண்டில் விட்டு ஒருவர் நீங்கள் எழுதி அனுப்புறத வெட்டி ஒட்டி அனுப்புறதுதான் நடக்குதே ஒழிய மற்ற மொழிகள்லயே அதை மொழிபெயர்த்து எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தொடர்ச்சியான வேலை திட்டம் இல்லை. இப்ப இவர்கள் அதை செய்ய வேண்டுமென்றால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப அப்படி செய்ய முன்வருபவர்களுக்கு வந்து எங்களுடைய சமூகம் உதவி செய்தால் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வார்கள் அல்லவா?
3: நாங்க இந்த அவியல் சொன்னது போல இந்த பிரச்சனை வந்து இது வந்து இங்கதான் தீர்க்கப்பட வேணும், இங்க பாதுகாப்பு சபையில தான் தீர்க்கப்பட வேணும். ஆனால் பாதுகாப்பு சபைய இலங்கைக்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் அப்ப எங்க நீதி கேட்டு எங்க போறது? இப்ப ஐக்கிய நாடக சபையில தீர்மானம் நிறைவேறினாலும் அதுல எந்த விதமான வரவும் இல்லை, ஒரு விதமான வரவும் இல்லை. இப்போ ஒரு ஐசிசி கோர்ட்ல கூட ஒரு தீர்ப்பு எழுதினார், அந்த தீர்ப்பு வந்து இந்த தீர்ப்புல பெரிய இதுல இப்ப நீங்க காசால எழுதி பார்த்தால் அது வந்து அங்க நடந்தது இனப்படக்கூடியன்னு சொல்லி ஐசிசி ஒரு தீர்ப்பை விளங்கினது. என்ன நடந்தது அதுக்கு? அமெரிக்கா அந்த தீர்ப்பு விளங்கின நீதிபதியில கதையை சொல்லி உத்தரவிட்டது. இது ஒரு பெரிய இடிய பயிற்சிக்கல் இந்த இது. நாங்கள் வந்து இந்த போர்க்குற்றத்துக்காக இலங்கையை வந்து ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்துவதுதான் உத்தமம். அதுக்கான வேலைத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதனால் அது இப்போ வந்து முடிவெடு தெரியாது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமையில பேசுகிறார்கள். ஆனால் அது பேச்சோடு தான் நினைக்கணும். நாங்கள் இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அது இந்த தூரம் அது நடைமுறையில சாத்தியமாவது தெரியல. போதா குலைக்கு போன 2025 நடந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் வந்து ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். அதெல்லாம் அந்த நாளுமே சொல்லும்.
0: இவரிடம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது இருக்கா கற்பனா அவர்களிடம்?
3: இல்லை, சரிமா போன்றவர்களும் நீண்ட காலமாக இது பற்றி தொடர்ச்சியாக மனஞ்சலிக்காமல் நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இப்ப செமியா பற்றி ரோஹிங்கா பற்றி அந்த முஸ்லீம் நாடு அந்த நாடு நீதிமன்றத்துக்கு போனது, ஆனா அது ஒண்ணு நடக்க இல்லை.
0: கங்கலி அவர்கள் காத்திருங்கள், கற்பனா அவர்கள் உங்களோட உரையாட விரும்புகிறார். அவன் சொல்றதை கேட்டு பதில் அளியுங்கள்.
2: இல்ல, நான் என்ன சொல்ல விரும்பினேன், தங்கவேலு ஐயாவை உங்களுக்கு நீண்ட வருஷமா தெரியும், அவரும் இதுல தமிழ சங்கத்துல இருந்து எங்கட அப்பம்மா மகேஸ்வரி நடராஜா இருந்த காலத்துல இருந்து எங்களுக்கு பழக்கம். அப்ப நான் முதல் சொன்ன மாதிரி என்னண்டா, இப்ப நாங்க இந்த வேலை திட்டங்கள் எங்களை ஜெனரேஷன் பொறுப்படுத்திருக்குது, எங்களுக்கு தெரியும் இது ஒரு கஷ்டமான வேலை, இந்த ஜெனசைட் இன்டென்ட் ப்ரூவ் பண்றது அது ஒரு ஈஸியான வேலை இல்லையான்னு நான் சொல்லல. ஆனா நாங்க
0: நல்ல பொருளாதாரம் இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும்.
2: ஓ, அந்த பொறுப்படுத்திருக்கிறோம், நாங்க அதை செய்வோம் கட்டாயமா, அதை நாங்க அந்த வேலை திட்டங்க பொறுப்படுத்திருக்கிறோம், நாங்க அதை கட்டாயமா அதை செய்து முடிப்போம், அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு.
0: அதாவது உங்களை பொறுத்தவரையில் எதிர்கால வேலை திட்டங்கள் என்ன, உங்களுடைய எதிர்காலத்துல நீங்கள் வேலை திட்டங்களும் மற்றது அடுத்த சந்ததியை எப்படி இணைத்துக் கொள்ள போறீங்க?
2: அடுத்த சந்ததியை நாங்க எப்படி இணைத்துக் கொள்ள போறோம்னா, நாங்க வந்து அங்க எங்களை மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று நாங்க அதை சொல்லி காட்டணும் அவருக்கு. இது இனப்படுகொலை நடக்கல, அதை ப்ரூவ் பண்றது கஷ்டம், அதை விடுவோம், வேற எதுவும் பார்ப்போம்னு சொல்லி அதை நாங்க வெல்ல போறதில்லை. நாங்க இல்ல, இதுதான் எங்களுக்கு நடந்தது, இது நாங்க இனப்படுகொலை என்று நாங்க அதை ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன செய்யணும், அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வேலை திட்டங்கள் செய்யணும், என்ன மாதிரியான லீகல் கவுன்சில நாங்க வந்து அவன் உதவியை ஒத்துழைக்கணும், என்ன என்ன செய்யணும்ன்ற அதுல தான் நாங்க யோசிக்கிறோம். அதை விட்டுட்டு எங்கட அடுத்த ஜெனரேஷனுக்கு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, இது வந்து சரியா கஷ்டமான கேஸா இருக்க போகுது, இது எங்களால வெள்ள இல்லாத செய்யலாதுன்னு நாங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். நாங்க சொல்லுவோம், இது இது ஒரு நீண்ட கால கஷ்டமான ஒரு வேலை திட்டம் தான், இல்லையாண்டி இல்ல, அதுக்காக நாங்க கைவிட மாட்டோம். எந்த ஒரு வழியில இத வந்து நாங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ரெக்கக்னிஷன் எடுக்கிறதுக்கு, தங்கவேலு ஐயா சொன்ன மாதிரி ஓ கனேடியன் பார்லிமெண்ட்ல அது வந்து ஒரு ஒரு பப்ளிக் மெம்பர்ஸ் மோஷன் தான், அது வந்து ஒரு உண்மையா கவர்மெண்ட் ஆபிஷியலா ஒரு ஜெனசைட் என்று ரெக்கக்னைஸ் பண்ணப்படே இல்லை. ஆனா இது ஒரு படி ஏறி இருக்கிறோம், மெனிச்சிடு என்ன ஏறி கொண்டு போவோம் இந்த வேலை திட்டங்கள்ல.
0: சரியா தங்கவேலு ஐயா அவர்களே?
3: இல்ல உங்க கைவிடாம நீங்க தொடர்ந்து போறாங்க, பெரிய எனக்கு இந்த விதமான அச்சோபிடம் இல்லை. ஆனால் இப்ப வந்து இந்த இது இந்த இலங்கையில நடந்தது இனப்படுகொலை என்றதை வந்து எந்த ஒரு நாடும் ஒப்புக் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒப்புக் கொடுத்துருக்கு. அவர்கள் வந்து போக்குட்டம் தான் எங்க அழைக்கப்படும் சொல்லினோம்.
2: ஓ, நாங்க இப்ப அது நான் இல்லையன்னு சொல்லல, அது வந்து போர்க்குற்றம், வார் கிரைம், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஆனா நாங்க ஜெனசைட் என்று ப்ரூவ் பண்ண போய்க்கல, அது வேற ஒரு த்ரெஷ் ஹோல்ட் வந்து இருக்குது ஐயா. நாங்க அதை வந்து அந்த அந்த வேலை திட்டங்களை தான் நாங்க வந்து போராட்டங்கள்ல நின்று ஜெனசைட் ஜெனசைட் என்று கத்துறது மட்டும் பத்தாது, போதாது. நாங்க வந்து ஒரு லீகல் மூலமா இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த கேஸ் வந்து ஒரு நாளும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இது ஜெனசைட் என்று ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா கட்டாயம் நாங்க உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை ப்ரூவ் பண்றதுக்கு. ப்ரூவ் பண்ண முதல் நாங்க எல்லாம் ரெடியா இருந்து தான் நாங்க அந்த கேஸை முன்னுக்கு கொண்டு வருவோம். அது ரெடி இல்லாம நாங்க அதை கொண்டு போக மாட்டோம். ஸோ அதுக்கும் எங்களுக்கு டைம் தேவை, எல்லா எவிடன்ஸுகளும் ஒரு லீகல் அனாலிசிஸை செய்து இதுதான் ஒரு என்னென்ன சொல்றது புலட் ப்ரூஃப் கேஸ் என்று முன்னுக்கு கொண்டு வரதுக்கு அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது.
3: ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிலே அவர்கள் ஒரு சிறப்பு குழு அமைத்தார்கள். அதாவது அங்கே அங்கே நடந்த என்ன பற்றி இந்த எவிடன்ஸ் சாட்சியங்கள் திரட்டினார்கள், அது என்ன நடக்குது அதுக்கு?
2: ஓ, அது நாங்க முதல் காய்ச்சி நாங்க இந்த ஓஸ்லாப் சொல்றீங்க, ஆஃபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனர் ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட். ஸோ நீங்க முதல் பாத்தீங்கன்னா முதல் துவங்கியக்கல அந்த மேண்டேட் துவங்கியக்கல ஆக வந்து சும்மா எவிடன்ஸுகளை கலெக்ட் பண்ணி கொண்டு இருந்த வேலை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு சும்மா கலெக்ஷன் தான் நடந்தது. ஆனா இப்ப அவன் மேண்டேட் இப்ப இத்தனை வருஷம் 4-5 வருஷம் ஆச்சு அவன் மேண்டேட், அவன் அனாலிசிஸ் இப்ப வந்து மாறுபடுது. அவையில இருந்தா இப்ப எவிடன்ஸ் மேப்பிங்க இந்தந்த கேஸ் வந்து இது இந்த மாதிரியான கிரைம், இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இது ஒரு வார் கிரைம், இது ஒரு ஜெனசைட் அவர் சொல்லல, இது நாங்க ஜெனசைட் இல்லையன்னு சொல்லல, ஓமன் சொல்லல, ஆனா அந்த அப்படியான ஜெனசைட் கேஸ் கொண்டு வரதுக்கு கேஸுகள் எல்லாம் இருக்குது. உங்களால ஏழுமண்டா இந்த இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணக்கூடியதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மாறும் நான் நினைக்கிறேன். அவளுக்கு கூட டைம் கொடுத்து எல்லாம் அந்த கேஸ் மேப்பிங் எல்லாம் செய்யக்குள்ளதான் அவளுக்கு அந்த அந்த பேட்டர்ன் எவிடன்ஸ் பேட்டர்ன்ஸை பார்த்து இது ஜெனசைட், இது ஜெனசைடல் இன்டென்ட் இதுல இருக்குதுன்ற ப்ரூவ் பண்றதுக்கு. நாங்க குறிப்பிட்டு 2009 மட்டும் நாங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கல. நாங்க வந்து 83ல நடந்ததோ 77 ரயட்ஸ் நடந்ததோ நடந்த இந்த ஜாஸ்னா லைப்ரரி எரிச்சது அதுகள் எல்லாம் ஒரு ஒரு எவிடன்ஸா கொண்டு வரலாம். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஜெனசைடா நடந்திருக்குது எங்கட மக்களுக்கு. அந்த 2009 வந்து ஒரு பினிக்கல் இவெண்ட் என்று வைக்கலாம், ஆனா வேற வேற இவெண்ட்ஸும் நடந்திருக்குது. அது வந்து ஒரு ஜெனசைட் என்று காட்டுறதுக்கு. ஏன்னா அந்த ஜெனசைட் வந்து உண்மையா எங்கட மக்களை முழுக்க அழிக்கிறதுக்கு என்று டெபினேஷன் இல்ல, ரைட்? ஜெனசைட் என்றா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அழிக்கலாம், அதுக்காக எல்லாரையும் அழிக்கணும் இல்ல. பட் அதுவும் ஒரு இன்டென்ட் தான், அதுவும் ஜெனசைட் டெபினேஷனுக்குள்ள வருது. சோ அதைத்தான் நாங்க இப்ப அந்த வேலைத்திட்டங்கள் நடக்குது. இப்ப
3: இப்படியான ஒரு வழக்கு நீதிமன்றத்திலேயோ அல்லது மனித உரிமை சபையிலேயோ வரைக்கும் இலங்கை வந்து எங்களை பார்த்து அந்த நாடுகளை வேறு நாடுகளை பார்த்து சொல்லும். மொழிவாய்க்கால் வந்து அந்த மொழிவாய்க்கால் போர் முடிந்த போது கிட்டத்தட்ட 282,000 பொதுமக்களும் 18,000 போராளிகளும் வெளியே வந்தார்கள். அப்ப நாங்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அந்த இது இருந்திருந்தால் எப்படி இவர்கள் வழியில வர முடியும் என்று அவருக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன மறுபடி?
2: ஓகே, அவ்வளவு பேரும் தப்பி ஓடினது அது மெய்தான், ஆனால் அவ்வளவு பேரும் செத்தவேல், ரைட்? அந்த அந்த இதுக்குள்ள அத நான் அதுக்குதான் நான் சொன்னான். அந்த ஜெனசைட் வந்து எல்லாரையும் அழிக்கணும்ன்ற அந்த டெபினிஷனுக்குள்ள வரவே இல்லை. அக்கள் இப்ப தப்பி ஓடி இருக்கலாம், இல்லையண்டில்ல. ஈவன் அந்த ரோஹிங்கா முஸ்லிம பாத்தீங்களாண்டாலும் அதுவும் ஒரு ஜெனசைட் இப்ப கேஸ் நடக்குது. எல்லா ரோஹிங்காவும் அழிக்கல தானே, கனவேர் மியான்மர் பங்களாதேஷுக்கு அவள் தப்பி ஓடி இருக்கணும், ரைட்? சோ அதுவும் இருக்குது. சோ இதுல வச்சு நாங்க கேஸ் வாதாடுறதுல பிரயோஜனம் இல்ல. அது நான் எனக்கு வாதாடுறதுக்கும் எனக்கும் என்னென்று சொல்றது அந்த எக்ஸ்பர்டீஸும் இல்ல. ஆனால் அது வந்து ஒரு இது இது ஒரு சிம்பிள் கேஸ் இல்ல. சும்மா ஆக 2000 சனம் 200,000 சனம் தப்பி ஏறிட்டு சோ அது ஜெனசைட் இல்லையன்னு சொல்றதுக்கு அதுவும் நான் ஈஸியா சொல்ல மாட்டேன். அது நாங்க ஒரு டைம் தந்தீங்களா அது அதுக்கும் அந்த கேஸ்ல அந்த அதுகள் அந்த டீடைல்ஸ்கள் வரும் வழியால.
3: இப்ப எங்கட பக்கத்துல 140,000 பேர் சொல்லப்பட்டார்கள் சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கான அதுக்கான சாட்சியம் என்னன்னு சொன்னால் எங்கட ஜோசப் ஜோசப் அதாவது ஆனால் நீங்கள் அவர் சொன்ன கணக்கு என்னன்னு சொன்னால் வெண்ணில 1981 82க்கும் இடையில எடுத்த அந்த சென்சஸ்
2: சாப்பாடுகள் மெடிசின்கள் போகணும் அந்த சென்சஸ் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அந்த நேரத்துல அவ்வளவு சனம் இருக்கணும். ஆல்சோ எங்களுக்கு விட்னஸஸ் இருக்கணும் அந்த அந்த நேரத்துல அந்தந்த இது இருந்த ஆக்கள்ட டெஸ்டிமோனிஸும் எங்கள்கிட்ட இருக்குது. இப்படி இந்த ஒரு சம்பவத்துல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஷெல் அடிச்சது, இதுல வந்து எத்தனை பேர் செத்துதுன்னு அதுல கவர்மெண்ட் சொல்லுது. ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்க அடிக்கல, அதுல ஒருத்தரும் சாயலன்னு சொல்லினோம். ஆனா எங்களுக்கு எவிடன்ஸுகள் டெஸ்டிமோனியல் இருக்குது, இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அடிக்கப்பட்டது செத்துதுன்னு.
3: நாங்க இருக்கிறது இந்த 140,000 பேர் வந்து போனார்கள், 140,000 பேர் வந்து போனார்கள் சொல்லி எங்கண்ட தரப்பு சொன்னது. அது என்னன்றது இந்த அங்க வந்து பன்னியில வந்து அந்த போர் கடைசி காலத்துல எத்தனை பேர் குழம்பு கூடியிருந்தான் இன்னும் அவர்கள் சொல்லக்கூடும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கோட கிழக்கோட 700,000 தமிழர்கள் வந்து தென்னிலங்கையில் தான் பார்த்தாயிருந்தோம். போக்காலத்து பாதுகாப்பு வந்து வந்த உடனே இப்ப அங்கதான் போனார்கள் தென்னிலங்கைக்கு. அப்ப அதே தான் இலங்கை அரசாங்கம் சொல்லி சொல்ல
2: மாட்டேதான் சொல்றீங்களோ
3: இல்ல? போர்க்காலத்துல பாதுகாப்பு தேடி தமிழ் மக்களே கொழும்புக்கு தான் போனாங்க.
2: ஆமா,
3: போர்க்காலத்துல அதுக்கு முந்தினா அதுக்கு பிள்ளைங்க தான் போர்க்காலத்தை கூட அங்கதான் பாதுகாப்புக்காக நாங்கள் கொழுப்புக்கு தான் போயிருக்கலாம். அதே அதே இலங்கை சுட்டிக்காட்டாத
2: கலம்புக்கு போயும் அங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருந்த நாங்களா இல்ல ரைட்
3: மக்கள் போயிருக்கே
2: அதான் பட் அதுவும் நடந்திருக்கு 83 வயசை பாத்தீங்களா அதுவும் எங்களுடைய ஜெனசைடுக்குள்ள கேஸுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஒரு இவெண்ட் என்று ஒரு சிக்னிபிகண்ட் இவெண்ட் என்று நாங்க எடுத்துக்கொள்ளலாம் ஓம் அதுக்கு நான் எவிடன்ஸ் டெஸ்டிமோனியா கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன்
3: இலங்கை அரசாங்கம் கையில் எடுக்காததான் என்னுடைய கேள்வி. இந்த 140,000 பேர் கொண்ட பிடர் நாங்க சொல்றதுல அதுக்கு பாதிக்கு மேலே எல்லாரும் கொழும்புக்கு தாங்க
2: ஒன்னு அது வந்து ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது ஒரு முயற்சி உண்டு அது நாங்க இதுல ஃபுல்லா கதைக்கு போனா அது நல்ல டைமும் தேவை அது என்ன எனக்கு அந்த என்னன்னு சொல்றது அந்த எக்ஸ்பர்டீஸும் இல்லாத உங்களுக்கு அது வடிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாங்க வேணுமெண்டா இன்னும் ஒரு நாள் அதை இருந்து வடிவா கதைக்கலாம். ஆனால் அந்த வேலை திட்டங்கள் கென வேலை திட்டங்கள் இருக்குது அதை வந்து ஒரு ஜெனசைட் கேஸ் கொண்டு வரதுக்கு முதல் கென வேலை திட்டங்கள் இருக்குது செய்ய வேண்டியது இருக்குது அதை அதை என்ன மாதிரி ப்ரூவ் பண்ணலாம் பெஸ்டா என்னென்று ப்ரூவ் பண்ணலாம் என்று சோ அதைத்தான் முயற்சி எடுத்திருக்கிறோம் எங்களோட அமைப்புகள் வேற அமைப்புகளும் செய்யுதுன்னு நான் நம்புறேன். ஒரு காலத்துல நாங்க ஒன்று சேர்ந்து அதை வந்து முன்னுக்கு கொண்டு போறதுக்கு ஆனா முதல் அதுக்கு முதல் ஒரு நாடு தேவை அதுவும் அந்த வேலை திட்டங்களும் நாங்க செய்யறோம் நானும் மற்ற சில பேர் நாடு நாடா இறங்கி அரசாங்கங்களோட கதைச்சு இந்த கேஸ் நீங்க கொண்டு வருவீங்களோ சில நாடுகள் சொல்லுது நாங்க கொண்டு வருவோம் ஆனா இன்னும் ஒரு நாடு முன்னுக்கு வந்தா நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி சோ அந்த வேலை திட்டங்களும் நடக்குது அது எங்கட முயற்சியில தான் எங்கட சொந்த உழைப்புலதான் நாங்க அந்த வேலை திட்டங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சோ அதுகளும் நடக்குது இப்ப.
3: சரி ஒரு நாடு வந்து எங்கள்ட்ட இலங்கையில நடந்தது இனப்படை கொலைன்னு சொல்லி ஒரு வழக்க வந்து ஒன்று ஐசிசி அல்லது இங்க ஐக்கிய நாடு சபை அந்த அந்த மனித உரிமை சபைக்குள்ள ஒரு வழக்கம் கொண்டு போய் போடுது அது ஒரு தீர்ப்பு வருகிறது அதாவது அதுக்குள்ள என்ன நடக்கும்
2: அது அது வந்து நாங்க நீங்க என்னத்துக்காக நாங்க ஐசிஜேக்கு கொண்டு போறோம் அதுவும் நாங்க யோசிக்கணும் இது சிம்பாலிக்கா இல்லாட்டி ஒரு ஆளை கைது செய்யறதுக்கு ஆக செய்யறோமோ இல்லாட்டி அதுக்கு இது தனி நாடுக்கு இதை வச்சு நாங்க தனி நாடு கேட்க போறோமோ அதெல்லாம் அது பேர்ந்து வர யோசனை இல்லை நான் நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு முக்கியம் அது முதல் முதல் படிப்படியா போறோம் முதல் ஒரு நாடை தெரிவு செய்யணும் இந்த கேஸ கொண்டு போறதுக்கு எங்களுக்கு இது ஜெனசைட் என்று காட்டி கொள்றதுக்கு வாதாடுறதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தேவை அதைத்தான் நாங்க முதல் பாக்குறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது இது அந்த அதால சில பேர் மேபி அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு வந்த அந்த என்னன்னு சொல்ற விக்டம்ஸுக்கு அதே இது போதும் அதே ஒரு மன ஆறுதல் அதே கொடுத்தாலே எங்களோட சனத்துக்கு ஒரு மன ஆறுதல் என்றா அதே எனக்கு ஒரு என்னன்னு சொல்றது திருப்தியா இருக்கும் எனக்கு. ஆனால் அது வந்து இனி அது சேர்ந்து பார்க்கலாம் அது அடுத்த அடுத்த காலத்துல வர இதுகள் முக்கியமா எங்களுக்கு இப்ப நாங்க போக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு நாடு எங்களோட லீகல் கேஸ ரெடி பண்றதுக்கு அந்த ரெண்டு வேலை திட்டங்களை தான் நாங்க இப்ப போக்கஸ் பண்றோம். மிச்ச வேலையில நாங்க யோசிச்சு கொண்டிருந்தா அது இந்த வேலையால நடக்காது.
3: ஒரு காலத்துல தென் சூடான் எங்களுடைய தென் சூடானுடைய விடுதலைக்கு முந்தி எங்களுடைய பிரச்சனை பற்றி இவர் கொஞ்சம் கரிசனை காட்டினார்கள். இப்ப என்ன இப்ப என்ன சொல்றார்கள் அதாவது தென் சூடான் வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போய் நீதிமன்றத்துல கொண்டு போகுமா
2: எனக்கு சவுத் சுடான் அந்த அதை பற்றி எனக்கு எனக்கு தகவல் ஒன்றும் இல்லை அவையிலிருந்த இன்டென்ஷனை பற்றி. ஆனால் பட் இப்போ பார்த்தீங்களா மியான்மர் மியான்மர் கேஸை பார்த்தீங்களா ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நாடு தான் அந்த கேஸை கொண்டு போனது ரைட் காம்பியா தான் அந்த கேஸை கொண்டு போய் ஐசிஜேல ஃபைல் பண்ணது. அதே மாதிரி பலஸ்தீனியன் கேஸை பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இல்லாத நாடு தான் சவுத் ஆப்ரிக்கா தான் அந்த கேஸை கொண்டு போய் ஃபைல் பண்ணது. அப்படி நாங்கள் ஒரு நாடை தெரிவு செய்யணும்.
3: சரி உங்களுடைய முயற்சி வெற்றிகுணம் நீங்கள் தொடர்ந்து இந்த இந்த இதில் நீங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த எந்த விதமான தொடர்புகளை அங்கே அங்கே பிரிட்டிஷ் கொலம்பியா இருந்து கொண்டே செய்கிறீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு எனது பாராட்டுக்கள்.
2: நன்றி.
0: உங்களுக்கும் பாராட்டுக்கள். சரி, நாங்கள் இனிய விடயங்கள் தொடர்பாக உரையாடலாம். தங்கவேலையா அவர்கள், இப்ப பார்த்தீர்களா இந்த மாதிரி அந்த ஏப்ரல் தாக்குதல் நடத்தப்பட்டது, அதனுடைய சதி முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? அதாவது இப்பொழுது ஏப்ரல் தாக்குதலானது கத்தோலிக்க தேவாலயங்களை மையப்படுத்தி, அதுவும் தமிழர்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அது எப்படி நடத்தப்பட்டது, எப்படி எல்லாம் திட்டமிட்டார்கள் என்ற விவரங்கள் இப்ப நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது அல்லவா? சிறைச்சாலையில பிள்ளையான போய் சந்திச்சது எல்லாமே வெளிக்கொணரப்படுகிறது. மற்றது ஒரு போலீஸ் உத்தியோகத்தரை சுட்டுட்டு அதை விடுதலை புலிகள் செய்த மாதிரி திட்டமிட்டு கதை மாற்றம் உட்பட்டது. அதெல்லாம் இப்ப வெளி உலகத்துக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறப்ப, அந்த விவரங்களை மொழி தெரிந்தவர்கள் மொழிபெயர்த்து வெளிநாடுகளுக்கு அனுப்பினால்தான் அவர்களுக்கு உண்மை நிலை தெரியும். இப்ப தமிழ்ல நாங்கள் வாய்ச்சிட்டு போகலாம், ஆனால் மொழி தெரிந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் இதை மொழிபெயர்த்து அனுப்பினால்தான் அவர்கள் ஓரளவுக்கு இப்படியா நடந்த என்று பார்ப்பார்கள். அது எல்லா நாட்டிலும் செய்ய வேணும். தனியாக ஆங்கிலத்தில் மாத்திரம் இல்லாமல் ஜெர்மன் பிரெஞ்சு மொழிகளில் அந்த ஒவ்வொரு விடயமும் வருகிற போது அதை முழுமையாக மொழிபெயர்க்க வேண்டும். இப்போ கடந்த என்ன மட்டக்களப்பு பிராந்தியத்துக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா சென்றிருந்த போது மேய்ச்சல் தர பிரச்சனைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி தானே அவர் சொல்லுகிறார். மற்றது அப்ப நீதிமன்றத்துல தாங்கள் அது கேட்ட நீங்களா? நீதிமன்றத்தில் எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள்?
3: எனக்கு தெரியாது,
0: நான் உங்களுக்கு அனுப்பி இருந்தேனே, அந்த செய்தியை அனுப்பி இருந்தேனே உங்களுக்கு.
3: 1200 ஏக்கர் காணிய மேய்ச்சல் தரத்துக்கு கொடுக்க சொல்லி
0: இப்பொழுது இவர் சொல்லி இருக்கிறார். ஆனா அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று முதல் வெற்றி பெற்ற தீர்ப்பை எதிர்த்து சென்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அல்ல அந்த இனவாத பௌத்தபிக்கு. கண்டிக்கும் இருந்தார் இப்படி இதுக்குள்ள தலையிடாதீர்கள் அந்த மாதிரி. இப்பொழுது அந்த இனவாத பிக்கு வந்து சொல்லியிருக்க, தான் இனிமேலுக்கு மைந்த முகாமில இருந்து தான் வெளியேறுகிறேன். பார்த்தீர்களா?
3: இல்ல இல்ல.
0: அவர்கள் அங்கே வந்து அதாவது தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள், இவ்வளவு காலமா போராட்டம் நடத்துபவர்களும் வந்து தங்களுடைய வேண்டுகோளையும் சொல்லி இருந்தார்கள். மேஜர் தர அவர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்று வரையில.
3: சரி, இவர் வாய்மொழி மூலம் சொல்லிவிட்டு போயிட்டார். அடுத்து என்ன நடக்க போகுது?
0: அடுத்து இப்படித்தானே எத்தனையோ முறை வாய்மொழி மூலம் சொல்லி போறார்கள், ஆனா அப்புறம் ஒன்றுமே நடப்பதில்லை. அந்த நீதிமன்ற விசாரணைக்கு இவர்கள் போனார்களா என்பது தொடர்பாக விசாரிச்சு பாத்தீங்களா? தமிழர்கள் தரப்பு சட்டத்தரணிகள் போனார்களா? எப்படி அவர்களால வெல்ல முடிஞ்சது? சொன்னீங்க, கேட்டு பாக்குறேன் சொல்லி. தீர்ப்பு என்ன மரபரிசனை கேட்டார்களா? எனக்கு கே இல்லையா
3: பெருசா
0: செய்திகள் வரை இல்லை. செய்திகள் மறைக்கப்பட்டது அந்த செய்தி.
3: செய்திகள் வரை இல்லை, நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். அது அது பற்றி அந்த வழக்கில் அந்த தீர்ப்பை பற்றி எந்த ஒரு தமிழ் உணவும் வெளியிட இல்லை.
0: எப்படி அவர்கள் நீதிமன்றத்துக்கு மறுபரிசனைக்கு அனுப்பி நம்மவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் கேட்டுச் சொல்வதாக நீங்கள் சொன்னீர்கள். பிரதேசத்தில் உள்ள மேஜர் தர அவர்கள் வந்து தமிழர்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேஜர் தர உரிமையாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் அன்றைக்கு
3: நான் கேட்கிறேன். இப்ப இவர் அந்த 1700 ஏக்கர் காணியையும் மேய்ச்சல் தடையாக தொடர வேண்டும் சொல்லி ஜனாதிபதி சொல்லிவிட்டு போயிட்டார். அது எப்படி, அது சட்டப்படி என்னது, அது என்ன?
0: அவருக்கு ஜனாதிபதிக்கு உரிய அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் அதிகாரி மாருக்கு சொல்லி இருக்கிறார்.
3: அவர்களுக்கு அந்த உங்களுக்கு தெரியும், அந்த அம்பாறை மாவட்ட அந்த அப்போது இருந்த
0: பெண் அதிகாரி இருந்தார்.
3: அரசாங்க அதிபர் என்ன? சரி, நாங்கள்
0: சரியா அடுத்த நிகழ்ச்சியில நாள் சந்திப்போம். சரி, நன்றி.
3: நன்றி.

0: சென்னைகளே, தொடர்ந்து தமிழலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் சிங்கப்பூரிலிருந்து சிங்கப்பூரின் நிகழ்ச்சிகள்.
1: 2026 மே மாதம் 25 திங்கட்கிழமை இவ்வருடத்தின் 143 நாள், ஆண்டு நிறைவு பெற 220 நாள்கள் எஞ்சிருக்கின்றன.
2: பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 11 திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜா மாதம் பிறை 7. வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கை,
1: உங்களுக்காக காலை 10 மணி வரையிலும் நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம். ரவிஜி
0: சஜினி
1: கோடீஸ்வரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் இடம் பெற்றது. எனக்காக தானே போட்டீங்க ரவி?
0: ஆமா ஆமா, வந்தது வராதுமா வந்திருக்கீங்க. ரொம்ப நாளா உங்களை காணலன்னு பல பேர் தேடிட்டு இருக்காங்க.
1: ஆமா, கிளியோபெட்ரா என்ன செய்வாங்க, அப்படியே லைட்ட பிரமிடை சுத்திட்டு வருவாங்க இல்லையா?
0: நீங்க பிரமிடை சுத்துறீங்களோ இல்ல பிரமிட் உங்களை சுத்துதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வராததுனால அமெரிக்கால இருக்கிற CIA ஏஜென்சி வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. சஜினிய கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாங்க.
1: ஐயோ, பாடி அவுட் ரவி, சரி லாப போயிடுச்சா? நாலு நாள் வீட்லயே கிடந்து என்னால முடியல.
0: இதெல்லாம் நான் சொன்ன மக்கள் நம்ப மாட்டாங்க. உங்க வாயிலிருந்து கேட்டாதான் மக்கள் நம்புவாங்கன்னுக்காக தான் நான் மூச்சே விடல.
1: காய்ச்ச ஒரு பக்கம், தொண்ட ஒரு பக்கம், உட்காந்து நான் என்ன செய்யறது?
0: ஒரு மெடிக்கல் மிராக்கல் நீங்க மீண்டு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியுது. அடுத்த 5 நாளுக்கும் நீங்க விடாம நிகழ்ச்சி படைக்க போறீங்க.
1: ஆமா, அடுத்த 5 நாளுக்கு நான் விடாம நிகழ்ச்சி தான் படைக்க போறேன். ஏன்னா அடுத்த வாரம் யாரும் பறந்து போறாங்களே. ஆமா ஆமா, புள்ளைங்க தெரியுது தெரியுது.
0: ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், 22 வருஷம். நான் சொன்னல நீலாம்பரி படைப்ப படம் அடைஞ்சு கிடந்தேன். இனி எந்த அந்நிய சக்தியாலையோ என்னை தடுத்து நிறுத்த முடியாது.
1: போன வாரத்துல இருந்து கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு.
0: இந்த ஆட்டம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சஜினி. ஏன்னா வாழ்க்கைங்கிறது அனுபவிச்சு வாழ வேண்டிய ஒரு அற்புதமான அம்சம்.
1: அடேங்கப்பா,
0: பாத்தீங்களா தத்துவமா பொழியறேன்.
1: தெரியுது. சரி நேர்களே, விருப்ப பாடல் அங்கத்தின் முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காரு மாணிக்கம். எங்கள் குலதேவி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக அடுத்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
0: அதனை அடுத்து சகோதரி பாட பாடல் வரப்போகுது. அந்த பாடல் வேலுக்காக இடம்பெறும்.
1: இது உங்கள் ஒலி 9.68
0: கேட்டாலே பரவசம்.

0: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
1: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
1: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: உள் வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
1: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778-1234.
2: வணக்கம் சிங்கை.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: இது வணக்கம் சிங்கே.

0: நான் ஏன் பிறந்தேன் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. உமா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க, அவங்களுக்காகவே பாடல் இடம்பெற்றது.
1: மாணவர்களே, எங்க இருக்கீங்க? வானொலி பக்கமா வந்துருங்க. நாங்க சொல்லும் தகவலை நல்ல காது கொடுத்து கேட்டுட்டு அதன் பிறகு நாங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு காதுகிட்ட இருக்கு.
0: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபிய பரிசா கொடுக்க போறோம். சரி, தகவல் இதுதான், கேளுங்க. என்னாச்சு என்னாச்சு?
1: நான் இப்ப என்ன சொன்னேன்?
0: என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு?
1: அதாவது நம்ம செல்ல பிராணிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மொழிபெயர்த்து கொடுக்கிற நுட்பத்தை சீனாவில அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஒரு நிறுவனம் இந்த தொழில்நுட்பத்தை அவங்க தயாரிச்சிருக்காங்க. நம்ம செல்ல பிராணிகள் செய்யும் ஒலிகளை வைத்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத உடனுக்குடன் மொழிபெயர்த்து கொடுக்கிற தொழில்நுட்பத்தை அவங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க.
0: தகவலை சொல்லிட்டோம் கேள்விக்கு. மாணவர்களே, நீங்க தயாரா?
1: அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம்?
0: முதல்ல சொல்ற மாணவருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. உங்களுடைய பேர், வயது, அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற பள்ளி, நிறைவா பதில் இவற்றை இப்பவே எங்களுக்கு குரல் பதிவு வாயிலா வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருங்க.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: ஈஷன் ரிங் ரோடை நோக்கி செல்லும் ஈஷன் எவென்யூ 2, ஈஷன் எவென்யூ 7 இருக்கு. பிறகு சாலையில் தடை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த வழியாக செல்லும் வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம்.

0: பொண்ணுக்கு திருமணம் தானே?
1: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
0: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமான்னு கேட்டேன்.
1: அதுக்கு அவன் என்ன சொன்னா?
0: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
1: ஆனா மாத கட்டணம் எப்படி?
0: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேம நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
1: பரவாயில்லையே, என் மகன் கிட்ட சொல்லணும்.
0: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg கிடைக்கும்.
2: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

0: கே ஜே ஜேசுதாஸ் பி சுசிலா பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. உலகம் சுற்றும் வாலிபன் உரிமை குரல் திரைப்படங்கள்ல இருந்து
1: போக்குவரத்து நிலவரம்.
2: சாலையில் மரம் விழுந்து கிடப்பதால் போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக ஈஷுன் அவென்யூ 2, ஈஷுன் அவென்யூ 7 சந்திப்பு, லேண்டா அவென்யூவை நோக்கி செல்லும் அந்த வழியில் சாலையில் மரம் விழுந்து கிடப்பதால் தற்போது போக்குவரத்து வாகனங்கள் மாற்று வழியை நாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சஜினி
1: சொல்லுங்க,
0: வார இறுதியில சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரி படத்தை மறுபடியும் பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆமா, ரொம்ப ரொம்ப எனக்கும் பிடித்த படம், சின்ன வயசுல பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல குறிப்பிட்ட ஒரு பகுதி வரும், இந்த கோல்டன் டிக்கெட் இருக்கு இல்லையா, அது கிடைச்சாதான் சாக்லேட் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைக்குள்ள போக முடியும். நான்கு கிடைச்சிருச்சு ஏற்கனவே, நாலு பேருக்கு, ஐந்தாவதா ஒன்னு ஒண்ணுதான் இருக்கு. டக்குன்னு அந்த பையன் சாலிக்கு கிடைச்சிரும். அப்போ வந்து சில பேர் அவர்கிட்ட வாங்க பாப்பாங்க, அவர் வீட்டுக்கு ஓடிடுவாரு. வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அப்பா அம்மா சொல்லும் போது அப்பா அம்மா சந்தோஷமாயிடுவாங்க. யாரு போறது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் போது இந்த பையன் சொல்லுவான், யாரும் போக போறது இல்ல, இத 500 கொடுத்து ஒருத்தர் வாங்க தயாரா இருக்காங்க, இதை விட கூட காசு கொடுத்து ஒருத்தர் வாங்குவாங்க நிச்சயம், அவங்களுக்கு விற்பனை செய்ய போறேன் அப்படின்னு. காரணம்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அதனால இது அவங்க அப்பா அம்மா உதவுமே அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பையன் சொல்லுவான். உடனே அந்த பையனுடைய தாத்தா பாட்டி நாலு பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் கூப்பிடுவாரு, இவர் ஆரம்பத்துல இருந்து பேசாத பேச்சு கிடையாது, அதாவது வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, நீ எதுக்கு உயிரோட இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரு திடீர்னு சாலிய கூப்பிட்டு சொல்லுவாரு, வாழ்க்கையில சில விஷயம் ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு உதாரணம் இந்த கோல்டன் டிக்கெட். இத இனிமே ஒருத்தர் தயாரிப்பாங்களாங்கிறது தெரியாது, அது உனக்கு கிடைக்குமாங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அற்புதமான பொக்கிஷத்தை ஒவ்வொரு நாளும் தயாரிக்கப்படுற வெறும் காகிதத்தால செய்யப்படுற காசுக்கு நீ விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு அவர் சொன்னது என்ன ரொம்ப சிந்திக்க வச்சிருச்சு.
1: அதாவது பணம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வரோம் நாளைக்கு போகும், ஆனா அனுபவங்கள் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு சில வாய்ப்புகள்ல தான் வந்து நம்ம அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
0: ஆமா,
1: பணம் அப்படிங்கும் பொழுது நம்ம வேலை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சுக்கலாம்.
0: ஆமா,
1: ஆனா அனுபவம் எப்படி பெற போறோம்?
0: ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது முழுமையா வாழ கத்துக்கணும் அப்படிங்கறத அவர் சொன்ன அந்த வாக்கியத்தின் வாயிலா நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால வலிமை படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது.
1: தொடர்ந்து நீங்க திங்கள் அன்று ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இரண்டு பாடல்களை கேட்டே ஆகணுங்க.
0: மாப்பிள்ளை படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க,
1: குறைப்பதற்கு காலையில நம்ம என்ன சாப்பிடணும்?
0: காலங்காத்தல முதல்ல எதை சாப்பிடுறோமோ அதுதான் நாம உடல்ல இருக்கிற கொழுப்ப குறைக்கிறோமா அதிகரிக்கிறோமா அப்படிங்கறத தீர்மானிக்க போகுதுன்னு ஒரு ரிமுனர் அண்மையில ஒரு காணொலியில சொல்லிருந்தாரு.
1: சரி, அப்ப காலையில நம்ம என்னதான் சாப்பிடணும்?
0: முதல்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சஜினி. ஏன்னா அதுதான் முதல்ல உங்க உடலுக்கு போய் சேர போற முக்கியமான ஊட்டச்சத்தை வழங்க போகுது. இப்ப நீங்க சைவமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பேரி வகைகள் இருக்கு இல்லையா,
1: ப்ளூபெரி, ரேஸ்பெரி, இப்படி எல்லாம் நம்ம சாப்பிடலாமா?
0: அப்படி போடுங்க. அதுவே நீங்க அசைவமா இருந்தீங்கன்னு சொன்னா முட்டை இருக்குல்ல, அவுச்ச முட்டை, அதை ஒரு ரெண்டு மூணு சாப்பிடலாம். இப்படி நீங்க செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உங்க உடல்ல இருக்கிற கொழுப்பு சத்து அளவு குறையறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. ஆனா நீங்க இந்த அவுச்ச முட்டைன்னு சொல்லும் போது மஞ்சள் கறி இருக்குல்ல அதை தூக்கி போடணும், ஏன்னா அதுல அதிக அளவுல கொலஸ்ட்ரால் இருக்கு, அதை நீங்க கருத்துல கொள்ளணும். ஆனா இது எல்லாருக்கும் ஒத்து வருமானு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ஏன் தெரியல சஜினி.
1: நீங்க ஒரு மருத்துவர் நாடி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த மாதிரி நீங்க உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
0: செய்து பாருங்க, வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கு.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.
1: Thank you.

0: Sabisha, la fameuse Pali Kirel. Yanaka, Payanda, Payadon. Vidi Shaila.
1: மாணவர்கள்
2: பங்கெடுக்க முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் ஒலி 96.8 கேட்க ஊக்குவீங்க.
1: பிறகு சாலையில் தடை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் ஈஷுன் அவென்யூ 2, ஈஷுன் அவென்யூ 7 இப்பகுதிகள் மூடப்பட்டுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ரங்கினம் ஆர்கேஜி நெய்.
1: ஹலோ,
2: நம்ம எடுத்தா இல்லையா? அரிஸ்ட் செய்யலா?

0: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
1: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமை சைவ உணவகம்.
3: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. வர்த்தக உறவுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிரேஸ் ஃபு ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் இன்னும் அணுக்கமான ஒத்துழைப்பு வேண்டும் என்று கோரியுள்ளார். தடையற்ற விநியோக தொடர்களை கட்டிக்காத்து மின்னிலக்க வர்த்தக முயற்சிகளை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சீனாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டத்தில் அமைச்சர் பேசினார். வட்டார பொருளாதார ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வர்த்தகங்களுடன் அணுக்கமாக செயல்படுவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் விவரித்தார். மின்னிலக்க பொருளாதாரத்தை வளர்த்து அதன் அனுகூலங்கள் அனைவருக்கும் சென்றடைய APEC நாடுகள் உறுதியளித்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்வதில் அவசரப்பட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க அதிகாரிகளிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் தொடர்பில் சரியான முடிவை எடுப்பதற்கு இருதரப்புக்கும் கால அவகாசம் தேவை என்றார் திரு டிரம்ப். பேச்சுவார்த்தைகள் சீரான, ஆக்கப்பூர்வமான முறையில் நடைபெற்று வருவதாகவும், நேரம் அமெரிக்காவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் குறிப்பிட்டார். ஓர் ஒப்பந்தம் எட்டப்பட்டு கையெழுத்தாகும் வரை அமெரிக்க கடற்படை ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவது தொடரும் என்றார் அவர். இதற்கிடையே ஈரான் அணுவாயுதம் உருவாக்குவதை தடுக்க வேண்டும் என்பதில் தாமும் அதிபர் டிரம்பும் ஒருமித்த கருத்தில் இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியிருக்கிறார். ஈரானுடன் செய்து கொள்ளப்படும் எந்த ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திலும் அது ஒரு நிபந்தனையாக இருக்கும் என்றார் அவர். லெபனானில் உள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று திரு நெட்டன்யாகு அதிபர் டிரம்பிடம் சொன்னதாக தகவல்கள் கூறுகின்றன. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்க இஸ்ரேலுக்கு தகவல் அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யா ஒரஷ்னிக் அதிவேக ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் மீது மேற்கொண்ட அண்மை தாக்குதலை ஐரோப்பிய தலைவர்கள் கண்டித்துள்ளனர். அந்த அதிவேக ஏவுகணை அணுகுண்டுகளை தாங்கிச் செல்லக்கூடியது என்றும், ரஷ்யாவின் நடவடிக்கை பதற்றத்தை அதிகரிக்கும் செயல் என்றும் பிரிட்டனும் ஜெர்மனியும் கூறின. நேற்று 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா வானூர்திகள் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் கீவ், அதன் சுற்று வட்டாரங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தொடரும் போரில் அந்நகரின் மீது நடத்தப்பட்ட மிக கடுமையான குண்டுவீச்சுகளில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. குறைந்தது 4 பேர் மாண்டனர், 100க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். இந்நிலையில் ரஷ்யாவின் விளாடிமிர் வட்டாரத்தில் உள்ள எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் உறுதிப்படுத்தியுள்ளது. மாஸ்கோவிற்கும் ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதிகளுக்கும் எண்ணெய் அந்த நிலையத்திலிருந்துதான் அனுப்பப்படுகிறது. அந்த வட்டாரத்தில் இருக்கும் சில விமான நிலையங்களுக்கும் எரிபொருள் தாக்கப்பட்ட நிலையத்திலிருந்துதான் செல்கிறது. பிலிப்பீன்ஸ் நகரான ஆங்கலஸில் நேற்று கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததில் காணாமல் போன குறைந்தது 20 பேரை மீட்புக் குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஒரு மலேசிய நாட்டவர் இடிபாடுகளில் சிக்கி மாண்டதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். 8 பேரை அதிகாரிகள் பாதுகாப்பாய் மீட்டுள்ளனர். நேற்று அதிகாலையில் அசம்பாவிதம் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டிடம் இடிந்து விழுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு அப்பகுதியில் கனமழையும் பலத்த காற்றும் வீசியதாக அதிகாரிகள் கூறினர். எனினும் விபத்திற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. காங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகிறது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 900 பேருக்கு நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. நோய் பரவல் அபாயம் காங்கோ குடியரசில் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் உலகளவில் அது பரவும் சாத்தியம் குறைவாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நோய் பரவலை கட்டுப்படுத்த காங்கோவில் இருக்கும் சுகாதார அதிகாரிகள் சிரமப்படுகின்றனர். மக்களிடையே பதற்றம் சினமும் அதிகரித்து வருகிறது. குறைந்தது 2 இபோலா சிகிச்சை நிலையங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சாங்சிங் நகரில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 3 பேர் மாண்டனர். மேலும் 17 பேரை காணவில்லை. சுமார் 400 அதிகாரிகள் தேடல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை வெள்ளத்தில் சிக்கிய குறைந்தது 150 பேர் பாதுகாப்பாய் மீட்கப்பட்டுள்ளனர்.
7: குளிர் பிரதேசங்களில் சுற்றுலா பயணிகள் பனிச்சரிவு எச்சரிக்கையை கவனித்து நடக்க வேண்டும். அவலான்ச் பனிச்சரிவு.
6: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
8: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
9: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
10: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
11: 2026 ஜூன் முதல் தேதியிலிருந்து தனிநபர் நடமாட்ட உதவி சாதனங்களுக்கான புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும். உதவி சாதனங்களின் அளவும் எடையும் வரம்புக்குள் இருக்க வேண்டும். பொது பாதைகளில் வேக வரம்பு மணிக்கு 6 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. நடமாட்ட ஸ்கூட்டரை பயன்படுத்துவோர் விலக்கு அளிக்கப்படாவிட்டால் மருத்துவ தேவைக்கான சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். புதிய நடமாட்ட ஸ்கூட்டர் வாங்குவோர் பதிவு செய்யப்பட்ட சாதனங்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். மேல் விவரங்களுக்கு gov.gov.sg/PMA rules செல்லுங்கள்.
12: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
13: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
12: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
13: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
12: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
13: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
14: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே ஜவான் பர்த்ல இருந்து பாடல கேட்டீங்க. அனிருத்தோட இசையில அனிருத் அந்த பாடலை வழங்கி இருந்தாரு. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினி
1: உங்களுக்காக
2: வெந்து
1: தனிந்தது காடு திரைப்படத்தில இருந்தும் நட்சத்திரம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருக்கும் படையப்பா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒளி எற இருக்கின்றன.
0: கார்பந்து உலகத்தை பொறுத்தவரை சஜினி, இபிஎல் நிறைவு பட்டியல் வெளியாயிடுச்சு.
1: யார் யாருக்கு அடுத்த தவணையில என்னென்ன பரிசுகள் காத்து கொண்டிருக்கின்றன?
0: பிரைட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கான்பரன்ஸ் லீக்கு தகுதி பெற்றிருக்காங்க.
1: சரி,
0: யூரோப்பா லீக்கு போர்ன்மத் மற்றும் சண்டர்லண்ட் தகுதி பெற்றிருக்காங்க.
1: சாம்பியன்ஸ் லீக் போட்டிக்கு ஆர்சனல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், ஆஸ்டன் வில்லா, லிவர்பூல் இந்த ஐவரும் தகுதி பெற்றிருக்காங்க.
0: ரெலிகேஷனை பொறுத்தவரை சஜினி, வெஸ்ட் ஹாம் யுனைடெட், பர்ன்லி, வூல்வ்ஸ் இவங்க எல்லாரும் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல இருந்து வெளியாகிறாங்க. இவங்களுக்கு பதிலா அடுத்த தவணையில போட்டியிட போற குழுக்கள்
1: கவென்ட்ரி சிட்டி, இப்ஸ்விச் டவுன், ஹல்.
3: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலையில் தடை ஏற்பட்டுள்ளது. இசிபி சாங்கியை நோக்கி செல்லும் வழியில், பிஐக்கு பிறகும், எஸ்எல்இ சிடிஇ செல்லும் வழியில், மண்டாய் அவென்யூ பகுதிக்கு பிறகும். காரணம், ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: பெரும் தினம் ஆர்கே ஜி நெய்
1: வணக்கம் சிங்கை.

0: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜோயலுகாஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது சேகரிக்கு 40% கிடைவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தலை வலிக்குது, தசை வலிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல.
2: ஏன் கவலைப்படுற? கோடரி சின்ன பொதுவான தைலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம்.
1: பல தலைமுறையினரின் நம்பிக்கை சின்னமா?
2: ஆமா, தசை வலி, தலை வலி, தலை சுற்றல், சளி ஆகியவற்றுக்கான நிவாரணம் வழங்க உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
1: நான் இன்னைக்கு

0: பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்.
2: இது வணக்கம் சிங்கை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:24 ஆகிவிட்டது. ஒளி 9:00 நீங்க இணைந்திருக்கீங்க.
2: நேர்களே, உங்களுக்கான போட்டி அங்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெறவிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அதனை தொடர்ந்து நீங்க இரண்டு தேவிகளை சந்திக்க போறீங்க. வாழ்வே மாயம், தர்மம் வெள்ளம் திரைப்படங்கள்ல இருந்து. அதற்கு முன்பு வாங்க போட்டி அங்கத்துக்குள்ள இறங்கிடுவோம்.
0: மூன்று தகவல்களை கொடுக்க போறோம். மூணு இது தவணை தகவல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலை. உங்களுக்கான முதல் தகவல் இதோ.
2: இன்று உலக தைராய்டு தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
2: இதே நாள் 1977 ஸ்டார் வார்ஸ் இந்த திரைப்பட தொடரின் முதல் திரைப்படம் வெளியானது.
0: மூன்றாவது தகவல்,
2: டிரான்சாக்ஷன், இத தமிழ்ல பரிவர்த்தனை அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
0: இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 8968.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
2: முதல்ல உங்களுக்கு மூன்று தகவல்களையும் சொல்லிடுறோம்.
1: முதல் தகவல்,
2: இன்று உலக தைராய்டு தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
1: இரண்டாவது தகவல்,
2: இதே நாள் 1977 மே 25 தேதி அன்று ஜார்ஜ் லூகஸ் எழுதி இயக்கிய ஸ்டார் வார்ஸ் திரைப்பட தொடரின் முதல் திரைப்படம் வெளியானது.
1: மூன்றாவது தகவல்,
2: டிரான்சாக்ஷன், இத தமிழ்ல நாம பரிவர்த்தனை என்று சொல்லுவோம்.
1: இந்த மூணுல தவறான தகவல்
2: எதுவுமே தவறு கிடையாது.
1: இல்ல புரியல, எல்லாமே சரியான பதில் தானா?
2: எல்லாமே சரியான தகவல்கள் தான்.
1: ஆஹா,
2: உங்களுக்கே தெரியும்,
1: மக்களை சுத்தல விட்டுருக்கீங்க.
2: ஆமா, அதேதான். அதாவது மக்கள் எல்லாரும் வந்து இணையத்துல போய் அவங்க வந்து தகவலை வந்து ஆய்வு செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும், சரியா எது சரியானது அப்படின்னு வந்து சொல்லணும். யாருமே வந்து அவங்க வந்து மூன்றுமே சரியான தகவல்கள் அப்படின்னு சொல்லல.
1: இதுக்கு நடுவுல நான் என்ன சொல்ல வரும்னா, எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
2: சஜினி தகவல்களை சொன்னாங்கன்னா அதுல எனக்கு முடக்கா ஏடா கூடமா ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நேர்களே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். போக்குவரத்து நிலவரம்.

0: தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏ நிலை வகுப்புகளுக்கு இயற்பியல் உயிரியல் AE கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டம் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. IT ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
1: அப்படியா?
0: ஆமா, ஆல் ஏஸ் துணைப்பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா PSLE ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
1: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணைப்பாட நிலையம் பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345-1373. செல்லுங்கள் aatuition.net.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: வழக்கமாகவே சமைக்கும் போது வெங்காயம் சீக்கிரமா பொன்னிறம் ஆவதற்கு எண்ணெயில வெங்காயத்தை சேர்க்கும் போது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நாம வதக்குவோம். வெங்காயம் சீக்கிரமாகவே பொன்னிறம் ஆகிரும். ஆனா அதையே இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான முறையிலயும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மைக்ரோவேவ் அவனை பயன்படுத்தலாங்க. வெட்டப்பட்ட வெங்காய துண்டுகளை எண்ணெய் இல்லாம மைக்ரோவேவ் அவன்ல வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொறு மொறுன்னு பொன்னிறமா வெங்காயம் கிடைச்சிருங்க. முயற்சி செய்து பாருங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணமுள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
3: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
4: எங்க? மதுரைக்கா?
3: குமார் மேசுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
4: சொல்லும் போதே சுவை மனசு அழுது, பசி வயிற்றுக்கிழுது.
3: அதான் குமார் மேஸ். மதுரையோட வாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமத் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர்தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
2: எனக்குள் ஒருவர் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால நினைக்க தெரிந்த மனமே படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. ஒலி 9:00 நீங்க இணைந்திருக்கீங்க.
3: முதல் திரைப்படம் வெளியானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க உண்மையான தகவல். இது தொடக்கத்துல வெளியான போது ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு மட்டும்தான் அவங்க வந்து பெயர்ல வந்து வெளியிட்டு இருந்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு அவங்க இந்த தலைப்பை மாற்றி அமைத்தாங்க. ஏன்னா இந்த ஸ்டார் வார்ஸ் திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது இது திரைப்பட தொடர் இல்லையா, அப்ப இந்த தொடர்லயே இந்த திரைப்படம் எத்தனையாவது பாகத்துல உள்ளது அப்படிங்கறத குறிக்கும் விதமா அதனுடைய தலைப்பை மாற்றி அமைச்சிருந்தாங்க. இப்ப இந்த திரைப்படத்தின் தலைப்பு ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 4 A New Hope.
2: சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். 8 மணிக்கு மேல தகவல் மட்டும் கிடையாது, சிறப்பு பேட்டி இடம்பெற போகுது. குறிப்பா எதிரொலி குழுவினுடைய சிறப்பு பாகத்தை பத்தின விரிவான தகவல்களை நாம வானொலியிலும் சரி பேஸ்புக்லயும் சரி கேட்க போறோம். இணைந்திருக்க எங்களோட இது வணக்கம்
3: சிங்கை.
4: ஒலி 9:00 போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக அப்பர் தாம்சன், தாம்சனை நோக்கி செல்லும் பேலஸ்டியா ரோடு, மௌமேன் ரோடு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. 2-3 தடங்களை தவிர்க்கவும். AYE-ஐ நோக்கி செல்லும் சிட்டி இ பிரடல் ரோடு எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை
1: உலகின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026
2: ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
1: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
2: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாப்பில்.
2: மே 31 தேதிக்குள் பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
3: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3888-633-888-6333-888.
4: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
1: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ் தனியார் விடமைப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ease-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
3: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூரின் பொருளாதாரம் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் 6 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. முந்தைய காலாண்டில் பதிவான 5.7 விழுக்காட்டு வளர்ச்சியை விட அது அதிகம். மொத்த விற்பனை, உற்பத்தி, நிதி, காப்பீடு ஆகிய துறைகள் இவ்வாண்டின் முதல் காலாண்டு வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக இருந்தன. இவ்வாண்டு சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி முன்னதாக முன்னுரைக்கப்பட்டது போல் 2 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடு வரை இருக்கும் என வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்தாலும் மொத்த விற்பனை துறையில் வலுவான செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி நீடிக்கும் என்று நம்புவதாக அமைச்சு சொன்னது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்வதில் அவசரப்பட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க அதிகாரிகளிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் தொடர்பில் சரியான முடிவை எடுப்பதற்கு இருதரப்புக்கும் கால அவகாசம் தேவை என்றார் திரு டிரம்ப். பேச்சுவார்த்தைகள் சீரான ஆக்கப்பூர்வமான முறையில் நடைபெற்று வருவதாகவும் நேரம் அமெரிக்காவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் தமது ட்ருத் சோஷியல் பக்கத்தில் குறிப்பிட்டார். எட்டப்பட்டு கையெழுத்தாகும் வரை அமெரிக்க கடற்படை ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவது தொடரும் என்றார் அவர்.